0: ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றார் அவர். கொலம்பியா நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஐரோப்பிய ஒன்றியம் தனது கோப்பர்னிக்கஸ் துணைக்கோளத்தை பயன்படுத்துகிறது. மீட்பு பணிகளில் கூடுதல் உதவி வழங்க ஒன்றியம் தயாராகியிருப்பதாக அதன் தலைவர் உர்சுலா ஒன்டர்லியன் கூறியிருக்கிறார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கொலம்பியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஹர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கி வரும் வேளையில் அவர் அவ்வாறு சொன்னார். அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. போரில் ஏற்படுத்திய சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் முன்னதாக நிபந்தனை விதித்தது. அதற்கு பதிலளித்த திரு டிரம்ப், போர்கள், தாக்குதல்கள், போராட்டங்கள் ஆகியவற்றில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மக்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார் அவர். அமெரிக்கா இதற்கு முன் அப்படியொரு கோரிக்கையை வைத்ததில்லை. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைத்தவணை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதற்குள் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும்படி திரு டிரம்புக்கு நெருக்குதல் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றுக்கொன்று இழப்பீடு கோருவதால் பதற்றம் தொடர்கிறது. ஹர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஓமானுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறது ஈரான். நீரிணையில் கப்பல்களுக்கு புதிய வழித்தடம் அமைக்க இருதரப்பும் இணங்கியிருப்பதாகவும் அது சொன்னது. ஹர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்துவதை அல்லது அங்கு செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா கூறி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகளை கட்டுப்படுத்தவும் எம்எம்ஆர் தடுப்பூசிகளை பிரித்து வழங்கவும் வகை செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். பல்லாண்டுக்கு முன்பு தற்போதிருப்பதை விட குறைந்த அளவை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அப்போது பிள்ளைகள் மிகவும் ஆரோக்கியமாய் இருந்தனர் என்று திரு டிரம்ப் கூறினார். இப்போது இருப்பது போன்று ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடுள்ள பிள்ளைகள் அப்போது இல்லை என்றும் அவர் சொன்னார். எம்எம்ஆர் தடுப்பூசிகளுக்கும் ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாட்டுக்கும் தொடர்பு உண்டு என்று டிரம்ப் நிர்வாகம் கூறி வருகிறது. ஆனால் அப்படி எந்த தொடர்பும் இல்லை என்று பல்வேறு ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பரிந்துரைத்த 15 காசா அமைதி திட்டத்தை நிராகரித்தது இறுதி முடிவல்ல என்று கூறப்படுகிறது. ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும், பாலஸ்தீன காவல்துறையுடன் அனைத்துலக அமைதிப்படையினர் காசாவில் செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அமைதி திட்டத்தில் இருந்தன. அந்த திட்டத்தை நிராகரித்ததை திரு நெட்டன்யாகு இதுவரை வெள்ளை மாளிகைக்கு அதிகாரப்பூர்வமாய் அறிவிக்கவில்லை. இஸ்ரேலில் விரைவில் தேர்தல் நடக்கவிருப்பதால் காசா அமைதி திட்டத்தை நிராகரிப்பதாக திரு நெட்டன்யாகு கூறியிருக்கலாம் என்று அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். பிலிப்பீன்ஸில் நீடிக்கும் அடைமழையில் 15 பேர் மாண்டனர். டால்பின் சூறாவளியால் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை 9 நாளில் கொட்டி தீர்த்தது. நாளை வரை கனத்த மழை தொடரலாம். பல இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவுகள், விபத்துகள். 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிலா, லூசோன் தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மீட்புப் பணி மும்முரமாய் தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைவதில் சிரமம் நீடிக்கிறது. இடுப்பளவு வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கின்றனர். சில இடங்களில் பள்ளிகளுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது.
1: சொல்லும் பொருளும் பெயிட் தூண்டில். ஆறு குளங்களில் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பது சிலருடைய பொழுதுபோக்கு. பெயிட் தூண்டில்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவு பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: உன்னாலே உன்னாலே பரத்துல இந்த பாடலை கேட்டுங்க. ஹரிஜனாச்சோட இசையில மகாலட்சுமி ஐயர், பாப் ஷாலினி, கே அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். வானம் தெளிந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: 1 அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 29 காசு.
2: 1 யூரோ
1: 1 வெள்ளி 49 காசு.
2: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1 வெள்ளி 74 காசு.
2: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு.
2: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 37 காசு.
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
2: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கே
1: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
6: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
5: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை பெறலாம்.
6: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
5: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
6: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகள் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
5: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
7: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-G

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக் கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRPயின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: ஒலி 9:08 கேட்டாலே பரவசம் நிரம்பி பொழுது. சரியாக 8:15 ஆகிவிட்டது. நாம இப்ப வானொலியில மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவோ இணைஞ்சிருக்கோம், நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோடு இருக்காரு மருத்துவர் டாக்டர் வெள்ளையப்பன். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: எப்படி சார் இருக்கீங்க? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய
4: நல்லா இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க காலங்காத்தால வணக்கம் சிங்க நிகழ்ச்சிய கேட்டு உங்களால தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னது, அதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும்
2: ரொம்ப நன்றி சார். சரி, இன்னைக்கு சார் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பிள்ளைகளுக்கு இடையே வரும் சுவாச பிரச்சனைகள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா சும்மா அவங்களுக்கு இருமல், காய்ச்சல் வருது. இந்த இருமல், சளி, இதுதான் வந்து நான் நிறைய
4: கேள்விப்படுறேன்.
2: அது மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள்ல வந்து நிறைய பேரு அவங்க வந்து சும்மா சும்மா இருமல் வரும், சும்மா சும்மா காய்ச்சல் வரும். இதுக்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க?
3: அதாவது நம்ம கிளினிக் போனா முக்காவாசி குழந்தைங்க வந்து காய்ச்சல், இருமல், சளியோட தான் வந்து பார்ப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து வைரஸ். ஆனா 6 மாச குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வராது. ஏன்னா தாயினுடைய எதிர்ப்பு சக்தி அந்த பிள்ளைக்கு இருக்கும். அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தா இது பெரும்பாலும் அவங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல காய்ச்சல், இருமல், சளி 2-3 மாசத்துக்கு பிள்ளைங்களுக்கு வரும். அதனால இதெல்லாம் சாதாரண சளிதான். லேசா காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், சளி இருக்கும். ஆனா குழந்தை வந்து நல்லா பால் குடிக்கும், ஆக்டிவா இருக்கும். அதனால நீங்க வீட்டிலே பாத்துக்கலாம். ஆனா முத முதல்ல பெற்றோர்களுக்கு வந்து ஏதாவது வந்துட்டா உடனே மருத்துவரை பார்க்க வருவாங்க. நாங்க வந்து அவங்க பிள்ளைய பார்த்துட்டு உங்க பிள்ளை நல்லா தான் இருக்கு, நீ வந்து காய்ச்சல் இருக்கையில தான் காய்ச்சல் மருந்து கொடுக்கணும். 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் மருந்து ரொம்ப கொடுக்க வேண்டியது இல்லை, காய்ச்சல் மருந்து மட்டும் போதும். இருமல் சளி மருந்து உள்ளபடியே ரொம்ப கொடுக்க கூடாது. ஆனா சில குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப வரும், இருமல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், துளைக்கும், ராத்திரில ரொம்ப இருக்கும், மூச்சு திண்டல் இருக்கும். ஒவ்வொருக்கா ஸ்பைடோர்னு சொல்லுவோம், அல்லது குரூப்னு சொல்றது. அந்த இருமல் வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய உள்ளுக்கு இழுத்து தான் அந்த காய்ச்சல் உள்ளுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா குரல் வெள்ள பாதிக்கப்படுது. குரல் வெள்ளதுதான் நேரோஸ் பார்ட் ஆஃப் தி ஹேர்வே. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வீங்கி காத்து போறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஸ்டைடோர்னு சொல்றது. இது வந்துச்சுன்னா இது வந்து முக்கிய உடனே பார்க்க வேண்டிய அறிகுறி. மற்றபடி சாதாரணமா இருமல் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டிலே பாத்துக்கலாம். அந்த இருமலோட மூச்சு திணறல், இந்த மூச்சு திணறல் பிள்ளைங்களுக்கு முத 3-4 வயசு வரலாம். இது வந்து வைரஸ்னாலதான் வர்றது. இதுக்கு பேரு ப்ரோங்கைட்டிஸ்னு சொல்றது. ஆனா சில பிள்ளைங்க காய்ச்சல் இல்லாம, அதாவது ஏதாவது தூசி அல்லது இந்த ஹேஸ் அல்லது குளிர்ந்த பானங்கள் சாப்பிட்டா, அல்லது பரம்பரையில ஆஸ்மா இருந்தா அவங்களுக்கு அடிக்கடி இருமல், சளி, மூச்சு திணறல் ஏற்படும். இது வந்து அடிக்கடி வரலைன்னா பரவாயில்ல, ஆனா அடிக்கடி 1 மாசத்துக்கு ஒருக்கா அல்லது ரொம்ப சீரியஸா வந்தா இது வந்து மருத்துவர் கண்காணிப்பில் இருப்பது ரொம்ப அவசியம்.
4: நிச்சயமா பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற டாக்டர் வெள்ளையப்பன் நம்மளோட பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள நீங்களே காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் எங்க கைவசம் நிறைய கேள்விகள் இருக்கு, உங்களுக்கும் இருக்கலாம். குறிப்பா பெற்றோர் இந்த நேரத்தை பயன்படுத்தி மருத்துவரை கேள்வி கேட்கணும், ஆலோசனை பெறணும் நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுடைய பேஸ்புக் லைவ்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் இல்லையா?
2: மீடியா காப் ஒலி 9:08 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். இப்பவே வாங்க, இணையுங்க, டாக்டர் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதோடு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க எங்க பதிவு செய்யலாம்.
4: சரி டாக்டர், இப்போ சாதாரண இரும்பலுக்கும் சாதாரண காய்ச்சலுக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுற அளவுக்கு இருக்கிற வீரியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்வீங்க?
3: அதாவது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த வைரஸ்னால வர்றது அந்த அப்பர் ரெஸ்பிரட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது வந்து காய்ச்சல் வந்து 3 நாள்ல சரியாயிடும், இருமல் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட இருக்கலாம். ஆனா மத்தபடி பிள்ளை வந்து ஆக்டிவா இருக்கும், பால் நல்லா குடிக்கும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனா இந்த இருமல் வந்து அல்லது காய்ச்சல் வந்து ரொம்ப இருந்து மருந்து கொடுத்தும் குறையாம இருமல் ரொம்ப தொலைச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டா, குறிப்பா ராத்திரில ஏற்பட்டா, அல்லது இந்த ஸ்ட்ரைடோர்னு சொன்னேன் அந்த குரூப், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான அறிகுறிகள், உடனே மருத்துவரை பார்க்கறது நல்லது. இந்த ப்ரோங்கைட்டிஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு நாலு மாசத்துக்கு வரலாம், முத மூணு வருஷத்துல மூணு நாள் தடவை வரும், அப்புறம் சரியாயிடும். இது வந்து வைரஸ்னால வர்றது. ஆனா அந்த ஒவ்வாமை ஆஸ்மாவனால வர்றது அந்த இருமல் சளி மூச்சு திணறல் ஏற்படும், அந்த டயத்துல அதுக்கான மருந்து கொடுத்து சரியாயிடும். ஆனா சில குழந்தைங்களுக்கு சுமார் 20% குழந்தைங்களுக்கு ஆஸ்மா ரொம்ப அதிகமா இருக்கும், ஒவ்வொருக்கா லைஃப் த்ரெட்டனிங்கா கூட இருக்கலாம். அதனால நீங்க வந்து இது சும்மா வீசிங் தானே பரவாயில்ல, வீசிங்னா சில பேர் நான் உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா பரம்பரையில்னு கேட்டா இல்ல இல்ல சும்மா வீசிங் வந்தது. ஆனா வீசிங் அடிக்கடி வந்தா அவங்க வந்து சும்மா அந்த பப்ப எடுத்துக்குவாங்க சரியாயிடும். ஆனா ஜஸ்ட் ட்ரீட்டிங் த சிம்டம், ஆனா அந்த டிசீஸ நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். இந்த அடிக்கடி வர்ற பிள்ளைங்களுக்கு, ரொம்ப அதிகமா வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஹேலர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ரிலீவர்ஸ். இதெல்லாம் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
4: ஆமா, முக்கியமான கருத்தை சொன்னாரு, வெறும் அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்கறது கிடையாது, ஆழமா சென்று நோயை பத்தி புரிந்து கொள்ளுதும் முக்கியம் அப்படின்னு இல்லையா?
2: ஆமா, எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மருத்துவரை நாடணும். இருந்தாலும் எப்பப்ப நீங்க மருத்துவரை நாடணும் அப்படிங்கறத டாக்டர் வெள்ளையப்பன் சொல்றத நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதன்படி நடந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும், உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும்.
4: நிச்சயமா, தொடர்ந்து டாக்டர் வெள்ளையப்பன் அவர்கிட்ட பேச நாங்க ஆவலா காத்துக்கிட்டே இருக்கோம்.
2: இதன் காரணமாக பொங்கோல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். MCEயை நோக்கி செல்லும் AYE துவாஸ் செக் பாயிண்ட் நுழைவாயில் அங்கேயும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கிற பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கடனில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச ஃபோனியோ கேஸ், 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம். Asus 14-inch Zenbook OLED, 1299 வெள்ளி, 33 விழுக்காடு சேமிக்கலாம். நிஜாபுரி மாவி குக்கர், 199 வெள்ளி, 64 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளாப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
4: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
10: மீடியா காட்டொலி 9:06 பரவசம். ஹே பரவசம்.
11: 8:24 ஆகிவிட்டது. மருத்துவம் சார்ந்த பல தகவல்களை செவ்வாய்க்கிழமைகளை உங்களுக்கு கொண்டு வரணும்னு தெரியும். அந்த வரிசையில இன்று சுவாச பிரச்சனை, அதை சார்ந்த பல முக்கியமான கருத்துக்களை நம்மளோட டாக்டர் வெள்ளையப்பன் பகிர்ந்துகிட்டே இருக்காரு இல்லையா?
12: குறிப்பா பிள்ளைகளுக்கு இடையே ஏற்படும் சுவாச பிரச்சனைகளை பத்தி டாக்டர் வெள்ளையப்பன் நம்மோட தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு. பேஸ்புக் வாயிலாக டாக்டர் பல நேயர்கள் வந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க. முதல்ல புஷ்பராணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் டாக்டர், ஒரு வருடத்தில் எத்தனை முறை காய்ச்சல் இருமல் வந்தால் அது அடிக்கடி என்று கருதப்படுகின்றது?
13: நல்ல கேள்விதான். அதாவது நான் 6 மாசத்திலிருந்து பிள்ளைங்களுக்கு கை குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றும் பெரும்பாலும் ஒரு அதிகம் வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பாலில் இருக்க எதிர்ப்பு சக்தி, ஆனால் அதற்கப்புறம் அவங்களுடைய சொந்த எதிர்ப்பு சக்தி ஒரு 5 வயசுல தான் முழுமையடையும். அந்த முழுமையடையும் தொட்டிக்கோ இந்த வெளியில போனா அல்லது கிரௌடட் பிளேஸுக்கு போனா அவங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி இதுதான் முக்கியம். ஏன்னா காத்து மூலம் பரவுறது இந்த வைரஸ். அதனால குழந்தைங்களுக்கு 3 மாசைக்கு வரும். ஆனா இப்ப வந்து நம்ம பெற்றோர்கள்லாம் வேலை பாக்குறதுனால குழந்தைகளை குழந்தை பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே அனுப்பினோடனே அங்கே வந்து ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் அல்லது இருமல் வந்தா அங்கே உள்ள மற்ற குழந்தைங்களுக்கும் பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. இதனால 3 மாசம் 4 மாசைக்கு ஒருக்கா வரலாம் மொதல் 3 வருஷத்துக்கு. ஆனா அது வந்து சாதாரண காய்ச்சல் இருமல் சரியா இருந்தா பரவாயில்ல. சில பிள்ளைங்களுக்கு வந்து சில வைரசஸ், அதாவது ரெஸ்பிரட்டரி சென்சிட்டியல் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு, அப்புறம் பேரா இன்ஃபுளுன்சா வைரஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து பிறந்த குழந்தைக்கும் தாக்கலாம். இந்த RSVங்கிறது ரெஸ்பிரட்டரி சென்சிட்டியல் வைரஸ், இது மொதல் 1-2 நாளைக்கு வெறும் காய்ச்சல் இருமல் இருக்கும். ஆனா அந்த இருமல் வந்து கூடி மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். பால் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல நம்ம பார்த்து இதுக்கு ரொம்ப இருமல் மருந்து எல்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொருக்கா நெபுலைசர் மூலம் அல்லது இன்ஹேலர்ஸ் மூலம் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் RSV. ஆனா RSV-யை தடுக்கிறதுக்கு இப்போ ஒரு தடுப்பூசி வந்திருக்கு. கருத்தரிக்கும் அம்மாக்களுக்கு இது வந்து லாஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 8வது 9வது மாசம் பிரெக்னன்சியில கொடுத்துருவாங்க. அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி ரத்தம் மூலம் பிள்ளைக்கு போய் முத 3-4 மாசத்துக்கு அவங்கள காப்பாத்தும். அப்புறம் பிள்ளைக்கு பாசிவ் ஆர்எஸ்வி இம்யூனைசேஷன் இப்ப வந்திருக்கு கடந்த ஒரு வருஷமா, இதுல இதை கொடுக்குறோம். ஆனா மத்தபடி இந்த 3-4 மாசத்துக்கு ஒரு வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான், அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. 2 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க ரொம்ப மருந்தே தேவையில்லை, சும்மா ஒரு நோஸ் டிராப்ஸ், அந்த நீசல் எஸ்பிரேட்டர் அல்லது அந்த ஸ்ப்ரே அதுவே போதும். அல்லது மருந்து கொடுத்தா தூக்கம் வராத மருந்துகளா கொடுக்கணும், ஏன்னா இருமல் இருக்கையில அவங்க தூங்கிட்டாங்கன்னா சளி போய் அடைச்சுக்கிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும்.
12: புஷ்பராணி, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். டாக்டர் ரொம்ப தெள்ள தெளிவா நீங்க வந்து பொறுமையா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கிய கருத்தையும் நீங்க முன் வச்சிருந்தீங்க. அதாவது 2 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளவாக மருந்து தேவைப்படாது, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதையும் வளர்த்துக்கொள்ளணும் இல்லையா?
13: ஆனா சில பேர் வந்து ஒருக்காக நம்ம சிங்கப்பூரை பொறுத்தவரையில கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், என்னென்ன மருந்து டாக்டர் பார்த்து வாங்கணும்னு. மற்ற நாடுகள்ல வந்து கலவை மருந்துகள் கொடுத்துடுறாங்க, அதாவது பாராசிட்டமால், அப்புறம் வந்து ரன்னிங் நோஸுக்குள்ள மருந்து, இருமல் குணம் வந்து, இதெல்லாம் காய்ச்சல் வேண்டியது இல்லை, காய்ச்சலுக்குள்ள மருந்து வேண்டியது இல்லை. இது மூணும் கலந்து கொடுக்கறதுனால பிள்ளையினுடைய லிவர் வந்து வேகம் அது வேலை செஞ்சு இந்த இதை வந்து வெளியாகணும். அதனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப மருந்து கொடுக்கறதே நல்லது, குறிப்பா 2 வருஷத்துக்கு குறைவா உள்ள குழந்தைங்களுக்கு இருமல் மருந்து கொடுக்காம இருக்கிறது அப்படி நல்லது. அப்படி கொடுத்தாலும் நான் செடேட்டிங் ஆன்டிஹிஸ்டமின் சொல்றது, செட்ரிசீன், ஜெர்டெக், டெல்ஃபாஸ் இந்த மாதிரி மருந்து, அப்புறம் அந்த நோஸ் டிராப்ஸ், இலியடின் நோஸ் டிராப்ஸ், இந்த ஸ்ப்ரே, இதுவே போதும். ஆனா இதோட மூச்சு திண்டல் இந்த மாதிரி வந்தா நீங்க அவசியம் மருத்துவரை பாக்குறது நல்லது.
11: பிரமாதம். சரி டாக்டர், அடுத்ததா மைமூன் அப்படிங்கிற நேயர் சொல்லியிருக்காங்க, 1 வயதை கடந்தும் சில குழந்தைகளுக்கு தொண்டையில் சளி இருந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
13: அதாவது சளிங்கிறது மியூக்கஸ் சொல்லுவோம், நம்மளுடைய குரல் வளையில இருந்து அந்த குரல் வளைக்கு டியூப்ஸ் போகும், குரல் வளையிலிருந்து டியூப்ஸ் போய் இந்த லங்ஸுக்கு போகும். அது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுக்கு சளி உண்டாகின்னு இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் சளி உண்டாகும். இந்த சளி வந்து உள்ளபடி நல்லது, அதாவது நம்ம தூசி அல்லது கிருமி எல்லாம் வந்து இந்த சளி வந்து அதை போய் ட்ராப் பண்ணிடும். ஆனா ஒவ்வொருக்கா இந்த ஒவ்வாமை உள்ள குழந்தைங்களுக்கு சளி ரொம்ப கூடி மூச்சு திணறல், இருமல் ரொம்ப தொலைக்கும், அப்பதான் பயப்படணும். லேசா சளி, மத்தபடி அவங்க 1-2 தடவை இருமுனா, மத்தபடி பால் எல்லாம் ஒழுங்கா குடிச்சுக்கிட்டு இருந்து காய்ச்சல் எல்லாம் இருந்து ஆக்டிவா இருந்தா ஒண்ணுமே பயப்பட வேண்டாம், மருந்தே வேண்டாம்,
12: பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு டாக்டர் வெள்ளையப்பன் சொல்லிட்டாரு.
11: அவர் சொல்லும் போதுதான் மனசு கொஞ்சம் உறுதியா இருக்கு, ஆறுதலா இருக்கு.
12: அதேதான். சரி, இன்னொரு கேள்வியும் இருக்கு டாக்டர். முகமது சிதிக் ஜமால் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, தடுப்பு சத்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி வலுப்படுத்தலாம், என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு.
11: ஆமா, முக்கியமான கேள்வி.
13: அது முன்னாடி சொன்னேன், தாய்ப்பால். தாய்ப்பால் வந்து 6 மாசத்துக்கு அதுவாக கொடுக்கணும், ஏன்னா அந்த தாய்ப்பால்ல எதிர்ப்பு சக்திக்குள்ள ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்றது அதுல இருக்கும். அது வந்து சோ தண்ணி நிறைய கொடுக்கணும், அப்புறம் வந்து சராசரி உணவு, விதவிதமான காய்கள், ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொருமான சத்து இருக்கு, வைட்டமின்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரேடிக்கல்ஸ் இருக்கு, புரத சத்து, அப்புறம் வந்து பழங்கள், பழங்கள்ல வைட்டமின் சி, அப்புறம் பிள்ளைங்கள் வந்து ஒளியில வெளியில போய் ஓடி ஆடி விளையாடணும். வெயில் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா வெயில்ல தான் வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் டி எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. ஸோ வைட்டமின் சி, வைட்டமின் டி, இதெல்லாம் சராசரி உணவு கொடுத்து, தாய்ப்பால் கொடுத்து, தடுப்பூசி ரொம்ப முக்கியம். தடுப்பூசி அட்டவணைப்படி போடணும். இப்ப வந்து அட்டவணைப்படி ஃப்ளூ வந்து ஆப்ஷன்ல போட்டிருக்காங்க, ஆனா இன்ஃப்ளூயன்சா இன்ஜெக்ஷனும் வருஷம் போட்டுக்கிறது நல்லது, குறிப்பா ஆஸ்மா உள்ள குழந்தைகள், ஒபாமை உள்ள குழந்தைகள் போட்டுக்கிறது நல்லது. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சளியோட காய்ச்சல் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்காண்டி தடுப்பூசி, ஓடி ஆடி விளையாடுறது நல்லது, தண்ணி நிறைய குடிக்கணும், வெளியில போன பிறகு கை கால் கழுவி வாயெல்லாம் கொப்பளிக்கணும், தண்ணி சாப்பிடும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
11: இதெல்லாம் அடிப்படை.
12: ஆமா,
11: இத செய்து வருது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இல்லையா டாக்டர்?
12: ஆமா, சிறு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களான நமக்கும் வந்து இந்த குறிப்புகள் எல்லாமே ரொம்ப முக்கியம்.
11: சரி, அடுத்ததா பிரியதர்ஷினி அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க டாக்டர். இரண்டு குழந்தைகளும் தொடர்ந்து ஒருவருக்கு பிறகு ஒருவராக சளி வருவது இம்யூனிட்டி குறைவாக இருப்பதற்கான அறிகுறியா, அல்லது இந்த வயதில் பொதுவாகவே இப்படி வருமா?
13: இந்த வயசுல பொதுவாகவே இது வரும், ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பத்தை கம்மியா இருக்கு. ஒரு பிள்ளைக்கு வந்துச்சுன்னா இன்னொரு பிள்ளைக்கு பரவுறது வரும், பரவும், ஈஸியா பரவும். அதனால நம்ம வந்து கை கழுவுறது, அல்லது வெளியில போயிட்டு வந்தா முகத்துக்குள்ள எல்லாம் வாய்ப்புள்ள கை வைக்கக்கூடாது, கை கழுவணும் பிறகுதான் நம்ம வந்து விளையாடணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து வாயில கை வைப்பாங்க. அதனால நம்ம பெரியவங்க வந்து இந்த கை கழுவுறதெல்லாம் நம்ம தான் பண்ணணும் வெளியில போயிட்டு வந்த பிறகு. ஆனா சில இந்த டயத்துல வந்து ஒவ்வொருக்கா ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ரொம்ப கிரௌடட் பிளேஸுக்கு போனா நீங்க மாஸ்க் கூட அணிஞ்சிட்டு போகலாம். இதெல்லாம் எது எது பண்ண முடியுமோ நீங்க பண்ணலாம். ஆனா அந்த இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு நான் சொன்னபடி தாய்ப்பால், சராசரி உணவு, வெளியில் போய் விளையாடுறதுலாம் ரொம்ப முக்கியம்.
12: நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சரி, ரொம்ப உங்களை பாராட்டி ஒரு நேயர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அஞ்சலி அப்பாடுரை. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டாக்டர் வள்ளியப்பன் தான் என்னுடைய மகள் சாந்தினிக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவரா இருந்தாரு, ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சலி.
11: ரொம்ப நன்றி டாக்டர், தொடர்ந்து அற்புதமான சேவையை இத்தனை ஆண்டு காலமா நீங்க வழங்கிட்டு வரீங்க. டாக்டர், இப்ப நீங்க பல குறிப்புகளை கொடுத்துட்டீங்க, நாங்க கேட்க வேண்டிய கேள்விகளுக்கும் சேர்த்தே முக்கியமான தகவல்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா இதுக்கும் மேல முக்கியமா பெற்றோரிடம் நீங்க சேர்க்க விரும்புற கருத்துக்கள் ஏதேனும் இருக்கா?
13: அதான் நான் சொன்ன மாதிரி தான், அதாவது இது அடிக்கடி இருமல் சளி வரும், அதை வந்து பயப்படாம பாத்துங்க. நீங்களாவே மருந்து கொடுக்காம, ரொம்ப மருந்து பிள்ளைங்களுக்கு, ரெண்டு வயசு குறைவான பிள்ளைங்களுக்கு மருந்தே ரொம்ப தேவையில்லை, ரொம்ப அதிகமா இருந்தா தான் நீங்க டாக்டரை பார்க்கணும். ஆனா சில பெற்றோர் வந்து ஊர்ல இருந்து ஆன்டிபயாட்டிக் வாங்கிட்டு வந்துருவாங்க, அல்லது முன்னாடி இருந்து ஆன்டிபயாட்டிக் இருந்திருக்கும், அவங்களாவே ஆன்டிபயாட்டிக் ஆரம்பிப்பாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு வர்ற மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ப்ராபப்ளி டியூ டு வைரஸ், வைரஸ்னால வர்றது. வைரஸுக்கு ஆன்டிபயாட்டிக் வேண்டியதே இல்லை. சில வைரஸஸ், அதாவது இன்ஃபுளுன்சா ஏன்னு ஒரு கிருமி இருக்கு, அதுக்கு ரொம்ப காய்ச்சல் வரும், அது வந்து வைரஸ் இன்ஃபுளுன்சா ஏ, தடுப்பூசி மூலம் அந்த நம்ம வந்து பிள்ளைங்களை காப்பாற்றலாம். அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா அதுக்கு டாமிஃப்ளூன்னு ஒரு மருந்து இருக்கு. ஆனா ஆன்டிபயாட்டிக் நிறைய உபயோகப்படுத்தக்கூடாது, அப்படியும் உபயோகப்படுத்தினாலும் கூட அதை ஒழுங்கா நீங்க வந்து அஞ்சு நாளைக்கு கொடுக்கணும்னா அஞ்சு நாளைக்கு கொடுக்கணும். சில பேர் ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்க, இதனால ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வேற வருது. நம்ம எப்பவும் கொடுக்குற ஆன்டிபயாட்டிக் பிள்ளைக்கு மறுபடியும் வேலை செய்யாது.
11: ஆமா டாக்டர், அதான் நான் கேட்கணும் நினைச்சேன். ஆன்டிபயோட்டிக் வந்து அடிக்கடி கொடுக்கறதுனால நீங்க சொன்னது போல அது வேலை செய்யாம இருக்கிறது ஒண்ணு, இரண்டாவது அதுக்கு அடிமையா கூட ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்களா? உண்மையா
13: அடிமைங்கிறது கிடையாது, ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்பதான் சரியா. நான் வந்து அவங்களோட சொன்னி ரொம்ப வற்புறுத்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, இல்ல இல்ல நான் கைவசம் வச்சுக்கிறேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்கப்படாதுன்னு பார்ப்பேன். ஆனா சில பேஷண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்க, ஒவ்வொருக்கும் அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நல்லது,
12: ஏன்னா இணையத்துல வந்து அவங்க நிறைய படிக்கிறதுனால, அது மட்டும் இல்ல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய தகவல்களை வந்து பெற்றுக்கொள்றாங்க. அதுல வந்து சில நேரங்கள்ல ஆன்டிபயோட்டிக்கை நீங்க அதிகம் பயன்படுத்தணும்னு சொல்ல வரலாம்.
11: அது மட்டும் இல்ல டாக்டர், இது நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய காலத்துல சமூக ஊடகத்துல ஒரு காணொளி, ஒரு கேமரா இருந்தா போதும், ஒரு நாக்களை போட்டு அவங்கவுங்க மருத்துவர் மாதிரி இன்னமும் பரிந்துரைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் யாரையும் குறிப்பிட்டே சொல்லல, யாரையும் தாக்குறதுக்காக சொல்லல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவங்கவுங்க ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க, ஆனா டாக்டர் வெள்ளையப்பன் போன்ற ஆட்களுக்கு தான் என்ன செய்யணுங்கிறது சரியா தெரியும். அதை தெரிஞ்சு நீங்க நிபுணர் நாடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த விழிப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் தான் நிகழ்ச்சி இல்லையா?
12: குறிப்பா இப்ப டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இருக்கு, இது இந்த ரெண்டுல எதுக்கு வந்து அதிகமா ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க கொடுப்பீங்க?
13: இந்த வைரஸுக்கு ஆன்டிபயோட்டிக் கிடையவே கிடையாது, தடுப்பூசி எல்லாம் போடுறதுனால. இப்ப வந்து நிமோனியா எல்லாம் முன்னாடி, நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹவுஸ்மேனா இருக்கையில எல்லாம் அந்த வார்ட்ஸ்ல வந்து நிமோனியா கேசஸ் நிறைய இருக்கும், டிபி நிறைய இருக்கும். நம்ம டிபிக்கு பிசிஜி தடுப்பூசி வந்தாச்சு. அப்புறம் நியூமோகோக்கல்னு ஒரு நிமோனியா வரும், அதுக்கு வந்து நியூமோகோக்கல் வேக்சின் பிசிவி அல்லது பிரெம்னா, இதையும் அட்டவணைப்படி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வராது. இந்த நிமோனியா வந்து பெரியவங்களுக்கு வரும், அதனால இந்த நிமோனியா ஊசியும் பெரியவங்களுக்கும் போடுறோம். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா, இன்ஃப்ளூயன்சா வந்த பிறகு நம்மளுக்கு சளி இருக்கும், சளி ரொம்ப வந்தோடனே செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி நிமோனியா வர்றதுக்கு சான்ஸ். இந்த ஆர்எஸ்வின்னு சொன்னல ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டிவ் வைரஸ் கை குழந்தைங்களுக்கும் பாதிக்கும், மூச்சு திணறல் ரொம்ப ஏற்படும் அவங்களுக்கு. இது ஒண்ணுமா கவனிக்காம விட்டா அந்த சளி வந்து லங்ஸுக்கு போய் நிமோனியா ஆயிடும், அந்த டயத்துல செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால தாய்ப்பால், தடுப்பூசி, போதுமான தூக்கம், நல்ல விளையாடுறது, எக்ஸசைஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சராசரி உணவு இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு வராம தடுத்துக்கலாம். அந்த ஹேஸ் அந்த மாதிரி வர டயத்துல முக்கியமா ஆஸ்மா உள்ள குழந்தைகள் வந்து மாஸ்க் அணியணும், வெளியில போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க எப்போ யூஸ் பண்ற இன்ஹேலர்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகாம ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து போகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேஸ் வர டயத்துல அல்லது ஃப்ளூ சீசன் வர டயத்துல இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப அவசியம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர். இன்னும் ஒரே ஒரு கேள்வி நிறைவா, இங்க வந்து காமினி தேவி அப்படிங்கிற நேரு கேட்டிருக்காங்க. அவங்க கடந்த 3 ஆண்டுகளா யோசிச்சுட்டு இருக்காங்களா மெல்பர்ன்ல இருக்கிறதுனால, அவங்க உங்களுக்கே தெரியும் ஆக அதிக அளவுல சூடம் இருக்கோ வெப்பம் அதை தாண்டி குளிரும் அதிகமா இருக்கும், ஆக இந்த ஃப்ளூ வைரஸ்னால பிள்ளைகள் அதிகமா பாதிக்கப்படுற வாய்ப்பு அதிகரிக்குது. குறிப்பா அவங்களுடைய பசங்க 8-10 வயது பசங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூ வேக்சின் கொடுக்கறது ஆண்டுக்கு ஆண்டு சரியா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால பக்க விளைவுகள் ஏதாவது வருமா அப்படிங்கிற ஒரு அச்சமா அவங்களுக்கு இருக்கு. உங்க கருத்து என்ன டாக்டர்?
13: பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்சா வேக்சின்னால ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. சில பிள்ளைங்களுக்கு லேசா காய்ச்சல் இருக்கும், மற்றபடி ஒன்றும் பண்ணாது. அதாவது நீங்க வந்து கோல் கண்ட்ரீஸ்ல இருக்கையில அந்த ஒவ்வொரு வருஷமும் இப்போ வந்து இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில சதர்ன் ஹெமிஸ்பியர், இப்பதான் அங்கே வந்து வின்டர் சீசன், அந்த வின்டர் சீசன்ஸ்க்கு ஃப்ளூ வைரஸஸ் கொஞ்சம் மாறி, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃப்ளூ வைரஸஸ் மாறும், இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸும் இன்ஃப்ளூயன்சா பி வைரஸும். இதை வந்து டபிள்யூஹெச்ஓ கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அங்க எப்போ வின்டரோ அந்த டயத்துலயும் இந்த ஃப்ளூ கொஞ்சம் கொஞ்சமா மாறும், மியூட்டேட்னு சொல்லுவோம். அதனால ஒவ்வொரு வருஷமும் 2 விதமான ஃப்ளூ வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா, ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் வேர்ல்ட் ஹஸ் பிகம் அ ஸ்மால் வில்லேஜ், எல்லாரும் டிராவல் பண்றாங்க. அது நம்ம சிங்கப்பூரை பொறுத்தவரை நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு மில்லியன் பேசஞ்சர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு பரப்புறதுலாம் இருக்கு. அதனால இந்த ஃப்ளூ வேக்சின் இஸ் அ சேஃப் வேக்சின். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா, குறிப்பா ஆஸ்மா உள்ள குழந்தைங்க, அடிக்கடி இருமல் சளி வர்ற குழந்தைங்க, காய்ச்சல் வர்ற குழந்தைங்களுக்கு, அந்த க்ரௌடட் என்வாயர்மெண்ட்ல இருக்க குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பிள்ளைங்க அடிக்கடி ஒட்டிட்டு வந்தாங்கன்னா இந்த ஃப்ளூ வைரஸ் வருஷா வருஷம் போடுறது ரொம்ப நல்லது.
12: சரியா சொன்னீங்க டாக்டர், அற்புதமா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பேசணும், நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் பல கேள்விகள் என்னோட கைவசம் இருக்கு, ஆனா எனக்கு பிள்ளை கிடையாது. என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகளை பார்த்து வளர்ந்து ஒரு காலகட்டத்துல நான் வந்து பள்ளிக்கூடத்துலயும் வேலை செஞ்சதுனால எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் டாக்டர் ரொம்ப பொறுமையா நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க அற்புதமா பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
11: இந்த நேரத்துல ஒரே ஒரு
13: ரொம்ப நன்றி ஒலிக்கும் உங்களுக்கும். ரொம்ப அருமையா என்னை கேள்வி கேட்டீங்க, என்னை ரொம்ப ரிலாக்ஸா ஒண்ணே உங்களுக்கு நல்லா பதில் குடிக்க முடிஞ்சது.
12: இறுதியா நம்ம இளம் பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
13: உங்க குழந்தைகளை தாய்ப்பால் கொடுத்து, தடுப்பூசி கொடுத்து, நல்லா தூக்கமா தூக்கமா தூக்கம் தூங்க சொல்லி, அதனால அரவணைச்சு அவங்களுக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர்.
12: ரொம்ப நன்றி டாக்டர்.
11: இப்போ கேள்வி கேட்டவங்க பல பேர், ஆனா சில பேர் நேரடியா அவங்களை வந்து சந்திக்கணும், உங்க ஆலோசனை பெறணும்னு விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி உங்களை அணுகலாம்?
13: நான் வந்து முன்னாடி வந்து அம்மோ கிளினிக்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஐபிசிஐ கிளினிக்னு உட்லே மால்ல, பீடாதேரி உட்லே மால் பார்க்வே மெடிக்கல் சென்டர்ல வேலை செய்யறேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன
12: கண்டிப்பா சார்.
11: நிச்சயமா ரொம்ப நன்றி டாக்டர், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இணைந்ததுக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்களை சந்திப்போம்.
12: நன்றி
11: ஆக டாக்டர் வில்லையப்பன் கொடுத்த தகவல்களை கேட்டதோட விடாம செயல்படுத்துறது நீங்களே உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க செயல்படுத்துங்க சரியான முறையில, அதோ நிபுணர நாடி.
12: ஆமா
11: இணைந்திருங்க எங்களோட. இது ஓலி 968
12: கேட்டாலே பரவசம். ஓலி

0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
1: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள் வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
1: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க.

0: மாதிரியே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
1: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள சிடிசி பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்

0: பாடியிருந்தாங்க.
1: ஜஸ்தின் பிரபாகரனின் இசையில் சிறை திரைப்படத்தில் இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பாடல் ஒளியேறவிருக்கின்றது. சூரஜ் சந்தோஷ் சின்மயி பாடியிருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் அங்கேயும் PIE நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. போக்குவரத்து நிலவரம்.

0: அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லைங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல் படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க. வசந்தம் வாயிலாக 9968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 9968 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
3: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 968
3: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

0: தொடர்ந்து நாம என்ன கொஞ்ச நேரத்துல பாடல கேட்க போறோங்க.
1: சமீபத்துல ஒரு படத்தை பார்த்தேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைக்க போறேன்.
0: என்ன படம் அது
1: சொல்றேன், கொஞ்ச நேரத்துல வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சியில உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவிஜி
1: சஜினி.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான
4: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்றுப்பிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. இதன் காரணமாக KJE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கும் SLEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை. உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஆகஸ்ட் 11 தேதி 1919 ஆண்டில் ஜெர்மனி ஒரு குடியரசாக அங்கீகாரம் பெற்றது.
1: ஜெர்மனி பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாங்க படிக்கும் போது எங்க கண்ணில் பட்ட ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்ப சொல்றோம் கேளுங்க.
0: ஜெர்மனியில 20,000 மேற்பட்ட காசல்ஸ், அதாவது அரண்மனைகள் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.
1: சஜினி, இப்போ வெனிஸ் இத்தாலியில இருக்கு, அங்க நிறைய பாலங்கள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும்.
0: ஆமா,
1: ஆனா வெனிஸ விட ஜெர்மனியில இருக்கிற பெர்லின் நகர்ல இன்னும் அதிக பாலங்கள் இருக்கு. சொல்ல போனா 1800 மேற்பட்ட பாலங்கள் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது.
0: அடேங்கப்பா ரவி, அடுத்து நான் சொல்ல போறத நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே வாயொடிச்சு போயிருவீங்க.
1: சொல்லுங்க.
0: ஜெர்மனில நீங்க சிறையில அடைக்கப்பட்டீங்கன்னா அங்கிருந்து தப்பித்து போவது ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஷின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளாப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் kots.com.sg.
2: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. பிரியமான விளை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: இந்த பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன கோயிலே
2: பூவரசன் திரைப்படத்துல இருந்தும்
3: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை
2: தெய்வ வாக்கு திரைப்படத்தில இருந்தும் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன.
0: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார். அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: தொடர்பு கொள்ளலாம்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: 9:40 ஆகிவிட்டது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ ஜலன் பஹார், அதற்கு பிறகு விபத்து. பிகேஇ குறிப்பாக பிஐஇ நோக்கி செல்லும் வழியில் டெய்ரி ஃபார்ம் சாலை எக்ஸிட், எஸ்எல்இ எக்ஸிட் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: ஒலி 9:08
1: ரவி, ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னு முதல்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப சொல்லுங்க.
0: சமீபத்துல வெளிவந்த GDN, அதாவது GD நாயுடு இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தை பத்தி நான் பேசி ஆகணும் சஜினி.
1: ஆமா, இந்த திரைப்படத்துல வந்து மாதவன் நடிச்சிருப்பாரு, இவரோட சேர்ந்து சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, அதோடு மாதவனுக்கு ஜோடியா துஷாரா விஜயன் நடிச்சிருப்பாங்க.
0: இத்தனை பேர் இருக்கிற இந்த படம் இப்படிதான் இருக்கும்னு போய் பார்க்கும்போது, நடிப்பு சார்ந்து நம்ம பார்த்தோம்னா பிரமாதம். இவ்வளோ நல்லா தமிழ் பேசி நடிக்கக்கூடியவங்கள ஒரு படத்துல பார்த்து ரொம்ப நாளாமே எனக்கு தோணுச்சு, சத்தியமா சொல்றேன். ஏன்னா இப்ப எல்லாமே வேன் இந்தியான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க இருந்து, தப்பு இல்ல, வேற மொழியில இருந்து வர்றது தப்பே கிடையாது, ஆனா தமிழ் தெரிஞ்சு வந்தா சிறப்பா இருக்கும்னு தோணுது, அவ்வளவுதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, யார் இந்த GD நாயுடு அப்படிங்கறத பத்தி இப்ப படிக்க ஆரம்பிச்சேன். அவரு செய்த அற்புதமான காரியங்கள், அவரு கண்டுபிடித்த பொருள்கள், அவரு வித்திட்ட பெரிய பெரிய சாதனைகளை பார்க்கும்போது இவரை பத்தி எப்படி சொல்லாம விட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல.
1: சில நேரத்துல நமக்கு மறந்து போயிடலாம் ரவி, ஆனா இருந்தாலும் இவருக்கு ஒரு புனை பெயர் இருக்கிறது, எடிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயர்.
0: ஆமா, இந்த படத்தை போய் பாருங்க, அதுக்கப்புறம் GD நாயுடு அவர்கள் செய்த சாதனைகள் பற்றி ஒன்னொன்னா நீங்க புரிஞ்சுக்க தொடங்குவீங்க.
1: இந்த திரை தகவலை

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலிலிருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர் சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரி சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 88

0800 077 077. பிட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பிட்சா, சாதாரண அளவு பிட்சா 16.90 மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: VIP படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 9:00 எண்ணில் போக்குவரத்து நிலவரம்.
2: PIEA நோக்கி செல்லும் BKESLE எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIEBKEக்கும் புக்கிட்டிமா ரோடிற்கும் இடப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து அதிகமாக உள்ளது. PIEA நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கும் SLEக்கும் இடப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்கே.
1: ரவி என் கூட வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதா?
2: இந்த கேள்விக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான பதில சொல்லிருக்கேன். அந்த பதில என்ன தெரிஞ்சுக்க நேரில் என்ன செய்யணும்?
1: நீங்க எங்களுடைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களுக்கு போகணும். அங்க நாங்க பதிவேற்றம் செஞ்சிருக்கிற காணொலிய நீங்க பார்த்தே ஆகணும். காலையில ரவி கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், என்னையே கேள்வி கேட்டு மடக்கிட்டாருன்னு வச்சு போமே.
2: அந்த பதில தெரிஞ்சுக்க இப்பவே போங்க. காரணம் அதை ஒட்டி நாளைக்கு கேள்வி வந்தாலும் வரலாம், அதுக்கு பரிசு கொடுக்கப்படலாம்.
1: எங்க போறதுன்னு தெரியல, நான் பக்கமா வாங்க, லிங்க் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க.
2: இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது
1: ரவிஜி.
2: சஜினி, நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரின் பொருளாதாரம் இந்த ஆண்டு 4.5 முதல் 5 விழுக்காடு வரை வளர்ச்சியடையலாம். வர்த்தக தொழில் அமைச்சு பொருளாதார வளர்ச்சி முன்னுரைப்பை மேல் நோக்கி திருத்தியிருக்கிறது. இந்த ஆண்டின் முற்பாதியில் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியடைந்திருப்பது அதற்கு காரணம். இந்த ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 2 முதல் 4 விழுக்காடு வரை இருக்கலாம் என்று முன்னர் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் சிங்கப்பூரின் பொருளாதாரம் 2ஆம் காலாண்டில் 5.9 விழுக்காடு வளர்ந்தது. அதன் மூலம் இந்த ஆண்டின் முற்பாதியில் வளர்ச்சி 6 விழுக்காட்டுக்கு சற்று அதிகம். உற்பத்தி, மொத்த விற்பனை, நிதி சேவை துறைகள் ஆகியன வளர்ச்சிக்கு துணை புரிந்ததாக அமைச்சு தெரிவித்தது. கொலம்பியா அரசாங்கம் நாட்டில் அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. கொலம்பியாவின் மேற்கே உள்ள சோக்கோ வட்டாரத்தை 7.4 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் உலுக்கியது. 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். 107 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. கொலம்பியா முழுதும் நிலம் குலுங்கியது. பக்கத்தில் உள்ள வெனிசுவலா, எக்வடோர், பனாமா ஆகிய நாடுகளிலும் அதன் அதிர்வு எதிரொலித்தது. கொலம்பியாவில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. மீட்பு பணி மும்முரமாய் தொடர்கிறது. கொலம்பியா துணை அதிபர் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கொலம்பியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்திருக்கின்றனர். கொலம்பியா நிலநடுக்க நிவாரணப் பணிகளில் உதவ ஐரோப்பிய ஒன்றியம் அதன் கோப்பர்னிக்கஸ் துணைக்கோளத்தை பயன்படுத்துகிறது. மீட்பு பணிகளுக்கு கூடுதல் உதவி வழங்க தயாராய் உள்ளதாக ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வண்டர்லியன் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரில் கொல்லப்பட்டோருக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கி வரும் வேளையில் அவர் அவ்வாறு சொன்னார். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. போரில் ஏற்படுத்திய சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் முன்னதாக நிபந்தனை விதித்திருந்தது. அதற்கு பதிலளித்த திரு டிரம்ப், போர்கள், தாக்குதல்கள், போராட்டங்கள் ஆகியவற்றில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மக்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். அமெரிக்கா இதற்கு முன் அப்படியொரு கோரிக்கையை வைத்ததில்லை. ஜெர்மனி ஆளில்லா வானூர்தி மிரட்டலை முறியடிக்கும் தற்காப்பை வலுப்படுத்துகிறது. ஜெர்மனியில் லைப்சிக் ஹால் விமான நிலையத்தில் உக்ரைனிய சரக்கு விமானத்தின் அருகே வெடிபொருட்கள் பொருத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி கண்டறியப்பட்டது. அதில் வெளிநாட்டு சக்திகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று ஜெர்மானிய உள்துறை அமைச்சர் கூறினார். தனது மத்திய காவல்துறையின் ஆளில்லா வானூர்தி பிரிவை இரட்டிப்பாக்கி அதிகாரிகளின் எண்ணிக்கையை 300க்கு உயர்த்த ஜெர்மனி திட்டமிடுகிறது. அந்த பிரிவு செயல்படும் தளங்களின் எண்ணிக்கை 4 லிருந்து 8 அதிகரிக்கப்படும். லைப்சிக் ஹால் விமான நிலையம் ராணுவ சாதனங்களை எடுத்துச் செல்லும் முக்கியமான போக்குவரத்து நடுவுமாக உள்ளது. உக்ரைனின் ஆண்டனோவ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் அந்த நிலையத்தை பயன்படுத்தி வருகிறது. பிலிப்பீன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அளவில் விரிவான வெள்ளத்தடுப்பு நிர்வாக திட்டம் தேவை என்று வலியுறுத்துகின்றனர். வெள்ளத்தடுப்பு நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றி விரிவான அறிக்கை வெளியிடவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 9 நாளில் கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவுகள், 15 பேர் மாண்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைவதில் சிரமம் நீடிக்கிறது. இடுப்பளவு வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கின்றனர். சில இடங்களில் பள்ளிகளுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சீனாவின் கிழக்கு கரையோரம் டால்பின் சூறாவளியிலிருந்து தப்பிக்க 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேறினர். வார இறுதியில் சூறாவளி கரையை கடந்தது. இருப்பினும் ஜெஜியாங் மாநிலத்தில் உச்சபட்ச வெள்ள எச்சரிக்கை தொடர்கிறது. தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இந்த ஆண்டு சீனாவை தாக்கியுள்ள வலுவான சூறாவளி டால்பின் ஜெஜியாங் வட்டாரத்தில் மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தது. சூறாவளி கரையை கடந்ததால் பல இடங்களில் கடுமையான வெள்ளம், நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஷாங்காயில் நேற்றும் இன்றும் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.
அரசாங்க பணிக்கான நியமன தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி போராடும் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் மூண்டது. ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அணிவகுத்தனர். அவர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். பொதுத்துறைக்கான தேர்வில் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க வலியுறுத்தி மாணவர்கள் சில வாரங்களாக போராட்டம் நடத்துகின்றனர். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை விரைவாக தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும்படி இந்தியாவிடம் வலியுறுத்துகிறது. இருதரப்பு உறவில் தொய்வு நீடிக்கும் வேளையில் இந்திய பிரதிநிதி பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மானை சந்தித்து பேசினார். ஈராண்டுக்கு முன் பங்களாதேஷில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டம் தீவிரமானது. அப்போது பிரதமராயிருந்த திருமதி ஹசீனா இந்தியாவில் அடைக்கலமானார். ஆண்டு இறுதியில் பங்களாதேஷ் திரும்பவிருப்பதாக அண்மையில் திருமதி ஹசீனா கூறியிருந்தார். பிப்ரவரி மாதம் திரு தாரிக் பங்களாதேஷ் பிரதமராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு முதன்முறை அவர் இந்தியாவுடனான உறவை சீராக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டும் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
5: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி.

0: உலக அதிசயங்களுக்கு போயிட்டு படப்பிடிப்பு செய்யறது முக்கியம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா நிகழ்ச்சி படக்கணும்ல,
1: அதுதான் உலக அதிசயம் தான் ஞாயிற்றுக்கிழமை. பல பேரும் தேசிய அரங்கில இருந்திருந்தாங்க, உங்களையும் உள்பட நிறைய அம்சங்களை நீங்க கண்கூடா பாத்திருப்பீங்க. அந்த ஒரு தேச பற்று உங்களை அறியாமலேயே அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கும் அந்த ஒரு
0: ஒன்று கூடி இருக்கும் போது ஒன்னா சேர்ந்து பாடும் போது அந்த உணர்வு ஏதோ ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருது.
1: அந்த ஒரு உணர்வை நம்மளால வர்ணிக்க முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் காதல் என்ன சொல்றாருன்னு புரியும், எனக்கு நிச்சயமா புரியும். ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஒரு கட்டத்துல பல முறை நான் பல எண்ணங்கள் மனசுல ஓடும். ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா இந்த ஒரு பகுதியில நம்ம பிறந்ததுனாலதான் நமக்கு நிறைய வளங்கள் இருக்குது, நிறைய பாதுகாப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா அதற்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: சிங்கப்பூர் கிட்டத்தட்ட நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம், முக்கியமா சேமிப்பு. இப்ப இன்னைக்கு வரும்போது சேமிப்பை பற்றி ஒரு விஷயத்தை பாத்திருந்தேன், அதை நம்ம இன்னும் கொஞ்சத்துல பகிர்ந்து கொள்வோம்.
1: நிறைய தகவல்கள் காத்துட்டு இருக்குது, பாடல்களை கேட்க போறோம், உற்சாகத்தோட நம்ம இருக்க போறோம். தொடர்ந்து வழி பக்கமா இணைச்சிருக்கேன். பல பேரும் இப்பதான் வேலைக்கே போயிருப்பாங்க காதர். நேற்று கூட எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ஊழியர்களுக்கு செய்திருந்தாங்க. அவங்களும் தேசிய தினத்தை சிறப்பான முறையில கொண்டாடணுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்துச்சு காக்கி புக்கெட் ரெக்ரியேஷன் சென்டர்ல. அந்த நிகழ்ச்சியில படைத்திருந்த பாக்கணுமே பல பேரும் திரண்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவும் பல நிகழ்ச்சிகளை நம்ம சிங்கப்பூர்ல நடத்துறோம். அப்படி நடக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு.
0: இப்ப நம்ம ஆனந்தம் ஆர்ம நிகழ்ச்சிய சூப்பரா நடத்த போறோம். இதோ வந்து விட்டது உங்களுடைய கலாட்டா கும்பல்.
1: கலாட்டா கும்பலா? புது புது புது பேரா வைக்கிறாரு. இது உங்களுடைய அப்துல் காதர்
0: அலி மாஸ்மான்.
1: இது ஒலி 968
0: தலை பரவசம்.

0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் பொருள் கூடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: StarHub, we got you.
5: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
6: எங்களுக்கு இன்னும் வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
6: எனக்கு எல்லாமே வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க அல்லது 15.90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.

0: படத்துல இருந்த சின்மை மாரியம் டோலார் கீர்த்தி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:31 ஆகுதுங்க.
1: அம்பளை வந்துருச்சு, வாங்க என்ஜாய்
0: சேமிப்பு.
1: சிங்கப்பூருடைய அந்த ரிசர்வ்ஸ் இருக்குல்ல வங்கி கணக்குல 2 trillion
0: இருக்கு.
1: தெரியும், ஆனா இன்று சிங்கப்பூருடைய இந்த வங்கி கணக்கை பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியுது எனக்கு.
0: பல நேரங்கள்ல காதர், ஏன் நமக்கு நிறைய செலவுகள் வருதுன்னா அதுல ஒரு பகுதி வீண் செலவு. நம்மள அறியாமலேயே நமக்கு சம்பளம் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம செலவழிக்கிறோம். ஆனா எதுக்கு செலவழிக்கிறோம், ஏன் செலவழிக்கிறோம், இது நமக்கு தேவையா தேவை இல்லாததான், வாங்குறதுக்கு முன்னால ஒரு 3 நாட்கள் அதை பத்தி யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே தேவையா? 3 நாட்களுக்கு பிறகு நமக்கு தேவை இல்லைன்னு தோணும். அப்படி தேவை இல்லைன்னு தோணுச்சுன்னா வாங்காதீங்க. இல்ல தரமா இருக்கு ஆனா கொஞ்சம் மலிவா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாருங்க. இப்படி நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா நீங்க சேமிக்கலாம். எவ்வளவு உள்ள வருது எவ்வளவு வெளிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
1: நல்ல சேமிச்சா நீங்க பணக்கார மாயாண்டி.
0: யார் இந்த மாயாண்டி?
1: நீங்க அதிகமா செலவு பண்ணா நீங்க போண்டி.
0: ஐயோ, தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
3: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
4: மில்கி மிஸ்ட் தயிர்
3: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க கிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
6: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: பெட்டி அந்த பாட்டுல
2: எந்திருக்கும் போது
0: ஒரு பறவை, ஒரு புறா, அது புறா ஆனா ஒரு விதமான பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்போதுமே சத்தம் போடும், காலங்காத்தாலையும் சத்தம் போடும், அத ஊ பேர்ட்னு கூப்பிடுவாங்க கதர்.
2: ஆமா ஊ பேர்ட்னு இப்ப நீங்க சொல்லும்
0: போதுதான்
2: அந்த ஊ பேர்ட் ஏஷியன் குயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஷியன் கோயில் கோயில் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து காலை 5 மணிக்கு கூவும். முக்கியமா ஏன் இது கூவுதுன்னு நம்ம அத பிறகு சொல்லுவோம். இதே மாதிரி சத்தங்கள் நம்ம காலை கேட்போம். ஒரு 10 மணிக்கு கால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பியும் நானும் எப்போதுமே அதை மிமிக் பண்ணுவோம், நடிச்சு காட்டுவோம்
0: என்ன
2: செய்யறாங்க.
0: அதே மாதிரி நேர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இந்த ஒரு சத்தம். இப்ப சிங்கப்பூர்ல நீங்க பிறந்து வளர்ந்து பலவற்றை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வரிசையில எந்த ஒரு சத்தம் உங்களுக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வரும், இந்த சத்தத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றப்பா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்ல இப்பவும் இந்த சத்தம் இருக்கு, உதாரணத்துக்கு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பறவை எப்போதுமே காலங்காத்தாலும் இழந்து ஊன்னு எல்லாரும் எழுப்பி விட்டுறோம். அதுதான் இந்த UWU சொல்ற ஊ பேர்ட்.

0: அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்குது. இந்த மாதிரி மற்ற சத்தங்களை பற்றி, சிங்கப்பூர்ல நீங்க கேட்கிற சத்தங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய நினைவுகளை கொடுக்கக்கூடிய சத்தங்கள்
1: அது
0: கூட இருக்கலாம். காரங்குனி பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678898968. தேவன் ஏகாம்பரம், ஃபெபி மணி, யுகேந்திரன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
4: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வெள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வெள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வெள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளாஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளாஸ்க்கு பதிவு செய்யுங்கள். நீ வாட்ச் .sg/subscribe.
2: சிங்கப்பூர்ல பல சட்டங்கள கேட்டு நீங்க வளர்ந்திருக்கலாம். அந்த வரிசையில இந்த ஒரு சட்டத்தை கேட்டா எனக்கு பல நினைவுகள் வரும்னா எந்த ஒரு சட்டத்தை சொல்வீங்க? அது இப்ப இல்லாம இருக்கலாம், இல்ல தொடர்ந்து இப்ப இருக்கலாம்.
3: இது வந்து சாமி கூப்பிட அடிக்கிற மணி கிடையாது. கீழ ஐஸ்கிரீம் அங்கல் வருவாங்களே,
2: உங்களுக்கு அதை எப்படி சாப்பிட பிடிக்கும்? சில பேருக்கு ரொட்டியோட சாப்பிட பிடிக்கும், சில பேர் கப்ல கேட்பாங்க, சில பேருக்கு அந்த ஒரு விதமான பிஸ்கெட் இருக்கும் இல்லையா, வாஃபிள் பிஸ்கெட், வேஃபர் பிஸ்கெட்,
3: வேஃபர் பிஸ்கெட், சாரி வேஃபர் பிஸ்கெட்,
2: ஆமா அதை வைத்து நம்ம சாப்பிடலாம். எனக்கு ரொட்டில சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.
3: எனக்கும் ரொட்டில தான் சாப்பிட பிடிக்கும்.
2: எந்த ஒரு சுவை?
3: எனக்கு வந்து சாக்லேட் சிப் பிடிக்கும். சாக்லேட் சிப் பிடிக்கும், ரிப்பலும் பிடிக்கும்.
2: ஆமா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சில பேருக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும்,
3: சாக்லேட் பிடிக்கும்,
2: வெனிலாவும் இருக்கு நினைக்கிறேன்.
3: வெனிலா இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு.
2: அந்த அங்கிளையும் பார்க்க முடியல.
3: இருக்கு, அங்கிள் இருக்காரு.
2: உங்க வீட்டுல இருக்காரு?
3: எப்போதும் வருவாரு.
2: அப்ப அங்கதான் நான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்கு இல்ல, அந்த ஆளையே காடும் பாக்கவே முடியல.
3: ஒரு நாளைக்கு நான் வரேன் அங்கிளா, நான் வரேன்.
2: எல்லாரும் திறந்துருவாங்க காதர், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற முகத்துக்கு எல்லா பிள்ளைகளும் வந்துருவாங்க நினைக்கிறேன். நீங்க இலவசம் கொடுத்துருவீங்க,
3: ரிட்டையர்மென்ட் பிளான் கிடைச்சிருச்சு,
2: ஐஸ்கிரீம்.
3: சரி, இந்த மாதிரி பல சத்தங்கள் நம்ம கேட்கலாம். இங்க காலையில சேப்பாத்த கிராவ், அதாவது கீழே வந்து அவங்க விளையாடுவாங்களாம், அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஏன்னா
3: எங்க அப்பா எப்போதுமே கீழே போயிட்டு விளையாடுவாரு, சேப்பாத்தக்கரா, பேட்மிண்டன் சத்தம்.
2: ஏன்னா கீழே நீங்க விளையாடலாம், கார்பந்து, பூப்பந்து, சிப்பாத்தக்கரோ, நீங்க கீழே போய் விளையாடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன, அந்த சுவர்ல பட்டு பட்டு அந்த சத்தம் கேட்கும் பாருங்க. ரெண்டாவது, மூணாவது, நான்காவது மாடல இருக்கிறவங்களாம், ஏய் இன்னையா விளையாண்டு இருக்கீங்க அப்படின்னு கத்தினாலும் கத்திருப்பாங்க.
3: ஆமா, ரஞ்சனி மகாலிங்கம் என்ன சொல்றாங்கன்னா, காலை 5:30 ரயில் வரும், அந்த ரயிலுடைய சத்தம், முதல் ரயில், ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அந்த 5:30 வரும் தெரியுமா?
2: அது அவங்களுக்கு தெரியும். சரி, இந்த கீழே போய் விளையாடுறது, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோமே. நீங்கள் இந்த மாதிரி உங்க பிள்ளைகள் விளையாடி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க விளையாடி, யாருடைய சன்னல் உடைச்சிருக்காங்களா, அந்த கிளாஸ் உடைச்சிருக்காங்களா, அதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். என்ன செஞ்சீங்க, ஆண்டி வீட்டார்கிட்ட இருந்து நல்லா திட்டு வாங்கினீங்களா, அதையும் நீங்க சொல்லலாம்.
3: சிங்கப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசிட்டு
2: இருக்கோம். ஆமா ஆமா,
3: சைல்ட்ஹுட் மெமரிஸ் வாங்களே, அல்லது இப்ப கூட நடக்கலாம் சில பேர், ஏன்னா இப்ப பிள்ளைங்களா கீழே போறது இல்லையே.
2: ஆமா, எல்லாமே கைபேசி, ஐபேட், அந்த திரையை பார்த்தே இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இப்ப 90கள் ஈராரமாம் காலகட்டத்துல எல்லாம் அது வேற ஒரு உலகம் கூட நம்ம சொல்லலாம் காதர், பிரிச்சிடலாம் நம்ம. 2020 முன்னால், 2020 பின்னால் அப்படின்னு நம்ம பிரிச்சிடலாம். என்னன்னா கோவிட்க்கு
3: முன்னால
2: நேர்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. சிங்கப்பூர் சத்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த சத்தம் உங்களுக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வருது?
3: 9 6 7 8 8 9 6 8

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து வருகிற பாகம் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பாக வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தமிழிசை.
1: 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இருந்திருங்கள் எங்களுடன்.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
2: பண்ணுவீங்க?
1: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.

0: ஊர்ல நீங்க கேட்கக்கூடிய சத்தங்கள், நீங்க வளர்ந்து வரும் காலகட்டத்துல இந்த சத்தங்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய நினைவுகள் இந்த சத்தங்களோட ஒட்டியிருக்கும். என்னென்ன சத்தங்கள் அவை அப்படின்னு கேட்டதுக்கு பல நீர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. குரல் பதிவு குறிஞ்செடி வாயில
1: பிள்ளைங்க அடி வாங்குற சத்தம் கேக்குறது
0: அது உங்களுக்கா?
1: அதாவது என்னுடைய வட்டாரத்தில் அப்ப இருக்கும் போது மாசங்கள இருந்தேன், சரியான சுற்று
0: மத்தவங்க அடி வாங்குறத கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அது மட்டும் இல்ல, நானே அடி வாங்குவேன்.
0: எப்படிப்பட்ட ஒரு ஜென்மோ நீங்க? நீங்க போய் கேட்கணும், அடிக்காதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா.
1: இல்ல இல்ல, இது வந்து என்ன போல 80s 90s பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியும்.
0: நம்மள போல ஆமாமா, ரோத்தான் பெல்ட். ஆமாமா, என் அப்பா அம்மாலாம் இப்போ தாத்தா பாட்டி ஆயிட்டோன்னு நீங்க பாக்கணுமே. இப்ப பேர பிள்ளைக்கு காட்டுற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்ம அடிக்க மாட்டேன், ஆனா இப்ப செல்லமா தட்டுவோம் இல்லையா, அப்படி செஞ்சாலே அம்மா கோவப்படுறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு காலகட்டத்துல ரோத்தான் அடி, பெல்ட் அடி, ஹேங்கர் அடி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப பிள்ளைய கொஞ்சம் அப்படி செல்லமா தட்டினாலே முடியல உங்களால. என்ன மாறிடுச்சுப்பா, காலம் ரொம்ப மாறிடுச்சு. சரி, பத்மாவதி அம்மா என்ன சொல்றாங்க?
2: வணக்கம் ஹலிமா, கதை பத்மாதி பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா.
2: எனக்கு வந்து அந்த கோயில் சத்தம் ரொம்ப ஆசை. ஆனா கம்பங்கள் இருக்கும் போது வந்து எங்க அம்மா நிறைய கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி குஞ்சுங்க சத்தம், அந்த கோழி காலையில கூவுற சத்தம், அப்புறம் அதை முட்டை பொறிச்சிட்டு கொக்க கொக்கன்னு கட்டும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. இப்ப அதெல்லாம் வந்து இப்ப இருக்கு, ஆனா சேவல் இருந்து கூவுற சத்தம் இங்க சிங்கப்பூர்ல இருக்கு. அப்ப நிறைய கோழி பீஷான் விட்டுருக்காங்க.
0: பீஷான்ல மட்டும் இல்ல, இந்த ஜாலன் புக்கின் மேல பக்கம் குயின்ஸ்டான் பக்கமும் இருக்கு காதர். எனக்கு புரியல காதர், சேவல்னா காலங்காதாலே கூவணும் சரி, அது ஏன் 7 மணிக்கு 8 மணிக்கு ராத்திரி நேரத்துல 10 மணிக்கு 11 மணிக்கு எல்லாம் கூவுது?
1: வேலை முடிஞ்சிருச்சு திருப்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு
0: சொல்லிட்டு போல. தூங்கும் போது நள்ளிரவு கூட சேவல் கூவுறது எனக்கு கேக்கும், கொஞ்சம் எரிச்சல் ஆகும், ஏன்னா தூங்க முடியாது இல்லையா. ஆனா என்ன என்ன பண்றது, அந்த சேவலோட வேலை அப்படி.
1: சேவலுக்கு ஒரு வேலை இருக்கு, அது செய்யணும். அதே மாதிரிதான் வீட்டுல உள்ள பள்ளிக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த சத்தத்தை மிஸ் பண்றேன்னு இங்க ஒரு நேர் அனுப்பிச்சிருக்காங்க, ஜெயா அனுப்பிச்சிருக்காங்க.
0: பள்ளி சத்தத்தையா?
1: ஆமா, வீட்டுல அந்த சத்தத்தை மிஸ் பண்றாங்களாம்.
0: எல்லாரும் அதை அடிச்சு கொள்ளணும் தான் ஆசைப்படுவாங்க. இவங்க வளர்க்காங்க போல.
1: இங்க இன்னொருத்தவங்க கனீஸ், அவங்க வந்து இந்த பைஸ்கல்ல மிந்தி சாத்தே விற்பாங்களாம். 90s காலகட்டத்துல சாத்தே ஒத்தா ஒத்தா, நீங்க தேசிய அரங்கத்துல அந்த காலகட்டத்துல நேஷனல் சிட்டி போகும்போது 90s அங்க கரிப்பாப்பு, போப்பியா, ஏப்போ ஏப்போ, இந்த தேநீர், அது முடிஞ்சு காஃபி இதெல்லாம் விற்பான், விற்பனைகள் செய்வாங்களாம்.
0: எனக்கு மைலோ வேணா இப்ப ஞாபகம் வருது. காலகட்டத்துல மைலோ வேணா, அது ஏன்னு தெரியல காதர். அதுல நீங்க அருந்துற மைலோவும் நீங்க சாதாரணமா கடையில வாங்கி அருந்தக்கூடிய மைலோவும் மைலோ பேக்கெட்
1: வித்தியாசமா இருக்கும்.
0: வித்தியாசமா இருக்கும், அந்த சுவை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னதான் தெரியல. ஆமா,
1: இது ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் போடுறாங்க.
0: அந்த மைலோ வேணா தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அந்த சத்தத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
1: மத்தபடி இங்க காராங்குனி சத்தத்தை ரொம்ப மிஸ் பண்றேன்னு போட்டிருக்காங்க. பல பேர் அதான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சிறு வயதுல வளர்ந்து வரும்போது இந்த காராங்குனியோட சத்தம் அதிகமாவே கேட்கும்.
0: பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்காகவே சொல்லுவாங்க, காராங்குனி அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்.
1: அப்படி இல்ல, காராங்குனியை புடிச்சு கொடுத்துருவேன்.

0: மற்றொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க. அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2216. செல்லுங்கள் newmtechgroup.com. தேச தினத்தை முன்னிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 மட்டும்தான்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: திருமதி பழனிசாமி படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மணி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இந்த வார நட்சத்திரமா ஒலியில வலம் வராங்க பாடகி மின்மணி. சிங்கப்பூர்ல இருக்கிற சத்தங்கள், எந்த சத்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல எரிச்சல்
3: மூட்டும்? அலிமா காலை வணக்கம், காதர் காலை வணக்கம். நாங்க வந்து புகித்தி மட்டை கிளப்ல இருந்த குதிரை ஓடுற இடத்துல இருந்தோம். சின்ன பள்ளியிலயும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளியிலயும் சரி, 4 மணிக்கெல்லாம் குதிரை வந்து ட்ரைனிங் போவோம், பயிற்சிக்கு போவோம். அந்த ரோட்ல போவோம், டிக்டாக் டிக்டாக் டிக்டாக் டிக்டாக் டிக்டாக் டிக்டாக் ஓடும். அந்த ட்ரைனிங் செய்யும் போது நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். 4 மணி ஆயிட்டு சரி, 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகும்.
4: நான் ஒரு சத்தத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அது என்னன்னா, உங்க நிகழ்ச்சியில ஏற்கனவே அவரு அவரோட பேர் சரியா எனக்கு தெரியல, ஆனா அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு,
2: அது நல்லா இருக்கும். நினைச்சேன்
4: அததான் மிஸ் பண்றேன்.
5: வணக்கம் காதர் அலிமா.
2: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
5: கதிரவேல் பேசுறேன். சிங்கப்பூர் சத்தங்கள்னு கேட்டீங்களே, கேட்டு ரொம்ப வருஷக்கணக்காச்சு. அதெல்லாம் மீசாக்கா விளையாடுறப்ப ரோக்கே கத்தம் ஓல்டு, அதெல்லாம் இப்ப கேட்க முடியறதே இல்லை.
2: காராங்குனி சத்தம் இப்போ கூட இருக்குது. இந்த நடைபாதையில நம்ம நடக்கும் போது வீட்டு வாசல் வழியா அவங்க போவாங்க, ஆனா பல இடங்கள்ல போகிறது இல்ல நினைக்கிறேன் காதர். இப்போ காராங்குனி அதிகமா பாக்க
6: எல்லாமே நம்மளே மனு பயணிட்டு சேர்றதுனால இப்ப அவங்க எல்லாம் வருது இல்ல இருக்காங்க, ஆனா இப்ப வீடு பகுதியில வருது நினைக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயாஸ் இருக்காங்க. எனக்கு தவளைகளுடைய சத்தம் மிஸ் பண்றேன்.
2: ஓ ஆமா ஆமா, அதுவும் இரவு நேரத்துல கேக்கும். தவளைய மாறிட்டீங்க கொஞ்ச நேரத்துல.
6: குதிரையுடைய டிக்டாக் டிக்டாக் இப்ப என்ன பண்றோம்?
2: டிக்டாக் செயலியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ.

0: சொல்லாம நீ நல்ல பரவ.
1: ஒரு அமெரிக்கன் டாலர்
2: ஒரு வெள்ளி 29 காசு,
1: ஒரு யூரோ
2: ஒரு வெள்ளி 49 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: ஒரு வெள்ளி 74 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
2: ஒரு வெள்ளி 37 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
2: 3 ரிங்கிட் 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
4: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
1: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை பெறலாம்.
4: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
4: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
5: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/gov

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வணக்கம் காதலன் ஹலிமா.
3: வணக்கம்.
2: நீங்க எந்த சத்தம் கேட்டா ஒரு ஞாபகம் உடனே கேப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த நாசிலம்மா ஈவினிங் டைம்ல வந்து கத்துவாங்க நாசிலம்மான்னு. ஸோ ரொம்ப சீப்பாவும் இருக்கும். $2 and plenty of food they will serve in a packet. எடுக்கணும் பொட்டலாம் பண்ணி வச்சு சைக்கிளில் ஓட்டிட்டு வருவாங்க என்னோட நான் தங்குற வட்டாரத்தில். எத்தனை வட்டாரத்தில் அவங்க பண்ணுறாங்க தெரியாது. பட் ஐ மீன்ஸ் தட் த கைண்ட் ஆஃப் செல்லிங் நாசிலம்மா.
4: வணக்கம் காது அம்மா.
3: வணக்கம்.
4: நல்லமா இருக்கீங்களா? நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இசையில வர்றது இந்த ஒளியில ஒண்ணு வரும் பாருங்க. ஒண்ணு ஹாலிமா, இன்னொன்னு 96.8.
5: ஹலோ காது, என் ஹாலிமா டிய போய், உங்க இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நீங்க
5: சத்தத்தை பத்தி சொன்ன உடனே எனக்கு எங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து உட்லண்ட்ஸ் வட்டாரத்துல இருந்தது ஞாபகம் வருது. உட்லண்ட்ஸ் வட்டாரத்துல எங்க வீட்டு பக்கத்துலயே இந்த ட்ரெயின் ஓடும், கிரேத்தா அப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் வந்து கிரேத்தா அப்பி தானே ரயிலு. அந்த ரயில் ஓடும்போது, தண்டவாளத்துல ஓடும்போது ரொம்ப சத்தம் கேட்கும், ஜிக்குன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை தான் பழகி போச்சு. இப்ப அந்த மாதிரி சத்தம் எல்லாம் இல்லையே.
6: ஹலோ காலை வணக்கம் ஹலிமா காதர்.
3: வணக்கம்.
6: நிகழ்ச்சியா ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, சிறப்பா படிக்கிறீங்க, வெரி குட்.
7: நன்றி அண்ணா.
6: 60ஆம் காலத்தில் வந்து

0: இருக்கிற டைம்ல வந்து அந்த ஒரு சீன வயசான ஒரு அப்பி வந்து அவர் தலையில ஒரு பெரிய தட்டு வச்சுக்கிட்டு டிங் டிங் டிங் அடிப்பாரு. அது வந்து குலா தரு இல்ல இப்போ இங்க நான் பாக்கல. இன்னொன்னு வந்து சின்னதா வெள்ளைய கட்டி கட்டியா இருக்கும், நல்லா சாப்பிடு நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு இந்தியர் வந்து வேஷ்டி எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில வந்து ஒரு பெரிய தட்டை வச்சுக்கிட்டு வடை விற்பாரு. வடேன்னு சொல்லுவாங்க அந்த சத்தம். அதெல்லாம் இல்ல. அப்ப கம்பத்துல வந்து சின்ன மலை பையங்கள் வந்து பக்குல்ல வந்து
1: சிங்கப்பூர்ல நிறைய கம்பத்து இடங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த நேரத்துல இந்த ரொட்டி பாய் அல்லது ரொட்டி மேன் அவர் மிதிவண்டியில வருவாரா? ஒவ்வொரு மதியமும் வரும்போது அவருடைய அந்த மிதிவண்டியில இருக்கிற ஒரு ஒலியே இருக்கும், ஒரு பம்பம் இருக்கும். அதை கேட்கும் போதெல்லாம் அந்த ரொட்டி பரோட்டா மேன் வந்துட்டாருன்னு இவங்களுக்கு தெரியுமா? அதை ரொம்ப அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க.
2: இங்க கரிஷ்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க வீட்டு கீழே பாலர் பள்ளி இருக்கும்,
1: சரி,
2: அந்த குழந்தைகளின் சத்தம் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க எல்லாம் காலை பள்ளிக்கூடத்துக்கு போகுங்களே, அந்த குழந்தைகள் சத்தம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க.
1: சரி, இப்ப இந்த காலங்காத்தல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பறவை இருக்குது இல்லையா, அந்த ஊ பறவை, அது எப்போதுமே சத்தம் போட்டுட்டு இருக்கும். அது ஏன் அந்த சத்தத்தை போடுறதுன்னு ஒரு காரணம் இருக்குதா இல்ல மூன்று காரணங்கள் இருக்குதா?
2: அந்த காரணங்களை ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பகிர்ந்து கொள்றோம்.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: வாஷ்ரூம்
6: ப்ளீஸ்.
3: ஒவ்வொரு தடவை இந்த நகைச்சுவை காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நல்லவேளை சாப்பிடுறதுக்கு நீளமான மிளகாய் கொடுத்திருந்தாங்க, அதுவே சுருண்ட வளைஞ்ச மிளகாய் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன இருக்கும் போது யோசிப்பேங்க.
7: என்ன சொல்றேன்,
3: ஏன்னா நேரா நீளமா வளர்ந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, ஆனா வளைஞ்சு சுருண்ட இருக்கே அதுதாங்க உண்மையிலே வில்லன். ஒரே ஒரு கடி போதும், காது வழியா போகையே வந்துடும். அதனால அடுத்த தடவை மிளகாய் வாங்கும் போது உங்க காரத்தின் தேவைக்கேற்ப மிளகாயோட வடிவத்தை பார்த்து வாங்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
8: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேணும் இல்லையா?
9: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
8: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
10: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன்.com.
9: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச ஜீரா 12 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 இந்த சத்தத்தை பல முறை நம்ம கேட்டிருப்போம்.
2: ஆமா,
9: ஐயோ திரும்ப இந்த சத்தமா
1: அப்படின்னு சில பேர் நீங்க இப்ப கேக்கலாம்.
2: காலை எழுந்திருக்க நேரம் அப்படின்னு நினைக்கலாம், அது கிடையாதுங்க. ஏஷியன் கோல் ஏன் இந்த சத்தத்தை செய்யுதுன்னா, மூன்று விஷயங்களுக்கு. ஒன்று, இனப்பெருக்கம் செய்யறதுக்காக, மற்ற பெண் ஏஷியன் கோல்ஸ் அழைக்கிறதுக்காக, அழைப்பு ஈர்க்கிறதுக்காக இதை செய்யுது. இரண்டாவது, தன்னுடைய இடம்னு எல்லா மற்ற பறவைகளுக்கு சொல்றதுக்கு அந்த மாதிரி கூவுது.
1: டெரிட்டரி.
2: ஆமா. மூன்றாவது, பெரும்பாலான மரங்கள்ல ஏஷியன் கோல்ஸ் இருக்குமா, அந்த இலைகள் மறைச்சிட்டு இருக்கும் போது மற்ற பறவைகளுக்கு தான் ஏனோ எங்க இருக்குன்னு தெரியாதுல, அதை தெரிவிக்கிறதுக்காக
1: மனிதர்கள்
2: எப்போதும் அப்படிதான், ஒரு பிரம்மையிலே இருப்பாங்க, எல்லாமே அவங்க சுத்தி தான் நடக்குதுன்னு. இல்ல, அவளுக்கு அவ பிரச்சனை.
1: சரியா
5: சொன்னீங்க. வழங்கியோர்
6: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம், நண்பகல் மணி 12. மீடியாக்காப் போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. சிங்கப்பூரின் பொருளாதாரம் இந்த ஆண்டு 4.5 முதல் 5 விழுக்காடு வரை வளர்ச்சியடையலாம். வர்த்தக தொழிலமைச்சு பொருளாதார வளர்ச்சி முன்னுரைப்பை மேல் நோக்கி திருத்தியிருக்கிறது. இந்த ஆண்டின் முற்பாதையில் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியடைந்திருப்பது அதற்கு காரணம். இந்த ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 2 முதல் 4 விழுக்காடு வரை இருக்கலாம் என்று முன்னர் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் சிங்கப்பூரின் பொருளாதாரம் 2ஆம் காலாண்டில் 5.9 விழுக்காடு வளர்ச்சியடைந்தது. அதன் மூலம் இந்த ஆண்டின் முற்பாதையில் வளர்ச்சி 6 விழுக்காட்டுக்கு சற்று அதிகம். உற்பத்தி, மொத்த விற்பனை, நிதிச்சேவை துறைகள் ஆகியன வளர்ச்சிக்கு துணை புரிந்ததாக அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூரின் முக்கியமான ஏற்றுமதி 2ஆம் காலாண்டில் 27 விழுக்காட்டுக்கு மேல் வளர்ச்சியடைந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின்னியல் பொருட்களுக்கான தேவை அதிகரித்தது அதற்கு பெரிதும் உதவியது. என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு அந்த தகவலை தெரிவித்தது. எண்ணெய் சாரா பொருட்களின் ஏற்றுமதி வளர்ச்சி இந்த ஆண்டின் முற்பாதியில் 18.5 விழுக்காட்டுக்கும் சற்று அதிகம். 2010 பிறகு அது மிகச்சிறப்பான முன்னேற்றம். ஆண்டு முழுமைக்கும் எண்ணெய் சாரா பொருட்களின் ஏற்றுமதி வளர்ச்சி 14-16 விழுக்காட்டுக்குள் இருக்கும் என்று அமைப்பு கணித்திருக்கிறது. கொலம்பியா அரசாங்கம் நாட்டில் தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. கொலம்பியாவின் மேற்கே உள்ள சோக்கோ வட்டாரத்தை 7.4 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் உலுக்கியது. 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர், சுமார் 500 பேர் காயமடைந்தனர். பேரிடர் நிலையை சமாளிக்கும் அதிகாரத்தை பெறவும் தேவையான நிதியை ஒதுக்கவும் அவசர நிலை அறிவிப்பு வழியமைக்கும். கொலம்பியா முழுதும் நிலம் குலுங்கியது. பக்கத்திலுள்ள வெனிசுவலா, எக்வடார், பனாமா ஆகிய நாடுகளிலும் அதன் அதிர்வு எதிரொலித்தது. சுமார் 1.5 மில்லியன் பேர் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. கொலம்பியாவிலுள்ள ஆகப்பெரிய தேவாலயத்தின் ஒரு கோபுரம் நிலநடுக்கத்தில் சரிந்து விழுந்தது. 60க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சீர்குலைந்தன. சுமார் 6000 வீடுகள் நாசமாயின அல்லது சேதமடைந்தன. இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருப்பதாக தெரிகிறது. மீட்புப் பணி தொடர்கிறது. ஜெர்மனி ஆளில்லா வானூர்தி மிரட்டலை முறியடிக்கும் தற்காப்பை வலுப்படுத்துகிறது. ஜெர்மனியில் லைப்சிக் ஹேல் விமான நிலையத்தில் உக்ரைனிய சரக்கு விமானத்தின் அருகே வெடிபொருட்கள் பொருத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி கண்டறியப்பட்டது. அதில் வெளிநாட்டு சக்திகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று ஜெர்மானிய உள்துறை அமைச்சர் கூறினார். தனது மத்திய காவல்துறையின் ஆளில்லா வானூர்தி பிரிவை இரட்டிப்பாக்கி அதிகாரிகளின் எண்ணிக்கையை 300க்கு உயர்த்த ஜெர்மனி திட்டமிடுகிறது. அந்த பிரிவு செயல்படும் தளங்களின் எண்ணிக்கை 4-8 அதிகரிக்கப்படும். லைப்சிக் ஹால் விமான நிலையம் ராணுவ சாதனங்களை எடுத்துச் செல்லும் முக்கியமான போக்குவரத்து நடுவமாக இருக்கிறது. உக்ரைனின் ஆண்டனோவ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் அந்த நிலையத்தை பயன்படுத்தி வருகிறது. பிலிப்பீன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அளவில் விரிவான வெள்ளத்தடுப்பு நிர்வாகத் திட்டம் தேவை என்று வலியுறுத்துகின்றனர். வெள்ளத்தடுப்பு நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றி விரிவான அறிக்கை வெளியிடவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 9 நாளில் கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவுகள், 15 பேர் மாண்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைவதில் சிரமம் நீடிக்கிறது. இடுப்பளவு வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கின்றனர். சில இடங்களில் பள்ளிகளுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. சீனாவின் கிழக்கு கரையோரம் டால்பின் சூறாவளியிலிருந்து தப்பிக்க 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேறினர். வார இறுதியில் சூறாவளி கரையை கடந்தது. இருப்பினும் ஜெச்சியாங் மாநிலத்தில் உச்சபட்ச வெள்ள எச்சரிக்கை தொடர்கிறது. தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இந்த ஆண்டு சீனாவை தாக்கியுள்ள வலுவான சூறாவளி டால்பின் ஜெச்சியாங் வட்டாரத்தில் மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தது. சூறாவளி கரையை கடந்ததால் பல இடங்களில் கடுமையான வெள்ளம், நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஷாங்காயில் நேற்றும் இன்றும் 1000-க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க பணிக்கான நியமனத் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி போராடும் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் மூண்டது. ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்தை நோக்கி 1000-க்கணக்கான மாணவர்கள் அணிவகுத்தனர். அவர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். பொதுத்துறைக்கான தேர்வில் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க வலியுறுத்தி மாணவர்கள் சில வாரங்களாக போராட்டம் நடத்துகின்றனர். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை விரைவாக தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும்படி இந்தியாவிடம் வலியுறுத்துகிறது. இருதரப்பு உறவில் தொய்வு நீடிக்கும் வேளையில் இந்திய பிரதிநிதி பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மானை சந்தித்து பேசினார். 2 முன் பங்களாதேஷில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டம் தீவிரமானது. அப்போது பிரதமராய் இருந்த திருவாட்டி ஹசீனா இந்தியாவில் அடைக்கலமானார். ஆண்டு இறுதியில் பங்களாதேஷ் திரும்பவிருப்பதாக அண்மையில் திருவாட்டி ஹசீனா கூறியிருந்தார். பிப்ரவரி மாதம் திரு தாரிக் பங்களாதேஷ் பிரதமராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு முதன்முறை அவர் இந்தியாவுடனான உறவை சீராக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையா பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: பீட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பீட்சா, சாதாரண அளவு பீட்சா 16.90 மட்டும்தான்.
6: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தரத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சாஸ், அதோட 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்க.

0: திருப்பாஞ்சி படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா உமாரமணன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது கமோன் கமோன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இந்த ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம். ஒரு நேர்காணல் உங்களுக்காகவே நடக்க போகுதுங்க. அருமையான ஒரு பாடகியை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். அவங்கள நீங்க தேசிய தின நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க, இரண்டாவது பாகத்துல பாத்திருப்பீங்க. ரொம்ப அழக பாடியிருந்தாங்க. அவங்க பாடும் போது அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைச்சிருக்கோம். புல் அரிக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய குரலும் இருந்துச்சு, அவங்களுடைய பாடலும் இருந்துச்சு. எந்த பாடல் எந்த பாடகை பற்றி பேசுறோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்து கொள்றோம். அதற்கு முன்னால
1: 968 போக்குவரத்து நிலவரம்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Star Hub, we got you.

0: பி சைவ உணவகம், செயின்ட் அல்வே சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசிலேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: தேசிய தினம் 2026 இப்பதான் சுட சுட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. அதன் பிறகு இப்போ ஃப்ரெஷ்ஷா நம்ம கூட இணையத்துக்கு வந்திருக்காங்க சுஷ்மா. வணக்கம் சுஷ்மா, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் காதர், ரொம்ப நன்றி. சரி, என்ன வந்து இங்க கொண்டு வந்ததுக்கு
4: இல்ல, ஏன்னா இவங்களை முதல் முதல்ல அங்க அரங்குல பாக்கும் போது இப்ப நெஞ்சுக்குள்ள அந்த பாடல் வந்துச்சுல, அது ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் பூரணமே 96 ஒரு பாட்டு வந்துச்சு, 96, அது ஒரு மாதிரி பண்ணுச்சு. இவங்க வந்து வேர்கள்னு ஒரு பாடல அத்தியாயம் 3 வந்து பாடினாங்க. அது அப்பவே பிமல் ராம் சொன்னாரு, இவங்க குரலை கேளுங்க உங்களுக்கு புல்ல அரிக்கும்னு. அந்த புல்ல உணர்வை நான் உணர்ந்தேன்.
3: ஆமா, இன்னொரு பாட்டு பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் கூட மாலை பொழுது இல்லை.
4: ஆமா,
3: அந்த பாடலை கேட்கும் போதும் நமக்கு ஒருவித உணர்ச்சி பிறக்கும்.
4: உளுக்கும் உளுக்கிறோம்.
3: அதே போல அதே உணர்ச்சியை தான் இவங்களுடைய பாடல் வேர்கள் என்ற பாடலை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு பிறக்கும்.
4: ஆமா,
3: நீரும் வேரும் கலந்து மரமாய் உயர்ந்தவளே, மரமும் காற்றும் இணைந்து சோலையாய் படர்ந்தவளே, சோலையும் மனமும் மணந்து சிங்கப்பூராய் பிறந்தவளே என்ற வரிகள் கொண்ட அருமையான ஒரு பாடலை இயற்றி எழுதி இயற்றியிருந்தாங்க நம்ம சுஷ்மா. இந்த பாடல், இந்த பாடலை நீங்க ரொம்ப அழகா சிங்கப்பூருக்காக எழுதியிருக்கீங்க, பாடியிருக்கீங்க. இதன் தொடக்க புள்ளி எப்படி இது ஆரம்பிச்சது, அதுல இருந்து ஆரம்பிப்பீங்களாமா?
5: தொடக்க புள்ளினா அந்த பாடல் இயற்றிய தொடக்க புள்ளி கேக்குறீங்களா? இல்லாட்டா நான் இதுல வந்த
4: புள்ளி.
5: ஸோ ஆக்சுவலி நுர்லீனா வந்து அவங்கதான், ஷி வாஸ் ப்ரொடியூசர் ஆஃப் NDP. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, உங்களோட பேசணும், இந்த வருஷம் NDP பார்ட்டிசிபேட் பண்றீங்களான்னு. நிஜமாவே நான் இன்ஸ்டாகிராம்ல வர மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் லைக் அது நிஜமா இல்லாட்டா அவங்க ஏதாவது ஸ்கேம் கேக்குறாங்களான்னு தெரியாது. சோ நான் என்னோட ஃப்ரெண்ட கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க நிஜமாவே நிஜமாவே NDP இன்வால்வ்டா அப்படின்னு. சோ அவங்க சொன்னாங்க, ஆமா இவங்க ஒரு உண்மையான ஆள், இவங்க NDP தான் இருக்காங்க. சோ கொஞ்சம் நிஜமாவே பயம் இருந்தது. சோ ஆஃப்டர் தட் லைக் அவங்களோட பேசி அவங்க சொன்னாங்க, வந்து உங்க பாட்டை நான் வந்து கேட்டேன், ஸ்ட்ரே காட்ஸ் விஷ் அப்படின்னு ஒரு பாடகி இருக்காங்க சிங்கப்பூர்லயே, அவங்களோட ஷோல நான் டேக்கன் பார்ட் லாஸ்ட் இயர். சோ அவங்க சொன்னாங்க, அவங்க ஷோல உங்களை பார்த்தேன், சோ எனக்கு நீங்க வரீங்களா? நான் சொன்னேன் ஓகே, நான் ஆனா இந்த பாப் சினிமா பாட்டுல நான் அவளை பாடுறதே கிடையாது, நான் கர்நாடக இசை பாட்டு. நிஜமாவே நீங்க கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு ஆக்சுவலி கர்நாடக இசை தான் வேணும், பிகாஸ் அந்த செக்மெண்ட் 3 வந்து லைக் ஆரம்ப காலம் எப்படி இசை, எப்படி நம்மளுடைய ஆரம்ப கால ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்லுவோம், முன்னோர்கள் எல்லாரும் ஹவு டு ஃபார்ம் சிங்கப்பூர், அதுதான் காட்டுறோம். ஸோ அதுல வந்து வி ரியலி வாண்ட் டு ஃபீச்சர் ஆல் த ட்ரெடிஷ்னல் மியூசிக் தட் வி ஹவ் நாட் ஃபீச்சர்ட் பிஃபோர் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஆக்சுவலி அந்த ஆரம்பம், அந்த செக்மெண்டோட ஆரம்பமே ஓராங்களா ஊர்ல தான் ஆரம்பிக்கும். கே ரெஸ்பெக்ட் the sea setters orang laut after there's a percussive ensemble with all the traditional vivid traditional percussions oda apro ennoda segment varum. So apdi da and the vibe actually aarambichathu.
4: Neenga eppozhume paadala eluduvinga ena ungala sonda paadalum irukku, the mountain is the last scene or album the veliyittirukinga adhula kuda ena adhula nare isai irukum. Inda eludhuradhu vande ungalku iyalba varakudi or vishayama alladhu neenga naalalaiyila kattukonda or vishayama ena inda சற்று முன்பு அவங்க சொன்ன வரிகள் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அது யார் வேணா இருக்கலாம், நம்ம வந்து அதை கேட்கும் போது ஒரு சிங்கப்பூரரா அதை உணர்வோம். சோ அதை எப்படி யோசிச்சீங்க, அந்த வார்த்தைகளை எப்படி யோசிச்சீங்க?
5: ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக்கா இந்த NDP பாத்தீங்கன்னா அதுக்கு நான் கிரெடிட் நிஜமாவே நான் ரஃபி கிட்ட கூட சொல்லியிருந்தேன், அவரோட பேசச்சே போன வாரம் என்னோட செல்ல நாய்க்குட்டி சூவிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா, ஏன்னா அவங்க ஒன் ஃபோ அண்ட் நொழினா அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க இதுதான் செக்மெண்ட், இப்படிதான் நடக்குது, நீங்க என்ன வேணாலும் எழுதலான்னு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஆனா நான் நிஜமாவே கவிஞர் எல்லாம் கிடையாது. நான் ஏதோ மவுண்டன் ஹேஸ் த லாஸ்ட்ல மனசுக்குள்ள என்ன இருந்ததோ அதை வந்து பிரதிபலிச்சேன் வார்த்தையா, பட் நேச்சுரலான வார்த்தை வராது. சோ ஒரு நாள் ரொம்ப யோசிச்சுனே என்ன, அந்த டெட்லைன் வேற வந்துட்டே இருந்தது, லைக் இட் வாஸ் ஜஸ்ட் a day or two away. So அப்போ when I took him for a morning walk, அப்போ வந்து there's a really beautiful scene like that. I walked past, அங்க ஒரு கனல் வரும், பார்க் இருக்கு, and school students, ஒரு தடல் எல்லாமே கூடி வந்து I felt like and it's like a rainforest almost in Panvita Pakatarkanta. So I thought, oh my god, this is what home means to me. Every morning in the routine enaga seyalana nijamave kai kala odada, so I felt like this is what I want to show. So ana maram and the sole and then what I you know think before. So apdina like or yelba naturala vandathu, but adu nijamave eppadi vandathu enakku theriyala, na life
3: நன்றி சொல்றேன்.
5: எப்படி
3: இருந்துச்சு?
5: Actually, அவரோட ஜாப் தான் ரொம்ப பெரிய ஜாப், ரொம்ப கஷ்டமான வேலை ஆக்சுவலி. பிகாஸ் என்னோட செக்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பிச்சது அஸ்மீரா டவுட், அவங்க வந்து ஒரு ஒரால் டவுட் சிங்கர். அதுக்கப்புறம் ஒரு பர்கசிவ் செக்மெண்ட் இருந்தது, அப்புறம் என்னுடையது, எனக்கு அப்புறம் நாடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்த் ப்ரொடக்ஷன், அவங்க ஒரு ஆமா
4: ஒரு மாதிரி ஃபியூஷன்.
5: ஆமா சமையா இருக்கும், ஆக்சுவலி
4: சமையா இருக்கும். நீங்க அது பண்ணீங்க இருந்தா உங்களுக்கு அப்படி புள்ள இருக்கும்.
5: உங்ககிட்ட கூட ஒரு காஞ்சிபுரம், ஒரு பைத்தனி சில்க், ஒரு ஒரு ஏதோ ஆமா எல்லா விதமான சில்கையும் கொடுத்து நீ ஏதோ தச்சு தானா உங்களுக்கு எப்படி லைக் அந்த கிரியேட்டிவிட்டி செம்மையா இருக்கணும்ல. சோ Wenfu had the most difficult job actually, and avan nijamave avar eppadi senjaru therada avaroda musical mind ku da na vandu ore episode the thank you and I'm in awe, you know, that he was able to piece it together. And actually avan pannadukku munadi avar sonnar ennoda matta iseyala romba nariya okkandu kete and he wanted to understand the arrangements that have gone into the other pieces. And then I was sort of like neenga paadna ovvoru note na or at least or 10 tharava ketirpen adu ketittu dhaan na vandu arrangement senja appinaru. Like adu romba moving ah undathu because I was sort of like neenga paadradhu puriyala, but na puriyala na solla irundha onnume pannirukka mudiyadhu, adu enna adu purinjikkaradhukku and aarvam irundathu. So the curiosity is so important, and he did it out of love for just music. Avar idu Karnataka isai appdi nenikama idhum isai appdina avaru aasaiyoda senjar. So adu I really respect, and his mind is so beautiful.
3: Isai ku mori illa appdina solvanga illaya, adu
5: nirupichirukkaru solla.
4: இப்ப சுஷ்மா, நீங்க சிங்கப்பூரை விட வெளிநாடுகளை தான் அதிகமா பயணம் செய்றீங்க. உங்களுக்கு தொடர்ச்சியா இந்த கர்நாடக இசை வட்டாரத்துல நீங்க வந்து பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் பார்த்தேன் நீங்க வந்து டி எம் கிருஷ்ணா அவர்கள், பாம்பே ஜெயஸ்ரீ போன்ற மேதைகள் கூட வந்து உங்களால ஒரு நெருக்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல சிங்கப்பூர் சொல்லும் போது உங்களுக்கு என்ன முதல்ல தோணும்? How rooted அதாவது சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்?
5: வீடு என் வீடுனா நான் இப்ப இருக்கிற இந்த நாலு சுவர்கள் வீடுன்னு இல்ல, பட் நிஜமாவே நான் யோசிக்கிறது கூட வீடுன்னு தான் சொன்னேன். போன வாரம் ஆக்சுவலி நான் ஊருக்கு போயிருந்தேன், எல்லாரும் வந்து சொன்னாங்க ஓகே நம்ம வந்து 7 மணிக்கு மீட் பண்ணலாம், 8 மணிக்கு மீட் பண்ணலாம். ஆனா ஒரு 9 மணிக்கு தான் எல்லாருமே ரூம்குள்ள வருவாங்க, 1 hour லேட், எல்லாருமே லேட். நான் அப்போ அவங்க உட்கார்ந்து ஐயோ என்னால தாங்க முடியலன்னு, பிகாஸ் இன் சிங்கப்பூர் our sense of timing is 8 mani na 8 mani, like all 7:30 yeah, there's a sense of urgency, there's a sense of time, and also like singlish pesum podu there's like weish avanga or post la irundanga, there's ruthless efficiency appinanga adha nijamaga adha like romba pesama or there's like crispness in what you want adha takkana keta adha takkana vaangi. I think andha vidhila na romba romba singaporean, so ama like ஐ திங்க் நான் யோசிக்கிற விதம், நான் வந்து பழகிற விதம் எல்லாமே நிறைய விதத்துல சிங்கப்பூரியன் தான் சொல்லுவேன். ஆமா, வேலை விஷயத்தினால நிறைய டிராவல் வருது, அண்ட் ஆல்சோ the exposure comes, you know, to understand different forms of music because of my different collaborators and different opportunities. But especially over the last 2 years, I've gotten to meet like very wonderful musicians in Singapore, across different, you know, generations and different traditions. So adha epdi solradhu nijamaya oru different excitement dhaan solanum. Wow, nama like ivlo create pannalam in Singapore la, romba exciting ah irukku.
3: Idhula paakumbodhu kandippa namakku thonum illaya, ivlo sirappana tharamana iseivippalargal inga irukanga, ullur la irukanga, Singapore la irukanga, avangalukkum anithulaga alavula nariya thalangal amaiyidum, avangaludaiya thiram அங்கீகாரம் மற்ற நாடுகளுக்கு போகும்போது, மற்ற இசையமைப்பாளர்களை பார்க்கும் போது, பேசும் போது நிறைய சிந்தனைகள் யோசனைகள் பிறக்கும். ஓ, இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம். ஏன்னா இசை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சமுத்திரம் இல்லையா, நம்மளால எல்லாமே கத்துக்க முடியாது, கத்துக்கிட்டே இருக்கணும். மொழி மாதிரி, தமிழ் மாதிரி, மற்ற மொழிகள் மாதிரி நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
4: இப்ப சுஷ்மா, நீங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ்ல, அதாவது நீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆல்பம்லாம் வெளியிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்க்கப்போனா நீங்க வந்து மனப்பூர்வமா உணர்ந்த சில விஷயங்களை தான் இசையா வெளியிட்டுருங்க. அதே நேரத்தில் கர்நாடக இசையிலும் நீங்க வந்து தேர்ச்சி பெற்று நீங்க வந்து இசை கருவிகள்லாம் வாசிப்பீங்க. இப்ப இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு, அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ள நான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதா? ஏன்னா உங்களுடைய குரல், அதாவது நீங்க எங்க இருந்தீங்க கூட தெரியாது, தேசிய தின அணிவகுப்பு வரும்போது அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குரல் நம்ம சிங்கப்பூர்ல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. இப்ப அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் தான் கால் எடுத்து வைக்க உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கா, திட்டங்கள் இருக்கா, அதை பத்தி பகிர்ந்து கொள்ள முடியுமா?
5: Kadir, actually, romba varsham munnadi enak andha aasa irundhathu, like 2009 or 2010, and that was when I first moved to India, like to have advanced training Carnatic music. But adhe nerathla aasam nariya irundhathu, like ஆஹா படத்துல பாடலாமே, அண்ட் லைக் நான் ரொம்ப பெரிய இளையராஜா ஃபேன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஃபேன், அப்படிலாம் ரொம்ப ஆசை இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து என்னோட மியூசிக் பர்சியூட் பாத்தீங்கன்னா, என்னோட இன்ட்ரெஸ்ட், இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட வாழ்க்கையில் இசை எப்படி வருது, அண்ட் என்னோட இசையில என் வாழ்க்கை எப்படி மேரி ஆகுது. ஐ ஐம் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் போத். And I felt that in my own experience, like ஒரு மூணு வருஷம் முன்னாடி என்னோட கணவர் இறந்த போது எனக்கு இசை வரவே இல்லை. ஆக்சுவலி லைக் பாடக்கூட முடியல, தொண்டை வலிச்சுது, ஐ லாஸ்ட் மை வாய்ஸ், அண்ட் ஐ குடன்ட் சிங் அட் ஆல். அப்ப ரொம்ப கோபம் வந்தது எனக்கு. ஆக்சுவலி எப்படி நான் இசைதான் என்னோட கான்ஸ்டன்ட் நினைச்சேன், லைக் யூ ஆர் சப்போஸ் டு பி மை கான்ஸ்டன்ட், ஹவு கேன் யூ கோ அப்படின்னு நிஜமாவே ரொம்ப ஒரு கோபம் வந்தது, ஒரு எரிச்சல் வந்தது. பட் அப்புறம் தான் வந்து லைக் வென் ஐ ஸ்டார்டட் writing poems and adha vandu isaiya meikkum podu da thirupi koral konja konja konjama appo vandathu. Appo vandu appo da na unandha actually isai vandu actually it's mirroring my life. Na urainda po isaiyum udaindendathu, na eppo adutha padi veikkum podu andha isaiyum adutha padi veikkathu endru. So enaga adha paakkum podu adla kadaikkira andha oru the magic that I'm able to witness and I very ethereum ipo kadikala actually. So that is the intersection that I'm really interested in. So adukku na commercial paada maten appdin solla kandipa, like nariya peroda mathavanga projects la paadren, like if someone asks me, I sing, I've done a lot of music compositions for others. But என்னோட own pursuit, என்னோட time என் கையில இருக்குன்னா, நான் அதுல எதுல போய் நான் செலவழிப்பேன்னா, அது இந்த இதுலதான் எனக்கு செலவழிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு.
3: என்னுடைய வாழ்க்கை முழுமை அடையுது, அதை வைத்துதான் நம்ம பல விஷயங்கள் செய்யறோம். நான் உடைந்திருந்த போது இசையும் உடைந்திருந்தது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பெரிய விஷயம் சுஷ்மா.
4: அதனாலதான் அவங்க ஆல்பத்துல கல் நெஞ்சமே ஒரு பாடல இசைச்சிருப்பாங்க, மை ஸ்டோன் ஹார்ட். அது நீங்க கேட்டு பாருங்க, உணவுப்பூர்வமா அவங்க அனுபவிச்ச அனுபவங்களை தான் அவங்க பாடி இருக்கிறாங்க.
3: இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு நினைக்கிறேன். அந்த பாடல்களை நம்ம ஒண்ணுன்னா எடுத்து கேட்கும் போதுதான், அப்பா இவ்வளவு உணர்வு பூர்வமா பாடிருக்காங்களே, அவனுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு துக்கம் துயரம் இருந்திருக்கும்னு அவங்க எழுதி அந்த பாடல்ல நமக்கு தெரியும். சரி, இப்ப சிங்கப்பூருடைய இந்த பாடலுக்கு வருவோம். வேர்கள் கொண்ட தலைப்புல இருக்க இந்த பாடல், இந்த பாடலை கண்டிப்பா பல பேரும் தேசிய தின நிகழ்ச்சியில அத்தியாயம் மூன்றுல கேட்டிருப்பாங்க. ஆனா கேட்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க இல்லையா சுஷ்மா? ஆமா, இப்ப இந்த பிரம்மாண்டமான மேடை இங்க கிடையாது, இசை நமக்கு இல்ல, ஆனா இருந்தாலும் உங்க குரலே நமக்கு போதும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாடலை நம்ம பாடுறதுக்கு இப்போ உங்க குரல்ல அந்த பாடலை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், ஆவலா இருக்கும். கேட்கலாமா?
5: இன்னைக்கு நீரும் வேரும் கலந்து மரமாய் உயர்ந்தவளே, மரமும்

0: சிங்கப்பூர்ல பிறந்தவளே இந்த மாதிரி பாடி இன்னும் பல பாடல்களை பாடி நீங்க அனைத்துலக ரீதியில ஒரு புகழ்பெற்ற பாடகி ஆகணும்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தது
1: மக்களுக்கு சுற்றி இருந்து அந்த 42,000 மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், பார்வையாளர்களுக்கு இருந்திருக்கோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமதி பவலம் விமல் ராம் அவங்க தான் தமிழ்ல வர்ணனை செஞ்சிருந்தாங்க வசந்தத்துக்கு. அவங்க கூட அறிமுகம் செய்த போது அதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க பாடுறது அவங்களாலையும் எப்படி வர்ணனை கொடுக்க முடியுமா முடியாதான்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா சில பாடல்களை கேட்கும் போது நம்மள அழுக வைக்கும், ஆனா நீங்க பாடுறத கேட்கும் போது அழுகை மட்டும் இல்ல, ஒரு தேசப்பற்று ஒரு உணர்வு நமக்கு பிறக்குது. அந்த உணர்வை என்னால வார்த்தையால வர்ணிக்க முடியல, அதுதான் உண்மை. ஒரு இன்டிஸ்கிரைபபிள் ஃபீலிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு பிறக்குது உங்களுடைய வரிகளை கேட்கும் போது, அதுவும் குறிப்பா உங்க குரல்ல கேட்கும் போது.
0: ஆமா, இதுல என்ன தோணுதுன்னா, பல வழிகளை அனுபவித்த உள்ளங்கள் தான் பிறருக்கு மருந்தாக இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சுஷ்மா உங்க குரலும் பிறருக்கு நிச்சயமாக உங்க குரல் மருந்தாக இருக்கு.
2: கண்டிப்பா
0: மிகைப்படுத்தி சொல்லல, நான் மிகைப்படுத்தி சொல்லல, நான் என்ன அனுபவபூர்வமா என் உள்ளத்தை தொட்ட அந்த அனுபவத்தை தான் நான் பகிர்ந்து கொள்றேன், வேற ஒண்ணும் இல்ல.
1: ஆமா, உங்க வலிகள் உங்களுடைய ஏன்னா சில பேருக்கு வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், மற்றவர்களும் அதுவே அனுபவிக்கணும் சொல்லி வார்த்தையால காயப்படுத்துவாங்க, செயல்களால காயப்படுத்துவாங்க. ஆனா இவங்களுடைய வலி, வேதனை, துயரம், துக்கம், அவை அனைத்தும் என்னுடைய அனுபவங்கள். ஆனா மற்றவர்களுக்கு என்னுடைய இசை, என்னுடைய பாடல் மூலமா நான் மருந்தாக இருப்பேன்னு அந்த ஒரு முனைப்போட நீங்க செயல்படுறீங்க பாத்தீங்களா. ஒரு நல்ல பாடகி அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, ஆனா அதற்கும் மேல நீங்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தெரியுது.
2: அது நிஜமாவே ஹலிமா, நீங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய வார்த்தைகள் சொல்றீங்க. At the end of the day, I think I've been very, very blessed to have music in my life. அதே நேரத்தில் என்ன சார்ந்தவங்க வந்து ரொம்ப நல்ல நல்ல மனிதர்கள், அவங்க தான் நல்ல மனிதர்கள். அண்ட் அதை விட நிஜமாவே இந்த நாடு, நான் அதுதான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் எவ்ரி திங் வந்து அதுல வந்து நீங்க சொன்னீங்க நான் நிறைய டிராவல் பண்றேன், அதுல அறிந்த விஷயம் என்னன்னா, நம்ம நம்ம ஊர் இப்ப சிங்கப்பூர் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. லைக் தேர் ஆர் லாட்ஸ் வி கேன் வொர்க் ஆன். நமக்கு புரிதல் இருக்கலாம், நம்ம மன வேதங்கள் இருக்கலாம், லைக் இது பண்றாங்களே அது பண்றாங்களே நிறைய இது இருக்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே எந்த வீடுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுல வந்து we can build our own perfect life together, and that's what I've learned. And neenga sonna madri like mathavangala kaaya paduthama overthar udavi senje, and if shared love with everyone, I really think that's home, and that's what NDP has taught me.
1: Romba alaga sollirundinga ena desi dina anivagupu desi dina nigalchi appadina sollumbodhu adra kaana yerpaadu veligal oru varshathukku munnali aarambikkudhu ipo
2: kandipa
1: indha kattala nama pesitirukom. இப்ப கண்டிப்பா மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், வருஷத்துக்கு என்னென்னலாம் செய்யலாம், எந்த கலைஞர்களை கூப்பிடலாம், எப்படி திட்டமிடலாம், என்ன என்ன டெக்கரேஷன்ஸ் அலங்காரங்களை நம்ம செய்யலாம், விளக்குகள் இருந்து எல்லாமே பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு தடபுடலான வேலைகளும் ஏற்பாடுகளும் ஒவ்வொரு வருஷமும் அயராது உழைப்பு செந்தும் பல பேர் இருக்காங்க பின்னணியில, அவங்களோட சேர்ந்து நீங்களும் உழைத்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை பெற்றிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க, கண்கூடா பார்த்திருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருமே உழைக்கிறாங்கன்னு. அந்த உழைப்பிலையும் நீங்க உங்களுடைய பங்காற்றிருக்கீங்க, சிங்கப்பூருக்கு உங்க பங்காற்றிருக்கீங்க அப்படின்னு நடக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு சக இந்தியரா, ஒரு சக சிங்கப்பூரா சொல்றோம். ரொம்ப நன்றி சுஷ்மா. உங்களை போல பல பேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசையா அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, இல்ல சில பேர் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருப்பாங்க பாடுறதுக்கு இசையமைக்கிறதுக்கு, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரலாம் எதிர்காலத்துல, நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இன்னும் தயாராகல, அந்த நிலைக்கு நான் இன்னும் வரல, அதனால இந்த வாய்ப்பை நான் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மேடை கிடைக்கும் போது?
2: Honestly, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்துக்கோங்க, லைக் வேண்டாம் சொல்லாதீங்க. With any opportunity that comes our way, that's what I would say. But நான் என்ன சொல்லுவேன், லைக் நம்ம வந்து I think நம்ம ஏதாவது யோசிச்சானா அது யூனிவர்ஸ்ல போடணுங்கிறது தான் என்னோட பிரின்சிபல். அது வந்து எப்படியாவது கூடி வரும், அண்ட் லைக் தட்ஸ் magic in life that I believe in. But ana adu adu adiyaradhukku vandha namma vandha discipline irukkanum, rigor irukkanum, practice irukkanum. Suma manifest pan, okay, now I'm going out the thought of the kalati kokkarana unmai na வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒர்க் ஆன் யுவர் ஸ்கில், ஒர்க் ஆன் எவ்ரிதிங். அண்ட் இப்போ ஏஐ இருக்கிற இதுல வந்து ஐ ஃபீல் நிஜமாவே மனிதர் இனம் வந்து ரொம்ப லேசி ஆகிக்கிட்டு வருது. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் வீ கேன் பிகம் லேசியர் அபவுட். அது பண்ணாம நிஜமாவே இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த அறிவு இருக்கு, இந்த உடல் இருக்கு, அதை சேர்ந்து வச்சு என்ன சாதிக்கலாங்கிற அந்த ஒரு டிசிப்ளின் அண்ட் பிராக்டிஸோட செஞ்சா நிஜமாவே ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் will come our way.
0: ஆமா நிச்சயமாக. ஏன்னா இந்த வருஷத்துடைய தேசிய தின அணிவகுப்புடைய கருப்பொருளே மாஜுலா சிங்கப்பூரா கோ பியாண்ட். சோ நம்ம இருக்கிற இந்த நிலைமையோட நம்ம தாண்டி இன்னும் பல விஷயங்களை சாதிக்கணும். அது உங்களை போல கலைஞர்களும் மனிதர்களும் சிங்கப்பூரர்களும் நிச்சயமா சிங்கருடைய பேரை அனைத்துலக ரீதிக்கு கொண்டு போறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி வி வில் கோ பியாண்ட்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொல்லி இருந்தீங்க. மெத்தனமா இருக்க கூடாது, தொடர்ந்து நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால தொடர்ந்து உங்களுடைய வேர்வையை சிந்தி உழையுங்க. அப்படி உழைக்காம சும்மா காலாட்டிட்டு உட்காந்துருதான் எதுவும் நம்ம கிட்ட வந்து மடியில வந்து உட்காராது, அதுதான் உண்மை. இன்றைக்கு உங்களை பார்த்ததுல உங்ககிட்ட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க செவ்வாய்க்கிழமை என்று.
2: நன்றி நன்றி நன்றி.
1: சந்திப்போம்.
0: நன்றி,
2: சந்திப்போம்.
1: பை
2: பை.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு.
1: அவசியம் போகணும்,
2: பொறுப்பான தேர்ந்தெடுத்துவாங்க. நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும்
1: கவனிச்சுக்குவாங்க.
3: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச பனிரெண்டு வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 மொறுமொறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடியற வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள்.

0: தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
2: மறுபடியும் பார்க்கலாம்.
1: இந்த ஒரு பாடலை எவ்வளவு அழகா, அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மேடையில பாடி இருந்தாங்க அப்படின்னு அதை நீங்க பார்க்கணும், அனுபவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ் குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: பிட்சா ஹட் இன் சீசி 7 டூரியன் பிட்சா, சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான். ஆ, உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பிட்சா அதோட 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். பிற்பகல் 1:00. மீடியா போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிதப்பு. சிங்கப்பூரின்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதி. டிஆர்டி தமிழதியின் காலிவலிருப்பான வணக்கம் தமிழதி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழதியில் வழங்கப்போலின்றும் மங்கள வாத்திய இசையாக முதலில் நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே முதல்லே விநாயகர் துதியாக கல்மடு விநாயகர் துதியாக கீர்த்தியின் குரலிலே.

கேட்டது கல்மடு விநாயகர் துதியாக கீர்த்தி அவர்கள் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக இமானுவேல் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இம்மானுவேல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஆயிசா அப்துல் பசித் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஐசா அப்துல் பாசித் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமனைகள் வரிசையில் இதை தொடர்கின்றது அம்மன் புகழ் மாலையுடன் சித்ரா குழுவினர்.

அம்மன் புகழ் மாலையாக நீங்கள் கேட்டது சித்ரா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சாம் டேவிட் ராஜ் ஜெனிவர் ஆகியோர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சாம் டேவிட் ஜெனிவர் டேவிட் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் என தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய

0: பார்க்கிறீ.
1: இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளிலே இனி திருமுருகன் புகழ் மாலையுடன் தேவா குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக தேவா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சேர்நாள் ஷாமுவேல் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சேர்ந்தால் ஷாமுவேல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இணை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக வாணிகராம் உஸ்மான் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது வாணிஜ்யராம் உஸ்மான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சரண்யா சுகன்யா குழுவினர் பாடி.

கிருஷ்ணகானமாக நீங்கள் கேட்ட சரண்யா சுகன்யா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிரப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02 ஐக்கியராஜ்யத்தில் 7:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில்

0: சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனை.
1: இளமையிலிருந்து முதுமை வரை இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையோடு இறைவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நம் தாய் தந்தைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் தாய் தந்தை தான் முதல் தெய்வங்களாகும், அதன் பிறகுதான் எல்லாமே. நாங்கள் எதையும் இறைவனிடம் முறையிட தேவையில்லை. இளமையிலிருந்து முதுமை வரை என்ன செய்தோம் என்பது இறைவன் அனைத்தையும் அறிவார். அதன்படிதான் இறைவனும் நல்வழி நடத்தி செல்கின்றார். வாழ்க்கை ஒரு போராட்டம் தான், போராடித்தான் வாழ வேண்டும். நேராக இருந்த மரம், நேராக வளர்ந்த மரம் வெட்டப்படும் போல இறக்கப்பட்ட மனம் சோதனை வேதனை துன்பம் மேடு பள்ளம் எல்லாமே வரும். அதை மன வலிமையோடு துணிமை துணையென தாங்கிக் கொண்டு வாழும் போது நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றால் வாழ்க்கை போக்கே மாறிவிடும். வாழும் வாழ்க்கையில் அமைதி பொறுமையோடு வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும் போதுதான் இறைவனும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையிலும் முழுமையாக வாழ வைப்பார். இறைவனும் அர்ப்பணிப்பதும் வாழ்க்கை ஒன்றை வாழ்வதும் சுலபமான காரியமில்லை. அது நீண்ட தூர பயணமாகும். எல்லாவற்றுக்கும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தான் எல்லாமே நன்மையாக நடக்கும். இறைவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் திரு விளையாடுகளை துவங்குவார். பெரும் நோய் வரும் போது மருத்துவர் சுகப்படுத்த முடியாத நோய்களையும் இறைவனே மருத்துவராக வந்து மனித ரூபத்தில் வந்து சுகப்படுத்தி வாழ வைப்பவரும் இறைவன் தான். முதலும் முடிவும் இறைவன் இடத்தில் தான் உள்ளது. முழுமையாக ஆரோக்கியமாக வாழ வைப்பதும் இறைவன் கையில் தான் உள்ளது. வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமல் வாழும் போது இறைவன் பாதுகாத்து என்றென்றும் பக்கதுணையாக இருப்பார். வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் கொண்டு போவதும் இல்லை. நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி நம்மாளி என்ற தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் இறைவன் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும் என்று நான் நமத்திரமில்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டி கொண்டு ஆவணி மாதம் 11 பொதுக்காலம் 19 வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 2 இறைவசனங்கள் 8-3 மற்றும் 4 வரை ஆண்டவர் கூறுவது, நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்று விடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளோடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளோட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளோட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானுடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளோட்டை தின்று உன் வாய் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானுடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு உற்று நோக்குவோருக்கு உதாரணமாவோம். சிறு பிள்ளைகளைப் போல் மாறும் போதுதான் விண்ணகம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் என்கின்றார் இயேசு ஆண்டவர். குழந்தைகளை நாம் உற்று நோக்கி அவர்களின் மாசின்மை தாழ்ச்சி கள்ளம் கபடமற்ற தன்மை முதலான குண நலன்களை கடைப்பிடிக்க நமக்கு போதிக்கின்றார். நாம் காட்ட வேண்டிய முன்மாதிரிகையின் அடிப்படையில் திருத்தந்தை பிரான்சிஸ், குழந்தைகளின் வாழ்வை விட உயர்வானது வேறு எதுவும் இல்லை. உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இன்றைய சூழலில் ஏழ்மை, போர், கல்வி அறிவின்மை, சுரண்டல் போன்றவற்றால் அநீதிகளையும் பெரும் பாதிப்புகளையும் சந்தித்து வரும் குழந்தைகளுக்கான அக்கறை பாதுகாப்பு குறித்து நாம் என்றேனும் யோசித்திருக்கின்றோமா? இன்றைய நுகர்வு கலாச்சார உலகில் நம்மை உற்று நோக்கும் சிறுபிள்ளைகளின் கண்முன் நம்முடைய செயல்பாடுகள் ஏற்கத்தக்கவையாக உள்ளனவா? நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: அவர் ராணியை சம்பந்தவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார், அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அனுதினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எடுத்துக்கொண்டு நல்லது வீட்டம்பட்டை பாலன், பரிசுத்த வேதாமத்தை ஏந்திராஜா, புதிய ஏற்பாட்டில் புரிந்த லூக்காளர் சுவிசேஷம் 16 இறை வார்த்தைகள் 25-31 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்து கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இது நேற்று வரை. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அந்த செல்வந்தனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு செல்வந்தன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவ்விடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்படியல்ல ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். சிந்தனையின் சாராம்சமாக, அந்த செல்வந்தனது மறித்து பாதாளத்தில் வேதனைப்படுகிறார், ஆனால் அந்த பூமியில அந்த கஷ்டப்பட்டு வாழ்ந்த லாசர், கடைசியாக வாழ்ந்த லாசர் வந்து மறித்து கடலோதனை இருக்கிறார். அப்ப அந்த செல்வந்தன் சொல்றார், எனக்கு 5 சகோதரங்கள் ஊர்ல இந்த உலகத்துல உண்டு, அவர்களும் இந்த அக்கினி கட இடத்துக்கு வர வேண்டாம், அவர்கள் இவரை அனுப்ப சொல்லி. அப்ப அபிராம் சொல்றார், இல்லை, இவர் போய் சொன்னாலும் உங்களோட சகோதரங்கள் நம்ப மாட்டினம், அவர்களுக்கு அந்த பூமியில தீர்க்க தரிசிகள் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும், இவர் போய் நம்ப சொன்னாலும் உங்கள் சகோதரங்கள் நம்ப மாட்டான்னு சொல்றாரு. ஏனென்றா இந்த சர்வதனா வாழ்ந்தவர் இந்த பூலோகத்தில் இன்றைக்கு நித்திய நேரத்திற்காக வேதனைப்படுகிறார். அது ஏனென்றா அந்த ஒரு நன்மையும் செய்யாமல் தன் தரிசனத்தை தானே வாழ்ந்து கொண்டிருந்தவர், ஒருவருக்கு ஒரு உதவியும் செய்யாமல். ஆனால் அந்த பரதேசியா வாழ்ந்த இந்த லாசரு, சாப்பாட்டு வழியில் லாசரு மறித்து கடலோகத்தில் நிம்மதியாக வாழ்கிறார் என்று சொல்லி கொண்டு, நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:13 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது. நச்சிந்தனை நேரம் நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோசரிங்க.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நச்சிந்தனையை
4: உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு இன்னொரு கார வணக்கம் கூறிக்கொண்டு நான் சார்ந்த முந்தனுக்கு வந்தது விட்டுட்டு பெண் ஒழிக்க பிடிச்சிட்டேன். அந்த இவங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு மான்கருடைய திருவாதம் அதன் உரையும் இதா

0: போட்டி செய செய போட்டி என்னும் கைதான் நகுளவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. உடை என்னை அடிமையாக உடையவனே, இன்பரும் கருணைத்திரத்தை நினைந்து உடம்பு தானே மயிர்கு தெரிந்து நடு நடுங்க உனது வாசனை பொருந்திய திருவடிகளை வணங்குவான். எனது கைகள் தாமே தலைமையே கூப்பப் பெற்று கங்கள் என்று ஆனந்த வெள்ளம் நிரம்ப மனமானது ஆர்வத்தால் வெப்பமுடைத்தாக நிலையற்றவற்றின் சற்றுத்தானியில் நீங்கி ஒழிய உனக்கு வணக்கம் வணக்கம் வந்தார் என்று எம்பும் முழுக்கத்தையே நழுவ விடாது மேற்கொண்டு நிற்பேன். அடியேனை கண் பார்த்து ஏற்றுக்கொள்ளுக. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடி குடிகடினும் நல்லே நினதடியார் ஒரு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமனே. உடை எங்கள் இருள் கடந்த முதலனே அரசனே, இந்திரன் பிரமன் திருமால் என்போர் பதவிகளை ஒரு பொருளாக கொள்ள மாட்டேன். எனது வாழ்க்கைக்கு ஊறு வந்தாலும் உன்னுடைய அடியாரோடு அன்பை பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன். நரகம் புகுந்தாலும் அங்கே ஒரு திருவருணர்ச்சியோடு இருக்கப் பெற்றால் அதனை இகழ மாட்டேன். உன்னை ஒளிந்த வேறு கடவுளாலை மனத்தாலும் நினைக்க மாட்டேன். தென்னிலாமலந்த வேணியாயுந்தன் திருநடங்கும் புறப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவி நீர் பெரிய கைமலர் ருச்சி மேற்குவித்து பண்ணினால் நீடு அறிவரும் படிகம் பாடினார் பரவினார் பரந்தா பணிந்தாரோ. நாளுடைய போட்டி எந்நாட்டுக்கும் நிறைவா போட்டி இன்பமே தூங்க எல்லோரும் வாழ்க. திருச்சிதம்பரம் நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற பத்மராணி அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பத்மராணி.
2: வணக்கம் தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்த போது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஹலஹல் என்ற விஷம் வெளிப்பட்டது. இந்த விஷத்தை தீ பிளம்புகளில் இருந்து பிரபஞ்சம் முழுவதையும் காப்பதற்காக சிவபெருமான் அதை விழுங்கினார். அந்த விஷத்தின் கடுமையான விளைவுகளால் எரிச்சல் உணர்வாலும் சிவபெருமான் மயக்கமடைய தொடங்கினார். அப்போது அன்னை ஜெகதாம்பா அன்னை தாரையின் வடிவில் தோன்றினர். அன்னை தாரை ஒரு தாயின் பாசத்துடன் சிவபெருமானை தன் மடியில் ஏந்தி அவருக்கு தன் பாலை ஊட்டினர். அந்த தாய்ப்பாலின் விளைவு சிவனின் உடலில் இருந்த எரிச்சல் உணர்வை தணித்து விஷத்தின் விளைவுகளை நீக்கியது. இந்த காரணத்திற்காக அன்னை தாரை அன்பான மற்றும் துன்பங்களை தீர்க்கும் தாயாக கருதப்படுகிறார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாகவே இறைவனையும் ஒன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் ராயா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:17 அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக்கும் உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்றுவாள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சொர்க்க லோகம் தர்மன் என்றொரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்தவர். பசித்தவர்களுக்கு உணவிட்டு வழி போக்குறவர்களுக்கு நீர் பந்தல் அமைத்து எளியோருக்கு உதவி என தன் வாழ்நாளை அறவழியில் கழித்தவர். அதிக ஆசைகள் இல்லாமல் தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை பெற்று அதில் ஒரு பகுதியை தானம் செய்து வாழ்ந்து வந்தார். அவரது அந்திம காலம் வந்தபோது மிக அமைதியான முறையில் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. ஊர் மக்கள் எல்லோரும் அவருக்காக நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதனர். அவரது மரணம் அனைவரையும் வாட்டி வரைத்தது. மறைந்த மீனவர்கின்ற காட்சிகள் பயமுறுத்துவதாக இல்லை. தர்மனின் உடல் செயலிழந்து ஆன்மா பிரிந்து மூச்சுக்காற்று மெல்ல அடங்கியது. ஆனால் அவருக்கு பயம் ஏற்படவே இல்லை. பயமுறுத்தும் தூதர்களுக்கு பதிலாக சதுர் புஜங்களுடன் பீதாம்பர ஆடை தரித்த விஷ்ணு தூதர்கள் அங்கே தோன்றினார்கள். அவர்கள் தர்மனை பார்த்து அன்போடு கைகூப்பி வணங்கி புன்னகைத்தனர். தர்மனே, உன் அறச்செயல்கள் உனக்காக காத்திருக்கின்றன, வா. தேவேந்திரன் ஆளும் அமராவதிக்கு செல்வோம் என்று ஒரு புஷ்பக விமானத்தில் ஏற்றி அவரை கொண்டு சென்றார்கள். விமானம் ஆகாய மார்க்கமாக சென்றது. கீழே பூலோகம் சிறு புள்ளியாக மறைய வழியெங்கும் கந்தவர்கள் யான் மீட்டி செய்வாடினர். தர்மனுக்கு பசியோ தாகமோ எடுக்கவில்லை. எமலோகத்தின் வைதரணி நிதி பாவிகளுக்கு பயங்கரமாக தோன்றும். ஆனால் புண்ணியம் செய்த தர்மனுக்கு அது தாமிர மலர்கள் நிறைந்த குளிர்ந்த ஓடையாக காட்சியளித்தது. சிறிது நேரத்தில் பொன்னிற மதில் சுவர் கொண்ட மாணிக்க கற்கள் இழைத்த அமராவதி நகரின் வாசல் வந்தது. அங்கே தேவேந்திரன் இவரை வரவேற்று நந்தவனத்துக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்த கற்பக விருட்சத்தின் நிழலில் தர்மனுக்கு இடம் கிடைத்தது. சொர்க்கத்தில் காலம் என்பது நொடிப்பொழுது போல் கழிந்தது. பொதுவாகவே நாம் பூலோகத்தில் வசிக்கும் போது மகிழ்ச்சியான தருணங்கள் மிக விரைவாக கடந்து செல்வதை நாம் உணர்ந்திருக்கலாம். தர்மன் அங்கே அப்சரசுகளின் நடனத்தையும் தேவர்களின் அமுதத்தையும் அருந்தி மகிழ்ந்திருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் உடலில் இருந்த ஒளி மங்கத் தொடங்கியது. அவரது கழுத்தில் இருந்த வாடாத மாலை மெல்ல வாடியது. தர்மனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது ஒரு முனிவர் அவரிடம் வந்து, தர்மனே, கவலைப்படாதே, நீ செய்த புண்ணியத்தின் கனவுக்கு முடிவுக்கு வருகிறது. சொர்க்கம் என்பது ஒருவன் செய்த நற்செயலுக்கான பரிசு மட்டுமே. இனி நான் எங்கே எனது பரிசு பொருட்களும் தீர்ந்து விட்டனவே என தர்மன் கூறினான். இனி நான் எங்கே செல்வேன் என. அதற்கு அந்த முனிவர், நீ செய்த தர்மங்கள் உன்னை மீண்டும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க செய்யும். அங்கே நீ இன்னும் மேலான ஞானத்தை பெற்று இந்த சொர்க்கத்தையும் தாண்டி வைகுண்டத்தை அடைவாய். அடுத்த கணம் ஒரு சூழல் அங்கே உருவாகி தர்மனின் ஆத்மாவை ஈர்த்தது. அது அப்படியே அவனை பூலோகத்தில் கருவுற்றிருக்கும் ஒரு உன்னதமான பெண்மணியின் கருவிற்குள் அந்த ஆன்மாவை செலுத்தியது. தர்மன் மிக அழகாக அந்த கருவின் உருவில் அங்கே அமர்ந்து கொண்டார். அவர் கருவில் இருக்கும் வரை பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் அவருக்கு இருக்கும் என்பது புரிந்து போயிட்டு. அதே சமயத்தில் அந்த பெண்மணியின் அதிர்வுகள் பலமாக அவரை தாக்கின. நாட்கள் செல்ல செல்ல முழுவதும் தற்போதைய பிறவிகளின் மேலே குறித்து அவருக்கு உள் உணர்வாக தோன்றியது. நமக்கு இடப்பட்ட வேலை என்ன, அதை எப்படி செய்ய போகிறோம், எப்படி இறக்க போகிறோம் என்பது முதல் அனைத்தும் தெளிவாக தெரிந்தது. இவ்வாறாக அவர் தான் செய்த புண்ணிய காரியங்களின் பலனால் சொர்க்கலோக வாழ்வை அடைந்து அனுபவித்து அதன் கணக்கு சீந்தபின் மீண்டும் பூமிக்கு திரும்பினார். என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் அவற்றால் மட்டுமே மோட்சம் கிடைத்து விடாது என்பதை அவர் உணர்ந்தார் என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். நேரம் சரியாக 8:23, ஐக்கியராஜ்யத்தில் 7:23. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
1: திருமதி நேவிஸ் பிலிப். நலமா இருக்கீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்கின்றது இன்றைய திருப்பாடல் 119. இன்றைய நற்செய்தி வாசகம் புனிதம் மத்தேயு எழுதியது, அதிகாரம் 18, திருவசனங்கள் 1-5 மற்றும் 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் இவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் மானுட மகன் மெறி தவறியோரை மீட்கவே வந்தார். என் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தார். அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுள்ளம். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்றைய நாகரிக உலகின் அழிவுக்கு முதன்மையான காரணம் யார் பெரியவர் என்கின்ற போட்டிதான். ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், அடிப்படை பிரச்சினை யார் பெரியவர் என்பதில்தான் ஏற்படுகின்றது. இன்று நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படும் போர்களுக்கும் குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது இந்த போட்டி மனப்பான்மைதான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய நாமும் இந்த உலக போக்கோடு சிந்திப்பதை நிறுத்திவிட்டு கிறிஸ்துவின் உண்மையான போதனையை ஏற்று வாழ இன்றைய வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. இந்த தவறான மனப்பான்மையிலிருந்து நாம் விடுதலை பெற குழந்தை மனப்பான்மையை பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். குழந்தைகளின் மனப்பான்மை என்ன? குழந்தைகளின் மனம் கள்ளம் இல்லாதது, ஏற்ற தாழ்வுகளை பார்க்காது, பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை தொழிகூட இருக்காது. அன்பு காட்டுகின்றவர்களிடம் அது பாசமாக இருக்கும். யார் அன்பு காட்டினாலும் அந்த அன்பில் அது மகிழ்ச்சியாய் இருக்கும். அன்னையின் அரவணைப்பில் அது எப்போதும் பாதுகாப்பாய் உணரும். அதுபோலவேதான் நாமும் ஏற்ற தாழ்வுகளை கடந்து இறைவனின் பாதுகாப்பில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் நமக்கு தரும் இந்த அழைப்பினை ஏற்று எப்போதும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையை விட்டுவிட்டு இறைவனின் பாதுகாப்பில் வளரக்கூடிய மனநிலையை கடவுளிடம் கேட்போம். அவரது பாதுகாப்பில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டலுரை சிந்தனையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேலையிலே எங்கள் நாட்டின் மக்களுக்காகவும் உலகின் அமைதிக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழலி. தமிழலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்ற நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: அன்பு உறவுகள், இதுவரை நச்சிந்தன நீர் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 11 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே மாதிரி தாயார் வழி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு பெஸ்ட்டாக இருந்துருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை உட்காந்து பேசி தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய மன கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு புது இடத்துக்கு போகலாங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்பந்தமான விஷயம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நான் வந்து பிஜியில் இருக்கேன், எனக்கு வந்து வீடு அமையலை, அது அமையலை, எனக்கு தங்கறதுக்குண்டான சௌகரியங்கள் பத்தலை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. மேஷராசி நண்பர்கள், வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் வெற்றி பிராணமாக மாறும். பல விஷயங்களை மனசில் போட்டுட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு எல்லாமே இயல்பாக போகும், நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சம்டைம்ஸ் சம் ப்ராப்ளம் வந்து போகும், ஆனால் அது பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் எடுத்து தீர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் குழப்பம் இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. மன தெளிவாக இருக்கும்போது எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. ஒரு விஷயத்தில் புது புது ஐடியாவெல்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பல சமயோஜித விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்களில் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ண விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதுக்கப்புறம் அன்னோன்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் கொஞ்சம் செலவு பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செலவு பண்ணிக்கிறது நல்லது. தனக்கென்று மற்றவங்களுக்குன்னு செலவு பண்ண, இனிமேல் எனக்காக செலவு பண்ண போகிறோங்கிற விஷயம் கூட நல்லது தான். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில விஷயங்கள் சில பேருக்கு சூப்பராக நடக்கும், சில பேருக்கு அப்படியே டல்லாக இருந்துட்டுருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். சூப்பராக இருக்கும்போது என்ன காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பல பேர் உங்களுக்கு ஐடியா சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துப்பேல், பல பேர் ஏதாவது சொன்னால் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நடந்துட்டு இருப்பீங்க. டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது பேசினா கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவீங்க. அது மாதிரி இதையும் கடந்து போகுங்கிற விஷயம் போல் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. முழுமையாக உங்களுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் வழிபாடாக அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் நல்ல பலன்கள் தான் இருப்பினும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம வந்து இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட நம்ம கேட்டுண்டு பண்ணிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் ஆனால், பிரச்சனை ஆனால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம். ரொம்ப மன யோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். நடக்காத காரியம் வருங்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பப்போ மறதிகள் கூட வந்து போகும். இன்றைய தினத்தில் கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் உங்களால் முடியலைன்னா மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணினா கூட நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்திங்கனா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினம் சூப்பர் தினமாக இந்த தினம் உங்களுக்கு உண்டு. லாபங்கள் கூடி வரும். சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்லபடியான மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவி, மனைவி கணவன் மூலமாக ஒற்றுமைகள் கூடி வரும். ஒரு சண்டை வந்திருக்கு சார் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப வயசானவங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அம்மா அப்பா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல இவங்கள்லாம் நமக்கு உதவிக்கு இருக்காங்களேன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசியை பொறுத்தளவுக்கு யதார்த்தமாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து செயல்படுத்துகிற மாதிரியே ஒரு தோணல்கள் மற்றவங்களுக்கு இருக்கும், அப்படி கிடையாது. உங்களுடைய கனவுகள் பலிதமாகும், மனசில் தோன்றது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவார், நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதாவது ஆமை கதை நமக்கு தெரியும், முயலாமை தான் ஜெயிக்காது, ஆமை ஜெயித்தாலும் சரி இல்லை முயல் ஜெயித்தாலும் சரி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முயலாமைங்கிற விஷயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டோமே எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள், கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் நீங்கள் செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் 100 to 1000% இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விச்சிக ராசி நண்பர்களுக்கு, விச்சிகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் வேலை மாற்றம் பண்ணுறது தப்பு கிடையாது, 100 to 100 பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் 4-5 நாள் அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. ஒரு சில விஷயங்கள் ஒரு தெளிவு பெறும், இவங்க இப்படிங்கிறத தெளிவு பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். தெய்வ தரிசனம் உங்களுக்கு மன திருப்தியை தரும், வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இங்கே இருக்கலாமா, வேறு நாட்டுக்கு இருக்கலாமா, அங்கே இருக்கலாமா, இங்கே மைக்ரேட் ஆகலாமாங்கிற பல விதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நம்ம யதார்த்தமாக பேசும்போது மற்ற பேருக்கு அது தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துருக்கலாம். இன்றைக்கி 4 நட்சத்திரம் அவ்வளவு சிறப்புகளாக இல்லை, அதனால் 24 நேர பிரயாணம் வேண்டாம். உங்களை பற்றி யாராவது பேசும்பொழுதோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு 100 பேர்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி டைம் சரியில்லாதங்காட்டி இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருதுன்னு மனசில் அதை எடுத்துக்கக்கூடியதாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், கொஞ்சம் அப்படியே ஆய்வு பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் நமக்கு நேரம் சரியில்லாத போது தான் யார் யார் எப்படி பேசுகிறாங்கங்கிறது ஒரு பெரிய லெசனாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். தனுசு ராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. 24 நேர பிரயாணம், அதிவேக பிரயாணம், முடியாத காரியங்களை செய்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, திருமண காரியம் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்கும். பட் யூ வில் கெட் சக்ஸஸ் ஆன் தட். நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. நிறைய முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரோட் கான்ட்ராக்டர் வந்துருக்கவங்க, இரும்பு ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கு, நீங்கள் தாய் மாமாவாக இருந்தீங்க இல்லை அத்தையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குண்டான ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கும். மகர ராசி என்பர்கள், தொழிலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தொழில் கிடைக்கிறதுக்குள்ள பாக்கியங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில விஷயத்தை உட்காந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு, இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இன்றைக்கி நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள், நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஏதேனும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறரை நினச்சி உங்கள் மனசில் சில குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிற, அவள் பாட்டுக்கு அவள் சொல்லிட்டு போகிற, நம்ம ஒர்க் எடுத்து பார்த்துப்போங்கிறதுல கான்சன்ட்ரேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உடம்பு ஆரோக்கிய விஷயங்களில் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. எலும்பு கால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி திரும்ப அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. சில மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். எது எப்படி இருந்தா என்ன அப்படின்றத தட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு பயந்துருப்பேன். ஏன்னா பல நேரங்களில் கவலைப்பட்டு, பல நேரங்களில் கஷ்டப்பட்டு, பல நேரங்களில் யோசித்து பார்த்து நோ யூஸ், இனிமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஜாப், ஆன் யுவர் ஒர்க். ஸோ மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. சில நேரங்களில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. வேலை இல்லாதவங்களுக்கு கூட புது வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் மூகாம்பியம்பாள் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தோற்று வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:40, ஐக்கியராஜ்யத்தில் 7:40. வாழ்த்துவார் வாழ்த்தலா நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முதல் ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
7: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
8: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
9: எத்தனை பேருக்கு?
8: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
9: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
8: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
7: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: நேரம் சரியாக 8:42, ஐக்கியராஜ்யத்தில் 7:42. இந்த வேளையில் வானிலையில் வளம்

0: மருத்துவர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது டிஆர்டி கலையகத்தின் சார்பாக இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் மங்களகரமான நிகழ்வுகளை எமது வானொலிக்கு எடுத்து வாருங்கள். அன்புறவுகளே, காலை 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் பெயர்களோடு அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் பெறும். இது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0031-4837-3675. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0031-4837-3675. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்துலாம் நிகழ்ச்சியினூடாக வானொலியில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி வதனா, நலமா இருக்கீங்களா வதனா?
1: ஆமாம், நாங்கள் நலம், நீங்கள் நலமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. உங்களோட அன்போடு
1: நன்றி வதனா. இன்று பிறந்த நாளை காணும் எங்கள் பாடகர் மகேந்திரன்.
0: பாடகர் எங்கடைய? ஆமாம்,
1: நன்றி. வணக்கம்.
0: பிரதீபன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்ற தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக பைபருடாக இணைந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. ரஜினி, ரஜினியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
2: வணக்கம் ராஜான்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமாகவே இருக்கோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சிந்துஜா பிரதீபன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரஜினி. நாகேந்திரம் அவர்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்தி வரவிட்டு சென்றார். சிந்துஜா பிரதீபன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
3: நன்றி.
0: நல்லா இருங்க, நீங்க நல்லா இருந்தா தான் நாங்களும் நல்லா இருப்போம்.
3: நன்றி.

0: ராஜ்யத்திலிருந்து வஸ்வப் மகாராணி வந்திருக்கிறார். வணக்கம் வஸ்வப் மகாராணி.
1: அன்பான ராஜாக்கு இனிய வணக்கம். அன்பாக நலமாக இருக்க கடவுளை வேண்டி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சிந்துஜா பிரதீபனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவன் நீண்டாய் நிறை செல்லும் அட்டை செரியம் தல சவாக்கியங்களோடு இதோடு சிறப்போடு செல்வாக்காய் மஞ்சள் குங்குமத்தோடு சீர்கசு மங்கலியாக வாழ வாழ்க என வாழ்த்துகிறேன். என் குளம் செய்வம் ஐய நல்லூர் முருகன் அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைச்ச எல்லோரும் நல்லா இருக்க வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன் அண்ணா.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நாங்கள் ஓபன்றதா இல்லை நீங்களே ஓபன்? வே கட்டிகாரியா வந்துட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். புங்கையூர் ராஜா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சிந்துஜா பிரதீபன் அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வம் பெற்று என்றென்றும் தீர்க்க சுமங்கடியாக கணவன் பிள்ளையோட உட்டாவுற இதாக கிளம்பு முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேற எனது குடும்பத்தாரில் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி புங்கையூர் ராஜா. நன்றி
2: நன்றி.
0: அவர் ராஜா புங்கையூர் அவர்கள் வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு ஒரு வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ் வைக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், வடிவாக வாழ்த்துங்கள். சதீஷ்
3: பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சீதா பிரதீபன் அவர்களுக்கு எங்கள் குடும்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கிறார். நூலிதான் மாலை மண்டி வாழ்த்து கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த கேட்டுக் கொண்டிருப்பார், மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி. அவரை தொடர்ந்து சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: ஆ வணக்கம் ஹலா, நலமா இருக்கு? எங்க ஹலா போனீங்க? வக்கன் சார்
4: வரதராஜன் கொண்டாடும் சிந்துஜா பிரதீபனுக்கு என் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவன்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு நெடுவுளி காலம் அவனோடு இல்லாம தீர்க்க ஆயுசோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விட வருகிறேன் அண்ணா. நன்றி.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
4: நன்றி அண்ணா.
0: கலாராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
5: ஆமாம், நலமாகவே இருக்கின்றோம்.
0: நன்றி.
5: அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று இல்லாம இல்ல இறைவன் நான் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சிந்துஜா பிரதீபன். இதற்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண சாரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிந்துஜா, நீங்க இன்று போல் என்றென்று நூறாண்டு காலம் ஆரோக்கியமாக சகல செல்வங்களும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விட வருகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி தங்கச்சி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சிந்துஜாவை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் தாப்பன் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி.
5: நன்றி. நம்ம மகேந்திரன் தானே?
0: ஆமாம், பாடகர் மகேந்திரன். தங்கள் அன்பு சகோதரி மதனி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். மதனியை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புற வணக்கம் ராசாத்தி.
6: காலை வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா ராசாத்தி?
6: ஓ ராஜா, நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் நிலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மகேந்திரம் அவர்களின் அன்பு மகள் சிந்துஜா பிரதீபன் அவர்களுக்கு இனிதான இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை பேரோடும் போலோடும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் குலம் விளங்க வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர் ஜெர்மனில் இருந்து இணைந்து சிறப்பித்தார் திருமதி ராசாத்தி அவர்கள், அவர்களுக்கு நன்றிகள். அவருக்காக எங்களுடைய மகேந்திரனுடைய அன்பு மகள் சிந்துஜாவுக்காக நாம் தரும் பாடல்

0: சிந்துஜாவுக்காக நாங்கள் தந்த பாடலை கேட்டீர்கள் அன்புகளே. சிந்துஜா இன்று போல் என்றும் சிறப்பாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் தகாரத்துடன் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்க்கை மகிழ்கின்றது. தொடர இருக்கின்றது முதன்மை செய்திகள். அதற்கு முதல் இதனை
1: கேட்கலங்கா என்டர்பிரைஸ் பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவடிகளை அகற்றும் திட்டம் பெரும் வெற்றியடைந்துள்ளது என்று விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் கண்ணிவடி அகற்றுவதற்கான சர்வதேச தூதுவரான ரோசம்மைன் பைக் தெரிவித்திருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்று கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணி ஜெகத் அபயநாயக்கா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவான்வெல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதல்லியை நீடிப்பது குறித்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை பிற்பகல் இடம்பெற இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கிறது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடவுளை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4962 கைதிகளில் 1506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்த்திருப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நீர்கொழும்பு மகர மெகசின் பல்லன் சேனை குறிவிட்டு ஆகிய சிறைச்சாலைகளில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அமைதியின்மையால் ஏற்பட்ட சொத்து சேதம் 255 மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் என்று தெரிய வந்திருக்கிறது. மாளிகாவத்தே பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தளை லக்ளை தோரப்பிட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 78 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றி நோக்கி பயணித்த அபி சொகுசு பேருந்து ஒன்று புலனர்வை தமனபாய பக்கமுவ பகுதியில் வீதியை கடந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்து போனார்கள். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு குடியரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்ந்திருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்திருக்கிறது. குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வு பூர்வமாக வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயல்படுத்த தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு August 13 அதாவது நாளை மறுதினம் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கு 1.5 லட்சம் பேர் நியமிக்கப்பட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் அதனால் ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் ஒன்று அடித்து செல்லப்பட்டதில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தார்கள். பங்கு விலக்கல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையால் 45,306 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் நேற்று தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரிய மனுக்களை August 17 விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 60,534 கோடி ரூபாய்க்கு இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கும் கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 14,250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கொர்சு நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கிவரும் வேளையில் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்துள்ளது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் இது இழுபறியை நீடிக்க செய்கிறது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா கோமேனி வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள சுபா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீபத்தில் 16 வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்து போனார்கள். ரஷ்யாவின் ததஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிஸ்டிகாம்ஸ் நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 48 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரி ஒருவர் இறந்தார். அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்திருக்கிறார். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறா மீன்கள் விரைவில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம். சூறாவளி வந்தால் சூறா முன்கூட்டியே தகவலை சொல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொலம்பியாவில் நேற்று வலுவான நிலநடுக்கத்தில் 100 அதிகமானோர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஹாரி போட்டர் ரசிகர்கள் இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றியமைத்துள்ளார்கள். பிரிட்டனுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஒரு நீண்ட மின்சார இணைப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இணைப்பு ஒரு கடற்கரையை தாண்டி செல்ல இருந்தது. ஆனால் அதே கடற்கரையில் ஹாரி போட்டர் ரசிகர்களுக்கு பிடித்த டாபி கதாபாத்திரத்தின் நினைவகம் இருக்கிறது. அந்த மின்சார இணைப்பு நினைவகத்துக்கு இடையூறாக அமைந்திருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் ஒரு கொலை விசாரணையை கைவிட்டுள்ளார்கள். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். விரல் மூட்டுக்களை நெட்டி முறித்து டக்கென சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியை தருகிறது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதற்கான கேள்விக்கு தற்போது பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் இருந்து விமானம் புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலே போர்டர் ஏர்லைன்ஸ் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு காரணமாக ஒரு சிறுவனுடைய செயல் குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகளை கட்டுப்படுத்தவும் MMR தடுப்பூசிகளை பிரித்து வழங்கவும் வகை செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்படுத்து ஆடும் சர்பராஸ் கான் சுமார் 17 கிலோ எடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான டையில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 18 வயது இளம் வீரர் மனஸ் தாம்னேவுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பிரிட்டிஷ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயதின் ரம்பிய போதனா சிவானந்தன், 17 வயதின் ரம்பிய சிரியஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியனாகி இருக்கிறார்கள். கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் விளையாட சுவிஸ் வீராங்கனை பெலிண்டா பென்சி தகுதி பெற்றிருக்கிறார். கூடைப்பந்து வரலாற்றில் தலைசிறந்த விளையாட்டாளர்களில் ஒருவரும் பயிற்சியாளருமான டொன் நெல்சன் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 86. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 386.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.11 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.39 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.73 ரூபாய், 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.88 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தங்கள். காலை பூந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழைப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கிருமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்டு மகிழுங்கள். வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் நெஞ்சில் அப்படியே தழும்பிக் கொண்டிருக்கும் அலைகள் போல் அந்த பாடல்களில் உச்சமான பாடல்களை கேட்டு மகிழுங்கள் அன்புறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கீங்களா சதீஷ்?
2: நலமா
1: இருக்கின்றேன். அடிக்கடி காணாமல் போறீங்களா? எங்க போறீங்க?
2: என்ன பாட்டோட
1: பால்காரன்? அருமையான பாடல். வைரமுத்து பாடவே கேட்க போறீங்க. வந்தேண்டா பால்காரன் அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்து தேவாவுடைய இசையில் வைரமுத்துவனுடைய கவிதை வரியில் வந்த பாடல். இப்பொழுது சதீஷுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாளுங்கள்.

0: ஒழித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். வைரமுத்து அவர்களுடைய கவிதை. நேரம் சரியாக 9:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:21. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜு. புடிகளாப்பா இருக்கிற ராஜு. நல்ல சௌக்கியமா உற்சாம இருக்கின்ற காணையில நச்சிந்தனையில்
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க? பழுக்கிறதுல பெரிய மன்னன் புள்ளி இருக்கு நீங்க.
1: இல்ல இல்ல, இங்க பேரப்புள்ளையில்
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: பாடல் நான் இந்த இந்த பாடல் தாங்க. என்ன நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: அப்பாடா, இது மூன்று பாட்டு வச்சுக்கிறீங்க. அந்த மூன்று பாட்டை விட்டா வாழ்க்கையில பாட்டே கிடையாது.
1: அன்பின மொழியாக நிறைய மணி அந்த பாடல் தாங்க. அப்ப அது நல்ல
0: பாடல்.
1: அந்த பிள்ளை பேர்தேக்காக பண்ணிட்டு அதுக்கு லைன் பெற மாட்டோம் அடிக்க. அதுக்கு உங்க கணக்கா முடிஞ்சது.
0: எங்கட பாடகருடைய பிள்ளைக்காக.
1: மகேந்திரன்.
0: மகேந்திரன் தெரியுமா? மகேந்திரன்
1: நடிக்கிற
0: ஒன்று
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல்
1: நன்றி. நன்றி. நன்றி மேடம்.

0: ஒலித்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை தூந்தல். காலை வேளையில் உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் திருமதி மதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம் மதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா தங்கச்சி?
1: நான் நல்ல நலமாக இருக்கிறேன். நீங்க?
0: நாங்க நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும்.
1: ஆடிச்சோவேதானே நல்ல சௌக்கியமாக நலமோடும் நல்ல மிரக்கறி சாப்பாட்டோடும் நலமுடன் இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு.
0: அது என்ன ஆடிச்சோவேண்ட? அதுக்கு உலங்கப்படுத்துங்க. எனக்கு என்ன அம்மா சொல்லி தெரியல.
1: ஆடிச்சோவே ஒரு இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விரதங்கள் தானே இந்த சைவ மதத்துல சேர்ந்தவர்களுக்கு.
0: என்பது ஒரு வறுமையின் காரணமாக உருவாக்கப்பட்டதான் விரதம். உங்களை முருகன் சொல்ல இல்ல விரதம்
1: படியென்று.
0: ஒவ்வொரு வீட்டிலும் வறுமை இருக்கும் போது பெற்ற தாய் தந்தையர்கள் சில நேரம் தாய் தனக்கு இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்து கணவனுக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பச்சந்தனியை குடித்து வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கும் தாய். அந்த தாய் வறுமையில தான் பட்டினி கிடக்கிறது பாவம். ஒரு தேத்தனி வச்சு கொடுத்தாலும் அதில் சீனியும் மீன்லாம் இருக்கும். அந்த சீனி இல்லாத தேத்தனையும் குடிப்பா. வந்தவர்களுக்கு கொடுத்து போட்டு தான் வெறும் வயிற்றோட அப்படியே இரு துணியை கட்டி தாய் என்பது. நீங்க எப்பயாவது அப்படி இருந்தீங்களா வெறும் வயிற்றோட? நீங்களும்
1: ஏன்
0: குடிக்கிறீங்க டீ? பட்டினி என்ன பட்டினி எடுக்க
1: வேண்டியதான். சிவராத்திரி விரதம் பிடிச்சேன், ஒன்றுமே வாயில வைக்க மாட்டேன். அடுத்த மூன்று நாள் விரதம். அப்ப மௌன அடுத்த நாள் ரெண்டாம் நாள் ஒன்றும் சாப்பிடறதே இல்லையான. அப்ப இந்த வயதுகள் போக போக எல்லாம் அப்படிதான். அது அந்த
0: தலையை சுத்தமா
1: உடம்புல சுருக்கம் வரைக்கும் அந்த விரதங்கள்லயும் சுருக்கங்கள் வரும்.
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் இன்றைக்கு ஒரு பாட்டு உண்டு, இந்த ஜெயலலிதா பாட்டு உண்டுதான். சுமதி என் சுந்தரி படத்துல இருந்து ஆலயமாகும் மங்கமேனது
0: என்ற பாட்டை கேக்குறீங்களா?
1: ஆமா. அன்றாடம் கொன்றாடம்
0: பிடிச்ச நடிகை ஜெயலலிதாவோ?
1: எனக்கு அவட நடிப்பு நிறையால பிடிக்கும். நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
0: நான் மறந்து போயிருவேன். ஆலயம் என்பது மங்கை மனது. என்ன
1: ஆலயமாகும் மங்கை மனது? அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது.
0: ஆலயம் என்பது மங்கை மனது. ஆலயம் என்ன?
1: ஆலயமாகும் மங்கை மனது.
0: அப்படியா?
1: சிவாஜியும் ஜெயலலிதாவும் நடித்த படம்.
0: இந்த படமோ? நீங்க வெய கட்டிக்கா.
1: நீங்க பார்க்க இல்லையே?
0: நான் பார்க்க இல்லை, எனக்கு பிடிக்காது ஜெயலலிதா.
1: நீங்களாவது பார்க்காம விடுகிறதாவது? அது இப்ப கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்தானே அப்பப்போ எங்களுக்கு ஞாபகம் மறதி வரலாம். இடையில இவை இப்படியான பாடல்கள் வந்து சேரும்.
0: இல்ல இல்ல, அந்த படங்கள் பாக்குறதுக்கமா காசு மனம் வீட்டுல விட மாட்டார்கள்.
1: நாங்கள்
0: வெக்கப்பட்டேன். சனி ஞாயிறு நாங்கள் ஃபுல்லா டவுனை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் எடுத்து திருகதாளம் விட்டு அப்படியே படம் பார்த்துருவோம் சனி ஞாயிறு. அதுல அங்கால சிவாஜின்ட்டு பட்டிக்கடை வட்டனும் ஓடும், அங்கால தவப்புதல் ஓடும், அங்கால போனா கர்ணன் ஓடும். அப்படியே அட்டகாசமான படங்கள் எல்லாம் போவோம். நாங்கள் மனோகரா பக்கம் போவோம். ஆக்களுக்கு பிடிபடாம போய் பார்ப்பாடா, அங்கே படுவாவியில் வந்து அவங்களும் நிற்பாங்க. அவன் விட்ட போய் சொல்றது என்ன, மகனை தீயவிட்டதா கண்டனண்டா தெரியும் தானே வைக்கு, சாப்பாடும் இல்லை, நல்லெண்ணெய் பூச விட்டியா காலுக்கு. வெட்டி போட்டு கனவா
1: கறியோட
0: சாப்பிட்டுதான் போறது, சாப்பிட்டு திங்கரோட தான் போறது. நன்றி உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள் ஜெயலலிதா.
1: போடுங்க போடுங்க, நன்றி அண்ணா, நன்றி எனக்கு.

0: சாரி.
1: ஒலிச்ச பாடலை மதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தாசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்றும் அபிராமியம் அந்தோ நல்லா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு.
1: எப்படி வேண்டி நீங்க?
2: நாங்கள் கும்பிட்டு எல்லாரும் கும்பிட்டுட்டு நீங்களும் எல்லோரும் நல்லா
1: கும்பிட தெரியாது. ஏன் கும்பிட தெரியாது உங்களுக்கு?
2: பொன்னார்மேனியனே
1: புலி தூளை அரை கசைத்து
2: அணிந்தவனே
1: கடவுளுக்கு காது கேட்காது. அப்ப என்ன பாட்டு கேக்க போறீங்க?
2: நான் வந்து சாமுண்டி குடத்துல இருந்து கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா.
1: கண்ணில யாரும் பால ஊத்துவாங்களா? என்ன உள்ள நீங்க எத்தனை புள்ளியில் பால் இல்லாம இருக்கு? நீங்க கண்ணில போல
2: வாலியா தங்க
1: நேயர்கள் வந்திருக்கிறார்கள். பாடல சரட்டுமா?
2: ஆமா, எல்லோரும் கேட்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சுபாசனி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். வாட்ஸ்அப் ராணி வந்திருக்கிறா. வணக்கம் புஷ்பதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க
0: வரையில நீங்க மற்ற உதவி செய்வீங்கன்னா உங்களை தள்ளி போட்டு விழுத்து பார்த்தா சொன்ன அப்புறம்
1: பாட்டு கேட்க
0: போறேன் வரவேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கிட்டு
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு நான் கேக்குற பாடல் வந்து இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம்.
0: இல்லம் சங்கீதம் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை கேட்க போறீங்க. இல்லம் சங்கீதம் என்ன மானியம்
1: அந்த பாடல்
0: என்ன காரணம் அந்த பாடலை விரும்பினதுக்கு?
1: பிடிக்கும்
0: உங்களுக்கு
1: பொருத்தமான
0: நடிகன், ஏழைகளுக்கு எம்ஜிஆர் மாதிரி அள்ளி கொடுத்தவர். நன்றி உங்களுக்கான பாடலை. அவர் நல்ல தமிழ் கழகம் தமிழ் நடிகர்ல அவர் நல்ல கிருஷ்ணர்
1: ஒன்பதாம்
0: ஆண்டு
1: ராஜாண்ணா தங்கவேலு
0: உங்களுக்கான பாடம் பெறுகிறது கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: வைத்த பாடலை விரும்புகிறார் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நேரம் சரியாக 9:48, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:48. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வர நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் நெப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? நேற்று பாட்டு கேட்டீங்களா பத்மராணி அக்கா? அடிச்சுட்டு இருந்தீங்க பாவம, அங்கேயும் அடிச்சீங்க இங்கேயும் அடிச்சீங்க, நானும் சுத்தி சுத்தி வர இல்லைன்னு. எவ்வளவு சரியில்லை ராணி கோயிக்க போகுது. ஒரு ராஜா ராணியிடம் நல்ல வேளை தப்பிட்டீங்க, ஒரு தப்பு கண்ணுங்க நிக்கிறீங்க அப்படியே. அப்ப பிரச்சனை கூடியது. நீங்க
1: அடிக்கலாம்
0: வாட்ஸ்அப் ராணி வர வர விடாம அடிச்சு போட்டு வந்து அதுல இருந்த என்னதான் செய்தாலும் இப்ப லைன் எடுக்கலாம்.
1: முன்னுக்கும்
0: ரவி ரவி நிக்குது ரஷ்யால இருந்து. நன்றி, வாழ்த்துக்கலாம். அந்த பவர் இருக்குதானே அந்த அவையின். நன்றிம்மா. அவர் சகோதரி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், அருமையான பாடல், வாலி அவர்களுடைய அருமையான கவிதை வரியில. ஏசுதாஸ் சோகமரன் அடுத்த பாடல். இந்த கதாநாயகி இறந்து விட்டா. பத்திரகாளி திரைப்படம், அதாவது இசைஞானி இளையராஜாவினுடைய முதலாவது வாலி எழுதிய பாடல்.

ஏசி திருநாள்சந்தருடைய இயக்கத்தில் சினி பாரத் ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனில் வர பாடல்கள் எல்லாம் பாலிதான் எழுதுவார். டாக்டர் சிவா, பத்ரகாளி, பாபு, ஏசி திருநாள்சந்தருடைய ப்ரொடக்ஷன். கண்ணதாசனுக்கு அவரை பிடிக்காது. அவர் ஆங்கில புத்தத்தோடு இந்த நேரம் பாட்டு எழுதி கொண்டு கண்ணதாசன் கொடுத்தா வாங்கி படிக்க மாட்டேறோம், அசிஸ்டன்ட் கொடுப்பேறோம். அதால் கண்ணதாசன் வந்து உனக்கும் எனக்கும் தெரிவராது. படித்த மனிதன் இம்மே பட்டதாரி ஏசி திருநாள்சந்தர்.

0: ஒலித்த பாடலை சகோதரி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா.
0: நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா ரவி? 22 நிமிஷம் காத்திருக்கிறீங்க ரவி. காக்க வைப்பதில் சுகம் உண்டு. கண்ணதாசன் கவிதை வேறு. இது அது காதலிக்காக காத்திருக்கலாம், சும்மா போய் வெறும் நேரத்துக்கு காத்திருக்கலாமா? காதலி, காதலி என்றது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு அமுதம். என்ன
1: அதே மாதிரி தான் இந்த காதலுக்காக பாட்டு கேட்கிறேன்.
0: காதலுக்காக வேண்டி இவ்வளவு
1: காவல் இருக்கு.
0: என்ன பாடல் ரவி? அந்த புறத்தில் ஒரு மகாராணி. மகாராணி எப்படி இருக்கிறா? சந்தோஷமா ஜாலியா இருக்கிறா. உங்கட பாடல கேக்குறதுக்கு ரெடியா இருக்கிறா. நானும் கேக்குறேன். அந்த புறத்தில் நல்லா பிடிச்ச பாட்டு. அப்ப அந்த பாடலை கட்டாயம் கேளுங்கன்னு சொல்றீங்க. அந்த புறத்தில் ஒரு மக புலவர் புலமைப்பி தண்ட கவிதை வரி
1: இப்படி
0: போயிச்சு உங்கள வாழ்க்கை. நல்ல படம்.
1: முந்தி பாத்திரம் மறந்துவான்.
0: சிவாஜியும் விஜயகுமாரும்.
1: முந்தி பாத்திரம் மறந்துவான்.
0: ஏன் பா மறந்துறீங்க? உங்களுக்கான பாடலை தருகின்றேன். இழந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி நன்றி. பாட்டு தந்தது உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: ஓகே நன்றி. அவர்கள் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது தீபம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் பாடல் வானலையில் மலர்கின்றது. சி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அம்மா.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் கேட்ட பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அமைந்து இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது காலை பூந்தன்று.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் உபணத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உபணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகளை வழங்கும் பொருட்டு ஜெனிவாவில் உள்ள இலங்கை தூதரகம் 2 நாட்கள் கொண்ட நடமாடும் சேவையொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் கீரிமினை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. நீர்கொழும்பில் எரிபொருட்களுக்கான 600 ரூபாய் கொடுப்பனவை அதிகரித்து தருமாறு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று 2வது நாளாக சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். யுவன்காட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசங்க சேனாதிபதி கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவடிகளை அகற்றும் திட்டம் பெரும் வெற்றியடைந்துள்ளது என்று விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் கண்ணிவடி அகற்றுவதற்கான சர்வதேச தூதுவரான ரோசம்மைன் பைக் தெரிவித்திருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்று கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணி ஜெகத் அபயநாயக்கா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவான்வெல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது குறித்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை பிற்பகல் இடம்பெற இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கிறது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடவுளை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4962 கைதிகளில் 1506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்த்திருப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நீர்கொழும்பு மகர மெகசின் பல்லன் சேனை குறிவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அமைதியின்மையால் ஏற்பட்ட சொத்து சேதம் 255 மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் என்று தெரிய வந்திருக்கிறது. மாளிகாவத்தே பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தளை லக்லை தோரப்பிட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 78 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றி நோக்கி பயணித்த அதி சொகுசு பேருந்து ஒன்று புலனர்வை தமனபாய பக்கமுவா பகுதியில் வீதியை கடந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்து போனார்கள். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு குடியரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்ந்திருக்கிறது. ஆவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் ரத உற்சவ திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்திருக்கிறது. குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வு பூர்வமாக வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயல்படுத்த தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு August 13, அதாவது நாளை மறுதினம் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கு 1.5 லட்சம் பேர் நியமிக்கப்பட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் அதனால் ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் ஒன்று அடித்து செல்லப்பட்டதில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தார்கள். பங்கு விலக்கல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையால் 45,306 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் நேற்று தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரிய மனுக்களை August 17 விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 60,534 கோடி ரூபாவுக்கு இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 14,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கொர்சு நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கிவரும் வேளையில் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்துள்ளது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் இது இழுபறியை நீடிக்க செய்கிறது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள சுபா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீபத்தில் 16 வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்து போனார்கள். ரஷ்யாவின் ததஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிஸ்டிகாம்ஸ் நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 48 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் புதிய பொதுச்செயலாளரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரி ஒருவர் இறந்தார். அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்திருக்கிறார்.
பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறாமீன்கள் விரைவில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம். சூறாவளி வந்தால் சூறா முன்கூட்டியே தகவலை சொல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொலம்பியாவில் நேற்று வலுவான நிலநடுக்கத்தில் 100க்கு அதிகமானோர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஹாரி போட்டர் ரசிகர்கள் இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றியமைத்துள்ளார்கள். பிரிட்டனுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஒரு நீண்ட மின்சார இணைப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இணைப்பு ஒரு கடற்கரையை தாண்டி செல்ல இருந்தது. ஆனால் அதே கடற்கரையில் ஹாரி போட்டர் ரசிகர்களுக்கு பிடித்த டாபி கதாபாத்திரத்தின் நினைவகம் இருக்கிறது. அந்த மின்சார இணைப்பு நினைவகத்துக்கு இடையூறாக அமைந்திருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் ஒரு கொலை விசாரணையை கைவிட்டுள்ளார்கள். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். விரல் மூட்டுக்களை நெட்டி முறித்து டக்கென சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியை தருகிறது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதற்கான கேள்விக்கு தற்போது பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து விமானம் புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலே போர்டர் ஏர்லைன்ஸ் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு காரணமாக ஒரு சிறுவனுடைய செயல் குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகளை கட்டுப்படுத்தவும் MMR தடுப்பூசிகளை பிரித்து வழங்கவும் வகை செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்படுத்து ஆடும் சர்பராஸ் கான் சுமார் 17 கிலோ எடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான டையில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 18 வயது இளம் வீரர் மனஸ் தாம்னேவுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பிரிட்டிஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயதின் ரம்பிய போதனா சிவானந்தன், 17 வயதின் ரம்பிய சிரியஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியனாகி இருக்கிறார்கள். கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் விளையாட சுவிஸ் வீராங்கனை பெலிண்டா பென்சி தகுதி பெற்றிருக்கிறார். கூடைப்பந்து வரலாற்றில் தலைசிறந்த விளையாட்டாளர்களில் ஒருவரும் பயிற்றுவிப்பாளருமான டொன் நெல்சன் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 86. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 386.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.11 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.39 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.73 ரூபாய், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.88 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமணத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சத்திலுக்கு வந்தான்.
2: வீட்டுக்கு சங்கர் இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுறான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille 75 de Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்க.
2: ராஜாண்ணன் மாதிரி இருக்கு.
3: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
6: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராஜ்யத்தில் 9:19 இந்த நேரத்தில் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய சிறப்பு ஒன்றை தருகின்றோம் உங்களுக்காக.
7: விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 2019 தொடங்கி இதுவரைக்கும் வெற்றிகரமாக இயங்கி வரக்கூடிய நம்முடைய டிஆர்டிஓ அமைப்பின் பொங்கல் சங்கமம் அமைப்பிற்குரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். இந்த மேடையில் தன்னுடைய இருப்பினால் நம் அனைவரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மேன்மை விஞ்ஞானி முனைவர் சிவசுப்பிரமணியம் இயக்குனர் சிஏஎஸ் அவர்களே, மேன்மை விஞ்ஞானி திரு ஷேக் அல்தாஃப் இயக்குனர் எல்ஆர்டி அவர்களே, ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு சிஎம் கர்நாடகா திரு கே சிரஞ்சீவி அவர்களே, சிஏபிஎஸ் துணைத் தலைவர் விஞ்ஞானி திரு ராஜேஷ் காந்தி அவர்களே, இணை செயலாளர் தொழில்நுட்ப அதிகாரி ஜிடிஆர்இ திரு முரளி அவர்களே, எனக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு அலுவலர் எல்ஆர்டி பொருளாளர் திரு டிஆர் கார்த்திக் அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, இந்திய திருநாட்டின் சான்றாண்மை வாய்ந்த குடிமக்களே, வணக்கம். நான் பரவசமாகவும் ஒரு விதமான மிரட்சி நிலையிலும் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன். யாரோடு இந்த மேடையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என் வாழ்வின் பேச்சு பயணத்தில் மிக முக்கியமான வரலாற்று சம்பவமாக இன்றைக்கு இந்த மேடை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய மேன்மை விஞ்ஞானி திரு ஷேக் அல்தாஃப் அவர்கள் இயக்குனர் எல்ஆர்டி ஒரு நீண்ட ஆய்வுரையை தமிழ் தொடர்பாக நிகழ்த்தினார். அவர் நிகழ்த்துகின்ற பொழுது டாக்டர் சிரஞ்சீவி அவர்கள் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுன்ட்டு என்கிட்ட சொன்னார். இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும்னா லாங் லீவ்ல போயிருந்தா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனா இவர் லீவே எடுக்கிறவர் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வை எப்படி நிகழ்த்தினார் நான் யோசிக்கிறேன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், உண்மையாவே உங்களுக்கு இந்த யோசனை வந்ததுன்னா நான் அது ஏன் வந்ததுங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார். அவர் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறது அவர் படிச்சு முன்னேறி இருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த மேடையில் அவர் பேசினார்ல, அந்த பேச்சு அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய செய்கு தம்பி பாவலரனுடைய திருப்பெயரன் என்பதற்காக வந்தது என்று நான் சொன்னேன். அவர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே நடுவிலே ஒரு சிறிய வார்த்தையை சொன்னார். நாம் அனைவரும், நம்ம எல்லார்கிட்டையும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன், ஐயா மேன்மை விஞ்ஞானி திரு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், அம்மா நீங்க பேசும்போது எல்லா ஆடியன்ஸ் வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னார். நான் அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு கேளுங்க சார். நான் பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் கொஞ்சம் கவலைப்படுறேன் சார். அல்தாப் சாருடைய பேச்சையும் உங்க பேச்சையும் சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார்னு சொன்னேன். நாம எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆடம்பரமாக பேசக்கூடியவர்கள் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக அணிதிரள்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொற்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் சில நேரங்களில் பிரபஞ்சம் அமைதியாகவும் சான்றாண்மையுடனும் இருக்கின்றவர்களுடைய பேச்சிற்குள் மறைத்து வைத்து விடுகிறது. அதை நாம எப்படியோ மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு பொங்கலுக்கு அவர் கொடுத்த ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூப்பர் தருகின்ற விளக்கமாக எனக்கு பட்டது. பொங்கல் திருவிழாவை தமிழர்கள் மூன்று நாட்கள் கொண்டாடுவார். முதல் நாள் அன்னைக்கு சூரியனுக்கு முன்னால விளைபொருள்கள் எல்லாம் வைத்து நன்றி சொல்லுவாங்க. இயற்கைக்கும் அதனால் கிடைத்த பலனுக்கும் நன்றி முதல் நாள். இரண்டாவது நாள் அதற்கு உதவி செய்த மாட்டுக்கு நன்றி. மூன்றாவது நாள் காணும் பொங்கல் என்பது நாம் வாழ்வதற்காக நமக்கு ஆக்சிஜன் போல் விளங்குகின்ற நம் உறவுகளுக்கு நன்றி என்பதற்காகத்தான் மூன்று நாட்களாக அதை கொண்டாடுகிறோம் என்று அவர் சொன்னார். நான் ரொம்ப நெருக்கமாகவும் நெகிழ்ச்சியுடனும் அவருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டேன். அடுத்ததாக பேசிய நம்முடைய டாக்டர், மேன்மை விஞ்ஞானி டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், டென்ஷனா இருக்கும் போது அவங்க வீட்டுக்காரமா ஸ்வீட் சாப்பிட சொன்னாங்களாமா, அதை சொல்லி அவர் குறையா சொன்னார். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிற சக்கரை நோய் வேற வர வைப்பியா நீ, கம்முனிரு அப்படின்னு மனைவியை மிரட்டியதாக அவர் இங்கே வாக்குமூலம் தந்தார். ஆக்சுவலா அந்த அம்மா உங்ககிட்ட முழுசா சொல்லல சார், அது என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிடுவீங்க. என்ன நடந்துச்சுன்னா, நீங்க சொன்னா நம்பணும், நான் நல்ல பிள்ளை. ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க, யாராவது திட்டுனா தூங்கிடுவேன், யாராவது அழ வச்சாலும் தூங்கிடுவேன், ரொம்ப பசியா இருந்தா படுத்தவுடன் தூங்கிடுவேன் சார், நான் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாலும் தூங்கிடுவேன். இந்த இப்படி படுத்து தூங்கினா தூங்கிடுவேன் நான், 7 மணி நேரம் சவுண்ட் ஸ்லிப். நல்ல பிள்ளை தானே, படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வருதோ அந்த தான் சார் நல்ல பிள்ளை. இந்த போன் எல்லாம் எனக்கு தேவையே படாது தூங்குறதுக்கு. அன்னைக்கு நான் அமெரிக்கா நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தூக்கம் வரல, அதான் உங்க அம்மா சொல்லியிருக்காங்க வீட்டுல தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்த 15 நாள் இருந்தேன், ஜெட்லாக்ன்றது எனக்கு வராது யூஷுவலா. அந்த நாள் அன்னைக்கு என்ன வந்துச்சு, மதுரையில தனியா இருக்கிற ராத்திரி 12:30 திடுப்புன்னு முழிப்பு வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன், என் உடம்பு தூங்க மாட்டேங்க, படுத்தா தூங்குறாள், என் உடம்பு மேல எனக்கு கோவம் வருது, படிக்கிறதுக்கு இல்லை எரிச்சலா இருக்கு, டேப் எடுத்து பார்க்கலன்னா அதுவும் எரிச்சலா இருக்கு, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சார் பக்கத்துல டேபிள்ல ஸ்வீட் பாக்ஸ பார்த்தேன். அத பார்த்த உடனே நான் சாதாரண நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என் கூட இன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்டவர்களுக்கும் தெரியும், மதியானம் சாயந்தரம் டீ சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும், ஹாஃப் சுகர்னு கேட்பேன் நான், எனக்கு சுகர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதனால்தான் கிடையாது, எங்க அம்மா அப்பாக்கும் கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதே இல்லை. நால ஆட்கள் பின்னால ஓடி அவங்க கிட்ட நியாயம் கேட்கவே மாட்டேன், டிலீட் பண்ணிடுவேன் மனசுல இருந்து அவங்கள, எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது இல்ல, சுமந்துட்டு இருந்தா தானே ஸ்ட்ரெஸ். நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க சார், நீங்க எல்லாம் விஞ்ஞானிகள், நான் ஆர்ட், ஆர்ட் என்னுடைய சப்ஜெக்ட், லாங்குவேஜ். நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மேடம், அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்கு நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ், சரியா? எனக்கு இல்லை, எனக்கே வருது அந்த ஸ்ட்ரெஸ், உங்களை மாதிரி ப்ரெஷர்ல இல்லை, நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். உடனே டப்பாவை திறந்து பார்த்தா பெரிய ஸ்வீட் பாக்ஸ், சூப்பர் ஸ்வீட் யாரோ கொண்டாந்து வச்சிருக்காங்க என்னுடைய மதுரை ஆபீஸ் என்னுடைய கெஸ்ட் ரூம்ல, எடுத்து ரெண்டு சாப்பிட்டேன், தண்ணி குடிச்ச உடனே மனசுலாம் சாந்தமாயிடுச்சு சார், படுத்துங்கிட்டேன். காலையில எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா 6:30 ஒரு நினைப்பு வந்துச்சு, அதை தான் உங்க வீட்டுக்காரமா உங்ககிட்ட சொன்னாங்க, என்னன்னா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் குறையும், சரியா? அதுக்கப்புறமா ஒரு விஷயம் நினைப்புக்கு வந்துச்சு, ஏண்டா நம்ம ஜெயிச்ச உடனே நமக்கு பக்கத்துல இருக்கிறவன்லாம் ஸ்வீட்டு கொடு ஸ்வீட்டு கொடுன்னு கேக்குறான். நம்ம ஜெயிச்சா சுத்தி இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சார், புரியுதா? நான் கடைசியா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருப்பேன், என்ன தெரியுமா, ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தலை ராகம் படத்துல எங்க ஐயா டி ராஜேந்திரன் சொல்ற டைலாக்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிக்கணும். சுபத்ரா, நான் சொல்வது யாருக்கு புரியவதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை அப்படின்னு பாருல. ஸ்வீட் யார் சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா, அதுக்கு சாப்பிட சொன்னது அந்த ஸ்வீட். பதில் சொல்லிட்டேன்னா, இப்ப நான் பொங்கல் விழாவுக்கு வரேன். யூஸ்வலா நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான வாழ்க்கை. எனக்கு உங்களை ஸ்டேட் கடந்து புலம்பெயர்ந்து வர்றீங்கல்ல இங்க, உங்களை பார்க்கும்போது என் மனசுல எவ்வளவு அன்பு தோணுது தெரியுமா, பேரன்பு தோணுது. ஏன் தெரியுமா, நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் நீங்க பிறந்த இடத்துல இருந்து உங்க மண்ணை, உங்க மக்களை, உங்க குலதெய்வ கோயில, அங்க நீங்க சாப்பிடுற தெருவில் கிடைக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்க மேல எனக்கு அன்பு ஏன் தெரியுமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, ஆனா தூக்கிட்டு வந்தது என்ன தெரியுமா, தமிழ் என்கின்ற உங்களுடைய மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள். எந்த காலகட்டத்திலே நீங்க அதை விடலையே. எனக்கு டவுட், இன்னொரு பெரிய டவுட் நான் பிரதிபா கிட்ட கேட்டேன், ஏன் கண்ணம்மா பொங்கல் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, சித்திரை வந்துருச்சு, சித்திரை திருவிழா தான் வைக்கிறது, ஏன் பொங்கல்னு வச்சீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா தரமா ஒரு பதில் சொல்லுச்சு, இந்த பொங்கல் நடக்கிற நேரத்துல எங்க குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் மேடம், அதனால நாங்க வந்து சித்திரை இன்னைக்கு பொங்கலை வச்சுக்கிறோம் சொல்லுச்சு. பொங்கல் தானே, என்னைக்கு சொன்னாலும் நன்றி நன்றி தானே, இது நன்றி அறிவிக்கும் திருவிழா. அதனால் எங்க நிர்வாகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பின்னேற்பு வாங்குறதுன்னு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு ராட்டிபிகேஷன், முன்னால நடத்தி முடிச்சுட்டு பின்னால நடத்தி முடிச்சுட்டோன்னு பின்னேற்பு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பின்னால நடத்துறதா நான் முன்னேற்பா, நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். இது பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவில் பாவாடை தாவணி போட்டுக்கொண்டு, பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு குழந்தைகளை இங்கே நீங்கள் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வைத்தீர்கள். அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் மிக மிக முக்கியமான பாடல்கள். அந்த பாடல்களை வைத்து அந்த குழந்தைகளுக்கு தமிழ் போதிக்கக்கூடிய இந்த பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது எனக்கு புத்தகம் கொடுக்கும் பொழுது புத்தகத்தை மூடி கொடுத்தாங்க, இங்க அனௌன்ஸ் பண்ணார் ஒரு மீசக்கார் அண்ணன், சூப்பரா அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க அவர் தமிழ், அவரை மாதிரியே ரொம்ப அழகு தமிழ். அதை விட அவருக்கு என்னங்க பரிசு கொடுத்துட போறீங்க, பெருசா நீங்க கொடுக்கற சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் தானே வேலை செய்யறாங்க. அவ்வளவு அழகா அவர் வந்து பேசும்போது கொண்டு வந்து புக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும். நான் சொன்ன புத்தகத்தை கொடுக்கின்ற பொழுது ரேப் பண்ணாம கவர் பண்ணாம கொடுங்க. ஏன் தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி விலை உயர்ந்த கேட்ஜெட்டை கையில வச்சுட்டு போறதா ஸ்டைல்னு நினைக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இதை வச்சுட்டு போறதுனால யார் மனதிலும் நீங்கள் ஒரு அசைவை கூட ஏற்படுத்த முடியாது. ஒரு நல்ல புத்தகத்தை கையில எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூகம் உங்களை பார்த்து ஸ்தம்பிக்கும். என்னடா அந்த புள்ள புக் எடுத்துட்டு போகுது, தமிழ் இலக்கிய வரலாறா, வெள்ளை வாரணர் தொல்காப்பியம் குறித்தவர் எழுதியதை இந்த பிள்ளை எடுத்துட்டு போகுதேன்னு பார்க்கும். புத்தகத்தை கையில் எடுப்பதற்கான பயிற்சி பெறுவதற்காக யாருக்கு நீங்கள் புத்தகம் கொடுத்தாலும் அதை எந்த ஜிகினா பேப்பராலும் மூடாமல் அதை வெளிப்புறமாக இந்த நூலை தருகிறோம் என்று சொல்லி அந்த நூலை தந்து அந்த குழந்தைகளுக்கான நூல் படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. தமிழ் அங்காடின்னு வெளியில ஒரு புத்தக கடை இருந்தது, நான் என்ன மறந்தங்க நின்னுட்டேன். வரவேற்புரை கொடுக்க வரவேற்பு கொடுக்கும் போது கூட பூக்களுக்கு கூட நான் நிக்கல, எப்ப வேகமா உள்ள போவோம் தான் இருந்தேன். ஆனா புத்தக கடையை பார்த்த உடனே நின்னுட்டேன். ஏனென்றால் என்னை இந்த மேடைக்கு வரவழைத்து பூக்களை தந்து நீங்கள் எல்லோரும் என்னை பெருமைப்படுத்துவதற்கு காரணம் அந்த பூக்கள் அல்ல, அந்த பூக்களை நான் பெறுவதற்கு எனக்கு பயன்பட்ட புத்தகங்கள். அதனால் அந்த புத்தக அங்காடியில் நான் ஒரு நிமிடம் நின்று போனேன். பிரமாதமான நூல்களை வச்சிருக்காங்க அந்த அங்காடிக்கு, அந்த இடத்தை ஒதுக்கிய இந்த பொங்கல் சங்கமத்துக்கு என்னுடைய நன்றிகள். வந்து புத்தகத்தை காட்சிப்படுத்திய வாங்கிக் கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்திய அந்த தமிழ் அங்காடிக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்ப பாருங்க, தமிழ் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான மொழி. நான் இந்த மேடையை விட்டு வெளியில் போகின்ற பொழுது ஏதேனும் ஒரு வார்த்தையை உங்கள் மனதிலே விதைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக பிரபஞ்சத்திடம் அந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உணர்ந்ததை சொல்றேன். இனிமேலும் ஒரு மொழியை எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் விதைச்சிட்டு போயிடுறேன். பிற்காலத்தில் நீங்கள் அதற்கு பயன்பட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை ஒருபடி உயர்த்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிறது, மொழின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு சார், எனக்கு சிரஞ்சீவி சார் தான் சொல்லணும். தெலுங்கு சூழல்ல பட்டி மண்டபங்கள் இப்படி பேச்சுகள் இப்படி எல்லாம் இருக்கா சார்? தெலுங்கு சூழல்ல இப்படி பேச்சு பட்டி மண்டபம் இந்த மாதிரி பேசும்போது ஆட்கள் கூடி இலக்கியத்தை ரசிக்கிறது உண்டா? தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா பட்டி மண்டபம் பேசுறது, ஒரு கருத்தை வச்சு அந்த கருத்துக்கு இல்ல ஆமான்னு பேசுறது. இது எந்த காலத்துல இருந்து இருக்கு தெரியுமா? மணிமேகலை சொல்கிறது, பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று சொல்கிறது. இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இந்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேச்சாளர்களை கொண்டாடுறீங்கல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்க என்னுடைய டிக்ஷனரியில என்னுடைய அகராதியில அவங்க சிறப்பான ஸ்பீக்கர்ஸ் இல்ல. As a speaker, நான் யார ஸ்பீக்கர்னு சொல்வேன் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டவங்க வாங்குறவங்க இல்ல ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவங்க தான் ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு தேடுறேன். இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணுமா? பாடணுமா? யார் பாடணும்? பாடணுமாண்ணா ஊங்குறீங்க? குழந்தைங்க தான் பாடுச்சு, சில பேர் பாடுனீங்க, அவங்கள விட்டுடுங்க. இந்த வார்த்தைகள்ல நான் கொஞ்சம் கவனம் வைக்கிறவ. சில பேர்கிட்ட இந்த ஒரு வார்த்தை இருக்கு, 90 கிட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, சடுக்குன்னு கை தூக்குனீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், 90ல தானே பிறந்தீங்க, எதுக்கு கிட்? 90ஸ்ல பிறந்தவங்கன்னா ஓகே, அது என்ன 90 கிட்? அங்கிருந்தே இருக்கிறீங்களா நீங்க? அங்கே நின்னுட்டீங்களா? இவருக்கு ஒரு பயம் வருத்தம் இவருக்கு, நான் 80 மேடம்ங்கிறது. பாருங்க, நாம நீராறும் கடல் உடுத்தன்ற பாட்டை ஒரு 30 வருஷமா பாடுறோமா? எத்தனை பேருக்கு உண்மையா அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிஞ்சா பாடுறோம்? எனக்கெல்லாம் வந்து அர்த்தம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐ ரிலீஸ் அந்த வார்த்தை தான் சரி. நான் சுவைக்கிறேன், ஒவ்வொரு சொல்லையும் நான் சுவைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் அவ்வளவு ருசியானது. தமிழ் தாய் வாழ்த்துதான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா ராகம் போட்டாதான் வரும், சாதாரணமா சொன்ன வராது. சாதாரணமா சொல்லி பாருங்களேன் எவ்வளவு ருசின்னு பாருங்களேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் அதில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணி நாடகத்திற்கு எழுதிய சிறப்பு பாயிரத்தில் வருகின்ற பாட்டு. அந்த பாட்டு நீண்ட பாட்டு. நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய நிலப்பெண்ணிற்கு முகமாக திகழ்வது பாரத திருநாடு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம் அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநல் நாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. இது திராவிட மொழி பேசும் நாடு. அந்த திராவிட நாட்டில் அந்த அம்மா பொட்டு வச்சிருக்குதுல்ல, இந்த இந்திய திருநாட்டின் அந்த பெண் பொட்டு வச்சிருக்கால, அந்த பொட்டை பத்தி பேசுறாரு பாருங்க. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநல்நாடும், அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் பாட்டு. கொஞ்சம் அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி வெளியில வந்தோம்னா நடுங்குது. ஆனா நம்ம விட்டுறோமே அப்படியே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த். கல்யாண்ஜி சொல்லுவார், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உன் வாயில் இருந்து யாருக்கேனும் ஒரு சொல் வந்தால் அது உண்மையாக உன் உள்ளத்தில் இருந்து கிளம்பி வரட்டும். உண்மையா சொல்றீங்களா ஆல் தி பெஸ்ட்னு, உண்மையா சொல்றீங்களா வணக்கம்னு, உண்மையா சொல்றீங்களா? சொல்லுக்கு அவ்வளவு உயிர் உண்டு, உயிர்ப்பான சொல்லது. எனக்கு பல நேரங்களில் புரியறதே இல்லை, இந்த பர்த்டே அன்னைக்கு இன்னாத்துக்காக தீபத்தை ஊதுறீங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எதுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? நீங்க பிறந்த என்ன பண்ணீங்கன்ட்டு நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி நான் கேட்கல. ஆக்சுவலா நீங்க கொண்டாடத்தான் வேணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, ஏன் கொண்டாடணும்ட்டு. பிறந்த நாளை இனிமேல் கொண்டாடுறவங்க எல்லாரும் இந்த சகோதரி சொல்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு பிறந்த நாளை கொண்டாடுங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு 38th பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 30th பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 50th பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 65. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 65. ஆக்சுவலி ஏன் தெரியுமா கொண்டாடுறீங்க? 65 உயிரோடு இருந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் கொண்டாட்டமே. ஆக்சுவலா அவ்வளோ நாள் யாரும் உயிரோடு இருக்கிறது இல்லை இந்த பூமியில், நீங்க இருக்கிறீங்கன்னு கொண்டாடுறீங்க. வாழ்ந்த காலத்தை தான் கொண்டாடுகிறீர்கள், அதற்குத்தான் பிறந்த நாள் திருவிழா. இது எத்தனை பேருக்கு தெரியுது? நீராறும் கடல் உடுத்த மாதிரி நமக்கு தெரியறதே இல்லை. விட்டுறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கிட்டே நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தமிழுக்கான ருசி இருக்குல்ல, அந்த தமிழுக்கான ருசியை முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி விட்டால் போதுமானது. சொல்லில் இருக்கு ருசி. நீங்க எல்லாருமே ஒரு பாட்டு, இப்ப என் மனசுல வர பாட்டை சொல்றேன். நாகூர் அனிஃபா பாடுவார் தெரியுமா ஒரு பாட்டு, சொல்லுங்க அது என்ன பாட்டு? இறைவனிடம் கையேந்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அல்லாங்கிற சொல்லு வரும் அதுல, அதுக்கு பதிலாக உங்க சாமி பேரை போட்டுக்கோ. இப்ப பாடுங்க அந்த பாட்டை. நீங்க முருகனா, சிவனா, விநாயகனா, இயேசு கிறிஸ்துவா, அல்லாவா, யார் பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. பாட்டு சொல்ற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாம இசையில் அப்படி கடந்து போயிடுறோங்க. நான் இதை சொல்றதுக்கு ஏன் அதை சொல்றேன், ஒரு பாட்டை ஒரு சொல்லை ஏன் நிதானித்து கேள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்பொழுதுதான் சக மனிதன் நம்மிடத்தில் பேசுகின்ற சொல்லுக்கு நீங்கள் புரிந்து கொள்வதை விட அதிக அர்த்தம் உண்டு என்பது உங்கள் புத்திக்கு உரைக்கும். அதனால் சொல்லுகிறேன். பல நேரங்களில் புரியறதே இல்லையே, எங்க ரெண்டு நாளா ரொம்ப கால் வலிக்குதுங்க. எவ்வளவு நாள் சொல்லியிருப்பான் உங்க வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட? 50 வயசு ஆயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும். போறீங்க கேளுங்களேன், என்னத்துக்கு தான் அந்த வலின்னு கேக்குறது. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போற, நான் வர முடியாது, நீ டிரைவர் அனுப்புற, போயிட்டு வா. சொல் புரியணும்ல, அதனால் சொல்லுகிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீது மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். சொற்களை நீங்கள் புரிந்து கொண்டால், ஒரு குறளை புரிந்து கொண்டால் போதும், பாரதியின் ஒரு பாட்டு, திருக்குறானின் ஒரு வசனம், பைபிளின் ஒரு வசனம், தேவாரத்தில் இருக்கும் ஒரு திருப்பதிகம், ஒரே ஒரு வார்த்தைங்க. அப்பர் சுவாமிகள் சொல்றாருங்க, கண்டறியாதன கண்டேன்னு ஒரு ஒரு பதிகம் இருக்கு, முடிஞ்சா இன்னைக்கு படிச்சிருங்க, ஜாதி மத பேதம் இல்லாம படிங்க. அத கடைசியா ஒரு விஷயம் சொல்வர், என் கண்கள் பணிக்கின்றன. ரெண்டு காரணம், ஒன்னு அப்பர் சுவாமிகளை பத்தி பேசினதுனால, இன்னொன்னு இந்த லைட்டு.

எல்லா மந்திரச்சொற்கள் தமிழ்ல இருக்கிறது எல்லா மந்திரச்சொல் சரியா சொல்லணும், சரியா புரியணும். இதை சொல்கிறார் ரூமி, சொல்கிறார் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விட்டதுங்கிறார். தொழுகை நேரத்தில் எல்லாம் தொழுகை நிகழாது, ஒரு வினாடியில கனெக்ட் ஆகும் பாருங்க இறைவனோட, அந்த கனெக்ஷன் நிகழும் பொழுது அது வந்து நம்மளோட சேர்ந்துரும்ங்கிறார். ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த உணர்வை. ஒண்ணும் இல்ல, ஜாதி மத பேதம் இல்லாமல் நான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவள், நான் பக்தி கொண்டவள், நான் இறை நம்பிக்கை கொண்டவள், அதனால் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விழுமியங்களை அறங்களை அவர்களுக்கு 10-12 வயதிலேயே சொல்லி கொடுத்து விடுங்கள். அந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அலைன்மெண்ட் நமக்கு வரும். என்ன தெரியுமா, மைண்ட் கண்டிஷனிங் பேர் அதுக்கு. நம்ம மைண்ட நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் உங்க மைண்ட கண்டிஷன் பண்றேன் பாருங்க, என்னோட இருக்கிறீங்களா, என் பேச்சோட இருக்கிறீங்களா, மத்தியானம் கொஞ்சம் லேட்டா வந்தனா பிரதிபா மேடம் கிட்ட சொன்னேன் லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டேன். கவனிங்க, லெமன் ஜூஸ கொண்டாந்து கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அம்மா ஒரு வேலை பண்ணாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்தாங்க, சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்ல வேணுமோ கலந்துக்கோங்க மேடம்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா, இப்போ நான் டம்ளர் எடுக்கிறேன், எடுத்துட்டீங்கன்னா டம்ளர்ல அந்த அந்த வாட்டர் அந்த தண்ணீரை ஊற்றுறேன், எலுமிச்சை பழம் கையில் எடுத்தேன், ரெண்டா வெட்டுனேன், அப்புறமா அந்த சர்க்கரையை பார்த்தேன், எனக்கு சர்க்கரை தான் பிடிக்காது, சர்க்கரை இல்லாமல் இந்த லெமனை தண்ணியில் புழிஞ்சி குடித்தா நல்லா இருக்காது, அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனை எடுத்து லெமனை புழிஞ்சேன், புழிஞ்சு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் வாயில் தண்ணி ஊறுது, குறிச்சா? இதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். நான் உங்கள் மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டேன், எலுமிச்சப்பழமே சாப்பிடாமலேயே எலுமிச்சப்பழம் சாப்பிட்ற அந்த உணர்வை உங்களுக்கு நான் ஏற்படுத்தினேன். இதுதான் ஒரு கவிதை செய்யும், இதுதான் ஒரு இலக்கியம் செய்யும், இதுதான் ஒரு பாடம் செய்யும், உங்களுடைய மைண்டை கண்டிஷன் படுத்தும். ஆனால் எங்க நாம தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னா, எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகணுமோ அந்த விஷயத்துக்கு தான் கண்டிஷன் ஆகணும், எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாது. இங்கதான் நாம எங்க தப்பு பண்றோம், எங்க ஜெயிக்க பாருங்க. தெனாலிராமன் கிட்ட ஒரு பூனைய கொடுத்தாராம் அந்த ராஜா, கொடுத்துட்டு தண்டனை லேட்டா அவைக்கு வந்ததுக்கு தண்டனை, 10 நாள் இந்த பூனையை வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. பார்த்தாரு தெனாலிராமன் பூனையை வளர்க்க முடியுமா, ஒரே நாள்ல அந்த பூனையை வளர்க்க முடியாதுங்கிற நிலையில அந்த பூனைக்கு மைண்ட் கண்டிஷனிங் பண்ணார். என்ன பண்ணார்னா, சூடா பால வச்சிட்டார், சூடா பால வச்ச உடனே சுட்டுக்குச்சு பூனை, அடுத்த நாள் வச்சா சாப்பிட மாட்டேங்குது, அதுக்கு அடுத்த நாள் 5 நாள்ல பூனைய கொண்டு வந்தா ஒல்லி ஆயிடுச்சு பூனை, சார் இது என்கிட்ட இருந்தா செத்துறோம் சார்னு, என்னால வளர்க்க முடியல சார், ஏன் பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது சார், எங்க பால் கொண்டு வான்னாரு மன்னர். பால் கொண்டு வந்து வச்ச உடனே பூனை குடிக்கல, தெனாலி என்ன செய்தார், பூனையினுடைய மனதை கண்டிஷன் செய்தார். இங்க பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்களை பத்தி எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு, நான் ஒரு பெண்ணை எழுப்பி கேட்கறேன், நீங்க என்னமா செய்றீங்க, அவர் இன்ஜினியருங்க, மேன்மை விஞ்ஞானி, நீங்க நீங்க யாரு, சைலண்டா இருந்த என்ன அர்த்தம், ஆ விஞ்ஞானியுடைய வைஃப், ஓகே டன், அதானே அதானே உண்மை, நல்ல வேலை விஞ்ஞானியினுடைய வைஃப் சொன்னீங்க, நம்ம பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்க, அது ஆம்பளை குரல் மரியாதை செய்யறனா, பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்களேன் ஹவுஸ் வைஃப் அப்படின்னும் அந்த

0: வைஃபா இருக்க முடியும்? ஹவுஸ்க்கு எப்படி வைஃபா இருக்கிறது? கரெக்டா சொன்னீங்க நீங்க, விஞ்ஞானியின் மனைவி. நான் இந்த பாடலை இந்த பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், கவனமா கேளுங்க. ஆண்களை சிக்கி இருக்கிறீங்க, நீங்களும் கேளுங்க. வீட்டு நிர்வாகம் சுலபமானது இல்லை, அவ்வளவு சுலபமானதா வீடு? நல்ல வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க இவங்க, 65 வயசுல சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவும் இருந்தென்ன, வேற என்ன நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அத 35 வயசுல சொல்றது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா சொல்ற. நான் சொல்லிட்டு போறேன் எல்லாரையும், சும்மா கிண்டலா நினைக்காதீங்க சார். பெண்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து முன்னால உட்காந்துட்டு, அன்னைக்கு விருதுநகர்ல இல்ல இல்ல விருத்தாச்சலம்ல, முன்னால உட்காந்துட்டு சொல்றாரு மேடம் ஒருத்தர், அப்பா நல்ல வேலை இந்த அம்மா பேசுது, நான் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டு வரல அப்படிங்குது. என்னன்னு கேட்டா, 6 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்கயோ திருச்சியில பேசிச்சுன்னு கூட்டு போயிட்டேன், அது சாமி மலை ஏறிடுச்சு, மலை ஏற சாமிய கீழே இறக்கி தரையில விடுறதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு, நல்ல வேலை நான் கூட்டு வர. இப்ப நான் கற்பூரம் காட்டி மலை ஏத்துறேன் பாருங்க. ஒரு ஆண் சொல்றான், நல்ல ஆண் உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், நான் பல் துலக்குகிறேன். மனைவியை பார்த்து சொல்றார், நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய், நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய், நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடையின் அழுக்குகளை பிரித்துக் கொண்டிருக்கிறாய், நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய், நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய், நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் இருந்து, நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவின் தாழ்பால்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே படுக்கையில் விழுகிறாய், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள், உனக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்விக்கூடங்களின் கேள்விகளுக்கான பதில் நீ, எங்கள் வீட்டு சோக நிகழ்விகளிலும் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் வாழ்க்கை பிரதிநிதியாக எங்கள் குலதெய்வ கோயில்களிலும் நீ, என் வாழ்க்கை தோழியே. இப்பொழுதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கிறது, கழிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால். புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்கறீங்களாமா? உன் பதில், இல்லைங்க வீட்டில் நான் சும்மா தான் இருக்கிறேன். நடுங்கி போன நான் இந்த பதிலை கேட்டு, இந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, பொங்கல் விழா தானே இன்னைக்கு, வீட்டுக்கு போகும்போது சாமிக்கு நன்றி சொல்றீங்களோ, மாட்டுக்கு நன்றி சொல்றீங்களோ, உங்க அம்மா அப்பாக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு முதலில் போய் நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்க. இதெல்லாம் சபையில செய்வாங்க, நம்பாதீங்க. நான் நம்பவே மாட்டேன் சார், சைலண்டா இருக்கிறவங்களையாவது நம்பிடலாம். சொன்ன உடனே ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, டேஞ்சர் ஃபெலோஸ். நாங்கள் அதிகமாக எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை, ஒரு சிறிய அங்கீகாரம் தான், ஒரு சிறிய அங்கீகாரத்திற்கு தான் நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன், குழந்தைகளிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ, பிள்ளைகளும் உங்கள் மீது அதே அளவிற்கு அன்பு கூறுகின்ற வகையிலே அவர்களை உருவாக்குவது தாய் தந்தையரின் பொறுப்பு என்பதனை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பல மீட்டிங்ல சொல்றேன் இத, எனக்கு என்னங்க வயசு, நான் 50 வயசை நெருங்குறேன் சார், எங்க அம்மாவுக்கு 80 வயசு சார், 80 வயசு எங்க அம்மா இன்னைக்கு கூட என்ன, இப்ப போன் போட்டு காட்டுறேன், என் பேரை எங்க அம்மா எங்க தெரியுமா, சுருதி பாக்ஸ் இருக்குல்ல இருக்குல்ல அந்த சாலை தான் கூப்பிடும். சுல்தானா ஏன் போன் பண்ணல? ரெண்டு மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். இப்படிதான் கேட்கும் எங்க அம்மா. நான் எந்த கட்டையில பேசுவேன் தெரியுமா? அம்மா வேலையா இருந்துட்டு இதுவே நான் எட்டு கட்டையில சொல்லன்னு வச்சுக்கங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயிற்சி இது. பெரியவர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழர்களாகிய நமக்கு இந்த சமூகம் தந்திருக்கக்கூடிய பண்பாட்டின் வெளிப்பாடு. பெரியவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். லீவ் லெட்டர்ல கூட கீழ்ப்படிந்தங்கிற சொல் வரல. As I am suffering from fever, I request you to grant me today's leave. ஒரு பொண்ணு எழுதி இருந்துச்சு, As I am suffering from my sister's marriage, I request you to leave the school for 2 days. கீழே என்ன எழுதுறீங்க? Yours? நாம என்ன சார் எழுதணும்? ஒபீடியன்ட்லி தானே எழுதணும். இன்னைக்கு எதுங்களாவது ஒபீடியன்ட்லி எழுதுதுங்களா? கேவி மேடம் சொல்லுங்க. Yours faithfully. நான் பெரிய புராணம் படிக்கிறேன், குரான் படிக்கிறேன்.
1: அந்த உறவுகள் இதுவரை மர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரையினை மர் ஒலிபரப்பாக உங்களுக்கு தந்திருந்தோம். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே. மாநித்தியால செய்திகள் நேரம் சரியாக 10 மணி, ஐக்கிய ராஜ்யத்தில் 9 மணி. மாநித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலிஷ் மன்னிகவும், வி டி கேசன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். அம்பாறை மாவட்டம் ஆலியடி வேம்பையை பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகளை வழங்கும் பொருட்டு ஜெனிவாவில் உள்ள இலங்கை கவுன்சிலர் ஜெனரல் அலுவலகத்தினால் 2 நாட்கள் கொண்ட நடமாடும் சேவை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கீரமலை இப்பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை புதன்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களின் ஆடி விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரதமர் நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணி ஜகத் அபேநாயக்கா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் பொதுச் செயலாளர் சாகராக அரியவசம் கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கொழும்பு பேராயிலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ திருவிழா இன்றைய தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையிலான மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அம்சா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் ஒன்று அடித்து செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பங்கு விலகல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையினால் 45,306 கோடி வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்க சௌத்ரி நேற்று தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என ஈரான் தலைமை மதகுரு மூஸ்தபா கமேனி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் தடர்ஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிஸ்னிகம்ஸ் நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் 42 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்து பேசிய போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் அதிகாரி ஒருவர் இருந்தால் அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்துள்ளார். கொலம்பியாவில் நேர்ந்த வலுவான நிலநடுக்கத்தில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள். ஹரிபோட்டர் ரசிகர்களை இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளார்கள். விரல் முட்டுகளை நெட்டி முறித்து டக் என்ற சட்டம் எழும்புவது பலருக்கும் வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியை தருகின்றது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து விமானம் புறப்பட்டதாக தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் போட்டர்ஸ் எல்லையில் பயணம் ரத்து செய்யப்பட்டது. காரணம் ஒரு சிறுவன் என தெரிவிக்கப்படுகின்றது.
விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்பெடுத்து ஆடும் சப்ராஸ் கான் சுமார் 17 கிலோ இடையு குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்துள்ளார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான அணியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. அதில் 18 வயது இளம் வீரர் மனோஜ் தாமனவும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன் எஸ்டோஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியனாகியுள்ளார்கள். கூடைப்பந்து வரலாற்றில் தலைசிறந்த விளையாட்டாளர்கள் ஒருவரும் பயிற்றுவிப்பாளருமான திரு டோன் நெல்சன் காலமானார். அவருக்கு இறக்கம் தருவாயில் வயது 86. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் டிஆர்டி தமிழ் இன்டர்காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலி ஏன் வானொலியின் மறு ஒலிப்பையும் அத்தோடு வந்து வானொலியில் விளம்பம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 388 ரூபா 18%, இந்தியாவில் 111 ரூபா 5 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334 ரூபா 57%, இந்தியாவில் 95 ரூபா 70 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 426 ரூபா 27%, இந்தியாவில் 191 ரூபா 92 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449 ரூபா 36%, இந்தியாவில் 128 ரூபா 53 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 842 ரூபா 10%, இந்தியாவில் 69 ரூபா 25 பைசா. இதுவரை மணித்தியாள செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆசியப்படலில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவர்கள்

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் தீபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குனிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்,
3: வீட்டி
2: சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Vierge de Gonesse.
2: Mailerie et Tordoukhalakke, VT Cash and Curry, Paris, Lachapalil, Tordoukhul, Tolibisi Lakkam, Cyberundru, 40, Cyberindu, Cyberulu, 18. சாசல் கால்லா கோடிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:09, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:09. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பாலும் நிகழ்ச்சியை பிறகு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 11-15 மணி வரை கேட்டுமாக தேனம்பால நிகழ்ச்சிக்கு நித்தம் அனுசரணை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பலர்கள் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசிபூசர் இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமைந்து இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: பொந்துப்பட்டி நேரம் சரியாக 5:13 ஐக்கியராஜ்யத்தில் 4:13. மதிக்கவும் 11:13 ஐக்கியராஜ்யத்தில் 10:13. இன்றைய தேனம்பால் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் இந்த பாடல்

ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒலித்த இந்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என்எஸ் அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞர் மருதுகாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாவன் எம்எஸ்ரீ. நெத்தனை முடிப்பவன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூசர். இவர்கள் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதய பூர்வமான நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலாம்.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரே. மெலுகிய விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:18 ஐக்கியராஜ்யத்தில் 10:18 இந்த நேரத்தில் தேரும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒழித்த பாடலை சிந்துக்குயில் சித்ரா அவர்கள் பாடியிருந்தார், பாடலை யாத்திருந்தார். இயக்குனர் செல்வ பாரதி அவர்கள் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். தீனிசை தென்றல் தேவா பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பசுபதி. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தீனும் பாலும்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலாம்ப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசை விசிறி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் ஆசை விசிறி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி சாப்பிட்டது காணும், உடனே வெளுக்கிடப்பா போவோம் ஆசை பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:25 ஐக்கியராஷ்டிரத்தில் 10:25. மாம்ச பிரியர்களால் மறக்க முடியாத நிறுவனம் பரிசில் ஆட்சியப்படலாம் என்றிருக்கும் ஆசிபூசரி. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஒரு ஜிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில்.

0: நடித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கொண்ட நடிகர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் வியக்குமார், பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக மங்களாபியமான தமிழ்மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அந்த உறவிலே ரன்சி மாநகரில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிப நிறுவனத்தினர் வாடிக்கையாளர்களின் மனம் விரும்பும் அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு தாயகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
2: ராஜா

0: தேனும் பல நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கொண்ட ஜோடிகள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை அமைத்தவர் மில்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா. தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி, விஸ்வநாதன் அவர்களுடைய இசை. எல்ஆர் ஈஸ்வரி. பொல்லிசை பாடகி எல்லாரீஸ்வரியோடு இணைந்து ஒரு கதாநாயகனுக்குரிய அந்தஸ்தை வெளியேற்றியன.

0: கொலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கேஎம்எஸ் ஓடு இணைந்து துள்ளிசை பாடகி எல் ஐஸ்வரி அவர்கள், பாடலை ஆற்றவருக்கு விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்ரீ, பணம் படைத்தவன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் உடன் இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா பாடல் இடம்பெற்ற திரைப்படம். எங்கள் சங்கர் ராஜா பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசி திலகம் கே பி மகாதேவன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சி.

0: ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடியிருந்தார்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்திருந்தார் மில்லிசை மாமன்னர் MSV அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பூமி. நேரம் சரியாக 11:52 ஐக்கியராச்சத்தில் 10:52. இந்த நேரத்தில் வானலையில் வரும் இந்த பாடல்
1: இங்கிலீஷ் படித்தால் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் கும்பலை.

0: தெரிய மாட்டக்கூடாது, உடலழகை ஊருமைக்க காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏற்புழவருக்கு ஏற்ற பண்பை மாட்டக்கூடாது.
1: உடுமலை நாராயண கவி அவர்கள்.

எங்கள் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. உங்கள் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும்

இருக்கணும், கதிரும் முத்தின வயல் இருக்கணும், கட்டும் சுமக்கணும், களமும் சேர்க்கணும், காத்த பார்த்து தூக்கி விடணும். கால நேரம் கடந்துடாம நாலா வேலையும் நானே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கொண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ TMS ஓடு இணைந்து கான சரஸ்வதி, பாடலை ஆற்றவர் விடுமலை நாராயண கவி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.பி. மகாந்தவன். விவசாயி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாடல். பாடலை யாற்றவர் நாவன்னா காமராஜன் அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்தவர் மெலிசை மோகன் ரயம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசிபூர். அருகே போட்டிப்பண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு ரசிகர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தலைவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகளை வழங்கும் பொருட்டு ஜெனிவாவில் உள்ள இலங்கை தூதரகம் 2 நாட்கள் கொண்ட நடமாடும் சேவையொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. நீர்கொழும்பில் எரிபொருட்களுக்கான 600 ரூபாய் கொடுப்பனவை அதிகரித்து தருமாறு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று 2வது நாளாக சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். யுவன்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசங்க சேனாதிபதி கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவடிகளை அகற்றும் திட்டம் பெரும் வெற்றியடைந்துள்ளது என்று விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் கண்ணிவடி அகற்றுவதற்கான சர்வதேச தூதுவரான ரோசம்மைன் பைக் தெரிவித்திருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்று கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணி ஜெகத் அபயநாயக்கா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவான்வெல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதெல்லியை நீடிப்பது குறித்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை பிற்பகல் இடம்பெற இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கிறது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடவுளை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4962 கைதிகளில் 1506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்த்திருப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நீர்கொழும்பு மகர மெகசின் பல்லன் சேனை குறிவிட்டு ஆகிய சிறைச்சாலைகளில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அமைதியின்மையால் ஏற்பட்ட சொத்து சேதம் 255 மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் என்று தெரிய வந்திருக்கிறது. மாளிகாவத்தே பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தளை லக்களை தோரப்பிட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 78 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றி நோக்கி பயணித்த அதி சொகுசு பேருந்து ஒன்று புலனர்வை தமனபாய பக்கமுவா பகுதியில் வீதியை கடந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்து போனார்கள். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு குடியரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்ந்திருக்கிறது. மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் ரத உற்சவ திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்திருக்கிறது. குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வு பூர்வமாக வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயல்படுத்த தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு August 13, அதாவது நாளை மறுதினம் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கு 1.5 லட்சம் பேர் நியமிக்கப்பட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் அதனால் ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் ஒன்று அடித்து செல்லப்பட்டதில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தார்கள். பங்கு விலக்கல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையால் 45,306 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் நேற்று தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரிய மனுக்களை August 17 விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 60,534 கோடி ரூபாவுக்கு இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 14,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கோர்சு நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கிவரும் வேளையில் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்துள்ளது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் இது இழுபறியை நீடிக்க செய்கிறது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள சுபா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீபத்தில் 16 வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்து போனார்கள். ரஷ்யாவின் ததஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிஸ்டிகாம்ஸ் நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 48 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரி ஒருவர் இறந்தார். அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்திருக்கிறார்.
பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறா மீன்கள் விரைவில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம். சூறாவளி வந்தால் சூறா முன்கூட்டியே தகவலை சொல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொலம்பியாவில் நேற்று வலுவான நிலநடுக்கத்தில் 100க்கு அதிகமானோர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஹாரி போட்டர் ரசிகர்கள் இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றியமைத்துள்ளார்கள். பிரிட்டனுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஒரு நீண்ட மின்சார இணைப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இணைப்பு ஒரு கடற்கரையை தாண்டி செல்ல இருந்தது. ஆனால் அதே கடற்கரையில் ஹாரி போட்டர் ரசிகர்களுக்கு பிடித்த டாபி கதாபாத்திரத்தின் நினைவகம் இருக்கிறது. அந்த மின்சார இணைப்பு நினைவகத்துக்கு இடையூறாக அமைந்திருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் ஒரு கொலை விசாரணையை கைவிட்டுள்ளார்கள். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். விரல் மூட்டுக்களை நெட்டி முறித்து டக்கென சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியை தருகிறது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதற்கான கேள்விக்கு தற்போது பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து விமானம் புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலே போர்டர் ஏர்லைன்ஸ் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு காரணமாக ஒரு சிறுவனுடைய செயல் குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகளை கட்டுப்படுத்தவும் MMR தடுப்பூசிகளை பிரித்து வழங்கவும் வகை செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்படுத்து ஆடும் சர்பராஸ் கான் சுமார் 17 கிலோ எடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான டையில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 18 வயது இளம் வீரர் மனஸ் தாம்னேவுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பிரிட்டிஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயது நிரம்பிய போதனா சிவானந்தன், 17 வயது நிரம்பிய சிரியஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியன் ஆகியிருக்கிறார்கள். கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் விளையாட சுவிஸ் வீராங்கனை பெலிண்டா பென்சி தகுதி பெற்றிருக்கிறார். கூடைப்பந்து வரலாற்றில் தலைசிறந்த விளையாட்டாளர்களில் ஒருவரும் பயிற்சியாளருமான டொன் நெல்சன் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 86. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 386.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.11 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.39 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.73 ரூபாய், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.88 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: அங்கும் என்றும் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-55-07-18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
6: நேரம் சரியாக 12:17 ஐக்கியராச்சியத்தில் 11:17. தொடர்ந்து வானிலையில் பலம் பெறுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவும் நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள். அவர்களோடு பேராசிரியர் சச்சிதானந்த ஆசிரியர் அவர்கள். இருவருக்கும் எமது நன்றிகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து

0: உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியாட்டி தமிழியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் உதவுவோமா? இன்றும் நாம் அறிந்திராத பல ஆச்சரிய தகவலுடன் பேராசிரியர் அவர்கள் காத்திருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் பேராசிரியர்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்புக்குரிய நேயர்கள், இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து வைத்து மிக சந்தோஷம். வழக்கம் போல்
0: எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சியே. உங்களையும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: வழியாக அதை பெரிய ஒரு விஞ்ஞான முறையில நாங்கள் பேசுறோம். அது நடைமுறையில பயனளிக்க கூடியது. அதே சமயம் நீங்க இப்ப வானொலி போட்டு ஒரு பாட்டு வந்து அதே மாதிரி நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த பாட்டை பற்றி கதைக்கிறது வழக்கம். ஒரே சொல்லு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பொருளை கொடுக்குற மாதிரி கண்ணதாசன் நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு சொல்லு பல பொருளை கொடுக்குற மாதிரி பல இடங்கள்ல வரும். அதை சொல்றது அப்படி என்று சொன்னா ஒரு சொல் பல பொருள், ஒரே சொல்லு ஒரு சொல்லு தான், அதுக்கு பல பொருள் இருக்கும். அந்த பல பொருள் என்று வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கும்.
0: இப்ப
1: கால் என்று சொல்றோம், பால் என்று சொல்றோம். இப்ப போன நேற்று நடந்த நிகழ்ச்சி முன்னாள் உதயநிதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டது. அவர் வித்தியாசமான பேசின ஒரு
0: தம்பிச்சோடு
1: அது ஒரு கோபத்தை அது சொல்லக்கூடியதில்லை பப்ளிக்கா. இருந்தாலும் அந்த காலத்துல இருந்தே நாங்கள் இப்ப இணைப்பது என்னன்னா இந்த கெட்ட வார்த்தைகள்ல வந்து மொழியில இருக்கு. ஆனா அதுல கொண்டு வர்றது வெளியில சொல்றது குறைவு. ஆனா அது எல்லா மொழியிலயும் இருக்கு. கெட்ட வார்த்தைன்னு நிறைய புத்தாங்கம் வந்திருக்கு.
0: என்னுடைய
1: ரெண்டு புத்தாங்கம் இருக்கு. ஒன்று பல மொழிகளில கெட்ட வார்த்தைகள் என்று ஒரு புத்தகம்,
0: இன்னொன்று
1: வந்து 500 பக்கம் உள்ள ஒரு கெட்ட வார்த்தைகள் என்று ஒரு புத்தகம் பிரெஞ்சுல. பட் அது எல்லா மொழியிலும் உள்ள சொற்களை அதுங்க கொண்டு வரும். கெட்ட வார்த்தை எப்போதுமே எங்கட வாழ்க்கையில இருக்கு. நாங்கள் எப்ப சொல்லுவோம் ஓம் தலைக்க தான் நாங்கள் சொல்லுவோம். அப்பதான் தெரியும் எந்த சொல்லு மீது எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அப்ப அது வந்து பல நாள் இப்ப தமிழ்ல எடுத்துக்கொண்ட வேண்டாம். ஒவ்வொரு லாங்குவேஜிலும் இருக்கு கெட்ட வார்த்தை. எனக்கு பிரெஞ்சிலும் இளைஞர்கள் சாதாரணமா சொல்ற வார்த்தைகள். நாங்கள் இளைஞர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு இங்க அவங்களோட போனாங்கள் ஒரு கடற்கரை பகுதி போன பொழுது கடற்கரையில இருக்கிறோம். ரெண்டு மூன்று பேர் ஒரு மூன்று இளைஞர்கள் இலங்கை தமிழ் இளைஞர்கள் வாழர்கள் வர்ற பொழுது மூன்று பேரும் கடற்கிற வார்த்தை ஒரே சொல்லு கிட்ட வார்த்தையாது. அதை திருப்பி திரு அத ஒரு ஆள் சொல்ற, அதை பதில் மாதிரி இன்னொரு ஆள் சொல்ற, இன்னொரு ஆள் அதை கேள்வியா சொல்ற, ஒரே வார்த்தை தான் அது சொல்லக்கூடாத வார்த்தை. அது நாங்கள் ஆனா தமிழ அது அகராதியில் இருக்கிறது இல்லை. ஆனா மற்ற அப்புறம் ஆங்கிலம் பிரெஞ்சு அகராதியில் எல்லாம் அது இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு பண்பாடு ரெண்டு ஒன்று இருக்கு என்னன்னா நாங்கள் சில வார்த்தைகள் வழியில சொல்லும். ஆனா கோவம்பரைக்கு அது பிடிக்காத நேரத்தில் அந்த வார்த்தை சரளமா வந்தது.
0: ஆனா புலம்பெயர் தேசங்கள்ல எம்மவர் மட்டுமில்ல, அவருடன் வேலை செய்பவர்களுக்கும் அந்த பாசைகளை பழக்கி வைத்திருக்கின்றார்களே.
1: அது நல்ல நல்லது. எனக்கு நடந்த 9 ஆண்டு செகண்ட் ஒரு இங்க லூட்ஸுக்கு போயிருந்தேன்.
0: நாங்கள்
1: லூட்ஸில் ஒரு சேர்ச்சில் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்க பொழுது ஒரு நாள் அந்த கும்பிட்டபடி சிரித்தபடி ஒரு வார்த்தையை
0: சொன்னேன்.
1: கும்பிட சொல்றாரு வணக்கம் என்ற பொருள் நினைச்சுக்கொண்டு சொல்றாரு. ஆனா சொல்லிக் கொடுத்தவன் கெட்ட வார்த்தையை சொல்லி அப்ப கெட்ட வார்த்தை தண்ணியை நாங்க சிரிப்போம். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். பல பேர் கேட்க பண்கிறது கேட்க அது மோதி சுழிக்கிற மாதிரி இல்ல இருக்கும். அப்படி கன இடங்கள்ல அந்த வார்த்தை நடந்தது. நீங்க சொன்னது மிக்க மிக்க ஒரு உண்மையான ஒரு முறை. இலங்கை தமிழரோ இந்திய தமிழர்களோ எந்த மொழியை சேர்ந்தவர்களும் இன்னொருத்தருக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் முன்னால சொல்லிக் கொடுக்கறது பழக்கம்.
0: ஆனால் இன்றும் கூட பிரான்ஸ்ல உணவகங்கள்ல அந்த அனைமா அந்த வெட்டினாண்டு பிரெஞ்சு உணவகங்கள்லயும் வேற உணவகங்கள்ல வேலை செய்யும் பொழுது மோர் முதல் பாவிப்பதும் அந்த கிட்ட வார்த்தை தானே.
1: நாங்கள் பாருங்க கிட்ட வார்த்தை எந்த இடத்துல யார் சொல்றான்றதை பொறுத்து ஒன்றும் சொல்றது வெக்கம் இல்லாதது ஒன்றுக்கும் பயம் இல்லை நினைக்கிறார்கள் தானே மிஞ்சி விட நினைக்கிறார்கள் சாதாரணமா. இப்ப நான் அப்பதான் சொன்ன அந்த நடந்த இடம் மூன்று பேர் இருபத்தி ஒரு பேருக்கு கெட்ட புள்ளி ஆம்பளை
0: புள்ளிங்க
1: ஒரே சைட்ல தான் திருப்பி திருப்பி மூன்று பேரும் கிடைக்கணும் கேள்வி பதில் வர
0: முடியுமா.
1: திருச்சி அப்ப எவ்வளவு இந்த சமூகம் இந்த அளவுக்கு இது வந்திருக்கு இந்த சூத்தல் அது முந்தின காலத்துல ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம் என்று சொல்ற பொழுது சில சொற்களை பொதுவாக சொல்லலாம் சொல்லக்கூடாது சொல்றோம் அந்த கோபம் வர்ற பொழுது சொல்லும்போது அது ஒரு மனிதப்படக்கூடியது அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிற வழக்கம். ஆனா சாதாரண சம்பாஷணை உரையாடல சொல்ற பொழுது அது கோபத்தை உருவாக்குறது அது கோபத்தை உருவாக்குறோம்னா கணக்கு அது எல்லா மொழியிலும் இருக்கு. இப்போ இந்த பிரெஞ்சிலேயும் அப்படித்தான் பிரெஞ்சிலேயும் எல்லா மொழிகளிலும் பாத்தீங்கன்னா பொதுவாக எப்படி நேற்று பேசின உதயநிதி பிடிக்காமல் ஒரு பண்பாடு பிடிக்காம ஒரு வார்த்தையை சொன்னாரோ அதே மாதிரியான சொற்கள் தமிழ்லயும் அப்படித்தான் இருக்கு. எல்லா மொழியும் இல்லை எல்லா மொழியிலையும் இருக்கு. பொதுவாக பாண்டிச்சேரி இல்லை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடதோ எங்க இருந்தாலும் வாக்கிங் போறது வழக்கம். அப்புறம் ஹோட்டல இருந்து கடற்கரைக்கு மெரினா பீச் நடந்து கொண்டிருக்கேன் அந்த இடங்கள் மீனவர்கள் உள்ள இடம் அதிகமா. ஸோ போயிட்டு வரக்கப்போ ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிக்கிற பொழுது ஒரு ஆள் என்னடா நீ ஆம்பே ஒரு ஆண்டு என்ன ரெண்டு ஒரு ஆளை கேட்குற கோபத்தில் மற்றவர்கள் அப்படியா நான் ஆம்பிட்டு காட்டுறோம் ரெண்டு சொல்லிட்டு வேறொரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ அது அந்த ஆள் பார்த்தோன்னே இந்த வார்த்தையை பப்ளிக்காக ஒன்றை சொல்லுவாங்க நான் ஆம்பிளா உங்க மனைவியை குறி கொண்டுவார் நான் ஆம்பிளு காட்டுறேன் அதை நான் சொல்லுவார். நீங்க சொன்ன மாதிரி தான் நான் லூசு போன பொழுது ஒரு உள்ளக்காரன் திருச்சி ஓடி கையை
0: கூட்டத்தை
1: சொல்றேன். அதே மாதிரி இங்க வந்த புதுக்கிற பேருக்கு ரெண்டு கரவல்மாரோட சேர்ந்து சோக்கனட் என்று சொல்றது வந்த ஒரு உலகமே அங்கதான் செய்ய வேண்டி வந்த வேலை அந்த பொற்காட்சிக்கு நடக்கிற பந்தல் மாதிரியான கலெக்டரும்
0: போட்டுருவோம்
1: அதை அள்ளி கொண்டு போறது அப்படியான வேலை குப்பை வேறு தான் எனக்கு கிடைக்கும் பாசம் ஒன்றும் தெரியும். அப்ப ரெண்டு கரவல் வந்து பழக்கம் ஆயிட்டான் அந்த குப்பை ஒன்றுன்ற பழக்கத்தில் கட்டவாதிலே வந்து என்னோட கதைக்கிறது அப்ப கோபம் வருது பட் சீக்க வண்டி இருக்கு அவன் தெரியாம சொல்றான் அது எங்க கேட்கல அப்ப சொல்லி எங்க கேட்கணும் தமிழரோ இலங்கை தமிழரோ இந்திய தமிழோ எந்த தமிழா இருந்தாலும் சில சமயம் இன்னொருத்தரை கொண்டு சொல்லிக் கொடுக்கவங்க கொண்டா இப்படி கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கறத பழக்கம். அது நீங்கள் அது தமிழ் மொழி எங்கட சங்க காலத்திலயும் அந்த சொற்கள் இருக்கு தவறான வார்த்தை ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கொண்டு தெரியாதாக்கள் ஒரு சொல்லின்ற பொருளை ஒவ்வொருவத்தை பயன்படுத்துறது. அப்ப அது ஆண் சமுதாயம் அந்த காலத்துல இருந்து இந்த பெண்கள் மீது ஒரு கோபம் எல்லா மொழிகளிலும் ஏன்னா தாய் வழி சமுதாயமா இருந்தது சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது வல்லமை மிக்கிற ஒரு காலத்துல இருந்தது ஒரு பின்னாளில் தான் அந்த தாய் வழி சமுதாயம் என்றதை மறைஞ்சு ஆண் வழி சமுதாயம் சமுதாயத்துல பதமிக்கதா இருந்தது. உதாரணம் காவல் காக்கைக்கு பழம் தூக்குறது ஒன்று பிரச்சனை வந்து அதில் சீக்க போற விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் தலைவரப்படுது பெண்கள் வந்து சொத்து கூடுதலாக இருத்தல் உரிமை காரணமாக இருத்தல் பதகாரணங்களாக ஒரு தாய்மை சமுதாயம் ஒரு தமிழ் ஒரு தலைமை எல்லா இனங்கள்லையும் கூடுதலாக ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்தோம்னா சில நாடுகளில் ஆண்கள் பெண்களை தாயாக்கி போட்டு போயிடுவாங்க அதே அந்த தாயாக்கின பொண்ணை அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆக்கிரமம் இதுகள் இருக்கு. அது இலங்கையிலும் நீங்க பார்த்துட்டு போகும் இந்த சண்டை காலத்துல பொழுது இடம் போட்டு இருக்கிற சமயம் வாற பொழுது கணவன் குடும்பத்தை பிள்ளைகளை விட்டு போறதெல்லாம் இருக்கு மனைவியை விட்டு போறதெல்லாம் இருக்கு இன்னொருத்தே மனைவியோ பெண்ணை தேடி அதை கற்பனையாக்கி ஒரு முறை இந்த ஒரு இலங்கையில புதிய காலத்தில் நடந்த ஒரு தொலைக்காட்சியில இது ஒரு பெரிய ஒரு முயற்சியா கலைக்கப்பட்டது, பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறார்கள் என்று. அது காலம் காலமாக இந்த மனிதன் ஒரு காலத்துல, உதாரணம் நாங்கள் இருந்து அகராதிகள் பற்றி ஒரு ஆய்வு இது எழுதி கொண்டு வந்தேன். எழுதி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சொல்லாடலுக்கு எந்த வித முதலீடும் செய்யாமல் இல்லாமல் ஒரு தொழில் துவங்கலாம்டா அந்த காலத்துல துவங்கினது இந்த பலத்தமை. பலத்தமைன்னா இந்த பெண்களை ஆண்களை விலைமாதாக்குறது, பெண்களை ஆண்களை விலை ஆண்கள் ஆண்களாக்கோ. நாங்கள் அந்த விலை மாதம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். விலை ஆண்களும் இருக்கு, இந்த காலத்துலதான் இருக்கு. அப்ப மனைவியை வாடகை விடுறது, அது மாதிரி கணவனை வாடகை விடுறது அது இருக்கு. அது சமுதாயங்கள் அது முந்தின காலத்துல ஆணுக்கு தான் தேவை பெண் நினைக்க உண்டான விலை மாதங்களுக்கான விபச்சாரம் முடிஞ்சதுன்னா பெண் நினைக்கிறது இருக்கு. ஆனா இந்த காலத்துல அப்படியே ஆண் விபச்சாரம் செய்யறதும் இருக்கு. அப்போ அப்படியான முறையெல்லாம் வாழ்க்கை இங்க பல இடங்கள்ல அதுக்கான சொற்கள் சொல்லாடவே இருக்கு. எப்படி விலை மாது விலை மகள் என்றிருக்கோ அதே மாதிரி விலை மகன் என்றும் இருக்கும்.
0: விலை மகன்,
1: விலை மகன் என்றும் இருக்கு. அவர்களுடைய கலந்த காதை வாங்கிட்டு சில பேருடைய எதிர்ப்பாளர்களுடைய இச்சேர்த்தி வைப்பது இங்க தொழிலாகவும் இருக்கு. ஏனது நான் இங்க சொல்லுவாங்க, அப்போ அந்த பதத்தமை விபச்சாரம் கொண்ட தொழிலாகும் முதல் மனித வரலாற்றில் அகராஜிங்கிறது ஒரு தொழிலாக இருந்தது. விதவுட் என்னது, வித்தவுட் கேபிட்டல், முதலீடு இல்லாமல் ஒரு தொழிலை துவங்கலாம் எழுதலாம் அப்படின்னா இந்த அகராதிகள் அந்த காலத்து. அப்படித்தான் என்ன செய்யறது, அகராதி எழுதுறான்னு உதாரணம். அப்படி அகராதி எழுதுற முறை வந்தான்னு சொன்னா மனிதன் கடவுள் கடவுளாக சூழப்பட்ட நாடுகளை கண்டுபிடி போவார். நாங்கள் பல்வேட்டு துறை எடுத்துக்கொள்வோம். பல்வேட்டு துறை என்னத்துக்கு பிரபோஜனம் அந்த காலத்துல, இப்ப வந்தேன் அந்த காலத்துல நாங்கள் எங்கே இருந்திருந்தாலும் பல்வேட்டு துறைக்கு போய் இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவுக்கு போக முடியல, அங்க வாங்கி கொள்ளலாம். என்ன கடல் வழி வள்ளத்துலயோ தோழியோ கப்பலையோ போய் இந்தியாவிலிருந்து பொருள் வாங்கி கொண்டு வரும். அப்ப எனக்கு ஒரு பழக்கம் வந்து அந்த நேரத்துல அந்த இந்திய படங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். சிவாஜி இந்த படம், எம்ஜிஆர் படம் வந்துட்டு எந்த அறிஞ்சு கொள்வோம் வேண்டதுக்காக வள்ளூர் துறையில் ஒரு லைப்ரரிக்கு நான் அங்கே போவேன் காலையில். ஏன்னா இந்தியாவிலிருந்து வர பேப்பரும் அங்கே வரும், அந்த லைப்ரரிக்கு மட்டும் வரும், மற்ற லைப்ரரிக்கு இல்லையா. பக்கத்துல வந்து அந்த காலமேலே வந்துடும் பேப்பர். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் என்ன இந்திய செய்திகள். அது மாதிரிதான் இந்த பத்திரிகைகள் இப்படியான இதுகள் எல்லாம் செய்திகளை பிறப்ப என்று வந்து இப்போ உலகம் மாறிப்போச்சு. அந்த அகராதி என்பதும் அப்ப எப்படி என்ன அந்த கடற்கரையை சுற்றி உள்ள அகராதி முதல் இப்ப உதாரணம் நாங்கள் இலங்கையை பற்றி பேசும் பொழுதும் இந்தியாவை பற்றி பேசும் பொழுதும் இந்து நாட்டை பேசினாலும் இலங்கையை பற்றி பேசினா போர்த்துகே இல்லை. இப்ப நாங்கள் இலங்கையை பற்றினா இலங்கை வந்து போர்த்துகேரால காலத்தப்படுத்தப்பட்டது முதல் தரம், பிறகு ஒல்லாம் தரம். அதனாலதான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம். நெடுந்தீவு பக்கத்துலாம் குதிரைகள் இருந்த காலம் ஒரு
0: இருந்தது,
1: இப்பவும் அந்த தமிழ்த்தாரிலாம் இருக்கிறது ஒரு முறை நிகழ்ச்சியில
0: கதைச்சிருக்காங்க.
1: அந்த குதிரையை கொண்டு வந்தது ஒல்லாம் தரம்,
0: ஒல்லாம் தரம்.
1: அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டு அதை பார்க்கறதுக்கு அது எல்லா பிரச்சனை வந்துட்டு வந்து அது என்ன வந்தான்னு சொன்னா இப்ப பிரெஞ்சுக்காரர் தான் அப்போ முதல் போர்த்துகேயர் வந்து ஒல்லாந்தர் வந்த பிறகு பிரெஞ்சுக்காரருக்கும் ஒரு ஆசை வந்துட்டு இந்த இலங்கையை பிடிக்க முடிஞ்சது. ஏற்கனவே இந்த பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர் பிடிச்சு வச்சிருந்த பொழுது தமிழ் பேசுற இன்னொரு இடம் இந்த இலங்கை, அதுல கிழக்கு மாகாணம் குறிப்பாக திருவோணமலை. திருவோணமலையை பிடிச்சு வைக்க வேண்டிய ஆசை இருந்ததுன்னா இயற்கையான துறைமுகம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல இந்த தங்கள் நாடுகள் இருந்த உதாரணம் இந்த போர்த்துகேயர் இஸ்பானியர் ஆங்கிலேயர் எல்லாம் எங்க போய் நாடை பிடிக்கிறாங்க, கடல் வழியாக தான் அந்த பயணத்தை அப்ப ஆரம்பிச்சு. அப்ப இந்த வானூர் இந்த ஃபிளைட்ல பிளைன்ல போற ஆயிரத்தி போற இது அப்ப உதவாக இல்லை. அது பிறகு கண்டுபிடிச்சாரு, கண்டு கண்டுபிடிச்சாரு. அது பிறகு எங்களை பிளைட் பெரிய வந்தா அதுக்கு முதல் கப்பல் தோணியதுதான். ஸோ இப்போ அராபியர்கள் தான் முதல் முதல் இந்த வணிகத்தை ஆரம்பிச்சது பிசினஸ். அப்ப என்ன பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா தங்கள்கிட்ட உள்ள பொருட்களை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல வித்துட்டு அந்த நாட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வந்து தங்கள் நாட்டில் விற்கிறோம். இந்த பண்டை மாற்று தான். அதனாலதான் தமிழர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் அராபியர்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. இப்படி இந்தியாவுக்கு போய் அராபியர்கள் வந்து கடல் வழி உதாரணம் நாங்கள் இப்ப சொல்ற இப்ப லெபனான்னு சொல்றோம், லெபனான் லிபியான்னு சொல்றோம். அதாவது அந்த காலத்துல அதுக்கு பேர் வேற பேர், அதுக்கு பேர் போயினிசியா. அப்ப இப்ப நாங்க சொல்ற லெபனானுக்கு முந்தின பேர் வந்து போயினிசியான்றது பேர். அப்ப அவர்கள் கொஞ்சம் முன்னேற்றத்துல எல்லாத்திலும் கடலுக்கு இடத்தை எங்க அசைவு இருக்கோ இயக்கம் இருக்கோ அங்க முன்னேற்றம் இருக்கும் பார்ப்போம்.
2: கண்டிப்பா.
1: அப்ப தரவழிப்பதியோட போனது கடல் வழி பயணம் போனால் ஏதாவது நாங்க செய்திடலாம். அதனால ஆரம்பம் அப்படித்தான். நீர்நிலை இப்ப நீர்நிலையே விஜய் முதலமைச்சராக வந்து இப்ப செய்யற பயண செயற்பாடுகள் வந்து இந்த சென்னையில் ஓடுகிற கூவம் நதியை சுத்தப்படுத்துறோம். அந்த கூவம் நதியை சுத்தப்படுத்தினால் என்ன இருக்கும்னா நிறைய போக்குவரத்து இன்னும் இலவாகும், மற்றது அவர் சுற்றுலாத்துறையா மாறும். அப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கம் வர்ற பொழுது தேர்தலை அறிவிப்பது நாங்க இந்த கூவம் நதியை சுத்தமாக்க போறோம். அதனுட்டு வந்துட்டு காசு ஒதுக்கி வச்சு அங்க போனா அங்க சுத்தமாக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த கூவம் இருக்கிற இடங்களை போய் பார்த்த முடிஞ்சு அதை சூட இந்த செய்தி மக்கள் வாழ்றார்கள். அப்போ அவர்களுக்கு இருக்கு இடம் இல்லாதபடியால் தங்களை கொடுத்த அரசாங்கம் கொடுத்த வீடையும் வாடகைக்கு விட்டுட்டு அந்த கூவன் அதுக்கேறப்புறம் பார்க்கறதை பார்க்கலாம். மெருகவி பக்கம் கடற்கரை பக்கம் இன்னொரு பக்கம் வந்தோம்னா கூவன் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு கெட்ட வார்த்தை ஆக்கத்துக்கு தான் கற்று இருக்கிற மாதிரி தான் எல்லாம் கேட்கறது அங்கே தான். அப்போ கெட்ட வார்த்தை அப்போ பீச்சு கொண்டே இருக்கும், அடக்க முடியாது. இதுக்குள்ள இருந்த அரசு அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அதை செய்ய முடியாமல் விட்டுட்டேன்னா ஓகே நாங்கள் கூவம் நதியை சுத்தப்படுத்தி அதை ஒரு வளம்படுத்த போகிறோம் கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பேராசிரியர் விஞ்ஞானத்துல சார்ந்த பேராசிரியர் மின்சன் ரெண்டு பேர் அவர் லயரா காலத்துல விஞ்ஞான ஆராய்ச்சியத்துல தலைவர். ஸோ அந்த பேராசிரியர் பஞ்ச தலைமையில் தான் கமிட்டி கூடி இருக்கிற ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆனவன்னு சொல்லி செய்யறோம். அப்புறம் பார்த்தா கூவத்தை சுத்தப்படுத்துவவங்கிட்டா கூவத்துல முதல்வர்கள் இருக்குன்னு சொல்லி அந்த முதலை கட்டுப்படுத்துறது அழிக்கிறது கஷ்டம் அப்படின்னு செலவாகும்னு சொல்லி கூவல் நதியை சுத்தப்படுத்துற ஐடியாவை கைவிட்டுட்டான். இப்பதான் திருப்பி அதை விஜய் வந்து செய்வோம்னு முதலமைச்சருக்கு சும்மா விஜய் என்று நாங்கள் சொல்றது அவ்வளவு அழகில்லை மரியாதை இல்லை. ஏன்னா முந்தைய நடிகர்கள் பொழுது பொதுவாக பேருக்கு இருக்கும்போது வழக்கம். இப்ப நாங்கள் சீமான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போகிற சைமன் செபஸ்டியன் சொல்ற மாதிரி முட்டையா சொல்லாத விஜயன்டா ஒரு முதலமைச்சர் அதான் இந்த பதவிக்கு ஒரு பேருக்கு தானே மரியாதை.
2: கண்டிப்பா
1: அப்படி சொல்லுவோம். அந்த வேலை நடந்ததும் இந்த பெண்களுக்கான உரிமை கொடுக்கணும், பெண்களை எழுத்து பேசக்கூடாது என்ற தொடர்பான ஏற்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. அதனால பெண்களுக்கு நிறைய சந்தோஷம், பெண்களுக்கும் கதைக்கிறதுக்கு இருக்கேன் என்று அதுக்கு முதல் அந்த ஆண்கள் வந்து அமைச்சர் அதாவது பதவியில் வாழ்வர்கள் பெண்களுக்கு சார்பாக நடந்து போகிறது குறைவு. சார்பாக நலன் கருதி பெண்கள் நலன் கருதி நடந்து போகிறது குறைவு. அதுக்கு என்ன பழக்கம் ஆணாதிக்க சமுதாயமா பிறந்த முறையில தான் இருக்கு. உதாரணம் போன முறை நாங்கள் படைத்தோம்னு நினைக்கிறோம் கடவுள் முதல் உருவாக்கின ஒரு படைத்த மனுஷன் ஆதாம். ஆதாம் அப்படி உருவாகினான்னு சொன்னா ஆதாமின்ற விழா என்று எடுத்து தான் நான் பெண்ணாக்கினது அதான் நோவால் என்று கதையை உண்டாக்கினேன். எப்படி விழா அலிம்பில இருந்து ஒரு உயிரை உருவாக்க முடியும். அது ஒரு புறம் தாய் இல்லாம இருந்து அந்த ஒரு குழந்தை பிறக்க முடியும். அப்ப ஒரு பொருள் உயிரில் ஒரு பொருள் பிறக்கிறது காரணம் இருந்து மொழியில வாழ்றது காரணம் புறப்பிருக்கிற பெண்ணை தான் இருக்கணும். அவ பெண் தான் நம்ம முதல் உயிரினத்தை இனப்பெருக்கம்னு சொல்றத செய்யறது ஒரு பெண். ஆனா அந்த பெண்ணுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வந்துட்டு இடைக்காலத்தில் அந்த மதங்கள் காரணமாக அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம விட்டுட்டாங்க சமுதாயத்துல. கத்தோலிக்க ஏதோ ஐயர் நாங்க வைப்போம் இந்துக்களும் சரி கத்தோலிக்க முறையும் சரி புத்தகம் இந்த முறையா இருந்தாலும் பாருங்க ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதும் பெண்களுக்கு எல்லாம் பின்தள்ளி வைக்கிற எல்லாமே இருக்கும். அப்ப ஆண் தான் எங்க எப்பவும் இருக்கிற பொழுது பெண்கள் மீது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பவுமே காலங்காலமா உளவியல் ரீதியான ஒரு வெறுப்பு இருக்கு. அதை சொல்றது இப்ப ஆணுக்கு பெண் மீது அஞ்சு வகையான வெறுப்பு இருக்கு, அது மாதிரி பெண்ணுக்கு ஆண் மீது அஞ்சு வகையான வெறுப்பு இருக்கு. அது வந்து இயல்பியாக சேர்ந்து இயற்கையானது அது சொல்லி கொடுக்க யாருக்கும் பாருவதில்லை. பெண்ணுச்சுதான் இப்படி சிலர் செய்வார் செய்யறதுதான் கோமா பேசுறது செய்யாததோட செய்யற மாதிரி அந்த இழிவுபடுத்தி பேசுற வார்த்தையெல்லாம் அந்த காலத்துல இருந்து வந்தது. ஆனா பிறகுதான் தெரிய வந்தது பெண்கள் தான் நீளப்படுத்த வேண்டியவர்கள் சமயத்துக்கு முக்கியமான ரெண்டு சொற்கள் தான். உதாரணமாக இந்த நாடுகளில் கண்டெடுத்தப்பட்ட சிலைகள், நாங்கள் எப்போதுமே இந்த நிலத்தை கீழே அகழ்வாராய்ச்சின்றதை சொல்றது. அப்போ அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுதுதான் இப்போ நாங்கள் இப்போதான் இந்தியாவில் கீழடியை பற்றி கதைக்கிறோம், பொறுமையை பற்றி கதைக்கிறோம். இதை அந்த இடத்த திண்டி கொண்டு போயிட்டு புதுசாக அவருடைய பொருட்களம் வந்திருக்கு. இலங்கையிலும் மாங்குளத்தில் சில இதுகளில் தான் கிடைக்கப்பட்டது. அதாவது வந்து நிலத்தை திண்டி கொண்டு போயிக்க அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைக்க பொருளை வச்சு பார்த்தோம்னா பெரும்பாலுமா தோட்டம் மாதிரியான கிண்டி கிண்டி கிண்டி போயிட்டு புது போதும். இப்போ உதாரணம் செம்மணிலே நடந்தது. செம்மணிலே நிறைய தமிழர்கள் கொல்லப்பட்டு சித்திரம் செய்யப்பட்டு கொள்ள புதைக்கப்பட்டாலும் தானே கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி தான் மனிதனுடைய அகழ்வாராய்ச்சிகள் வந்து ஏன் செய்யப்பட்டிருந்தது, அவர்கிட்ட பொறுமை இருக்கிற இடம் மண் கும்பமாக இருக்குது அல்லது மலையாக இருக்குது, ஏதோ ஒன்று ஸ்திரமாக இருக்கோ போடும், இதுக்கு என்ன இருக்கும் என்று தேடி பார்க்குற ஒரு தேவை அவசியம் மனிதனுக்கு ஆவல் ஏற்பட்டது. அப்படி பார்க்குற பொழுதுதான் இப்படி நாங்கள் மனுஷனெல்லாம் தோன்றுறவங்கிறவங்க மனிதன் அங்கே தோன்றியிருப்பான், தோன்றதுக்கு என்ன ப்ரூவ், இறந்து போயிட்டானே, அப்போ எப்படி நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியும், அப்போ நிலத்தை தோண்டி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் ஆர்க்கியாலஜி, அகழ்வாராய்ச்சின்னு பேர். அப்போ அகழ்வாராய்ச்சியில் மனிதன் ஈடுபட்டதன் மூலமாகத்தான் அந்த மனித வரலாற்றில் என்னென்ன விடயங்கள் நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது. உதாரணம் நாங்கள் படங்களில் பார்த்துருப்போம், டைனோசோர்ஸ்ன்ற ஒரு மிருகம் இருக்கு, அதை மனிதனதை காணையில் அதை போகுதல் ஆராய்ச்சியின் மூலம்தான் நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு புதிய பெருமான எலும்பு கூட பார்த்துட்டு மனிதனோட எவ்வளோ உயரமாகவும் நீளமாகவும் இருக்கு அதை பார்த்துட்டு இப்படி ஒரு மிருகம் இருந்திருக்கு. ஸோ அது மனிதன் கண்ணால் காணையில் அந்த எலும்பு கூட வச்சு அது ஒரு கட்டண பொருளாக எடுத்து பழம் எடுத்த படங்கள் தான் டைனோசோர்ஸ்ன்னா இப்படி இருக்கும் என்று நாங்கள் நினைப்போம். ஒவ்வொரு மிருகங்களும் அப்படித்தான். ஜாலி என்ற ஒரு மிருகம், ஜாலி என்ற மிருகம் இருக்கு, அது என்று சொன்னால் அது ஒரு பக்கம் சிங்கம் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அதாவது முகம் பக்கம் சிங்கம் மாதிரி இருக்கும், ஆனால் அது இந்த பிற்பகுதியை பார்த்தோம்னா ஜானிய மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் ஜாலி, ஜாலி. ஸோ எங்களுடைய தமிழ் சங்க காலத்துல அப்படி இருந்திருக்கு. சில கோயில் வழியே போனோம்னா அந்த காலத்தில் பழங்கோயில் நாங்கள் போனோம்னு இப்போ நாங்கள் சுற்றுலா உதாரணம் அந்த ஊர் ஏன்னா பிள்ளையார்பட்டி, பிள்ளையார்பட்டி என்ற ஒரு தமிழ் இருக்குது, அங்கே போக முடியும் சொன்னால் அங்கே தான் அந்த மருது சோதரர்கள் அரசாக இருந்த பொழுது அண்ணன் தம்பி மூன்று கோவில் கட்டினாங்க. மூன்று கோவில் எங்கே எங்கே ஒரு இடத்துல மூன்று சிவபெருமான் சிவன் கோவில் மூன்று இருக்கின்ற மூன்று சிவன், சிவனுக்கு மனைவி உமாதேவி, அப்போ மூன்று சிவனும் மூன்று உமாதேவி இருக்கிற ஒரு இடம், அதுக்கு பேர் காளையார் கோயில். காளையார் கோயில்ன்றதான் அந்த கோயிலுக்கு பேர். அது பிள்ளையார்பட்டி கிட்டே இருக்கு. அப்போ நான் காரைக்குடி என்ற ஊரில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கவங்களுக்கு சனியார் வரவங்களும் என்னை கூட்டி போக என்ற இடம் பார்க்கறது பல்கலைக்கழகம். அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு இடமா காட்டுவார்கள். அப்படி காரணம் இந்த காளையார் தோட்டம். ஸோ இந்த காளையார் தோட்டம் மன்னிக்கணும், காளையார் கோயில்,
2: கோவில்
1: கோயில் காளையார் கோயில். காளையண்டா என்ன? மாடு யாரு தேவான? சிவபெருமான் வாகனம் வருது. சோருடைய செய்யும் அப்ப அந்த எழுது மாடு என்றது சிவபெருமானுடைய வாகனம் அதான். அதனாலதான் நாங்கள் அதை பார்க்கும்போது அங்க போனால் காளையார் தோட்டம், காளையார் கோயில், காளையார் தோட்டம் இலங்கையில இருக்கு யாழ்ப்பாணத்தை பகுதி, உங்களுக்கு தெரியும். காளையார் கோயிலுக்கு நான் போன பொழுதுதான் என்னத்தை கண்டுபிடிக்கணும், மருது சோதரர் உருவாக்கினார். கலைஞர் கருணாநிதி அவர்களும் பல புத்தகங்கள், அதுல ஒரு புத்தகம் சங்க தமிழ் என்ற
2: புத்தகம்.
1: அந்த தமிழ் சங்க தமிழ் எனக்கு மொழிபெயர்க்க தந்தவர்கள் அதை மொழிபெயர்த்து கொடுத்தாச்சு. அது போன 24 ஆண்டே கொடுத்தாச்சு. அங்க அழைச்சி விட்டுருக்க வெளியிட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப அரசாங்கத்துக்காக தமிழ்நாடுக்காக நான் ஒரு 4 நூல் வெளியிட்டது ஒன்று அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு பேரியா இருக்கும்போது அந்த அழகப்பா செட்டியாருடைய வாழ்க்கை வர்றாரு 400 பக்கம் ஒரு புத்தகத்தை பஞ்சில் எழுதி கொடுத்த வெளியிட்டார் 100வது விழாவுக்கு. அப்போ 11 கணக்கன்று சொல்லி 1835 பாட்டுகள் தமிழ் மாட்டு. அதுதான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் தமிழருடைய நல்வழி காலம். அது சங்க காலம், சங்க காலத்துக்கு போயிருந்த காலத்துக்கு தான் சங்கம் அறிவிய காலம். அந்த காலத்தில் தான் இந்த மக்கள் எப்படி இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், பண்பாக இருக்கணும், அறத்தோட வாழ வேணும் என்று நல்ல ஒரு சமயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இருந்த காலத்துக்கு சங்கம் நிறைய காலம். அந்த காலத்துல தான் ஒழுக்கத்தை பற்றி நூல் எழுதப்பட்டது. அப்படி ஔவையாரும் சரி, திருவள்ளுவரும் சரி, பல அறிஞர்களும் இப்படி எழுதின காலங்கள். அப்படி 1875 பாட்டு எழுதப்பட்டது. அதை நான் பிரெஞ்சிட முழுவதற்கு தான் முழுவைத்து பிரதமர் அந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதை வெளியிட்டது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கணும் அந்த சங்கத்தமிழ் அந்த பதவிக்காலம் முடித்ததால் அதை எழுதப்பட்டு போட்டு. இப்போ சிவசங்கரி அவரோட சூரிய வம்சம் இந்த நூலை முழுவைத்து கொடுத்திருக்கோம். அது இப்போ இந்த அக்டோபர் மாதம் வெளியிடதா இருக்கிறார்கள் இந்தியாவில். இப்போ இப்படி ஒரு போறவோடு தான் இந்த தாலையார் கோயிலை பற்றி ஏனுங்க சொல்ல வேண்டும் என்றால் முந்தைய ஒரு படம் மட்டும் ஔவையார்ன்ற ஒரு படம் பாத்துக்கிறீங்களோ யார் நடிச்சா நினைவிருக்கும்
0: சுந்தரம்பாள்.
1: நல்லா தெரியும் கே பி சுந்தரம்பாள். அதுக்கு கதாவசனம் எழுதினாலும் டைரக்டர் யாருன்னு சொன்னால் ஆரணைக்கிறீங்க.
0: கதவசனம் எழுதினது கலைஞரா? இல்ல
1: இல்ல
0: இல்ல இல்ல இல்ல.
1: அத படமா எடுத்தவர் ஜெமினி பிரதர்ஸ். ஜெமினி வாசன் என்றவர் தான் ஜி எஸ் வாசன். அதான் அந்த படம் கொடுத்தது. அவரு அந்த படத்துக்கு கதவசனம் எழுதுவேன் அவர் அவ்வியார தெரியும் என்று அவ்வியார. ஏன்னா தமிழில் நாங்கள் அவ்வியாருன்ற ஒரு ஆள் நினைக்கிறோம். அவன் செய்ய திரும்ப 60 இப்படி படிக்காரில்ல. இவர் ஒரு வள்ளுவர், ஒரு வள்ள ஔவையார். அப்புறம் முருகனை சந்திச்சு சுட்ட குளமா சுடாத குளமான பாருங்க, அது ஒரு ஔவையார். அதே மாதிரி சங்க காலத்துல இன்னொரு ஔவையார். அதே மாதிரி மனைவி சொல்ற கேள்வியோ சொல்லி அவன் கூட்டிட்டு போகும் போயிருந்துச்சு. கணவனுக்கு மனைவி அந்த ஔவையார் அட்வைஸ் வந்துருப்பி. 4 விதமான ஔவையார் தமிழ்ல இருந்து போயிடலாம். ஒவ்வொரு ஔவையார்னு நினைக்கும். அப்ப அந்த ஔவையார் என்ற படத்துல தான் படத்துல தான் ஒரு காட்சி வேதம் அந்த அவ்வையாருக்கு வரலாறு. அந்த படம் பாக்குற பொழுது எனக்கு நீண்ட காலமா நினைவு வந்தது. இப்போ இந்த காளையார் கோயிலுக்கு போய் பார்த்தா பிறகுதான் இந்த சங்க தமிழ் என்ற கலைஞர் கருணாநிதியுடைய புத்தாத்த மொழிபெயர்த்தியே ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த படத்துல வந்த கருத்து காட்சி ஒரு பொய்யானது என்று. எப்படி பொய்யானது என்று சொல்ல வேண்டியதுன்னா, அப்போ திருவள்ளுவர் திருக்கோவில் எழுதிட்டார். எழுதி போட்டு அவரால் அதே இப்போ பாருங்க, ஒரு புத்தகம் ஒரு ஆள் எழுதினா வெளியீடு செய்யறது நோய் சாதாரணம் உள்ளது. ஆனால் அந்த காலத்துக்கு எப்படி எழுதுனா, ஒரு புத்தகத்தோட ஆள் எழுதினால் அந்த புத்தகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எழுதினோட ஒரு பெரியாரோ அல்லது பிள்ளை ஒரு குழுவோ சேர்ந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படித்தான் திருக்குறளுக்கு திருவள்ளுவர் எழுதிட்டேன். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. இப்பதான் நாங்க திருக்குறளை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறோம். அப்படி இப்படி எப்படி என்றெல்லாம் புறவழிச்சிறது அந்த புறவை எடுத்து பார்க்கிற பொழுது காலத்துக்கு பொருத்தம் இல்லாத என்றுதான் சொல்றதும் இருக்கு. ஆனால் அப்பவே இப்ப உதாரணம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு கட்டு எழுதியிருக்கோம் திரு, அதாவது முதலாவது குறள் என்னது? முதலாவது குறள் என்னன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் தங்கிற கருத்து மதப்படி விளக்கம் சொல்லி இருக்கணும். திருவள்ளுவர் காலத்துல இருந்த மதங்கள் 7 மதம். இப்ப அண்மையில மாவட்டபுரம் நினைக்கிறோம், இலங்கையில யாழ்ப்பாணத்துல மாவட்டபுரத்தில் ஒரு திருவள்ளுவர் கோவில் வந்து திறந்திருக்கிறார்கள். அப்ப திருவள்ளுவருடைய சிலையை ஒன்றை வச்சுட்டு அந்த சிலைக்கு தினம் பூசி 900 எல்லாம் பூசி

0: இருக்கு. அந்த பங்கு மாதிரி தான் இப்ப பொறுப்பு என்ன திருப்பியிருக்கோம். திருப்பூர்ல வந்து இப்போ உலக பொதுநூலா செய்யணும் வந்து பல பேர் முயற்சியது சொல்லி சொல்லி கூட்டத்தை வைக்கிறோம். அதுக்கான செயற்பாடு செய்யறது குறைவா இருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினது வந்து பிராங்கில தான் ஜுனெஸ்கோ இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஜுனெஸ்கோ தான் ஒரு ஒரு நாட்டில ஒரு மொழியில ஏற்கனவே நாங்க சமைச்சிருக்கோம். இப்ப வங்காள மொழி தான் ஒரு உலகத்துல சிறந்த மொழி என்று சொன்னது ஜுனெஸ்கோ. நாங்கள் பல பாரதியார் சொல்லியிருக்காருன்ற அன்னைக்கும் காலத்து நாங்கள் யாமலிந்த முதல் இல்லாத வந்து காணும் தமிழ போறேன் வைக்கலாம். ஸோ அது ஆனா ஜுனெஸ்கோ தான் அதை முடிவு எடுக்கணும். இந்த இடம் அப்படியான இப்போ வாரம் உங்களுக்கு மகாவம்சம், மகாவம்சம் இலங்கை வரலாற்றை பற்றி நாங்கள் சொல்றோம். அதுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பாக இருந்தவர்கள் இலங்கையின் வரலாறு மகாவம்சம்ன்ற நூலில் நான் சொல்லப்படுற சிங்களத்தில். ஸோ அந்த மகாவம்சம் வந்து இலங்கையில வரலாற்று நூல் என்று சொல்லி ஜுனெஸ்கோ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டு இப்போ கிட்ட போன வருஷம் யுனெஸ்கோவில் அதுக்கான பெரிய ஒரு மாநாடு ஒரு புலான வந்து அதுக்கு நிலத்தால நாங்கள் போயிருந்தேன். ஸோ இப்போ அதே மாதிரி இலங்கை இந்தியாவில் அந்த போகத்துக்கு இது ஏற்றப்பட்ட மாதிரி இருக்கு யசூர் உபயோகம் கேள்விப்பட்டது. உபயோகம் 4 வகை
1: இருக்கு,
0: யசூர் அதர்வனம் சாமம் 3 ஸோ அந்த யசூர் இருக்கு உபயோகத்தை யுனெஸ்கோ அவர் இந்தியாவின் ஒரு உபயோக நூல் ஏற்றுக்கொண்டு பட் தமிழ் சார்ந்த உடையங்களை ஏற்றுக்கொண்டது மிகவும் குறைவு. அதான் திருக்குறளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கோம் என்ற ஒரு முடிவில் தான் அடுத்த ஆண்டு ஒரு மாநாடு செய்யலாம் அப்படின்றதுதான் திருக்குறள் உலக நூல். அப்போ அந்த திருக்குறளில் சொல்லப்படுற கருத்துகள் எல்லா நாட்டுக்கும் பொருத்தம். இப்போ பொதுவாக மதங்கள் சொல்றதுகள் எல்லாருக்கும் பொதுவாக பொருத்துற மாதிரி தான் சில விடயங்கள் பொருந்தாதே தவிர அடிப்படையில் உள்ள எந்த மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மத கருத்துகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். உதாரணம் பார்ப்போம், ஊருக்கு ஊறு செய்யக்கூடாது. உயிருக்கு ஊறு செய்யக்கூடாதுன்ற நாங்கள் எல்லா மதம் தானே சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மனிதம் அந்த மதம் வந்தது மதமாக மாறிட்டு அதாவது இந்த வன் செயல் எல்லாம் மாறுது. ரெண்டுக்கும் கூடி என்ன சொன்னால் இன்றைக்கு நாங்கள் 4ஆம் தேதி ஓஎஸ் மாதம் முதல் நடந்த சிவயுத்தம் என்று கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா நாட்டுமே மதங்கள் கிடையாது பெரிய சண்டை நடந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல இஸ்லாமியர்களுக்கும் கத்தோலிக்க மதத்துக்குமான சண்டை ஆரம்பிக்கப்பட்டது. அதுங்க தொடர்ச்சி தான் இப்போ இன்று வரைக்கும் ஒவ்வொரு படிவத்துல வர்றது. இப்ப ஈராக்கு அழிச்சது, சிரியாவை அழிச்சது, இப்ப ஈரானை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா போடுற உபயோகம் இந்த கத்தோலிக்க மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்குமான இதுதான். ஆனா இப்போ சிவயுத்தவன் அந்த காலத்துல சொன்ன இந்த காலத்துல இருக்கிறது வேறு பேர் அவன் அதுக்கு அணுகுண்டு அவங்க அணுகுண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பல்லருக்கனால வைக்கிறாங்க. அதுக்கு துணை உடனாக இந்த ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் தான் சந்தி இருந்தார் நட்டு சந்தியாகக்கூடாது. சந்தியாகிறதுக்கு என்ன இதுகள் இருக்கோ அதை குறைக்க மாட்டோம். அதனாலதான் நான் அனுமாயம் செய்தால் அவன் சந்தியன் ஆயிடுவான் விரட்டுவான் சொல்லி போட்டு தன் ஈரானை வந்து அதுங்க நீ அணுக்குண்டு செய்யக்கூடாது என்ற தடையை கொண்டு வரதுக்கு இந்த காலங்காலமாக அதை தடைகளை கொண்டு ஈராக்கே அழிச்சார். இது ஆயுதங்களை வச்சிருக்கிறார் சடாம் உதான் சொல்லி ஒரு பொய்யான வழக்கு அந்த இன்ன மக்கள் அந்த பக்கத்து நாடு மக்களுக்கு இடசாரண ஆயுதங்களை பாதிச்சு கொண்டான்னு சொல்லி
1: இனப்பழுவுகள்
0: சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு அது இல்லாத எந்த வரைக்குமே அந்த சடாம் உசேன் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படும். அவங்க இந்த இடசாரண மீதுதான் அந்த இடசாரண ஆயுதம் என்று காட்டுகிறது. அந்த ஜோஸ் புஷ் அவன் புஷ் வேட்பின் மகன் புஷ் அது பிறந்த யாருமே இந்த வரைக்கும் அமெரிக்கா அதை காட்டுறது. அப்புறம் சிரியாவை அடிச்சு சிரியா வந்து எவ்வளோ ஒரு அருமை நடப்பாங்க. இப்போ மனிதன் தோன்றின காலத்தில் முதலங்க தோன்றினான் எப்படி வளர்ச்சி அடைந்தான் மொழிகளையோ நாகரிகங்களையோ உருவாக்கினான்னு சொன்னால் இந்த நாங்கள் இப்போ சிரியாவையும் ஈராக்கையும் எடுத்துக்கொள்வோம். ஈராக்கின்ற இப்போ நாங்கள் இந்த சலாம் இருந்த இடத்துக்கு வரலாற்று காலத்துல அதுக்கு பேர் வந்து
1: மெசபடானியா
0: அதுக்கு பேர். அதுவே வாழ்ந்த மக்களுக்கு பேர் சுமேரியர். அந்த சுமேரியர்களும் தமிழர்களுக்கும் ஒற்றுமையர்கள் இருக்கு. எதனும் ஒரு சொற்கள் சுமேரியன் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் பொது சொற்கள் இருக்கு. உதாரணம் இல்லைன்னு எடுப்போம். இல்லைன்னு சொன்னா என்ன தமிழ்ல
1: உங்களுக்கு
0: இல்லாமல்

0: ഇല്ല
1: ഷോർട്ടായിട്ട് കോവിൽ
0: കോവിൽ
1: முதல் உருவாக்கிறது அதுல ரெண்டு வாரது கோட்டை கடவுள் வீடு ரெண்டகர் பிரத்யேகம் பிரத்யேகம் உருவாக்கிறது அதையே எந்த இடத்துல என்னென்று பார்த்தோம் அதுக்கு இப்ப நாங்க அப்போ சோறு மண் காலை மாடு கண்டதுக்கெல்லாம் ஏ எந்த எழுத்த நாங்கள் பார்த்தோம்ண்ட ஒரு மாட்டு தழுவ தழுவலா வச்சா ஏ எந்த வழிவண்டம் இப்பதான் எங்களுக்கு வசதி இருக்கின்றது நாங்க எழுத்துருவோம் மாடியில கட்டி எங்களை பண செல்வாக்க காட்டுறோம் எங்களுக்கு காசு இருக்கு உலகாது அந்த காலத்துல மனுஷன் மண்ணாலதான் வீடு கட்டு அது சின்ன வீடா இருக்கும் அட்லீஸ்ட் ரெண்டு அறை உள்ள வீடா தானே இருக்கு ஒன்று குஜினிக்கிறதுக்கு ஒரு ரூம் படுக்கிறது அந்த காலத்துல முன் வீட்டுகளை பாருங்க இலங்கை அமைச்சர்களை நாங்க பார்த்தோம்னா முன் இருக்கிற ரெண்டு அறைகளும் வளைஞ்ச வளைவான அறைகளா இருக்கும் அப்புறம் பின்னுக்கு தான் பெரிய மற்ற ரூம் எல்லாமே அந்த வளைவு அறைகளை பார்த்தோம்னா பீயின்ற வடிவம் வில்லு மாதிரி அம்பு வில்லு அந்த வில்லு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த காலத்து வீடுகள் மண்ணால கட்டிக்கு இப்பதான் நாங்க கல்ல கண்டுபிடிச்சோம் சிமெண்ட் கண்டுபிடிச்சோம் சோ அந்த காலம் மண் அப்ப மண்ணு அது வட்டமா தானே வரும் அப்போ அந்த எலும்பு அந்த மாட்டைக்கு அடையாளமாக வச்ச எழுத்து தான் இந்த ஏ அதுக்கு அந்த சுமேரியன் லாங்குவேஜ்ல மாட்டுக்கு என்ன பேருன்னு சொன்னா அலஸ் அந்த சுமேரியன் லாங்குவேஜ்னா அராத் மொழி வந்தது அப்ப அரசு அப்ப அராபு மொழியில மாடன் தான் அலஸ் அது கிரேக்க மொழிக்கு போய் அல்பா அல்பான்னு வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஏ பிரெஞ்சில ஆ ஜெர்மன்ல ஆன்ற ஒரு மொழிக்கு மாறி போயிடுச்சு அது மாதிரி பி பின்றது பெத் பெத்ன்றது பீட்டா கிரேக்க மொழியில வந்து பி என்றும் பே என்றும் வந்து ஒவ்வொரு மொழியை வச்சப்ப உருவாச்சு அப்ப இவரு எழுத்த கண்டுபிடிச்சவர்களால நாங்கள் இப்ப சொன்ன சராம் ஹுசேன் அந்த பிரசப்பு சாமியானது இருந்த சுமேரியா அந்த சுமேரியாக்கும் தமிழர்களுக்கும் சில சொற்களை சொல்லிடலாம் ரொம்ப இருந்ததாம் பட் அவர்கள் எங்க இருந்த அந்த சுமேரியாக்கள் அதாவது ஈராக்கின்ற தீர்ப்பக்கம் அதுல இருந்து பக்கத்துல இருந்தா ஈராக்கு ஈரான் இருக்கு ஈரானுக்கு வந்து ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து எங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து இந்து வழிக்கு வந்தது தமிழர்கள் அப்படின்னு கதையில நீண்ட வரலாறு சிம்பிளா எப்படி சொல்லிடுறாரு அது படிப்படியா எப்படி எப்படி அந்த காலத்துல வந்தது வாழ்க்கை முறை என்ன என்பதை நாங்க சொல்லலாம் எழுதும் பொழுது பாரசீகர் அப்ப ஈரான்ன்றது அந்த சமூகங்கள் பெறாங்க நான் அப்ப சொன்னேன் இப்ப சொல்லப்பட்டது இப்ப அப்படி சொல்றது இப்ப லெபனான் பல நாடுகள் இப்படித்தான் வேற மெக்சிகோ போற சில நாடுகள் அச்சைக்கின்ற ஒரு நாடு முந்தி இருந்தாலும் மெக்சிகோ அந்த இனத்துக்கு பேர் அச்சை ஒரு நாட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு அது காலத்தால மாறக்கூடியது இப்ப ரஷ்யான்னு சொல்றோம் பேர்ஷியான்றது நாடு இருந்தது மூணாவது யுத்த காலத்துல பேர்ஷியான்ற பேர் இப்ப பேர்ஷியான்றது சொல்றது இல்லை செக்க சுலாவிக்காண்டு நாடு இருந்தது அது ரெண்டா பிரிஞ்சு போச்சு செக்காண்டும் சுலாவியாண்டும் போயிட்டு வந்து பஸ்ல போயிட்டு தான் வந்தேன் நான் வந்து பணக்காரன் இல்லை ஃப்ளைட்டை வர்றது இப்படி தரவழியா வந்த கூட ஈரான் வந்து பல்கேரியா வந்து துருக்கி வந்து அப்படி வந்து ஜி கிருஷ்ணகவியா வந்து வந்தேன். ஸோ அந்த மக்கள் முந்தி ஒரு நாடுகளுக்கு பேர் இருக்கும், பிறகு அந்த நாடுகளுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, அது மாதிரி தான். அப்ப இதுல வந்த ஒரு பேர் சொல்றோம் நாங்கள். அப்ப அந்த சுமேரியாவில் எலாமிக் எலாமியான்ற இடம் இருந்தது, அந்த மக்கள் தான் நாங்கள் இலங்கைக்கு வந்து ஈழமண்டு வந்தோம் வர்றது. இப்படி நாங்கள் சொல்ற சுலபம் மாதிரி குறுகிய காலத்துல கண்டது எத்தனையோ ஆண்டு கால ஆராய்ச்சி. அப்ப சிம்பாவுதான் கால சுமேரியாக்கும் தமிழர்க்கும் தொடர்பு கொண்டு பார்க்க அந்த சுமேரியன் லாங்குவேஜ் ஒரு திராவிட மொழி அப்படி என்ன சொல்லுவாங்க. அந்த சிரியான்னு சொல்ற மக்கள் தான்
0: அக்காடியன்
1: அக்காடியன் படையெடுத்து அழைச்சி போட்டு தாங்கள் வந்து ஈராக்கும் எல்லாத்தையும் பிடிச்சு போட்டு தான் இந்த அவங்கள எழுத்து சுமேரியன் மொழியை அழைச்சி போட்டு தங்கள மொழி அக்காடியன் என்ற மொழி. இந்த அக்காடியன் மொழி தான் பிறகு அராமைக் மொழி என்று ஒன்று, அராமைக் மொழி தான் ஜேசுநாதத்த மொழி. இந்த அராமைக்கு தான் சீப்புரு ஒன்று வந்தது, இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் இந்த நாட்டின் எழுத்துக்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் எழுத்துக்களா இருக்கு. ஸ்பானிய மொழியிலேயே உதாரணம் வியட்நாம் வந்து ஒரு ஆசியா மொழி, கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து லாவோஸ் இப்படியான நாடுகள் ஜப்பான் கொரியா. ஸோ அது பேர் அதை பற்றி ஒரு நாளைக்கு நாங்கள் பேசலாம் கதைக்கலாம். இந்த எழுத்துகள் எப்படி உருவாச்சு, ஒவ்வொரு மொழியின் எழுத்துகள் எப்படி இருக்கு, தமிழ் எழுத்துகள் எப்படியானது. இப்ப தமிழ் எழுத்து நாங்கள் அல்சபெட்டு சொல்லிடலாம், அல்சபெட்டு அது கிரேக்கர் தான் உருவாக்கினது. எப்படின்னா அந்த அல்பாவும் பீட்டாவும் சேர்ந்தது அதுதான் அல்சபெட். அல்சபெட்டு உயிரெழுத்து மெய்யெழுத்து, மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்து வர்றதுதான் இந்த கிரேக்க மொழிகள், ஐரோப்பிய மொழிகள். ஒரே இடத்துக்கு ஐரோப்பிய உயிரெழுத்தாவும் மெய்யெழுத்தாவும் வரக்கூடிய. இப்ப நாங்கள் ஈ என்ற ஏ என்ற எடுத்தோம் இல்லை, ஏ என்ற எடுத்து நாங்கள் என்ன அடுத்த எழுந்து அதை பொறுத்து அதன் உச்சரிப்பு மாறுவோம். ஆர்ட் என்னும் ஏ என்று ஏரோப்ளைன் என்னும் ஆர்ட் என்று கலப்போம். ஸோ அது அகாடமி என்று வேற உச்சரிப்பு தான் ஒரு சொல்லுக்கு மாறுவோம். ஸோ ஆனால் தமிழ் எப்படி வாழ்ந்தா அதை சொல்றது அப்துடிக்கா. அது அல்பாபெட் என்று எப்படி இந்த ஐரோப்பிய இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு, ஸோ இந்த இங்கிலீஷ் பிரெஞ்சு போன்ற நாடுகளுக்கு நான் இதுல என்று வந்ததுக்கப்புறம் அல்சபெட் என்று சொல்ற மாதிரி அல்சபெட்டுக்கு முதல் நான் சுமேரியர் தான் நிலத்தை முதல் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன் இல்லையா. பினிசியன் அவர்தான் அந்த மாட்டு தலையை வச்சு கொண்டு தான் நிறைய உருவாக்கினது, வீட்டு கண்டாரை கொண்ட வீட்டை வச்சு கொண்டு பி என்ற இடத்தை உருவாக்கினது. அந்த அந்த இடத்துல பேர் வந்து அப்ஜாட்ஸ் அப்ஜாட்ஸ் என்றதெல்லாம் அதுல மெய் எழுத்து தான் இருக்கும், உயிரெழுத்து இருக்காரு. ஸோ மெய்யெழுத்தோட உயிரெழுத்தை சேர்த்தது வந்து கிரேக்கர்கள். கிரேக்கர்களுக்கு உங்களோட இந்த இத்தாலியில் இருந்த இனத்துக்கு பேர் எத்ருஸ்கன். அப்ப இந்த எத்ருஸ்கன் என்ற ஆக்கள் தான் சுமேரியன் என்ற சொன்ன என்ன மொழி சொன்ன பினிசியா மொழியிலிருந்து எத்ருஸ்கன் எழுத்துக்களை இரவல் வாங்கினான். அவங்களே அழிச்சு போட்டு இந்த லத்தீன் பேசுகிற ஆக்கள் ரோமானியர் தங்கள் எழுத்தாக்கிட்டாங்க இந்த லத்தீன் எழுத்து. அப்ப கிரேக்கலத்தில இருந்து எத்ருஸ்கன் அந்த அங்கிருந்து இன்னும் கொத்தி அடிச்ச பிறகு தாங்கள் தங்களை என்று சொல்லி அந்த எத்ருஸ்கன் இனத்தை அழிச்சு போட்டாங்க, அந்த இனம் இல்லாம போச்சு. அப்ப பிறகு இந்த எத்ருஸ்கன் தான் பிறகு இந்த பிரான்ஸ்ல ஸ்பெயின்ல போர்த்துகல்ல இத்தாலியில இருந்து போய் சேர்ந்த மொழியா போச்சு. லத்தீன் மொழி வந்து இப்போ அது முடன் மொழியா ஒரு தற்கா இக்கால மொழியா ஆகிட்டது. எந்த நாட்டுக்கு பேசுறோமோ அதுக்கான லத்தீன் தான். இப்ப பிரான்ஸ்ல நாங்கள் பேசுகிற பிரெஞ்சு மொழி அது இந்த பிரான்ஸ்ல உள்ள லத்தீன். ஸ்பானிஷ் நாட்டில் பேசுகிற ஸ்பானிஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிய லத்தீன். அவனும் அந்த போர்த்துகல்ல பேசுகிற அப்படித்தான். இட்டாலியன் ஒவ்வொன்று நாட்டு லத்தீனாக மாறிப்போச்சு. பட் இப்போ நான் அதே சொல்லுவேன்னா இந்த லத்தீன் இங்கிலீஷ் எழுத்துக்கள் தான் இருக்கேன், பழமொழி எழுத்துக்கள் இருக்கு, துருக்கி எழுத்து அப்படிதான் இருக்கு, வியட்நாம் எழுத்து அப்படித்தான் இருக்கு. ஸோ நாங்கள் கேள்வி அடையாளத்தை எங்கே போடுறோம் ஒரு பசனத்தில் போடுறோம் தமிழ முந்தி அந்த கேள்வி அந்த உங்களுக்கு தெரியும். தமிழ வந்து அந்த இதுகள் எல்லாம் இல்லை, வாக்கிய குறியீர் என்று சொல்றோம், ஃபுல் ஸ்டாப், காமா, குவெஸ்டன் மார்க், இந்த வியப்பு குறி அந்த குறியெல்லாம் முந்தி தமிழ்ல இல்லை. அதை உருவாக்குறது விளக்கரம். அந்த அது மாதிரி பல மொழிகளை உருவாக்குற பொழுது இந்த நாங்கள் ஸ்பானிஷ் பாருங்க, நாங்கள் இப்ப இந்த ஐரோப்பிய மொழிகள்ல கேள்வி எழுதுற பொழுது ஸ்பானிஷை விட்டு ஸ்பானிய மொழியில இப்ப இங்கிலீஷ்ல பிரெஞ்சுல தமிழ்ல எல்லாம் வாக்கியத்துல கடைசியில தான் கேள்வி கொடுக்க போடுறோம். பட் ஸ்பானிய மொழியை அப்படி போனே சொல்லியிருந்த துவக்கத்துல ஒரு வாக்கியத்தின முதல்ல கேள்வி அடையாளத்தை தலைவர்களாக போடலாம். அப்ப கேள்விகளாக நாங்க எப்படி போயிடுவோம், மேலே இருந்து ரவுண்டா வந்து கீழே நிறுத்தி வர மாதிரி ஒரு ஆணி வளைஞ்ச ஆணி மாதிரி, அந்த வளைஞ்ச ஆணியை இஸ்லாமிய மொழியில கேள்வி ஆகிறான்னா முன்னுக்கு போய் ஆணியின் தலைப்பு அடிப்பக்கம் குத்துற வேறுற பக்கம் மேலையும் வளைகிற தலைப்பக்கம் கீழே இருக்கும் இஸ்லாமிய மொழி கேள்வியாக்கி. பட் இது வியட்நாம் மொழிகளுக்கு போனோம்னா வியட்நாமில ஒரு சொல்லுக்கு கேள்வி ஆகிறான்னா அந்த எழுத்து உயிரெழுத்துக்கு மேலே வரும்மா கேள்வி அடையாளம். வியட்நாமியில கேள்வி அடையாளம் கேள்வி அடையாளத்து ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டோம்னா அதுதான் கேள்வி. அப்ப ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்றது ஒன்று, இப்ப நாங்கள் அகையனம் வந்து சொல்றோம், அகையனம் வந்து மூன்று குட்டு போடுறோம். பட் அதே மாதிரி ரெண்டு குட்டு போறதெல்லாம் இந்த ஐரோப்பிய மொழி இந்திய பிரெஞ்சில தான் இருக்குதான் ரெண்டு குட்டு போடுறது, ஜெர்மன்ல இருக்கு ரெண்டு குட்டு போடுறது, அந்த அதுக்கெல்லாம் தேர்க்க மொழிகளை மனுஷன் இதை பார்த்து அப்படி பிறகு பண்ணதான். அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்ப அந்த சுமேரியன் அந்த சிரியாவை அழிச்சாங்க, ஈராக்கி அழிச்சாங்க, இப்ப ஈரான் அழிக்க பார்க்கலாம். இவங்க தான் நாகரிகத்த புறப்படும் மனித வரலாறு முதல் நாகரிகங்களை பண்பாட்டை எல்லாம் விவசாயத்தை எல்லாம் உருவாக்கினது இந்த நைல் நதியை. நைல் நதி எங்க இருக்கு, ஆப்பிரிக்காவில் தானே அது, அங்க இருந்துதான் இந்த மக்கள் அப்ப ஒருத்தர் அந்த காலத்துல இருந்து முன்னேற அழிக்கணும் பண்றதுக்காகத்தான் ஈராக்கி அழிச்சு இதான் பண்ணாங்க சலாம் போக்கணும். அதே மாதிரி சிரியாவை அழிச்சு பார்த்தாங்க அப்படி போயிருக்கு. அதான் மித்திரன் தான் மக்களான் போய் தான் சட்டங்களை கட்டி கொடுக்கலான்னு இருக்கு, சும்மா இல்லை சும்மா அப்படி சோழியங்களும் குடும்பி என சும்மா இருப்பாரு காலத்து போய் நான் கட்டுறேன் கட்டுறேன்டா கான்ட்ராக்ட் அதுக்கு இவ்வளோ காசு வரும் சும்மா அப்படி போக முடியுமா. அப்போ அதே மாதிரி இப்ப உக்ரைனுக்கு சார்பாக போய் வந்துருக்குறாங்க லித்தியம் அந்த மூலப்பொருளை வந்து அரைவாசி அமெரிக்கா பறிச்சு வாங்கிட்டு போயிட்டான் வெரட்டி. இப்போ பிரான்ஸ் வாங்குறதுக்கு இருக்கு, நீ கதை தானும் கொஞ்சம் வாங்கவும் உதவிக்கிற மாதிரி போய் நானும் உதவிதானும் இல்லை நீ எனக்கு அதை தாண்டு கேட்கறதுக்கா. ஸோ சோழியம் குடும்பம் சும்மா தான் மாதிரி. ஸோ அது என்ன உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த லெபனான் ஆக்கள் போய் இந்த நாடுகளுக்கு இந்தியாவுக்கு வந்து தங்களுடைய பொருட்களை வித்து போட்டு அங்கே இருந்து இந்த வாசன தேவையை கொண்டு வந்தாரு, பட்டுப்புறவையை கொண்டு வந்ததும் இந்த லெபனான் ஆக்கள் அவங்க தான் அராபு நாட்டுக்கு பரப்பினர். இப்படி இந்த அராபியர்கள் வந்து பணக்காரர் ஆயிட்டு பார்த்தோம்னா இந்த ஐரோப்பியருக்கு பொறாமையாக்கு தெருக்கு விஜய் இப்படி வந்துட்டார் ரெண்டு வருஷத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார் ரெண்டு கேதுக்கு அப்புறம் ஏன் எல்லாருக்கும் 65 வருஷம் 50 வருஷம் 16 வருஷம் இது கொண்டாந்து சொல்லி ஒரு வைத்தறிச்சலா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த அராபியர்கள் இப்படி வந்துட்டார்கள் கடல் வழி போதான் போர்த்துகலும் ஸ்பெயினும் பிளான் போட சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் திட்டமிட்டாலும் அதை செயல்படுத்துறது ஒரு ஆள் போகணும் இல்ல, இப்படி போனா அங்க போவோம் அங்க போனா இப்படி போவோம்னு சொன்னா முந்தி அந்த திசை எழுதியெல்லாம் வந்த காலத்துல கிடையாது. அப்ப ஒரு கிசிங்கிறதா போறது, நான் இப்படி போனா இந்தியாவுக்கு போவோம் அப்படி போனா இப்ப நான் காட்டுக்குள்ள இந்த நாயமான கூட்டிக்கொண்டு போறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரோட்டா உள்ளுக்குள்ள போறது போனா ஒரு கிசிங்கில போறோம், இங்க போனா அங்க வரும் இங்க போனா அங்க வரும் ஒரு சமயம் விடம் மாறி எங்கேயோ போயிட்டேன் எங்கேயிருந்தா தெரியாது. அப்ப போன அடிச்சு சொல்றதுக்கு இங்க என்ன சொல்றது, நான் இங்க நிற்கிறேன் தேவ மாறி வந்துட்டேன் திக்கு தெரியாத காட்டு ரெண்டு எப்படி சொல்ல முடியும். அப்ப நாங்களே அது திரும்பி வர வேண்டியதான், வந்த வழியில போய் திரும்பி எங்கேன்னு பார்த்து ஒரு முறை என்னுடைய நாய் மகனை கூட்டி கொண்டு போயிட்டு அதுக்கு முதலே வயிற்றாலே அடிக்கிற இது இருந்தது. கனவுடன் நடந்தாலே அது வயிற்றாலே அடிச்சு போட்டு அதால் இயலாம இருக்கு நடக்கும். சரி நான் அதை தூக்கி கொண்டு போடாமே என்று நினைச்சிட்டு பார்த்தால் அவர் தண்ணி இருக்கிற சின்ன ஒரு ஆரமே சின்ன ஒரு குளமையாகவே வருது, அந்த குளத்தையே அது தண்ணியாக குடிக்க போறான் நான் பிடிக்கல ஏன்னா அது அழுக்க கருப்பாக இருக்கு. அப்ப அதை கூட குடிச்சு அதுக்கே இன்னும் நோய் கூடிடுவேன். அப்ப இல்லாம அதை கொஞ்சம் தூக்கி கொண்டு வரோம் யோசிக்க கொஞ்சத்தாலே அவருக்கு நோய் ஆயிட்டாரு, மல்ல முள்ள நிலத்தி கூட்டி வந்தேன். இப்போ அது இளம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போயிட்டோன்னே தெரியாது. ரெண்டு மூணு ஊர் தள்ளி போயிட்டோம். பிறகு ஒரு நாய் கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்தாச்சு. இங்க போனா இங்க இருக்கும் அப்படின்னு வந்து ஒன்று பிறகு சைக்கிளில் போறேன். சைக்கிளில் போறேன்னு வந்தேன்னா இங்க மனித நடமாட்டம் இருக்கு, இங்க வீடு இருக்கும், ரோட்டு இருக்கும் நினைச்சோன்னு வந்தேன். அந்த ரோட்டை வந்து அப்படி ஒரு அனுபவம். அந்த காலத்துல எப்படி நாங்க காட்டுக்கு போனா சிக்கு தெரியாத காட்டு ரெண்ட மாதிரி போயிருக்கும். அப்போ அந்த காளையார் கோவிலை பத்தி சொன்ன ஒரு பெண் நின்று அப்ப அந்த ஔவையார் படத்துல அவருக்கு என்ன பேர் இருக்குது, அவரு அவர் வந்து அவர் தான் திருச்சி கே பி சுந்தரம் மழை
2: பண்ணிட்டேன்.
1: மழை பண்ணி இந்த கணவன் மனைவி ஆயிடும் அது ரெண்டு பேர் இருக்க தரும். ஸோ அவரது கதையில வந்து திருவள்ளுவர் ஔவையாரும் திருவள்ளுவரும் சேர்ந்துதான் திருக்கு மதுரையில போய் திருக்கோவிலை அரங்கேற்றம் செய்தான் இருக்கு அந்த படத்துல வர்றது. அப்ப நானும் இந்த காளையார் தோட்டத்துக்கு போய் அந்த கோவில் போறது எனக்கு தெரியும். அப்ப மூன்று சிவன் மூன்று பார்வை பக்கத்துல பக்கத்துல சரியான உயர நிமிந்து பார்க்கணும். கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் ஸோ அதை பார்த்துட்டு வந்தாக்க இந்த சங்கத்தமிழ் மொழிபெயர்க்கு போகலாம். அதுல காணான் பேரண்டு ஒரு பேர் இருக்கு. அப்ப காணான் பேரண்டு அந்த காளையார் கோவில் பழைய பேர் வந்து மருது சௌரர் கட்டின அந்த கோவில் அந்த ஊருக்கு வந்தன பேர் காணான் பேர். அப்ப நான் இந்த மொழிபெயர்ப்பு கேட்கிறேன். இது காணான் பேர்ல தான் திருவள்ளுவர் திருக்குறள் முழு அங்கே என்னன்னு சொல்றது தாமர குளத்துல போய் அதுக்கு ஒரு பேர் வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு நூறாக ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தார். அப்ப அப்ப அது நடந்தது மதுரையில இல்லை, படத்தின்படி மதுரையில வர்றது. ஆனால் அது மதுரையில நடக்கல, அது நடந்தது இந்த காளையார் அந்த மொழிபெயர்ப்பு செய்ய போனதான் அது தெரிய வந்தோம்
2: பிள்ளையார் வண்டி.
1: அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நாங்க என்னன்னா அந்த பாட்டை பத்தி
2: கேட்கிறாங்க.
1: பாட்டு அந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, அதை பயன்படுத்துற இடத்தை பொறுத்தது. இந்த நீர் என்று நாங்க சொல்லுவோம், நீர் என்ன நீர் இருந்தா தண்ணிக்கு இன்னொரு பேர் நீர். நீர் வந்து அமையாதுதான் சொல்றோம். நான் நீர் இருக்கேன்டா அமையில அப்படி ஆக்கணும்னு சொல்றோம். உயிரே வாழ முடியாது. அதே மாதிரி நீ வேண்டா இன்னொரு கோபத்துல யாரும் பிடிக்காட்டி நீ ரெண்டு வெல்றோம், நீங்க ரெண்டு வெல்லாம நீ ரெண்டு வெல்றோம். அதே மாதிரி நீ ரெண்டோ நீ ரெண்டு அப்படி வர்ற மாதிரி பல சொற்களுக்கு ஒவ்வொரு பொருள் சந்தர்ப்பம் பொறுத்து இருக்கு. அதுக்கு பேர் வந்து பிரெஞ்சு எல்லா லாங்குவேஜும் பொலி செமியன்னு சொல்லுவோம். பொலியாண்டா பல செமியண்டா மீனிங் பல
2: பொருள்.
1: தமிழ்ல நாங்கள் பார்த்தா கால் என்ன கால் என்ன என்ன நினைக்கிறீங்க கால்
2: கால் ஒரு ஒன்றில் காட்பகுதிய நான்கில் ஒரு பகுதியோ
1: சரி கரெக்ட். இன்னொன்று
2: கால் கால் மற்றது மேசை கதிரைகளுக்கு
1: கதிரைக்கெல்லாம் கால் இருக்கு வாங்கலாம். அந்த கால் வந்து தாங்க
2: தாங்கத்துக்கா
1: காலெல்லாம் நடந்துவான்னு சொல்லுவோம்.
2: ஓ காலாறு நடந்தோம்
1: அவன் காலால்
2: நடந்துவான்.
1: அப்ப நீண்ட நீண்ட இருக்கு ஒரு நீள போவது நடக்கிறது பயன்படுத்துவது கால். இன்னொன்று கால் வருங்கால்
2: வருங்கால்
1: வர்ற பொழுது வேண்டைகள். அப்ப அந்த கால் என்றதுக்கு என்ன மீனிங் இருக்கு கால் என்றதுக்கு பல பொருள். இன்னொரு கருத்து கால் என்றதுன்னா நீண்டது என்றது இன்னொன்று நீண்ட மரங்களுக்கு போய் கால் என்று கதிக்கால் கதியால் என்று சொல்லுவேன்.
2: கதியால்
1: கதிகால் அந்த கதிக்கால் என்று வரும் அதை கதிக்காத்தான் கதிகால் என்று வரும். அது மாதிரி இந்த பால் என்று சொல்லு பால் என்று சொல்ல என்ன நினைக்கிறீங்க
2: பால் ஆண் பால் பெண் பால் இருக்கு பால் ஒரு பால் நாங்கள் குடிக்கிற
1: பால் மாட்டு பால் ஆட்டு பால் அது மாதிரி இருக்கு. ஆண் பால் பெண் பால் இருக்கு வேறு என்ன பொருள் பால்
2: பால்.
1: அப்ப இப்ப ஒரு பாட்டு நாங்கள் வைப்போம் அந்த பாட்டு கேட்ட முடிஞ்சு சொன்னால் இந்த பால் இந்த பொருள் நிறைய உள்ளாங்க. தகசிய போலீஸ் 115 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் அதுல ஒரு பாட்டு தமிழ் பால் என்று வரும்
2: தமிழ் பால்
1: அந்த பாட்டை போய் கேட்போம்.
2: தமிழ் பால் ரகசிய போல
1: நாங்கள் இன்னைக்கு வந்த விஷயம் இந்த போட இப்ப நீங்க வரபடியா பாட்டை போக்கணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. இன்னொன்னு வந்து இந்த காற்று வெளியேறத பற்றி தான் நாங்கள் உடலால் எங்கள் உடல்ல இருந்து காற்று வெளியேறது வாயு பறக்கிறதான்னு சொல்லுவோம். அது அந்த அதாவது வாய்க்கால குறவு
2: பங்க கேட்டுடுவோம்.

0: ஒன்றும் பேராசு.
1: இப்போ எத்தனை பால் என்னென்ன மீனிங் வந்தா நினைக்கிறீங்க?
0: பல மீனிங்.
1: ஸோ பால் என்று சொன்னால் அப்போ நாங்கள் நீங்கள் அப்போ மூன்று ரெண்டு பால் சொன்னீங்க, குடிக்கிற பால் அது வெள்ளை திரவம் மாண்ட பால் ஆட்டு பால் அது மாதிரி ஏற்கனவே திரு பால் அன்னைக்கு ஆண் பால் பொன் பால் ரெண்டு கிடைக்கும். ஆனால் பால் வந்து தமிழே அஞ்சு பால் இருக்கு இலக்கணத்தில்,
0: ஆண்
1: பால் பொன் பால் பதர் பால் தலைவின் பால் இன்னும் ஒன்று இருக்கு அன்பால் பண்பால் பொதுப்பாலுக்கு இன்னொரு பேர் இருக்கு
0: பலர் பால்
1: பலர் பால் பலவின் பால் இன்னொரு பால் இருக்கு சொல்லுவோம். அதே மாதிரி பிரெஞ்சில அப்படி இருக்கு என்ன சொன்னால் பொது பொதுப்பால் இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய சொல்லு புலவர் புலவர் என்ற சொல்ல நாங்கள் எடுத்தோம் ஆண் அது வேற ஒரு புலவர் அம்பர் ஒரு புலவர் என்று சொல்லுவோம். ஸோ புலவர் என்றதுக்கு இன்னொரு பண்பால் சொல் இருந்தாலும் அதை பயன்படுத்துறேன் அது வேற ஒரு நான் தமிழ் புலவர் புலவர் புலவர் இலங்கை புலவர் ஸோ புலவர் பொதுவாக ஒரு பொதுப்பால் சிலது இருக்கு அழிப்பாளன் அது அழிப்பாளன் அழகுதனை இருக்கு அழகுதனையில ரெண்டு இருக்கு ஒன்று உயிர் உள்ளது உயிரற்ற தமிழ்ல அதை பிள்ளையா வளர்த்து வச்சுட்டோம் உயிர் இல்லாததே இப்போ நாயன்றதுன்னா நாயை நாங்கள் என்ன கல்லு அழகுதனை நாயம் வந்து அழகுதனை தான் வச்சிருவோம் அதுக்கு உயிர் இருக்குதான் அது உயிர் அழுத்தனை என்று சொல்லுவோம் உயிர் அழுத்தனை ஒரு சொல்லு ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும்
0: உண்டு
1: ரெண்டு பாக்கம் அப்ப அடுத்து வந்து விசேஷமொழி அழிப்பாளன்
0: அழிப்பால் ரெண்டுக்கும் பொதுவா
1: அது அழி என்று சொன்ன ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அதான் அழிப்பா பெண்ல இருக்காரு அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் இருக்கு. அப்புறம் நாங்கள் பால் என்றது எப்படி ரப்பர் பால் என்றுதான் சொல்றோம் இலங்கையில இருந்து தேவையில ரப்பர் பால் இன்னொரு ஏதாவது பால் என்று அதன் பால்
0: அதன்
1: காரணமாக அன்பின் பால் உன் பால் உன் பால் உண்மையக்காக என் பால் எனக்காக பால் என்று எப்படி வரும் அது மாதிரிதான் இப்ப அது பல பொருள் நிறைய இருக்கு. உதாரணம் உதாரணம் காய் காய் காயன்றா என்ன நினைக்கிறீங்க?
0: காய் காய் ஒன்று காய்கின்றது ஒன்று மற்றது மரத்தில் காய்க்கும் காய்
1: நிலாக்காய்
0: நிலாக்காய்
1: என்ன காய் காயன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அது நாங்கள் இந்த என்ன படம் வந்து சொன்னால் மூன்று வருடத்து நடக்க ஒரு படம்
0: காய் காய் அந்த
1: பழைய பாண்டியா
0: பழைய பாண்டியா
1: அதுல பாத்தீங்கன்னா அந்த காய்க்கு நிறைய பொருள் இருக்கு. இது தமிழ உள்ள சொற்கள நாங்கள் எண்ணி பாக்குறதுக்கு இப்படி எல்லாம் பொருள் இருக்கா என்று நாங்கள் பாக்குறதுக்கு இப்படியான பாட்டு நாங்கள் நீங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் அதைப்படி கலப்போம்.
0: பால் அந்த பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் தேன் தேன் என்று
1: அது அது என்ன படத்துலன்னு சொன்னால் தேன் இது வந்து விஜயன்ற விஜய மன்னிக்கவன் எம்ஜிஆருடைய அது தோல்வி படமா போச்சு. அந்த படத்துக்கு பேர் வந்து அந்த படத்துல வந்த அந்த படம் மூத்திலே ஒரு மாதிரி அவர் வழக்கமா எம்ஜிஆர் காட்டினது நல்ல விதமா தானே காட்டினார் அதுல கொஞ்சம் வேலையா காட்டுறது அந்த படம் என்ன என்ன படம் என்ன பாட்டு சொன்னீங்க?
0: பார்த்தேன் ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரை துடித்தேன் அது ஏவிஎம் ராஜன்
1: அது வந்து
0: இன்னும் படம் வந்து போடவில்லை வாரன் பாட உடனடியாக பார்த்துக்கோ இல்லை அது ஜெமினி கணேசன் ஏவிஎன் ராஜன் நடித்த படம் ஏவிஎன் ஜெமினி கணேசனும் ஏவிஎன் ராஜனும் ரெண்டு பேரும் தான் அந்த படத்தில் இந்த பாடல் தானே இந்த பாடல்
1: இந்த
0: பாடல் தான்

0: ரகசிய விஷயங்களே கலப்பம் எதிர்பார்த்து துவங்கல அது எங்கேயோ துவங்கி போன மாதிரி போயிட்டு வந்துட்டோம். நாங்களே இப்ப இந்த வாய் ரெண்டு விஷயங்களை பற்றி அடுத்த முறை கலப்போமோ என்ன பண்ண
1: முடியும்
0: அது இந்த இருசானம் சம்பளம் உயிர சம்பளமாக ரெண்டு பிக்கல் ஒன்று வாயால போடுற காட்சி
1: அப்படி பொது இடத்தில் நாங்கள் வாய் வெளியேற்றினால் தண்டம் அறிவிப்பு அறவிடுவதாக
0: பற்றி நான் கலக்கணும் இன்னைக்கு டிவியில அந்த அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சியா ஒரு மலர்ண்டு ஆரோக்கிய மலர்ண்டு நடக்கும் மகசின் சாந்தி என்ற ஒரு நிகழ்ச்சி அதுல எனக்கு அஞ்சு பேர் சேர்ந்து இந்த நாங்க சொல்ல சும்மா வாய் வேண்டாம் குசுதான் அந்த குசு என்னத்துக்கு வர்றது அது விடலாமா விடக்கூடாதா ஒரு ஒரு எத்தனை குசு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் விடலாம் எங்களை அறியாம எத்தனை வரும் அது சத்தமா அப்ப வரும் அப்ப அது மனமா இருக்கும் ஏன் நாங்கள் அதை குசு வந்தது சொல்ல வைக்கப்படுறோம் அது மனத்தை இணைக்கிறது வகுப்புல இருக்கே அப்படிய பிரமோக்கு வந்து இருக்கே தொழில் போகாமலோ ஏதோ ஒவ்வொரு விதமான மனங்கள் எல்லாம் வந்தோண்டே இருக்கு இவன் இந்த ரெண்டுக்கு இந்த கூழ் மட்டை சாப்பிட்டதாக இவன் ரெண்டுக்கு ரச்சி சாப்பிட்டதாகும் மரக்கறி சாப்பிட்டதாகும் இந்த அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த மனத்தை வச்சு என்ன சாப்பிடலான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இல்லையோ உங்களுக்கு அனுபவம் எல்லாருக்கும் தான் இது இப்படி அனுபவம் சிறப்பான அனுபவம் வேணும் அது ஏன் பயாலஜிக்கலி ஏன் அது வாரது அது மாதிரி எங்களுக்கு திக்கல் ஏன் வாரது ஏன் வாரது இதெல்லாம் காத்து வாயால வர காத்துகள் என்று வடிவாங்க. அப்ப கீழே எங்களுக்கு சமீபாடு அறியாம அத இருந்தா சாப்பிடுற பொருளை பொறுத்து எங்களுக்கு அந்த குசுன்றது வரும் அது எத்தனை செய்யலாம் ஒன்றதெல்லாம் நாங்க அடுத்த முறை விவரமா கலப்போம் அது அதுக்கான ஒரு நாளே இருக்கு அதாவது குசு உலக குசு தினம் ஒரு நாள் இருக்கு ஒரு சொல்லு ரெண்டு தரம் அடுத்த சில சில இந்த பாட்டு வருதானே
1: கண்ணோடு
0: அடுத்தடுத்து வரும் அது இரட்டை கிளவி ஒரு சொல்லு ரெண்டு தரம் வருது அதை பிடிச்சா அது கருத்துக்கலாம்
1: போயிடும்
0: பிடிக்காதுதான் சொல்ல முடியும். அப்ப குசு குசு வரும்போது நைசா வாரதானே குசு வைப்பா நாங்க விடுவோம் அது தெரிய பிறவா விடுவோமா சத்தமா நைசா தானே விடுறது அப்ப அது மாதிரிதான் இப்படி குசு வேண்டதுன்னா சத்தம் இல்லாம தமிழ் விளங்காம கதைக்குவோம் என்ன ரெண்டு விதம் குசு குசுத்தம் இருக்கணும் குடும்பம் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் இருக்குதானே இது இந்த தமிழ்ல இரட்ட கிளவியை பத்தி இன்றைக்கும் அவசியம் இரட்டுற மொழிதல் இரட்ட கிளவி அப்ப இரட்டுற மொழிகள் தான் இன்றைக்கு உயர்நிலை காலத்தை பத்தி திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் இரட்டுற மொழிந்திருத்த தமிழ் அது இரட்டுற மொழிகள் என்று சொல்லப்படும் அதே மாதிரி இப்ப நாங்கள் அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சொல்லி ரெண்டு பேரும் மடத்து வந்தா அதுக்கு சில சில அந்த இரட்டுற மொழிகள் இரட்டக்கல இப்படின்னு உலகத்துல எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஆனா அதை தெரிஞ்ச ஒன்று தான் இந்த கலைக்கிறது இப்ப ரெண்டு
1: இல்ல சில நேரங்கள்ல நாங்கள் அந்த இப்படியான அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்காக உடனடியாக சென்றடைந்து விடும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம் என்று இதுவும் இருக்கின்றது. அணி
0: அது மூன்று விதமான சொற்கள் இடக்கரகர்கள் இருக்கு குழு குறி என்று இருக்கு குழு குறி என்ற அந்த ஆக்கள் மட்டும்தான் இயக்கங்கள் வந்து தங்களுக்கு பாசி சொற்களை வச்சிருப்பார் இவன் தலையாட்டி என்று சொன்னா என்ன கருத்து
1: அது
0: அது ஒரு குழு குறையாது அது மாதிரி சில சொல்லு அந்த இப்ப நாங்கள் கபசு போயிட்டு கதை வர்றது கால்கள் கால் கழுவுறான்னு சொல்லுவோம் வெளிக்கு போறான்னு சொல்லி கருப்பம்
1: போயிட்டு
0: வந்தோம் அப்படியானவர்கள்லாம் அந்த உண்ட
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம்.
3: இதுவரை நேரம் கடந்த வாரம் இடம்பெற்ற உதவோம் நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்போடு இணைந்திருந்தீர்கள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் த தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gare Lagonnais Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Lagonnais
7: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். டிட்வா புயலால் நிவாரணமின்றி தவிக்கும் பேராதனை பெனிதெனிய மக்கள் இரண்டாவது முறையும் வெள்ளத்தில் சிக்கி தமக்கு இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை என கூறி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். டிட்வா சூறாவளியினால் அண்மையில் பெய்த கனமழையினாலும் தமது வீடுகள் நீரில் மூழ்கி பலத்த சேதமடைந்த போதிலும் பெனிதெனிய பகுதியைச் சேர்ந்த சிலர் தமக்கு நிவாரணம் வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்வெஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். நீதவான் நீதிபதி பீட்டர்ஸ் பால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வெஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹேட்டன் டிகோயாவைச் சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து 1ஆம் தேதி அன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் நீதிபதி அவர்களை இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வங்கிக் கணக்கில் மீண்டும் வரைவிக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் எதுவுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த ஆட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் ஆஸ்வெஸ்ம நலன்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக தகவல் வந்துள்ளதை தொடர்பில் மேலதிக முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினரின் வாதங்களை பரிசீலித்த அட்டன் நீதிபதி பீட்டர் போல் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் எனவும் இதுபோன்ற அரச பணத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கவும் இந்த மாதம் மீண்டும் 25ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பெனிதெனிய சந்தியில் கூடிய இவர்கள் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டை துப்புரவு செய்வதற்காக வழங்கப்படும் 25,000 ரூபாயும் சிலருக்கு மட்டும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நம்மில் பெரும்பாலானோர் சுய தொழில் செய்தே வாழ்ந்து வருகின்றோம். இப்போது அவை அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிட்டது. நாங்கள் முற்றிலும் அனாதரவாகிவிட்டோம் என தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியமா அல்லது சாதாரண பெரும்பான்மை போதுமா அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டுமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்வெஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி செய்த சந்தேகத்திற்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதவான் நீதிபதி பீட்டர் போல் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு $1,000,000,000 நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முடிவுகளை அறிவித்த போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச மேற்கண்டவாறு தெரிவித்தார். உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் $1,000,000,000 நிதியுதவி 2026-2031 காலப்பகுதியில் எமது நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளது. அதில் $100,000,000 வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 9 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரத்தின் பிரகாரம் இலங்கை அரசுக்கும் உலக வங்கிக்கு குழுமத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் மூலம் பொருளாதார ஆற்றல் வளங்களுடன் கூடிய
பகுதிகளை பலப்படுத்துதல், நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் தொடர்புகளை விரிவாக்கம் செய்வதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகரித்தல், பிறந்தகு பிராந்திய அபிவிருத்தியின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அமைவாக உத்தேச வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கிக் குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். போலந்தின் வரலாற்று சிறப்புமிக்க நோவிஷாட் நகரில் நடைபெற்ற போல்செட் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்பட்ட 2026 ஆண்டுக்கான போலந்து அழகுராணி போட்டியின் பிரமாண்ட இறுதிப்போட்டி நிகழ்வில் இலங்கை முக்கிய இடத்தை வகித்துள்ளது. இந்த விழாவில் போலந்துக்கான இலங்கை தூதுவர் பிரியந்திகா தர்மசேன கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் ஏற்பாட்டில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான 24 அலைகளும் அவர்தம் படப்பிடிப்பு குழுவினரும் கடந்த ஜூன் மாதம் 7 முதல் 17 வரை இலங்கைக்கு விசேட சுற்றுலா மேற்கொண்டிருந்தனர். இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் அலைகளின் பிகினி ஆடை படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டு போலந்து ஊடகங்களில் பெருமளவில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டி மேடையில் போட்டியாளர்கள் இலங்கையில் அனுபவித்த விருந்தோம்பல், இயற்கை அழகியலை வெளிப்படுத்தும் விசேட காணொலி திரையிடப்பட்டு இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு சர்வதேச அளவில் பெரும் அங்கீகாரம் தேடித்தரப்பட்டுள்ளது. போட்டியில் விக்டோரியா அப்டேக் மிஸ் போலந்து 2026 மகுடம் சூட்டப்பட்டார். இவர் அடுத்து நடைபெறவுள்ள மிஸ் சூப்பர் நேஷனல் போட்டியில் போலந்தை பிரதிநிதிப்படுத்தி தகுதி பெற்றுள்ளார். வெற்றியாளருக்கு பணப்பரிசுடன் வாசோவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அனுசனையோடு 10 நாட்கள் இலங்கையில் தங்கி மகிழ்வதற்கான 2 விமான பயணச்சீட்டுகள் முழுமையாக விருந்தோபலுடன் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரட்ணமுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கேந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை விளைவித்ததாக குற்றஞ்சாட்டி பிரதிவாதியான ராஜித சேனாரட்ணமுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழலை விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கறை பெற்று சாகாமம் பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரைந்து செயற்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் திட்டமிடப்பட்ட பொறிமுறை ஒன்றை கையாண்டு குறித்த உத்தியோகத்தர் பணத்தை பெற்றுக் கொள்ளும்போது அவரை கையும் மையமாக பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தற்போது அதிகாரிகளின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மீதான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் ஏனைய பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் இனிவரும் நாட்களில் மேலும் பல அரசு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் மேலதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகள் வழங்கும் பொருட்டு ஜெனீவாவில் உள்ள இலங்கை கவுன்சிலர் ஜெனரல் அலுவலகத்தினால் 2 நாட்கள் கொண்ட மாநாடு சேவை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு சேவை எதிர்வரும் 29 மற்றும் ஆகஸ்ட் 30 ஆகிய தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இது காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த சேவையின் ஊடாக கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளல், கடவுச்சீட்டில் பெயர் திருத்தங்களை மேற்கொள்ளுதல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள், இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் இபிஎம்டி தொகுதியின் ஊடாக பெறப்படும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை விநியோகித்தல், சிவில் நிலை உறுதிமொழி பத்திரங்கள் சான்றளித்தல், ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிமொழி பத்திரங்கள் மற்றும் அதிகார பத்திரங்கள் சான்றளித்தல் ஆகிய சேவைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட உள்ளது. கால அவகாசம் குறைவாக உள்ளமையினால் இந்த சேவைகளை பெற விரும்புபவர்கள் எதிர்வரும் 27 தேதிக்கு பின்னர் www.langamission.org.mcs என்ற
இணையதள முகவரிக்கு பிரவேசித்து முன்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொண்டாடப்பட்ட குப்பிகளை மீண்டும் கொட்டப்பட்ட குப்பிகளை மீண்டும் அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை புதன்கிழமை கவனீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. வலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்வதற்காக தோண்டப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வலி வடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டதில் இருந்து இதுவரை காத்திரமான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினமான நாளை தினம் புதன்கிழமை குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொட்டப்பட்ட குப்பைகளால் ஏற்படும் சூழல் சார், சமூகம் சார் பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதேவேளை ஆடி அமாவாசை தினத்தன்று தமது 300 பிதிர்கடன்களை நிறைவேற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கீரிமலை பகுதியில் பலர் ஒன்று கூடுவார்கள் என்றும், மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோத்சவத்தை முன்னிட்டு குறித்த பகுதியில் மாவட்டபுர கந்தன் தீர்த்தமாட செல்வார் என்பதாலும் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆடி அமாவாசை தினத்திற்கு முன்னர் மீண்டும் அள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் குப்பைகளை அள்ளுவதற்காக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பில் எரிபொருளுக்கான 600 கொடுப்பனவை அதிகரித்து தருமாறு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று 2 நாளாக சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பலர் கிராம சிவகர அலுவலகத்திற்கு வந்து திரும்பி சென்றுள்ளனர். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களிடம் ஆடை தடை குறித்து இன்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் சில அரசு உத்தியோகத்தர்களால் தேவையற்ற தலையீடுகளுக்கு உள்ளாகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கிறது. ஒவ்வொரு சமூகத்தவரதும் சமய கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களினதும் பொறுப்பாகும். இதனை மீறும் அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும். சில அரச உத்தியோகத்தர்களில் இதுபோன்ற செயற்பாடுகள் சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும். இது அரசாங்கத்தின் பலமான நாடு கொள்கையை கேள்விக்குறியாக்கும். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் அடிக்கடி தேவையற்ற தலையீடு செய்யப்படுவதால் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான்

0: ഇടപെട ഉള്ളത്.
1: നീതിപതികൾ ഓയ്വു പെറും വയതിനെ അധികരിക്കും യോജന തുടർബിൽ മക്കൾ ആണിക്കാണ് സട്ടത്തരണികൾ സംഘത്തിനർ ഊടക സന്ധിപ്പൊன്றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர்.
2: நீதிபதிகൾ ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் சமூகத்தில் அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதினை நீட்டிப்பதனூடாக நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு தாக்கம் ஏற்படுவதாகவும் எதிர்காலத்தில் அது பாரிய ஆபத்தாய் மாறும் எனவும் அச்சம் ஏற்படுத்தப்படுகின்றது. அது எவ்வாறு நடக்கும்? தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் வயதை மேலும் 2 வருடங்களால் அதிகரிப்பது மாத்திரமே இதனூடாக எதிர்பார்க்கப்படும் விடயமாகும். அவ்வாறு இருக்கும் போது அரசியலமைப்பின் 82வது பிரிவின் பிரகாரம் நாட்டின் சட்டத்தை திருத்தி நாட்டிற்கு பொருத்தமான அவசியமான திருத்தங்களை செய்வதற்கான இயல்மை உள்ளது. எனவே அந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீட்டிப்பதன் ஊடாக அதுவரை பெற்றுக்கொண்ட முதிர்ச்சி, அறிவு, விவேகம் ஆகிய அனைத்தையும் நமது சட்டத்துறை முன்னேற்றத்திற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும். அதனால் சமூகத்தில் உருவாக்கப்படும் இந்த மாயை முற்றிலும் பொய்யானதாகும்.
0: இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவெடிகளை அகற்றும் திட்டம் பெரும் வெற்றி அடைந்துள்ளது என்று விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் கண்ணிவெடி அகற்றுவதற்கான சர்வதேச தூதுவருமான ரோஷமண்ட் பைக் தெரிவித்துள்ளார். பாத்திரமுல்லையில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் அமைச்சர் சுசில் ரணசிங்கவை சந்தித்த போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த ரோஷமண்ட் பைக் சர்வதேச தரத்திற்கு அமைய பணிகள் முன்னெடுக்கப்படுவதை பாராட்டியுள்ளார். அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கையில் கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்த பகுதிகளில் சுமார் 90% பகுதிகள் தற்போது வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 20.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதி மிகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் காணப்படுகிற போதிலும் எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் இலங்கை முழுமையாக கண்ணிவெடிகள் இல்லாத நாடாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விசேட பயிற்சி பெற்ற 500 இலங்கை ராணுவ வீரர்கள் கண்ணிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் பிற பிரிவினரின் பணிகளுக்கு மேலதிகமாக ராணுவம் ஆண்டிற்கு 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அகற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது. திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதி கடந்த ஆண்டை விட அரசாங்கத்தினால் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்ணிவெடி அகற்றும் திட்டமானது வெறும் வெடிபொருட்களை அகற்றுவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பதுடன் சுற்றுலாவை மேம்படுத்தி சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் பலப்படுத்தும் என்று தேசிய முயற்சியாக விளங்குவதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தண்ணி ஜகத் அபேசிங்க இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி தற்போதைய பிரதம நீதியரசரை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து அண்மையில் வெளியிடப்பட்ட கூற்றுக்கள் தீவிர கவனத்திற்கு உரிய விவகாரமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் கூட்டுவதற்கான முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்ட திருத்த யோசனைகள் தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சட்டமூலங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அவை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்ட நாளில் இருந்து 14 நாட்களுக்குள் அவற்றின் அரசியலமைப்பு தன்மையை உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த எந்தவொரு தரப்பிற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. இந்த நிலையில் சட்டத்திணிகள் சங்கத்தின் சில உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் நோக்கிலான நடவடிக்கை என சித்தரிக்கும் வகையில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் இந்த கூட்டுகள் பொதுமக்களையும் மகா சங்கத்தினரையும் தவறாக வழிநடத்துவதாகவும் அபிநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு சட்டத்தணிகள் சங்க தலைமைத்துவம் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு சங்கம் பதிலளிக்க தவறியுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த விடயத்தில் சங்கத்தின் தற்போதைய மௌனமானது குறித்த கருத்துக்களை சங்கம் அங்கீகரிப்பதாகவே பொதுமக்கள் மத்தியில் தோட்டத்தை ஏற்படுத்தும் என கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்தண்ணிகள் சங்கம் தனது தொழில்முறை தன்மையை பேணி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவுடன் இது குறித்து கலந்துரையாட வாய்ப்பளிக்குமாறும் ஜகத் அபிநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயது எல்லையை நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவான் வெல்ல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார்.

0: நாட்டில் நிலவும் பிரச்சினைகளை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான விடயமாக மாறியுள்ளது. உரம் மற்றும் நீர்ப்பாசன புனரமைப்பு சிறைச்சாலை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதே நாட்டின் மிகப்பெரிய தேசிய முன்னுரிமாக தற்சமயம் மாறி காணப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படுவதால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை, வறுமை ஒழியப் போவதும் இல்லை, வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இந்த ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பின் ஊடாக அரசாங்கம் எதிர்பார்த்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் கூட உருவாக்கப்படாது. தனி கட்சி முழு நாட்டையும் ஆளும் செயற்பாடே இதன் ஊடாக உருவாக்கப்பட போகிறது. இந்த அரசாங்கம் நாட்டில் தனி ஆட்சியை கொண்டு வர முற்படுகிறது. இதனால் ஜனநாயகம் சீர்குலைந்து நீதித்துறையின் சுதந்திரத்திற்குரிய பாரிய அடி விழுவதுடன் நீதி வழங்கும் செயற்பாடும் முடங்கி போகும். கடந்த காலத்தில் இளைஞர் மன்றங்கள், சிவில் பாதுகாப்பு குழுக்கள் போன்றவற்றுக்கு கூட பெலவத்தை கட்சி அலுவலகத்தின் பட்டியலின்படியே பதவிகள் வழங்கப்பட்டது. ஜனநாயகத்தை நாசம் செய்யும் திட்டத்தை முன்னெடுத்த இந்த அரசாங்கம் தற்போது நீதித்துறையின் மீதும் அழுத்தம் கொடுக்க முற்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளின் உரிமைகளை பலப்படுத்தும் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் காணப்பட்ட போதிலும் அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. அரசாங்கம் இவற்றை செய்யாவிட்டாலும் தற்போது அடிப்படை உரிமைகளுக்குள் வராத பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய தரப்பினரின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக மாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை விடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்குவதற்காகவே அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைத்தது. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். தற்போது அரசாங்கம் பொய்களை கூறி பிரச்சினைகளை மறைத்து வருகிறது. நாட்டில் 30-40% வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகின்றார்கள். வைத்தியசாலைகளில் மருந்துகளின்மையால் தனியார் மருந்தகங்களிலிருந்து மருந்துகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய பிரச்சனைகள் இருக்கும்போது அரசாங்கம் தனி கட்சி ஏகாதிபத்தியத்தை நாட்டில் கொண்டு வர முற்படுகிறது. 11 லட்சம் வழக்குகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அரசாங்கம் அதிகரிக்க முற்படுகிறது. ஆனால் உயர்நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் உள்ள நீதிபதி வெற்றிடங்களை அரசாங்கம் இன்னும் நிரப்பவில்லை. அரசாங்கம் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு விடுக்கப்படும் பாரிய அடியாகும் என்றார். தற்போதைய அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வேளையில் சில குழுக்கள் இணைந்து நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலையை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் தெரிவித்துள்ளார்.
1: இந்த நாட்டு மக்கள் மாறுபட்ட யுகத்தை எதிர்பார்த்தார்கள் என நான் நினைக்கின்றேன். இப்போது அந்த மக்கள் ஆணைக்குள் நாம் கூறிய பல விடயங்களை இப்போது செய்து வருகின்றோம். திருடர்களை பிடிப்பது, திருடர்களுக்கு தண்டனை வழங்குவது, திருட்டை நிறுத்துவது, அதன் பின்னர் அரசியல் கலாச்சாரத்தில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துவது, இவை அனைத்தையும் இப்போது நாம் செய்து வருகின்றோம். அதனால் மறுபுறம் பார்த்தால் திருடர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என இப்போது திருடர்களுக்கு தெரியும். திருடர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தப்பியோட முடியாது என அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த பக்கத்திலிருந்து நாட்டை பல்வேறுபட்ட குழுக்களை இணைத்து இந்த நாட்டை ஸ்திரத்தன்மையற்ற சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அவர்கள் என்னதான் செய்தால் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது என நாம் நம்புகின்றோம். அதனால் இந்த மக்கள் ஆணை உள்ள அரசாங்கத்தினை வீழ்த்தி பழையவர்களிடம் நாட்டினை மக்கள் வழங்க மாட்டார்கள்.
0: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நாடே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலேயே இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப் பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும், போதைப் பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்குவது தொடர்பான சட்ட திருத்தங்களை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழக்கு தாமதங்களை தவிர்க்க தடயவியல் அறிக்கைகள் வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டு கடந்த ஜூலையில் மட்டும் 6414 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறை கைதிகளின் சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்த கைப்பற்றப்படும் போதைப் பொருளின் அளவை வகைப்படுத்தி தரவுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை அண்மையில் 5 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையால் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சிறைகளில் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நிதி ஒதுக்குமாறும் புனர்வாழ்வு சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுக்க மிதுரு பாசல திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கான போதைப் பொருள் பரிசோதனை கருவிகளை மருந்தகங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்ற விசாரணை பணிகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடுவில நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிபர் தொடர்பில் பொது வழியில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திற்கு சாகர காரியவசம் இன்று முற்பகல் அழைக்கப்பட்டார். அதன்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு கடுவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருந்தார். போதைப்பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4,962 கைதிகளில் 1,506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தின் போதே அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறைச்சாலைகள் திணைக்களம், சமூக அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் திணைக்களம், புனர்வாழ்வு பணிகள் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்ற உத்தரவுகளின் கீழ் புனர்வாழ்வுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளுக்கும் தாமாக முன்வந்து புனர்வாழ்வு பெற விரும்பும் கைதிகளுக்கும் இந்த திட்டங்கள் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வெவ்வேறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் அனைத்து கைதிகளுக்கும் தற்போது புனர்வாழ்வு வாய்ப்புகளை வழங்க முடியாத நிலை காணப்படுவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் இங்கு குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு திட்டங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக தேவையான பணியாளர்களை நியமிக்கவும் நாடளாவிய ரீதியில் பிரதேச செயலக மட்டத்தில் புனர்வாழ்வு திட்டங்களை பலப்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் புனர்வாழ்வு பெற்ற நபர்களுக்கான சமூக அங்கீகாரம் மற்றும் நற்சான்றிதழ்களை பெறுவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. புனர்வாழ்வு செயற்பாடுகளை மேலும் பயனுள்ளதாக்கவும் புனர்வாழ்வு பெற்ற நபர்கள் மீண்டும் சமூகத்தில் இணைவதை இலகுபடுத்தவும் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிகளை திருத்த வேண்டியதன் அவசியத்தை குழுவின் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்திற்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கோட்பாடுகளின்படி மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாக அமைவதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சபையின் இந்த போதனையின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என பேராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இலங்கையின் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளதாகவும் நீதித்துறை எடுக்கும் தீர்மானங்கள் அல்லது விசாரணைகளில் எந்தவொரு வகையிலும் தலையிட விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கலை விரும்புவதில்லை. நபர்கள் எப்போது கசப்பான உணர்வுகளை தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் கடந்து மனப்பூர்வமாக மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சிவில் சமூகம், சட்ட அமைப்புகளும் நிறுவப்பட்ட நீதித்துறை மூலமாக பொது அமைதி, நீதி மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திருத்தத்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்வாறான தீவிரவாத தாக்குதல்கள் வழிபாட்டு தலங்களிலோ அல்லது நாட்டின் வேறு எந்தவொரு பகுதியிலோ மீண்டும் இடம்பெறாத வகையில் தடுப்பதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களால் என்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். தங்காலை பழைய சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையாக ஸ்தாபிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தனி ஹர்ஷன நாணயக்காரவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
1: சிறைச்சாலைகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் செயற்பாட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்து நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜீத் இந்திக்க தலைமையில் இந்த கூட்டம் கூடிய போது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 4,962 கைதிகளில் 1,506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக இதன் போது வெளிப்படுத்தப்பட்டது. புனர்வாழ்வு திட்டங்களுக்கு தேவையான அதிகாரிகளை பணிக்கமர்த்துவதற்கும் நாடளாவிய ரீதியிலுள்ள பிரதேச செயலக பிரிவுகளின் மட்டத்தில் இந்த திட்டங்களை வலுப்படுத்துவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மாளிகாவத்த பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குட்டுக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவத்தையில் உள்ள கட்டிடப் பொருட்கள் விற்பனை நிலையத்திற்கு அருகில் பிற்பகல் 1:20 அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. ஊந்துருளியில் பயணித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த 54 வயதானவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவன் கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் என தெரியவந்துள்ளது. அண்மையில் ரத்மலான பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்கும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் தினசரி தேடுதல் நடவடிக்கைகளின் போது 587 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 27,773 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போதே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் குற்ற செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேநேரம் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 138 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 114 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4,521 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் காவல்துறை அதிபர் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை தலைமையகம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது.
1: சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த ரத்மலானை சைமா என்ற சந்தேக நபரை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுகல தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் நேற்று பிற்பகல் நாட்டிற்கு அழைத்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவும் மலேசிய போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ரத்மலானை சைமா பிரபல குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரானின் முக்கிய உதவியாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 41 வயதான குறித்த சந்தேக நபர் ரத்மலானையை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். 2014 ஆண்டு பேராதனையில் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி ஒருவரை கடத்தி சென்று தாக்கி படுகாயம் ஏற்படுத்தியமை, 2016 ஆண்டு பேராதனை பகுதியில் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ரத்மலானையை சேர்ந்த 35-31 வயதான இருவர் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி சப்ரஹமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அநேகமான நேரங்களில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வேடாந்த மகோத்சவத்தின் இருதோற்சவ திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆரம்பத்தில் முருகப்பெருமானுக்கு மூலஸ்தான பூஜை வழிபாடுகள், வசந்த மண்டப பூஜை வழிபாடுகள் என்பன இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் பஞ்சரதமேறி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த திருக்காட்சியை காண்பதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தவர்களும் இதில் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்திருந்தனர். அத்துடன் பக்தர்கள் காவடிகள், அங்க பிரதிஷ்டைகள், கற்பூர சட்டிகளை எடுத்து வந்து நேத்திக் கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபில்லில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினா்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால கிண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gones Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தொடரும் இந்திய செய்திகள். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது. ஆனால் மூன்று நிபந்தனைகளும் முழுமையாக நிறைவேறும் வரை நாடாளுமன்ற முடக்கம் தொடரும் என காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் நேற்று நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20 தொடங்கிய நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு, மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா, டெல்லியில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை அடுத்தடுத்து எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆகஸ்ட் 13 மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைய உள்ள நிலையில் வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்க மசோதா ஆகியவை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த 3 நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு அரசு தரப்பில் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று தெரிவித்தார். காங்கிரசின் 3 நிபந்தனைகள் டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தனர். அப்போது ராகுல் காந்தி கூறியதாவது, டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பிளர் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது ஜார் என்று அமித்ஷா தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டின் உள்துறை அமைச்சர் என்பதால் துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது அவருக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நிகழ்ந்ததா என விளக்கம் அளிக்க வேண்டும். ஒருவேளை அவர் உத்தரவிட்டிருந்தால் அவரே குற்றவாளி. இது குறித்து அறியவில்லை என்றால் நிர்வாக திறனற்றவர். இதில் எதுவாக இருந்தாலும் அவர் பதவி விலக வேண்டும் என்பதே முதல் நிபந்தனை. பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும். இரண்டாவதாக, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும். மூன்றாவது, அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளிலும் எந்தவித சமரசமும் மேற்கொள்ள முடியாது என்றார். குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வுபூர்வமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயற்படுத்த தவறியுள்ளனர் என குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஆகஸ்ட் 13 விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேற்று தெரிவித்தார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. அரசாங்க வேலைகளுக்கு தகுதி பெறும் தேர்வுகளில் குளறுபடி நடப்பதாக மாணவர்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களில் சிலர் உண்ணாவிரதம் மேற்கொள்ளுகின்றனர். அண்மையில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஆயிரக்கணக்கானோர் நீட் மருத்துவ தேர்வு கசிவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் விளைவாக ஜூலை 25 இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். ஜார்க்கண்டில் ஆர்ப்பாட்டங்கள் ஜூலை 29 தொடங்கியது. ஜார்க்கண்டில் உண்ணாவிரதம் நடத்தும் ஒருவர் தேர்வுகள் நடத்தப்படும் முறையை மொத்தமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். அங்கு தேர்வுகளை அரசாங்கம் சார்பாக தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தியது. தேர்வுகளை ரத்து செய்யும்படியும் தனியார் நிறுவனத்தை விசாரிக்கும்படியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஜார்க்கண்ட் அரசாங்கத்துக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாநில சட்டமன்ற கட்டடத்தை நோக்கி நடக்க தொடங்கினர். முன்னெச்சரிக்கையாக கட்டடத்தை சுற்றி காவல்துறை தடுப்புகளை வைத்திருந்தது. இந்தியா முழுவதும் இளைஞர்களிடையே விரக்தி அதிகரிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வேலையின்மை. புதுடில்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலம் எதிர்க்கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா கட்சி வசம் இருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கு 1.50 லட்சம் பேர் நியமிக்கப்படும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் அதனால் ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் அடித்து செல்லப்பட்டதில் 9 உயிரிழந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டம் பெல்டங்கா கிராமத்தைச் சேர்ந்த 16 இளைஞர் ஒருவர் கடந்த சில ஆண்டுகளாக தனது பெரும்பாலான நேரத்தை குளத்திலேயே கழித்து வரும் சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் உடலில் கடும் எரிச்சல் ஏற்படுவதாகவும் தண்ணீருக்குள் இருக்கும்போது மட்டுமே அந்த எரிச்சல் குறைவதாகவும் குறித்த இளைஞர் தெரிவித்துள்ளதுடன் தனது உடலுக்குள் ஜின் எனப்படும் அமானுஷ்ய சக்தி இருப்பதாக அவர் நம்புகிறார்.
நீண்ட நேரமாக தண்ணீருக்குள் இருக்கும் பழக்கத்தால் அவரது தோல் நிறம் வெளிரி போயுள்ளது. அத்துடன் சளி மற்றும் கடுமையான இருமலாலும் அவர் அவதிப்பட்டு வருகிறார். அவருக்குரிய சிகிச்சை அளிக்க குடும்பத்தினர் முயன்ற போதிலும் போதிய நிதி வசதி இல்லாததால் தொடர் மருத்துவ உதவியை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். நீரினால் ஏற்படும் ஒவ்வாமையான அக்வாஜெனிக் புரூட்டஸ் என்ற அரிய மருத்துவ நிலையாக இது இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்திக்கின்றனர். இருப்பினும் அந்த இளைஞருக்கு தென்படும் அறிகுறிகள் இந்த நோயின் இயல்புக்கு நேர்மாறாக இருப்பதால் துல்லியமான காரணத்தை கண்டறிய கூடுதல் மருத்துவ பரிசோதனைகள் அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞரின் நிலை குறித்து அறிந்த அந்த பகுதி மக்கள் அவர் இருக்கும் குளத்துக்கே சென்று அவருக்கு தேவையான உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து தண்ணீருக்குள்ளேயே இருப்பது அவரது உடல்நிலையை மேலும் சீர்குலைக்கும் என்பதால் அவருக்கு உடனடியாக உரிய மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பங்கு விலக்கல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையால் ரூபா 45,306 crore வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌதரி நேற்று தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரி மனுக்களை August 17 வரை விசாரிக்க உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் உத்தரப்பிரதேச அரசு அமைத்த SID மற்றும் மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது வரை 8 உத்தரப்பிரதேச காவல்துறை கைது செய்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு புதிய உச்சம் தொட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 60,534 crore இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கி வரும் வேளையில் அவர் இவ்வாறு கூறுகின்றார். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. போரில் ஏற்படும் சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் முன்னதாக நிபந்தனை விதித்தது. அதற்கு பதிலளித்த டிரம்ப் போர்கள் தாக்குதல்கள் போராட்டங்கள் ஆகியவற்றில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மக்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். இதற்கு முன் அப்படி ஒரு கோரிக்கையை வைத்ததில்லை. டிரம்பின் புதிய கோரிக்கையால் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் மேலும் கடினமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா முதலில் தனது துறைமுகங்கள் மீதான முட்டுகையை அகற்றி எண்ணெய் துறை மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்கிறது ஈரான். ஹோர்முஸ் நீரிணை மூடியிருப்பதால் எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா ஹமேனி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கூறப்படும் சூழலில் முஸ்தபா ஹமேனியுடன் 7 ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த சந்திப்பில் அவர் மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தியதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவிக்கின்றார். இருப்பினும் இந்த முக்கிய சந்திப்பு எப்போது எங்கு நடைபெற்றது என்ற விவரங்கள் அவர் வெளியிடவில்லை. மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு நேற்று பேட்டியளித்த அதிபர் மசூத் பெசஸ்கியான் மேலும் கூறியதாவது, எதிரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நமக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. பிரிவினைகள் உருவாவதை தடுப்பதே நமது முக்கிய பணியாகும் என்று முஸ்தபா ஹமேனி வலியுறுத்தினார். மக்களின் வாழ்வாதாரம், சந்தை நிலவரம், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஆகியவற்றுடன் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் தற்போது உருவாகியுள்ள பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் விரிவாக விவாதித்தோம் என்றார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி 28 நடத்திய வான்வழி தாக்குதலில் தலைமை மதகுரு அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து அவரின் மகன் முஸ்தபா ஹமேனி புதிய தலைமை மதகுருவாக கடந்த மார்ச்சில் பொறுப்பேற்றிருந்தார். அதன் பிறகு முஸ்தபா ஹமேனியுடன் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நடத்தியதாக கருதப்படும் இரண்டாவது சந்திப்பு இதுவாகும். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள சோஃபா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ரியாத்தில் உள்ள மூசா சைனா தொழிற்பேடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் நிலைமையை கண்காணித்து வருகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடைமுறைகளையும் சவுதி அதிகாரிகளுடன் இணைந்து ரியாத்தில் உள்ள வங்கதேச தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் சுமார் 35 லட்சம் வங்கதேசத்தவர்கள் வசித்து வருகின்றனர்.
வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றும் நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் அங்குள்ள தொழிலாளர்கள் 270 கோடி டாலருக்கும் அதிகமான தொகையை வங்கதேசத்துக்கு அனுப்பியுள்ளனர். ரஷ்யாவின் தடிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிசிகாம்ஸ்க் நகரில் உள்ள நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 48 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக திகழ்கிறது. இங்குள்ள தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் தாக்கியதாக தடஸ்தான் மாகாண தலைவர் ரஸ்டம் மினிஹானோவ் தெரிவிக்கின்றார். கடந்த சில மாதங்களாகவே ரஷ்யாவின் எண்ணெய் வளங்களை அழிக்கும் நோக்கில் உக்ரைன் தொடர்ந்து தொலைதூர ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தொடர் தாக்குதல்களால் ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு எண்ணெய் சுத்திகரிப்பு திறனும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் மையப்பகுதியான டினிப்ரோ மாகாணத்தில் அமைந்துள்ள உலக சுகாதார அமைப்பின் சேமிப்பு கிடங்கு மீது கடந்த 24 மணி நேரத்துக்குள் ரஷ்யா 2 முறை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் போர்க்கள மருத்துவமனைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் $500,000 மதிப்பிலான அவசரகால மருத்துவ பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த மரண தண்டனை தீர்ப்பை சுட்டிக்காட்டி வங்கதேசத்துக்கு அவரை நாடு கடத்த வேண்டும் என இந்தியாவுக்கு அந்த நாட்டு அரசு கோரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் இந்தியா அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்தார். நந்தாபுரி மாநிலத்தில் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் சம்பவம் நடந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாலோங் ரிவைரிங் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் அதிகாரி தோங் சாய் ஜென் பிரசட் கடுமையாக காயமடைந்தார். முகத்திலும் கழுத்திலும் சுடப்பட்ட அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது ஓட்டுநரின் கையில் குண்டு பாய்ந்தது. அவரது உடல்நிலை சீராக உள்ளது. அதிகாரியை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை நம்புகிறது. பண விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாலோங் கூறுகின்றார். அதிகாரியை சுடும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் துப்பாக்கியை எடுத்ததால் தாம் சுட்டதாக சாலோங் கூறுகின்றார். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சுறா மீன்கள் விரைவில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம். சூறாவளி வந்தால் சுறா முன்கூட்டியே தகவல் சொல்லலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த 6 ஆய்வாளர்கள் அது குறித்து சோதனை நடத்துகின்றனர். அவர்கள் சில வகை சுறா மீன்களில் CTD எனும் உணர்கருவியை செலுத்த முடியுமா என்பதை பரிசீலிக்கின்றனர். உணர்கருவி மூலம் கடல் வெப்பநிலை ஆழம் போன்ற தகவல் சேகரிக்கப்படுகிறது. அப்படி சுறாவில் CTD செலுத்தப்பட்டால் அது பெருங்கடலில் நீந்த ஆய்வாளர்களுக்கு தகவல் அனுப்பப்படும். கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தை வைத்து சூறாவளி எப்போது வரும், எப்படி வரும் என்பதை ஆய்வாளர்கள் கணிப்பார்கள். சுறா மீன்கள் அதிக எண்ணிக்கையில் பெருங்கடல் முழுவதும் நிறைந்து இருப்பதால் ஆய்வுக்கு நல்ல தரவு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இப்போதைக்கு அமெரிக்காவில் கிழக்கு கரையில் உள்ள சுறாக்கள் மட்டுமே சோதிக்கப்படுகின்றன. கொலம்பியாவில் நேர்ந்த வலுவான நிலநடுக்கத்தில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். கொலம்பியாவில் மேற்கே உள்ள ஷோகோ வட்டாரத்தை 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. அங்குள்ள 107 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. கொலம்பியா முழுவதும் பூமி குலுங்கியது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பக்கத்து நாடுகளான வெனிசுவேலா, எக்குவடோர், பனாமா ஆகிய இடங்கள் வரை அதன் அதிர்வு நீண்டது. கொலம்பிய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிலையை அறிவித்துள்ளது. மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக அந்த நாட்டு துணை அதிபர் கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே கொலம்பியா நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஐரோப்பிய ஒன்றியம் தனது
காப்பர்நிக்கஸ் துணை கோளத்தை பயன்படுத்துகிறது. மீட்பு பணிகளில் கூடுதல் உதவி வழங்க ஒன்றியம் தயாராக இருப்பதாக அதன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் குறிப்பிடுகின்றார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கொலம்பியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளனர். ஹாரி போட்டர் ரசிகர்கள் இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளனர். பிரிட்டனுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஒரு நீண்ட மின்சார இணைப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இணைப்பு ஒரு கடற்கரையை தாண்டி செல்ல இருந்தது. ஆனால் அதே கடற்கரையில் ஹாரி போட்டர் ரசிகர்களுக்கு பிடித்த டோஃபி கதாபாத்திரத்தின் நினைவகம் இருந்தது. அந்த மின்சார இணைப்பு நினைவகத்திற்கு இடையூறாக அமைந்திருக்கும் ஜார் அந்த கதாபாத்திரம். ஹாரி போட்டர் என்ற பிரபலமான ஆங்கில திரைப்பட தொடரில் டோபி எனும் கற்பனை கதாபாத்திரம் இடம்பெறும். அந்த படத்தில் டோபி இறந்துவிடும். பிரிட்டனின் வேல்ஸ் பகுதியில் கடற்கரை ஒன்றில் டோபியின் உடல் அடக்கம் செய்யப்படுவது படத்தில் காட்டப்படும். டோபியின் ரசிகர்கள் அந்த கடற்கரையில் அதற்கு ஓர் உண்மையான நினைவகத்தை உருவாக்கினர். நினைவகத்தில் ரசிகர்களின் கடிதங்கள், சிறு கேட்கள் என பல அன்பளிப்புகள் குவிந்து கிடக்கும். மின்சார திட்டத்தை கேள்வியுட்ட பல ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான ரசிகர்களிடமிருந்து அது குறித்து அழைப்பு வந்ததாக செய்திகள் தெரிவிக்கிறது. அதனால் அந்த மின்சார இணைப்பை வேறு வழியாக அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. ரசிகர்களுக்கு வெற்றி. ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் ஒரு கொலை விசாரணையை கைவிட்டுள்ளனர். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸின் கோல்ஃபன் நகருக்கு அருகே ஒரு பெட்டி சாலை ஓரத்தில் கிடந்தது. அதனை கவனித்த பொதுமக்கள் சிலர் பெட்டியில் பெண்ணின் உடல் இருப்பதாக எண்ணினர். பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று எண்ணி அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். அதிகாரிகள் நடத்திய பிரேத பரிசோதனையில் உண்மை தெரிய வந்தது. பொம்மைக்கு தத்ரூபமான மனித அம்சங்கள் இருந்ததாக அதிகாரிகள் கூறினர். விளம்பரம் முடி முதல் ஆடை வரை பொம்மைக்குள் இருந்தது. அது மூக்குத்தியும் அணிந்திருந்தது. காயங்களை குறிக்கும் வடுக்களும் இருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். விரல் மூட்டுக்களை நெட்டி முறித்து டக் என சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியையும் தருகிறது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? நமது மூட்டுகளில் எலும்புகளுக்கு இடையே வளவளப்பான திரவம் ஒன்று உள்ளது. மூட்டுக்களை இழுக்கும் போதோ வளைக்கும் போதோ அவற்றுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறது. அப்போது திரவத்தில் கரைந்திருக்கும் வாயுக்கள் சிறிய குமிழ்களாக உருவாகின்றன. அந்த குமிழ்களில் ஏற்படும் மாற்றமே டக் என்ற சத்தத்துடன் வெளிவருகிறது. இந்த சத்தம் சில நேரங்களில் மிகவும் உரக்க கேட்கலாம். ஆனால் மூட்டுக்களை நெட்டி முறிப்பது பொதுவாக ஆபத்து ஆனது அல்ல என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதனால் மூட்டு தேய்மானம் ஏற்படும் என்பதற்கும் ஆதாரம் இல்லை. கைகளில் பிடிப்பு வலியை குறையும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை. இருப்பினும் அதிக வலு கொடுத்து மூட்டுக்களை முறிப்பது காயத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக கழுத்தை அதிக வலு கொடுத்து முறிப்பதை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதில்லை. மூட்டுக்களில் வலியோ வீக்கமோ ஏற்பட்டால் அதை கவனிக்காமல் விடக்கூடாது. எனவே மெதுவாக மூட்டுக்களை நெட்டி முறிப்பது பெரும்பாலும் பாதிப்பில்லாத பழக்கமே என்கின்றனர் நிபுணர்கள். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து விமானம் புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் போர்டர் ஏர்லைன் பயணமே ரத்து செய்யப்பட்டது. காரணம் ஒரு சிறுவன். இருக்கையில் அமராமல் நின்று கொண்டிருந்த அவனை விமான சிப்பந்திகள் கவனித்தனர். அவர்கள் உட்காரும்படி கூறினர். இருக்கை வாரை அணிவது அவசியம் என்றும் வலியுறுத்தினர். சிறுவனின் பெற்றோரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தனர். ஆனால் சிறுவன் கேட்கவில்லை என்று த நியூயார்க் டைம்ஸ் கூறுகிறது. ஓடுபாதை மூடப்படும் நேரம் நெருங்கிவிட்டதால் சிறுவனையும் பெற்றோரையும் விமானத்திலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்ததாக கூறப்படுகிறது. டொரண்டோவுக்கு செல்ல இருந்த விமானத்தில் அப்போது எத்தனை பயணிகள் இருந்தனர் என்ற விவரம் தெரியவில்லை. அது 132 இருக்கைகள் கொண்ட விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்பிடித்தாடும் சர்ஃப்ராஸ் கான் சுமார் 17 கிலோ எடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்துள்ளார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான எதிராக விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 18 வயது இளம் வீரர் மேனஸ் தாம்னேவுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. டேவிஸ் கோப்பை குவாலிஃபயர் கட்டத்தில் இரண்டாவது சுற்றில் இந்தியா தென்கொரியா மோதுகின்றன.
சியோலில் செப்டம்பர் 18-19 நடைபெறும் இந்த டைக்காக இந்திய அணி அங்கு செல்லுகிறது. பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன், ஸ்ரேயஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியன் ஆகினர். போட்டியின் வரலாற்றில் மகளிர் பிரிவில் இளம் சாம்பியனாக போதனாவும் ஒட்டுமொத்த சாம்பியனாக இளம் போட்டியாளரான ஸ்ரேயஸும் சாதனை படைத்துள்ளனர். கோடிப்பொன் பந்து வரலாற்றில் தலை சிறந்த விளையாட்டாளர்களில் ஒருவரும் பயிற்றுவிப்பாளருமான டோன் நெல்சன் காலமானார். அவருக்கு 86. போஸ்டன் செல்டிக்ஸ் அணியின் விளையாடிய போது NBA கூடைப்பந்து போட்டியை 5 முறை வென்றவர். 1966-1976 வரை அணியில் இருந்தார். அவரை கௌரவிக்க நெல்சன் பயன்படுத்திய சட்டை எண் 19 போஸ்டன் செல்டிக்ஸ் பயன்படுத்துவதை நிறுத்திக் கொண்டது. 1976-2010 வரை நெல்சன் பயிற்றுவிப்பாளராக பல்வேறு அணிகளில் வெற்றிக்கு வழிவகுத்திருந்தார். 31 பருவங்களுக்கு மேல் பயிற்றுவிப்பாளராக இருந்து NBA வரலாற்றில் 2 அதிக வெற்றிகளை குவித்த பெருமையும் அவரை சேர்கின்றது. 3 முறை சிறந்த பயிற்றுவிப்பாளர் விருதை பெற்றார் நெல்சன். அவரின் பெயர் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் 2012 சேர்க்கப்பட்டது. நிறைவாக நாணயமாட்டு விதங்கள் அனுசரி வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388 ரூபாய் 18% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 5% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334 ரூபாய் 57% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 70% 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 426 ரூபாய் 27% இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 92% 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449 ரூபாய் 36% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 53% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 242 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 25% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் BT கேஷங்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் BT சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசரி வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesse
6: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:39 ஐக்கியராஜ்யத்தில் 1:39 தொடர்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டும்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை உணவுகளோடு

கொண்டு நெருங்கி வரும் அன்பு அது என் பலவீனமாக இருந்தாலும் அங்கேதான் வாழ்கின்றது.

இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள்,

இன்டீரியர்களின் உற்ற நண்பன் ஆசி பூசகன். ஆடு மாடு கோழி காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவைமிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாடவேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசகன். மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசகன்.

0: நான் இசையமைப்பாளர் ஹென்றி பேசுகின்றேன். இசையின் தாளாட்டு நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும்
1: கேளுங்கள். மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

நினைவுகள் எண்ணி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய நினைவுகள் நீ அருகில் இல்லையென்றால் நான் அனாதை

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழைங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

ஏமாந்து போவதற்கு முட்டாளாய் இருக்க வேண்டும் என்று இல்லை. அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலே போதும். எதிர் எதிரே தொடர் ஊர்தியில் நீ விலகி போகும் போது எல்லாம் என் மனம் ஒன்றின்னே தானே ஓடி வருகிறது.

தினம் தினம் கனவில் வரும் சுகங்கள் நிஜத்தில் வர மறுக்கின்றதே. கனவு கழிந்து விழி திறந்தும்

0: கேட்டது இசையும் தாளாட்டும். இரவு நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலிவத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், விஜய் ராஜேந்திரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டு நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது உங்கள் விருப்பம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழர்கள் நேரம். சரியாக 3:12 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 2:12 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பொங்கல் விருப்பம். பொங்கல் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: நாங்களும்
0: சாப்பிடலாம்.
1: அது ஒரு நாளைக்கு மூன்று பேரை கொண்டு கட்டாய சாப்பாடு, மற்றவர்கள் எல்லாம் இடையில அது கணக்கு இல்ல. அப்ப சாப்பிடாம என்ன இருக்கிறது?
0: அதான் கேக்குறேன் பிள்ளை, எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறார்கள்
1: அடிப்பீங்க?
0: நீல கம்பு
1: மாதிரி
0: சாப்பிடுவீங்க? என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: என்னடா கண்ணா இந்த பொல்லாத்த நம்ம பாடாட்டி எனக்கு தெரியாது, வரவே இல்லை.
0: என்னடா கண்ணா இந்த பொல்லாசனம், அந்த பாட்டு கேக்குறீங்களா? ஏன் இந்த பாடம்?
1: என்ன சும்மா கண்ணந்த பாட்டை கேட்போம் ஒரு நினைவு வந்துச்சு. அப்ப கேட்ட பாட்டை கேட்க கூடாது, நீங்க கவனிச்சு வந்துருக்கீங்க, கேட்ட பாட்டை கேட்கிறேன்னு சொல்லிடுங்கள்.
0: விருப்பமான
1: பாட்டு
0: கேட்டவெல்லாம்ண்ணனுக்கு
1: ராஜாவும்
0: சுசிலாமாவும் பாடிய பாட்டு
1: உங்களுக்காக
0: தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி
1: வணக்கம்.

0: ஒலித்து பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். பிரான்சில் இருந்து அன்பு ரோஜா என்ற திரைப்படத்தில் எம் ராஜா பி சுசிலா அவர்கள் பாடிய பாடலை கேட்டார். அவரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கோம் ஷியாமலா. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷியாமலா?
1: நாங்களும் நல்ல வடிவா சாப்பிட்டு வேலையால வந்து வடிவா சாப்பிட்டு இருக்கிறோம்.
0: மகன் மகன் வேலையா?
1: அவருக்கு அபூர்வம்
0: அவருக்கு குனிஞ்ச நடையோட பெண்கள் மாதிரி குனிஞ்சன் தான் நடப்பேரு. அவருடைய கண்ணை வந்து அவருடைய மயிர் மேல் மயிர் வந்து அவருடைய மூடிடும். அப்ப கல்ல கரடிக்கு பிற வந்தா என்ன தெரியும்?
1: பண்டிய
0: வந்து இல்ல, அது எடுக்கிறீங்க. அவர் ஒரு குப்பிய ரெண்டு விளங்கிட்டு அதோட
1: எடுக்கிறீங்க.
0: அதோட அவர் வாழ்க்கையில் எடுக்கிறீங்க. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் பொன்மனம் படத்துல இருந்து.
0: ஓஹோ, சிரிக்கிற பாட்டு. என்ன
1: என்ன சிரிக்கிற பாட்டு?
0: எஸ் பி பாலசுப்ரமணியம் படிக்கிற சிரிப்பு பாட்டு உண்டு.
1: இல்ல, வானம் பாடி வார்த்தைகள் தேடி.
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா?
1: நான் அந்த கேக்க இல்ல, பாருங்க கேட்டு பாப்போம்.
0: வானம் பாடி
1: வார்த்தைகள் தேடி.
0: வானம் பாடி. நல்ல பாட்டு போலாம் இருக்கு.
1: நல்ல பாட்டு தான். வரியல் நல்ல
0: சந்தம் வருது எனக்கு. வானம் பாடி வார்த்தைகள் தேடி. வானம் பாடி வார்த்தைகள் தேடி.
1: பறக்குதோ என்ன ஒன்று வரும்.
0: வானம் பாடி என்ன தெரியும் தான் உங்களுக்கு. நல்ல
1: பாடு பாடுமா?
0: நல்லா பாடுவே. அவர் வார்த்தைகள்
1: பாடுறதுக்கு வார்த்தையை தேடி வானத்துல பறக்குது அமண்ட மாதிரி.
0: அங்கட இசவசந்தனுடைய மியூசிக்
1: ராஜ்குமார்
0: இசைக்கு. அவர் நல்ல இசையமைப்பாளர். சூப்பர். தந்தை தான் அவர் குரு. அப்படி என்று பாருங்க. தந்தை வந்து சரியான பாட்டு எழுதுவேராம். எல்லாரும் கவிஞ இசையமைப்பாளர் தேவா கொண்டு வந்து என்ன பாட்டுகளை கொடுத்துட்டு போயிடறான். வேற எழுத மாட்டேறா. அந்த அண்ணி அடிச்சு போட்டு படுத்துருவேன்.
1: நடிச்சவர்
0: அந்த கண்ணக்குழி கல்லன்
1: சோடி சரிதாவா இல்ல வேற யாருமா?
0: பொம்பளை பிள்ளையோ? இவருக்கு ஜோடியோ?
1: சோடி
0: எனக்கு தெரியா. ஜோடி யாருன்னு தெரியா. பிரபுகுள் கல்லன் தான் நிக்கிறார் அவர். இப்ப நான் கல்லன் தான் கூப்பிடுறது.
1: நேரில் கண்டா கூப்பிட்டு பாருங்க பாப்பா.
0: கூப்பிடுதான் போடுறேன். ஒரு குடும்பம் குடும்ப கூட்டு குடும்பம் தகவன் சேர்த்து வச்ச சொத்துக்களை எல்லாம் தங்க சேர்ந்து அக்காண்ட சொத்துக்களை எல்லாம் கலவா தமையன தமையும் சேர்ந்து
1: தேன்மொழியும்
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை ஷியாமல் அவர்கள் விரும்புகிறார். நேரம் சரியாக 3:29 ஐக்கியராஜ்யத்தில் 2:29. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நின்று நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்லமாக இருக்கிறேன்.
0: நன்றி. வழியா சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: வழியா சாப்பிட்டீங்க? குழைச்சி சாப்பிட்டீங்களா அல்லது
1: கரண்டியால் அள்ளி போட்டது?
0: மறந்து போய் சாப்பிட்டு
1: நீங்கள் அப்படி
0: எனக்கு
1: பிரதாப் படத்துல இருந்து மரகரமணியின் இசையில என் கண்ணனுக்கு காதல் வந்தனம்
0: அந்த பாட்டு.
1: குஷ்பு சொல்றா
0: அர்ஜுன் ஆகவே இந்த பாடலை எழுதியவர் வைரமுத்தர். அவர் ஒரு பாட்டு எழுதுறாரு. உங்களை பாட்டு தர்ற இப்ப தரட்டா ராஜா அனுப்பி போட்டு
1: தாருங்க.
0: அமெரிக்க ராஜா வந்து நிக்க நீங்க வரைக்கும் அவர் வந்து நினைப்பார். அவர் சகோதரி குணநாயகி. குணநாயகி தொடர்ந்து வைபர் ரூடாக இணைந்திருக்கிறார் அமெரிக்க ராஜா. அரோகரா ராஜா, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? ஏன் இப்ப சிரிச்சீங்க? அபிராமி அம்மன் கோயில் அதிர்ந்து போச்சு, அதான் கேட்டேன். அந்த கோபுரத்தை ஒரு மாற்று வேலையில செய்து விடுங்க.
2: திருப்பதி
0: வெங்கடேஸ்வரர் பொம்பளையில தண்ணிக்கிறீங்க. அது இங்கே இல்ல, அது இங்கே இல்ல. கழுத்துல வச்சு போட்டு கண்ணத்துல படக்கூடாது. முழங்காலுக்கு மேலதான் காவடி இருக்கணும். அமெரிக்கா அப்ப உங்களுக்கும் சத்தியாக $300 கொண்டே கொடுத்துருக்குறீங்க.
2: இல்ல இல்ல, இந்த மகளுக்கும் பேத்திக்கும் $500. எனக்கு வந்து சத்தியாக ஐயர் சும்மா
0: ஐயர்மாரோட
2: உங்களுக்கு ராஜா எப்படி அன்பு உள்ள வந்து சொல்லிக்கொண்டு முதல் எங்கட சியாமலாக்கும் எங்கட குணாக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு முதல் வைபர்ல வந்தேன். இடம் கிடைக்கல.
0: என்ன பாட்டு கேக்குறீங்க ராஜா?
2: அன்றைக்கு ஒரு பாட்டு கேட்கணும், எனக்கு ஒரு மகன் பிறப்பார் அவன் என்ன போலே இருப்பான்னு
0: எனக்கொரு மகன் பிறப்பான என்ன போல இருப்பான் எம்ஜிஆர் பாடினர்.
2: கடவுளுடைய ஆசீர் அவருக்கு மகன் இருந்தால் இப்ப கர்ணாதிமுகம் விட மாட்டாங்க.
0: மகன் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு. அண்ணாதிமுகம் மகனுடைய ஆட்சியிலே அப்படியே போய்கொண்டே
2: எதிர்கட்சியை விட மாட்டாங்களா?
0: எதிர்கட்சி ஒண்ணும் செய்யலா? எதிர்கட்சி நாலு கட்சிக்கு என்ன, எதிர்கட்சி வந்தா நாலு பேரோட இருப்பாங்களோ? எம்ஜிஆர் மகள் பூரப்பு அப்படி வந்தா என்ன செய்வாங்க? உடனே அஞ்சு விரல காட்ட அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. போ வாக்க
2: அமெரிக்கால படுத்துருக்கீங்க
0: அள்ளி போட்டு இதுக்கு அங்க விஜய் கல்வி போட்டிருக்கிறாங்க அப்படியே தான்.
2: ஹாஸ்பிடல்
0: இருந்தது ஓகே. எங்கட சகோதரி பாட்ட ஒளிபரப்பி உங்களோட பாடலை திறகுட்டு நினைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கு பாட்டு.
2: நாங்க
0: நல்ல சூப்பரா நல்லமையா இருக்கிறோம்.
2: நன்றி
0: வாழ்த்துகள். அவர் அமெரிக்க ராஜா. இப்பொழுது குணநாயகி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். சகோதரர் அமெரிக்காவில் இருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது வானலையில் மலர்கின்றது.

0: பாடியவர்களுடைய கவிதை வரி.
1: எனக்கு ஒரு மகன்,
0: பணம் படைத்தவன் திரையிலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்புகிறதும் அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக யார் பேசுறீங்க?
1: நான் சசியம்மா பேசுறேன்.
0: சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நீண்ட காலமா உங்களோட குரலையே கேட்க முடியவில்லை.
1: என்ன
0: நடந்தது? அவர் வந்து நிக்கிறார். அமெரிக்க ராஜா இல்ல, இவர் ஜெர்மனிய ராஜா. நிலங்குள்ள பாவகான்னு சொல்லுவார்கள். கண்ணழகே கண்ணழகேன்னு உங்களை கண்ணழகுக்கு தான் கேக்குறீங்க. நாங்கள் எல்லோரும் நலமாக கலகலப்பாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நலமாக இருக்கணும். நன்றி. உங்களுக்கான பாடலை உங்கள் இல்லம் அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மாலுங்கள். அது ஆறு பாடின பாடல் பாடல் வந்தாலும் நான் பொறுப்பில்லை.
1: சுஜாதா மோகன்
0: கேட்பீங்க. பார்த்து பார்க்குறேன், நான் பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் சோறும்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

0: ஒலித்துப்பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: மீனம்மா அதிகாலையிலும் மாலையிலும் பாட போறீங்க
0: படிப்பீங்க என்ன? பல பாடல்களோட பாடலை கேட்டு எல்லாம் ஜானகின்ற பாட்டு தான் பாடுவீங்க.
1: அப்படியா? சரி, உங்களுக்கான மாத்திரை
0: என்ன பாட்டு பாடுவீங்க? எனக்காக,
1: உங்களுக்காக வாணிகராமன் பாடல்காக
0: தெய்வத்தின் உடல்ல பாட போறீங்க. மீனம்மா மீனம்மா
1: அதிகாலையிலும் அந்த மாலையிலும்
0: அதிகாலையிலும்
1: நன்றி.
0: அவர் சகோதரி சிவா பிபி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில்

வைத்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்புகின்றார் திருமதி சிம்பா பேபி அவர்கள் ஃபிரான்சில் இருந்து. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதப்படுகின்ற அன்பு உறவுகள் நாளைய தினங்களில் நீங்களும் நின்று கொண்டு சிறப்பிக்கலாம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது உங்கள் விருப்பம். தொடர்ந்து நித்தியால செய்திகள், அதனைத் தொடர்ந்து ரஜினி கோபாலசிங்கம் அவர்களோடு இணைந்து தீபன் அவர்கள் மற்றும் விஜய் ராஜேந்திரன் அவர்கள் தயாரித்து தூத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி.

0: ராஜாங்க மாதிரி இருக்கு.
1: ராஜாங்க? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா? கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். பாராளுமன்றம் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் குஜானி ரோகனதீர தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதி பீடத்தின் பீடாதிபதி உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து 50 லட்சம் ரூபா பணத்தை நஷ்ட ஈடாக பெற்று தருமாறு கோரி ஷகான் குமார அத்துக்கோரலை என்னும் மாணவன் நுகைக்குட மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். கிச்சுவா புயலால் நிவாரணமின்றி தவிக்கும் பேராதனை பெனிதேனிய மக்கள் 2வது முறையும் வெள்ளத்தில் சிக்கி தமக்கு இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என கூறி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை அவசியமா அல்லது சாதாரண பெரும்பான்மை போதுமா அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டுமா என்பதை உயர் நீதிமன்றமே தீர்மானிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார். நோவுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்வசம பயனாளிகளின் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். வடகிழக்கில் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை அமல்படுத்துவதற்கு 1,000 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொலந்தில் வரலாற்று சிறப்புமிக்க நோபிஷாட் நகரில் நடைபெற்ற பொலசட் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான போலந்து அழகுராணி போட்டியின் பிரம்மாண்ட இறுதிப் போட்டி நிகழ்ச்சி இலங்கை முக்கிய இடத்தை வகித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனரத்னாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட மாலையடிவேம்பு பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். நீர்கொழும்பு குடா பாடுவ கடற்பகுதியில் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இந்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பீடி இலை தொகுதியை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகளை வழங்கும் பொருட்டு ஜெனிவாவில் உள்ள இலங்கை கவுன்சுலர் ஜெனரல் அலுவலகத்தினால் 2 நாட்கள் கொண்ட நடமாடும் சேவையொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் சாகரா காரியவசம் கண்டுவாலை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்துக்கமைய நிதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. டெல்லியில் கரப்பான்பட்டி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைகின்றன. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடையை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைந்து விசாரணை நடத்த கோரிய மனுக்களை August 17ஆம் தேதி விசாரிக்க உள்ளதாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா ஹமேனி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் தடர்ஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிஷ்னிகாம்ஸ் நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 48 பேர் காயமடைந்துள்ளார்கள். கொலம்பியாவில் நேர்ந்த வலுவான நிலநடுக்கத்தில் 100 அதிகமானவர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஹரி போட்டர் ரசிகர்களை இணைந்த மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றியமைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் கொலை செய்ய விசாரணையை கைவிட்டுள்ளனர். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விரல் மூட்டுகளை நெட்டி முறித்து டக்கன சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான வழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியை தருகின்றது. விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்படுத்த ஆடும் சப்ரஸ்கான் சுமார் 17 கிலோ இடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்துள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான அணியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் சாம்பியனில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன் ஸ்டேஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டேமிலல் இண்டோர்காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலி மறு ஒலிபரப்பையும் அத்தோடு முது வானொலியில் வளம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 388 ரூபா 18%, இந்தியாவில் 118 ரூபா 5 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334 ரூபா 57%, இந்தியாவில் 95 ரூபா 70 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 426 ரூபா 27%, இந்தியாவில் 121 ரூபா 92 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவன் இலங்கையில் 449 ரூபா 36%, இந்தியாவில் 128 ரூபா 53 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 242 ரூபா 10%, இந்தியாவில் 69 ரூபா 25 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் லாச்சப்பிலால் அமைந்திருக்கும் பிடி கேஷ் அண்ட் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலில், விடி சூப்பர் ஸ்டோர் கார்லாகோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95140 Vierge des Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: நேரம் சரியாக 4:09 அச்சத்தில் 3:09. இந்த வேளையில் ரஜினி கோபாலசிங்கம், தீபன், விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது மறு ஒலிபரப்பாக வானொலியில் மலர்கின்றது.

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மயிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவன்முடு மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாதீர்கள்.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலர விடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: மன அழுத்தம் உலகமே தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம். மேலும் ஒருவர் முழு நேரமும் மன அழுத்தத்தால் அவதிப்படுவதும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை காரணியால் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். அதில் முக்கியமானவை தனிமை. தன்னிடம் மனம் விட்டு பேச அல்லது சொல்வதை பொறுமையாக கேட்க ஆள் இல்லாமை. சிலருக்கு பல பேர் உள்ள கூட்டத்தில் தன்மையாகவும் பதட்டமாகவும் உணர்வர். தொடர் தோல்வி, திடீர் என ஏற்பட்ட அன்புக்குரியவரின் பிரிவு, எது வேண்டுமானாலும் சரி மன அழுத்தம் தான் என உணர்ந்த இந்த நிமிடம் வெளியேற தயாராகுங்கள். உங்கள் அம்மா அப்பா போன்ற நம்பிக்கை மிகுந்த நபரிடம் அனைத்து கவலைகளையும் கூட்டுங்கள். இல்லையெனில் பேப்பர் பேனா எடுங்கள். இன்று வரையான உள்ள கவலை எல்லாவற்றையும் எழுதி குளித்து போடுங்கள். புது நபராக திரும்ப வாழ்வை தொடங்குங்கள். ஒரு 100 ரூபாய் நோட் கூட எவ்வளவு அழுக்கடைந்தாலும் ஏன் கிழிஞ்சாலும் கசங்கினாலும் அதன் மதிப்பை இழப்பதில்லை. சாதாரணமான நோட்டுக்கே அப்படி என்றால் உங்கள் மதிப்பை உணருங்கள். பாதி மன அழுத்தம் ஹோமோன் சமநிலை பாதிப்பால் இருக்கலாம். அதனால் சத்து உள்ள உணவை சாப்பிடுங்கள். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வேலையில் கவனத்தை திருப்புங்கள். அந்த நொடியில் வாழ பழகுங்கள். நகைச்சுவை காணொலியை காணுங்கள். வாய்விட்டு சிரித்து மன அழுத்தத்தை துரத்தி அடியுங்கள். நல்ல பிடித்த இசை கேளுங்கள். பயம் பதட்டம் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்றில் இருக்கும். அதனால் எதிர்கொள்ளுங்கள், வெல்லுங்கள். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம்.
0: ஒருதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் முதலில் அவன் தன்னைத்தானே நம்ப வேண்டும். புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவனை முட்டாளாக கருதுகின்றான். சோம்போறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கம் உள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். உதிரும் பூவாக இல்லாமல் அதை சுமக்கும் செடியாக இருப்பவனே நண்பன். உன் திறமை ஒன்று என்றாலும் அதை ஒளித்து வைப்பது உன்னையே ஒளித்து வைப்பதற்கு சமன். ஒருவனின் தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமுமே அவனின் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும்.
2: உங்கள் சிந்தனைக்கும் வசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: சிறகுகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அருங்கம்.
2: உடல்நிலை சரியில்லாத காகம் என்ன செய்யும் தெரியுமா? உடல்நிலை சரியில்லாத ஒரு காகம் எறும்புகளை தேடிச் செல்வது ஒரு மிகவும் தனித்துவமான மற்றும் ஆச்சரியமான இயற்கை நிகழ்வாகும். ஒரு காகத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் சமயத்தில் அது எறும்புகள் அதிகமாக காணப்படும் இடங்களுக்கு தேடிச் செல்கின்றது. அங்கு சென்றவுடன் அது எறும்பு கூட்டின் அருகில் மிகவும் அமைதியாக அமர்ந்து கொள்கின்றது. அவ்வாறு அமர்ந்த காகம் தனது இறக்கைகளை முழுமையாக விரித்து நிலத்தில் படும்படி வைக்கின்றது. அதன் உடல் அசைவற்றி இருக்கும். இந்த வினோதமான காட்சியை பார்க்கும் அவருக்கும் காகம் ஏன் இப்படி செய்கின்றது என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஒருவேளை காகம் களைப்படைந்து விட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என்று யோசிக்க தோன்றும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான அறிவியல் உண்மை மறைந்திருக்கின்றது. எறும்புகள் தங்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் போது அல்லது தாங்கள் தாக்கப்பட்டால் ஃபார்மிக் அமிலம் என்ற ஒரு வேதிப்பொருளை சுரக்கின்றன. இந்த அமிலம் ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்கும் திரவம். காகம் தனது இறக்கைகளை விரித்து அசையாமல் இருக்கும் போது எறும்புகள் அதன் மீது ஊர்ந்து செல்கின்றன. அப்போது காகம் எறும்புகளை லேசாக கொத்துவதன் மூலமோ அல்லது அசைவதன் மூலமோ அவற்றை எரிச்சல் அடைய செய்கின்றது. எரிச்சல் அடைந்த எறும்புகள் தற்காப்புக்காக ஃபார்மிக் அமிலத்தை காகத்தின் உடலில் சுரக்கின்றன. இந்த ஃபார்மிக் அமிலம் ஒரு இயற்கையான கிருமி நாசினியாகவும் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தாகவும் செயல்படுகின்றது. காகத்தின் இறகுகளிலும் தோளிலும் ஒட்டியிருக்கும் தீங்கு விளைவிக்கும் பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை இந்த அமிலம் திறம்பட அழிக்க உதவுகின்றது. இதன் விளைவாக உடல்நிலை சரியில்லாத காகம் எந்த விதமான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளாமல் இயற்கையாகவே தனது உடலில் உள்ள தொட்டுகளில் இருந்து விடுபட்டு உடல் நலத்தை மீட்டெடுக்க முடிகின்றது. இந்த செயல்முறை காகத்துக்கு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு முறையாகவும் அமைகின்றது. இந்த வினோதமான நடத்தை பறவை ஆய்வாளர்களால் ஆன்டிங் என்று குறிப்பிடப்படுகின்றது. காகங்கள் மட்டுமல்லாமல் குருவி, கரிச்சான் மற்றும் சில வல்லூறு வகைகள் உட்பட பல்வேறு வகையான பறவை இனங்களிலும் இந்த நடத்தையை அவதானிக்க முடிந்துள்ளது. ஒவ்வொரு பறவையும் தங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த ஆன்டிங் முறையை பயன்படுத்துகின்றன. சில பறவைகள் எறும்புகளை தங்கள் இறக்கைகளுக்குள் வைத்து தேய்த்துக் கொள்ளும். வேறு சில எறும்பு கூட்டின் மீது படுத்துக் கொண்டு தங்கள் உடலை உராய்ந்து கொள்ளும். விலங்குகளில் தங்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுக்கு இயற்கையான முறையிலேயே தீர்வு காணும் இந்த அபூர்வமான திறன் மிகவும் ஆச்சரியம் அளிக்கின்றது. எந்த விதமான மருத்துவ அறிவும் இல்லாமல் தங்களை எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்பதை அவை உள்ளுணர்வாகவே அறிந்திருப்பது வியக்கத்தக்கது. இது இயற்கையின் உள்ளார்ந்த ஞானத்தையும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகில் தப்பி பிழைக்க போராடும் விதத்தையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. காகம் உடல்நிலை சரியில்லாத போது எறும்புகளை தேடுவது என்பது ஒரு சாதாரணமான அல்லது தற்செயலான நிகழ்வு அல்ல. அது இயற்கையின் ஒரு புத்திசாலித்தனமான ஏற்பாடு. இந்த ஆன்டிங் நடத்தை விலங்குகளின் சுய மருத்துவத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது. இயற்கையின் இந்த அமைதியான மற்றும் ஆழமான ஞானம் நம்மை எப்போதும் வியப்பில் ஆழ்த்துகின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
0: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலம் வைத்து வருகிறது. நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: சிரித்து வாழ். சத்தம் போட்டு சிரிக்கின்றேன், சுத்தமாக விளங்கவில்லை யாருக்கும் என் நிலை. மனசுக்குள்ளே அழுவதினால் எவருக்கும் கேட்பதில்லை என் கதறல். சோகத்தை காட்டி யாரையும் சோதிக்க எனக்கு விருப்பமில்லை. துன்பத்தை உணர்பவர்களை விட அதை வசிக்கும் துரோகிகளே இங்கே அதிகம். வீழ்ச்சியில் கேலி செய்யும் வீணா போன உறவுகளுக்கு முன் வீம்புக்காவது சிரித்துக் கொள்ள வேண்டும். பொறாமையில் வாழ்வோரும் பொறுமை தீக்கட்டும் என் சிரித்து கண்டு.
3: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தர. அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை.
0: அன்னையே வாழ்க, உயிருக்குள் உயிராக, உதிரத்தில் உருவாக, வயிற்றில் சுமந்து, வலியால் சனனமித்த படைப்பின் சின்னமே புரிதலின் ஒளியே நிலாச்சோடு ஊட்டியே நெஞ்சின் துயிலுறச் செய்பவளே செந்தமிழ் வார்த்தைகளை செங்குருதிக்கு வார்த்தவளே மெழுகு பத்தியாய் உருகும் மென்மையான தியாகியே கலிமுக தெய்வமே கருணையின் வடிவமே வரங்களை கேட்டவுடன் வாரி வழங்குவாளே பாசத்தின் நேசமே பண்பாட்டின் பொக்கிசமே எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் ஆனவளே எல்லை அற்றவளே உன்னை வாழ்த்துகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை

0: தமிழர்கள்தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பத்து.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம். பழமொழி விளக்கங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சமுதாயத்தில் ஒரு பண்பாட்டில் உருவான நம்பிக்கைகளை, எண்ணங்களை, கருத்துக்களை, புத்திமதிகளை, அனுபவங்களை நறுக்கு தெளித்தாற் போல நாலு வார்த்தைகளில் சொல்வதே பழமொழி. இது இலக்கிய நயமான சொற்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொச்சியான கிராமத்தான் சொற்களிலும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள ஆழமான கருத்தை விளக்க ஒரு பெரிய ஆய்வு பற்றியே தேவைப்படும். பாமர மக்களும் பழமொழிகளை சரளமாக பயன்படுத்துவது ஒரு பண்பாட்டின் அறிவு முதிர்ச்சியையும் அனுபவ முதிர்ச்சியையும் காட்டுகின்றது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இது ஒரு அருமையான சொல்லாடல் முதுமொழி அல்லது பழமொழி. பசுமையும் பனி மேகங்களும் காணலும் நாம் இருக்கும் இடத்தில் தெரியாது. இங்கிருந்து பார்த்தால் அங்கிருப்பது போலவும் அங்கிருந்து பார்த்தால் இங்கிருந்து இருப்பது போலவும் தோன்றும். காய்ந்த மாடு கம்பிலே விழுந்தால் போல். பழங்காலத்தில் தமிழர்கள் நெல்லை மட்டும் விதைக்கவில்லை. நெல்லை தவிர கம்பு, வரகு, சாமை போன்ற பல வகையான தானியங்களை பயிர் செய்தார்கள். நெல்லு விதைத்த இடத்தை வயல் என்பது போல் கம்பு என்ற தானியம் பயிர் செய்த இடத்தை கொள்ளை என்பார்களாம். இவ்வளவுக்கும் கம்பு அவ்வளவு சுவையானதும் இல்லை. அதை விட நெல்லை விட மலிவானதும் இலகுவாக பயிர் செய்யப்படக்கூடியதும் ஆகும். பசியால் வாடி காய்ந்த மாடு எப்படி கம்பிலே விழுந்ததோ, அதாவது விழுந்து விழுந்து சாப்பிட்டது போல, காணாதை கண்டவன் போல, யாராவது அவசரப்பட்டால் அல்லது ஆசைப்பட்டால் அல்லது யாராவது சுமாரான அழகுள்ள பெண்ணின் பின்னால் அலைந்தாலும் கூட இந்த பழமொழியை கூறுவார்கள். கள்ளன் பெரியதா பாப்பான் மர பெரியதா. வண்டு துளைத்த பழம் இனிப்பாக இருக்கும் என்று சொல்லுவர். ஆனால் துளைத்து கொண்டு உள்ளே சென்று மாட்டிக்கொள்ளும் வண்டு ஒரு கள்ளன். அந்த கனியின் சுவையை கூட அறிய முடியாமல், சுவைக்க முடியாமல் மாங்கொட்டையின் உள்ளே மாட்டிக்கொண்டு அவதிப்படுகின்றது. பூ மூடிக்கொண்டு காயாகி பின் கனியாகி அதை யாராவது உண்ணும் போதுதான் வெளியே வர முடியும். அதனால் கள்ளனாய் இருப்பதை விட பாப்பனாய் இருப்பதே மேல். ஊரோடு ஒத்துவாள். ஊரோடு ஒத்துவாள் என்றால் நீ எந்த ஊரில் இருந்தாலும், அது சொந்த ஊராக இருந்தாலும் சரி, வேறு ஊராக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் அன்புடனும் ஆதரவுடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே இதன் உண்மையான பொருளாகும். இதையே அவையார் ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும் என்று கூறியுள்ளார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒருவர் பிறருடன் ஒற்றுமையாக இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். ஏனெனில் அவருக்கு பிறர் உதவி எப்போதும் கிடைக்கும். மற்றவர்களிடம் ஒற்றுமை இல்லாதவருக்கு யாரும் உதவ மாட்டார்கள். நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். அதாவது நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்ற பழமொழியை நாம் நகைச்சுவைக்காக அல்லவா பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது தவறு. ஓர் அரண்மனை வாயிலில் நாயை கட்டி வைக்க வேண்டும் என்று மன்னன் விரும்பினான். அது கொஞ்சம் சிரமம் என்பதால் அதற்கு மாறாக நாயை தத்ரூபமாக கல்லில் செதுக்கி அரண்மனை வாயிலில் அமைத்தனர். அதை சற்று தொலைவில் இருந்து கண்ணுத்த பொதுஜனம் ஒருவர் அதை உயிரோடு இருக்கும் நாய்தான் என்று எண்ணினார். ஒரு சில நாட்கள் கழித்து அதனை பார்த்த அவர் ஒரு நாய் எவ்வாறு ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் என்ற சந்தேகத்தை அருகே சென்று பார்த்தார். அப்போதுதான் அது நாய் அல்ல, கற்சிலை என்பது விளங்கிற்று. அப்போது அந்த நிகழ்வை குறிக்கும் விதத்தில் கல்லாக கண்டபின் அங்கு நாயில்லை, நாயாக காணும் போது அங்கு கல் தெரியவில்லை என்று கூறினர். அதாவது நாம் ஒரு விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றோமோ அது அவ்வாறுதான் நமது கண்களுக்கு புலப்படுகின்றது என்பதை உணர்த்துவதே இந்த பழமொழி. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இதனை நாம் மெட்டோசிலை அடிக்கும் போதோ அல்லது அடி வாங்கும் போதோ எத்தனை முறை காதில் கேட்டுக்கின்றோம். இது தவறு. அதாவது பழமொழியின் உண்மையான பொருள், ஆண்டவனின் திருவடி நிழல் உதவுவது போல் அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள் என்பதுதான். ஆண்டவனின் திருவடியைத்தான் அடி என்றார்களே தவிர மற்றவர்களை துன்புறுத்தும் விதத்தில் நாம் அடிப்பதே அல்ல. முதலை கண்ணீர் வடிப்பது போன்று, யாராவது போலியாக ஆளும் போது முதலை கண்ணீர் வடிப்பது போன்று என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். அதாவது அறிவியல் பூர்வமாக முதலை கண்ணீர் வடிப்பதில்லை. அதனால் இந்த அழுகை போலியானது என்பதை உணர்த்துவதற்காக அவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கான பொருள் அதுவல்ல. முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீர் போல என்பதுதான் நாளடைவில் பிரிந்து முதலை கண்ணீர் என்றாகிவிட்டது. அதாவது தொழிலில் முதல் போட்டு செய்தவன் இழப்பு ஏற்பட்டால் கண்ணீர் வடிப்பதை போன்றது என்பதை கூறவே இந்த பழமொழி உண்டானது. வெளுத்ததெல்லாம் பாலல்ல, நல்லவர்கள் போல் வெளியே பேசப்படுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது.

உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க.

0: அமைதியாக மலர்கின்றது. தியாகம். அலுவலக வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த முரளி செல்போனின் சிடுங்கல் சத்தம் கேட்டு தலை நிமிந்தார். செல்போனில் குடும்ப டாக்டர் முத்தியா அழைத்துக் கொண்டிருந்தார். எடுத்து ஹலோ என்றார். மறுமுனையில் டாக்டர் பேசினார். குட் மார்னிங் முரளி, ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? இதோ உடனே வரேன் டாக்டர். காரை எடுத்து கிளம்பினான். எதற்காக அழைத்திருப்பார் என மனதுக்குள் ஒரு பட்டிமன்றமை நடத்தி ஹாஸ்பிட்டலை சென்றடைந்தார். ஹாஸ்பிட்டலில் எதிர்ப்பட்ட நர்சுகள் அனைவரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். மெலிதான புன்னகையோடு தலையை ஆட்டி யாருக்காகவும் காத்திராமல் நேரே மருத்துவரின் அறைக்கு சென்றார். வெல்கம் மிஸ்டர் முரளி, ஷேரை என் பக்கத்தில் போட்டு உட்காரு. உட்கார்ந்தார். டாக்டர் மேஜை டிராயரை திறந்து ஒரு கவரை அவனிடம் நீட்டினார். இதில் இருக்கிற பொண்ணு பேரு லதா, பக்கத்து கிராமத்துல இருக்கிறான். ரொம்ப எளிமையான குடும்பம், நல்ல இடத்துல கட்டி கொடுக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை. உனக்கு ரெண்டாம் தரமாக வாக்கப்பட சம்மதம் அடுக்கிவிட்டன். அந்த பெண் உட்பட எல்லோருமே சம்மதிச்சிட்டார்கள். நீ போட்டோவை பார்த்து ஓகே சொன்னால் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். கவரை திறந்தார். சாயம் போன சுடிதாரோடு இளமையின் தலை வாசலில் நின்றிருந்த லதா அழகாக இருந்தாள். பார்த்ததுமே அவளின் இதயம் அவளை கவிக்கொண்டது. ஆனாலும் தயக்கமாக சொன்னான். டாக்டர், என் குடும்ப வரலாறு முழுவதும் உங்களுக்கு தெரியும் தானே? மல்டி மில்லியனான எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. என் மகன் பிறந்து வெறும் 6 மாசமே ஆன நிலையில் என்னுடைய முதல் மனைவி காவியா எதிர்பாராமல் விபத்தில் இறந்து போனது உங்களுக்கு தெரியும் தானே? அவளோட கல்லறை ஈரம் கூட இன்னும் காயலை டாக்டர். ஆனாலும் அடுத்த கல்யாணம் பண்ண சொல்லி எல்லோரும் என்னை வற்புறுத்துறீங்க. நீங்க சொல்ற மாதிரி என்னை கவனிக்க ஆள் வேண்டியது இல்லை. என்றாலும் என்ற குழந்தையை கவனிக்க கண்டிப்பாக ஒரு பொண்ணு வேணும். அதனால 2வது கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று வச்சுக்குவோம். 2வதாக வர்றவா என் மகனை அவளோட மகன் மாதிரி கவனிச்சு நல்ல முறையில் வளர்ப்பாண்டு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதனால கொஞ்ச நாள் போகட்டும். என்னால என் மகனை வளர்க்க முடியல என்ற சூழ்நிலை வந்த கல்யாணத்தை பத்தி யோசிப்பார். ஷேரில் இருந்து எழ முயன்றவனை தடுத்தார் டாக்டர். கொஞ்சம் இரு முரளி, உன் குழந்தை மேல உனக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. முதல் மனைவியை நீ எவ்வளவு நேசிச்சனி அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதா? உன்னோட குழந்தை வளர்ப்புல ஒரு சின்ன தவறு கூட நடக்காத மாதிரியான பெண்ணு உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது என்ற பொறுப்பு. நான் உங்கள்கிட்ட காட்டின பொண்ணு அழகாக இருந்தாலும் ஆண்டும் அவளுக்கு ஒரு பெரிய குறைய வச்சிருக்கிறான். பிறவிலேயே அந்த பெண்ணுக்கு கற்பப்பை கோளாறு இருக்கு. அந்த பெண்ணால வாழ்க்கையில கன்சீவ் ஆக முடியாது. அதனால உன் குழந்தை அவ குழந்தை மாதிரி தந்த குழந்தை மாதிரி பார்த்துக் கொள்வா. போன மாசம் தான் அறுவை சிகிச்சை செய்து கற்பப்பையை நீக்கினான். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தது மாதிரியும் இருக்கும். அவளுக்கும் வாழ்க்கையில் ஒரு குழந்தைக்கு தாயாக வாழ்ந்த ஒரு திருப்தியும் இருக்கும். உனக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பார். குழப்பம் அவனது மூளைக்குள் குடைவாட்டம் சுத்த ஆரம்பித்தது. தொடர்ந்து டாக்டர் அரை மணி நேரம் அவனுக்கு மூளை செலவை செய்ததில் திருமணத்துக்கு சம்மதித்தார். ஒரு கோவிலில் வைத்து மிக எளிமையாக திருமணம் நடந்தது. 2வது மனைவியாக வந்த லதா அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவனிடம் அன்பை கூட்டினான். பெற்ற தாய்க்கு மேலாகவே முரளியின் குழந்தைக்கு தாயாகவே மாறி நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கினாள். அவளை பார்க்கும் பொழுதெல்லாம், டாக்டர் ரொம்ப பயந்திய முரளி, உன் வாழ்க்கை எப்படி ஜம்முண்டு போய்கிட்டு இருக்கு பத்தியா? லதாவோட தியாகம் உடைய பயம் எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தையே ஏற்படுத்தியிருக்கு. மௌனமாக தலையாட்டினான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் லதா முரளியிடமும் குழந்தையிடமும் அன்பு செலுத்தும் போது அவன் மனதுக்குள் ஒரு குரல் ஒன்று சொல்லியது. முரளி, அந்த டாக்டர் சொல்வது போல இவள் ஒன்றும் தியாகி அல்ல, சுயநலவாதிதான். கடவுள் இவளை வறுமையில் சிக்கி தவிக்கும் குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்காவிட்டாலும், குழந்தை பாக்கியமே இல்லை என்பது போல கற்பப்பையில் கோளாறு ஏற்படுத்தி இருக்காவிட்டாலும், இவள் உன் மீதும் குழந்தை மீதும் அன்பு செலுத்தி இருக்க மாட்டாள். இவளுக்கு கற்பப்பையில் கோளாறை வைத்து இறைவன் முதல் மனைவியை உடமிந்து பிடுங்கி உன் வாழ்க்கையில் அவன் செய்த கோளாறை சரி செய்ய இவளை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த கோளாவெல்லாம் இல்லை என்றால் இவளும் வேறு ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு குழந்தையை பெற்று அசல் தாயாக மாறி ஒரு பெண்ணிற்கான முழு வாழ்க்கையும் வாழ்ந்திருப்பாள். அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்து இப்போது ஆடம்பரமாக வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாக மாறி அந்த தாய்மையை அனுபவித்து பார்த்து கொண்டிருக்காள். அவளுக்கு இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சை. உண்மையில் நீதான் தியாகி. காலங்கள் உருண்டோடியது. குழந்தை வாலிபனானான். அவனுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து முடித்த கையோடு லதாவை புற்றுநோய் தாக்க எதிர்பாராமல் இறந்து போனாள். அவள் இறந்த சோகம் அவனை கொஞ்சம் கூட தாக்கவில்லை. குழந்தையை வளர்க்க கூலி வாங்குவதற்கு பதிலாக சுகபோக வாழ்வை அனுபவித்து இறந்திருக்கிறாள். இதில் அவளை உயர்த்தி பேசவோ பெருமைப்படுத்தவோ என்ன இருக்கின்றது? தேனிலவு சம்பிரதாயங்கள் முடித்த பின் முரளியின் மகன் மனைவியோடு வெளிநாடு சென்ற பிறகு லதாவின் அறையை ஆட்களை கொண்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தான் முரளி. வீட்டார்கள் கேட்டார்கள், அம்மாவோட பொருட்களை எல்லாம் என்ன செய்ய முதலாளி? முரளி சொன்னான், அதையெல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அவளுடைய பொருள் என்று ஒன்று உடைந்து இருக்கக்கூடாது. வீட்டார்கள் லதாவின் பொருட்களை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். திடீரென அறைக்குள் ஏதோ ஒன்று கீழே விழுந்த கண்ணாடி சிதறம் சத்தம் கேட்டது. அறைக்குள் ஓடி போய் பார்த்தான். சுவற்றில் மாட்டி இருந்த லதாவின் திருமண புகைப்படம் கீழே விழுந்திருந்ததில் கண்ணாடி உறைந்து சிதறி கிடந்தது. திருமணமாகி 15 வருடங்கள் கழித்து சுவற்றில் தம்பதியரின் புகைப்படம் மாற்றியே தீர வேண்டும் என அவளோடு செல்லமாய் சண்டை போட்டு இருவரும் சேர்ந்திருப்பது போல் புகைப்படம் ஒன்றை எடுத்து அவளாகவே கடைக்கு சென்று பழைய மாடலில் கண்ணாடி போட்ட பிரேமில் ஸ்வெட்டில் தொங்க விட்டிருந்த அந்த படம். குனிந்து புகைப்படத்தை எடுத்தான். கீழே விழுந்ததில் புகைப்பட அட்டை தனியாக கழண்டு வந்தது. அந்த அட்டைக்கு பின்புறம் இருந்து மடித்து வைக்கப்பட்டு பழப்பேறி போயிருந்த ஒரு வெள்ளைத்தாள் கீழே விழுந்தது. எடுத்து படித்தான். அன்புள்ள அத்தானுக்கு, எனக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ என எனது அப்பாவும் அம்மாவும் பயந்து கொண்டிருந்த வேளையில் என் தகுதிக்கு மீறிய இடத்தில் இருந்த நீங்கள் என்னை திருமணம் செய்து எனக்கும் வாழ்வழித்து என் பெற்றோர் வயிற்றிலும் பாலை வார்த்தீர்கள். ஒரு சராசரி பெண்ணை போல எனக்கு முதல் திருமணம் தான் நடக்க வேண்டும் என்கின்ற கனவு இருந்தது. ஆனால் எனது பெற்றோரின் நலனுக்காக அதை மாற்றிக்கொண்டே இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்கின்ற பயமெல்லாம் உங்களுடைய அன்பினால் காணாமலே போய்விட்டது. எனக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தையின் மீது அன்பு செலுத்தாமல் போய்விடுவேன் என்கின்ற பயம் உங்களுக்கு இருப்பதாக டாக்டர் சொன்னார். நீங்கள் அவருடைய குடும்ப நண்பர் என்பதனால் தான் நான் கண்டிப்பாக உங்களை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என டாக்டர் வற்புறுத்தினார். எனக்கு பெரிய அளவுக்கு படிப்பு அறிவு இல்லை. மனம் விட்டு பேசும்படியாக தோழிகளும் கிடையாது. பிறந்ததிலிருந்து எனக்கென எந்த சுகத்தையும் அனுபவித்தது இல்லை. நான் விரும்பியது எதுவும் எனக்கு கிடைத்ததும் இல்லை. பிறருக்காகவே வாழ்ந்த நான் உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் வாழ முடிவெடுத்தேன். டாக்டர் திருமணத்துக்கு முன்பு உங்களிடம் சொல்லியது போல எனக்கு கற்பப்பையில் எந்த கோளாறும் கிடையாது. நீங்கள் என்னை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்ததாக சொன்ன பிறகு நான் கற்பம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் கற்பப்பையை எடுக்க வேண்டும் என டாக்டர் சொன்னார். ஏழ்மை குடும்பத்தில் பிறக்க வைத்து என்னை இந்த சூழ்நிலையில் சிக்க வைத்த இறைவனை திட்டியபடியே மனதில் மிகுந்த வலியோடு அதற்கு சம்மதித்தேன். ஆனால் உங்களோடு வாழ ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய எண்ணம் எல்லாம் எவ்வளவு தவறு என்று புரிந்தது. எந்த இறைவனை திட்டினேனோ அந்த இறைவன் அருளால் அன்பான கணவன் அன்பான மகன் கிடைத்தார்கள். ஒருவேளை எனக்கு முதல் திருமணம் நடந்து முறையாக குழந்தை பிறந்திருந்தால் கூட என்னிடம் இவ்வளவு அன்பாக இருந்திருப்பார்களா என தெரியாது. இந்த விஷயத்தை நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உங்களிடம் சொல்லக்கூடாது என டாக்டர் என்னிடம் சத்தியம் வாங்கியிருக்கின்றார். ஆனாலும் ஒரு ரகசியத்தை உங்களிடம் இருந்து மறைத்து சாக நான் விரும்பவில்லை. அதனால் நடந்த உண்மைகளை இந்த தாளில் எழுதி இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த தாள் உங்கள் கையில் சிக்கினால் உண்மை தெரிய வரும். உங்களுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட மறந்ததற்கும் கற்பப்பையை எடுக்கும் பொழுது கணக்கு வழக்கு இல்லாமல் கவலைப்பட்டதற்கும் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். என்னுடைய வீரவில் எனது முகித்தப்பட்டு சேலைக்கடியில் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் செய்து கற்பப்பை எடுத்த மருத்துவ சான்றிதழ் இருக்கின்றது. அதை நீங்கள் படித்து பார்த்தால் எனக்கு கற்பப்பை கோளாறு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த விடயம் நமது மகனுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முரளி பெருங்குரல் எடுத்து ஆள ஆரம்பித்தான். பொருட்களை ஒதுக்கிக் கொண்டிருந்த வேறு ஆட்கள் ஓடி வந்து என்ன முதலாளி என்றார்கள். கண்ணீரோடு சொன்னான், லதாவின் பொருட்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடுங்கள். லதாவின் நினைவுகளையும் அவளின் தியாகங்களையும் சுமந்து கொண்டு நிற்கும் அந்த பொருட்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
1: செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகிறது
3: நான் கண்ட நட்சத்திரம்.
2: நமக்குள்ளே இருக்கும் கலைஞர்களின் ஆளுமைகளை வெளிக்கொண்டு வருகிறது.

0: ஈழத்து இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் தமிழ் பிரியா நினைவாக வி டி இளங்கோவன் அவர்கள். உலகெங்கும் தட்டி பிடித்து நிற்கும் கொரோனா பேரிடர் காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் இரு கலை இலக்கிய ஆளுமைகளை நாம் இழந்துள்ளோம். ஈழத்தமிழ் நாடக திரைப்பட முன்னோடிகளில் ஒருவரான நிர்மலா ரகுநாதன் கடந்த 2020 ஏப்ரல் மாதம் காலமானார். கலைஞர் ரகுநாதன் மறைவு உலகெங்கும் வாழும் எம்மவர்க்கு வருத்தம் அளித்தது. புகழ்பெற்ற மூத்த பெண் எழுத்தாளர் தமிழ் பிரியா கடந்த 2020 மே மாதம் காலமானார் என்ற செய்தி பலருக்கும் அதிர்ச்சி அளித்தது. அடுத்தடுத்து ஒவ்வொரு துறை ஆளுமைகளை இழந்து கிளங்க வேண்டியதாயிற்று. ஈழத்தில் அன்று யான் நன்கறிந்த குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் தமிழ் பிரியா. 70களில் அதிவேகமாக எழுத்துலகில் பிரவேசித்தவர். சிறுகதை, நாடகம், கவிதை, மெல்லிசை பாடல் என பலவும் எழுதி புகழ் பெற்றவர். புஷ்பராணி முத்தையா என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தமிழ் பிரியா என்ற புனை பெயரிலேயே இலக்கிய உலகில் அறிமுகமானார். ஈழத்து தமிழ் சிறுகதை முன்னோடிகள் என மூவரை விமர்சகர்கள் குறிப்பிட்டு சொல்வதுண்டு. அதில் இருவர் ஏழாளை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற இலக்கியவாதிகளை பெற்ற ஏழாளை கிராமத்தை பிரபலமாக கொண்டதில் தமிழ் பிரியா பெருமை கொள்பவர். தினகரன், வீரகேசரி, சிந்தாமணி, ஈழநாடு, ஈழமுரசு, மெல்லிகை, சிரித்திரன், சுடர், கலாவல்லி, அமிர்த கங்கை, குங்குமம் என அன்று வெளிவந்த பத்திரிகைகளிலும் சஞ்சிகளிலும் இவரது படைப்புகள் தொடர்ந்து பிரசுரமாகின. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஆக்கங்களை அளித்து வந்தார். 1988 புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். புலம்பெயர்ந்த பின் அவரது எழுத்து முயற்சி குறைந்துவிட்டது என்றுதான் கூறலாம். இங்கு பாரிஸ் ஈழநாடு பத்திரிகையில் சில வேளை இவரது ஆக்கங்களை பார்த்த ஞாபகம். வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார். எனது நூல்களின் அறிமுக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி சிறப்பித்தார். TRC தமிழ் ஒளி தொலைக்காட்சியில் யான் தொகுத்தளித்த இலக்கிய நிகழ்வுகளிலும் பங்குபற்றி சிறப்பித்தார். 75 மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியுள்ளதாக அறிய முடிகின்றது. 2 மே மாதம் 2010 இவரது இரு சிறுகதை தொகுதிகளில், அதாவது காம்பு ஒடிந்த மலர், ஒரு நியாயம் ஒழிக்கின்றது வெளியீட்டு விழா பாரிஸ் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வில் யான் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியமை ஞாபகத்தில் உண்டு. தமிழ் பிரியா துணிச்சலானவர், பேச்சாற்றல் மிக்கவர். தொலைபேசியில் உரையாடும் போதும் நீண்ட நேரம் அந்த காலத்து இலக்கிய சர்ச்சைகள் விடயங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி எடுத்துச் சொல்வார். அன்று கிராமிய மனம் கமல நீங்கள் நிலைத்த நினைவுகளை பதிவாக்கி சிறுகதைகளை படைத்தளித்தவர். வாசகரை கவர்ந்தெழுக்கும் வகையில் கதையை நகர்த்திச் செல்லும் எளிய நடை கைவரப் பெற்றவர். எழுபதுகளில் இருந்து 80கள் வரை நிறைய கதைகளை எழுதினார். அந்த காலத்து வாழ்வியலை இவரது கதைகள் படம் பிடித்து காட்டுகின்றன. ஈழத்தில் குறிப்பிடத்தக்க பெண் எழுத்தாளர்கள் வரிசையில் அவரது நாமம் நீடித்திருக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது.

0: 여러분, 신선의 전화기설 이열치 끊어집니다.
1: 이두분이 내려본 நிகழ்ச்சியை 재미있게 듣 நேயர்களுக்கு 난리களை 고리콜건 நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு

0: அன்பு உறவுகள், இதுவரை விஜய் ராஜேந்திரம் அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கன் தீபன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது. ஜெர்மனிய நேரம்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி

0: நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: ஈழத்தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 41 76 386 14 82 மூத்தி லவ்சான் சைபர் சைபர் 41 79 77 11 712 தர்மலிங்கம் பிரபா சைபர் சைபர் 41 76 51 83 சைபர் 34 கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: சொன்னா எப்படி சொன்னா இருக்கீங்களா?
1: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
0: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்ப கடவுள் உங்களை காலம்ன்றது தெரியாது, எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கின 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 //////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சிநேக 5:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலிக்கு வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம்.

0: கண்டுபிடித்து பல நாட்களாக தேடி, அதாவது போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவியவற்றில் உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம் என்று நான் கேட்டிருந்தேன். அதற்கான விடையை கண்டுபிடித்து இணைந்திருக்கின்றார்கள் 15 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டார்கள். ராணி சம்பந்தர் ஹருகள், ஹருகள் என்றால் மெலிந்த என்று சொல்லியிருந்தார். வலி சொல்லியிருந்தார், வலி உணவு என்று சொல்லியிருந்தார். பிலோமினா ஆண்டன் அவர்கள் புண்ணாச்சு புக் கதம் என்றால் உணவு என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் சங்கதி சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் மிலிந்து என்று சொல்லி நெருங்கியிருந்தார். வதனா தயாளர்கள் வலி என்று சொல்லியிருந்தார். வறுக்கென்று சொல்லியிருந்தார் வடிகஞ்சி. அதனைத் தொடர்ந்து வதனி அவர்கள் வலி வறுக்கு என்று சொல்லியிருந்தார். குணநாயகி அம்மா அவர்கள் வலி வறுக்கு. சித்ரா பவன் அவர்கள் வலி வறுக்கு. ராஜலிங்கம் அவர்கள் வலி வறுக்கு. புஷ்பா அவர்கள் வலி வறுக்கு. பிரேமா கைலானதன் வலி சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் வலி வரகு பொங்கல் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து பிலோமினா ரெண்டாம் தடவை இணைந்து கொண்டு இடை என்று சொல்லி எடை ஏனா டை என்ன ஏந்தி அவர்கள் வலி வருகு. ஷியாமலாவும் இணைந்து கொண்டார். அவர் பதில் சொல்லவில்லை. இடை என்பது சரியான விடையாக 50 வீத வெற்றியோடு சென்றிருந்தார் பிலோமனா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேரம் சரியாக 5:13 ஐக்கியராஜ்யத்தில் 4:13 இந்த இடை என்ற சொல்லை கண்டுபிடித்த பிலோமனாக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஏனா உங்களுக்கு தெரிந்துவிட்டது அன்பர்களை, நீங்கள் சரியான விடையோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதாவது அந்த விடை என்னன்று உங்களுக்கு வரும் என்று சொன்னால், பசியால், அதாவது பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவு வருபவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம் என்று கேட்டிருக்கின்றேன். அந்த விடை என்னென்று நீங்கள் கண்டுபிடித்து இணைந்து கொள்ளலாம் அன்புறவுகளே. இன்றைக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கூறி விடைபெறலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ராணி சமந்தர், நலமா இருக்கீங்களா?
1: ஒருபடி
0: நன்றி வாழ்த்துக்கள். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன்.
1: நன்றி அண்ணா.
0: உன்னுள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர்
1: போனாலும்
0: தரமாட்டேன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராணி சமந்தர் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இந்த இடை எப்படி எடுத்தீங்க?
1: என்ன
0: பசியால் பாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் உதவி செய்யறதுல சாப்பாடாக கொடுக்கற ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம் பிள்ளை.
1: வாடி
0: வருவர்களுக்கு உதவி செய்வர் புரிபவற்றில்
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: வடை கொடுக்கலாம் ஒரு வடை சாப்பிட்டோம் வயிறு முட்டிடுது.
1: நீங்க ரெண்டு பேரும் தான் உற்சாகமா இருக்கிறீங்க.
0: அவர் பிலோமின அன்டன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் வருகின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் ராஜா அண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க தங்கச்சி?
2: இருந்த மாதிரியே இருப்பேன். நீங்க?
0: இருந்த மாதிரியே தான் இருக்க. பத்மநாடு தான் இருந்த மாதிரியே இருக்கிறா.
2: நாங்க இருந்த மாதிரி.
0: ஷியாமலா நீங்க கொஞ்சம் நான் நேரம் சொல்றேன் பிள்ளைக்கு.
2: சரியா? ஓ,
0: அது மொத்தம் ஒரு சந்தோஷத்துல வரதானே. தங்கச்சி இப்படிதான் சொல்றவாண்ட அதுவும் ஞாபகத்துக்கு வந்துட்டு எனக்கு இருந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி பாவம்
2: சொல்லிட்டு
0: போறாள். திருவந்தினிக்கிறா வா கேப்போம். எரிச்சல் வரும், அதால எரிச்சல்
2: சொல்றீங்க.
0: சும்மா சொல்லாதீங்க எனக்கு. ஆண்கள்லாம் மடியா ரசிச்சு பாப்பார்கள் பெண்களை.
2: பாக்குறதுல ஒன்றும் இல்ல, அதை நீங்க கண் வைக்காம பார்த்தா தெரியுது.
0: கண்ணையும் படைச்சவன் கடவுள் அப்படின்
2: பசியால் வருவவனுக்கு பிள்ளை நீங்க கொடுக்கறது வீட்டுல வச்சிருக்கிற சாப்பாடு தான் குடுப்பீங்க.
0: அப்ப அத அப்படி சிந்திங்களே அதுல வர்றப்ப இதுகளை பார்த்து நெஞ்சுக்க நோவுது பிள்ள.
2: சுப்பிரமணியம் மாதிரி வந்து படிங்க.
0: சந்திரபாபு படிச்ச மாதிரி படிக்கணும். நீங்க கேக்குறீங்க, நீங்க மைத்திர ஒழுவீங்க நல்ல வடிவா
2: சொல்லு
0: இப்பொழுது எங்களுடைய ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
3: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
3: கேட்டீங்களா?
0: அந்த நாளிலிருந்து பாவாட தாவணியிலிருந்து கேட்க இல்லையா?
3: நிறைவேற்றும்
0: ஞாயிற்றுக்கிழமை
3: எல்லாரையும் ஆசீர்வதிச்சு, வெறத்தக்காரன் என்று சொல்லி எல்லாரையும்
0: ஆசீர்வதிச்சு.
3: அதோட 20 ஃபாதர்ஸ் பண்டைக்கு உதவி புதுசா இருந்த எல்லா இடத்துலயும்
0: இருந்து வந்தவர்கள்.
3: நானும் அன்றாட
0: வாழ்க்கைய பாவிக்கிற சொல்ல
3: அன்னத்தை தான் எடுத்தனத்து
0: வருகுது. அன்னத்துக்கு தான் சொன்னவா எங்கட ராணி சம்பந்த ரகினம் என்று சொன்னவா, என் பூக்கள்ளம் என்று சொல்லி இருக்கிறாங்க உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவாணி அவர்கள். நலமா இருக்கீங்களா கமலவாணி?
4: உங்களுடைய
0: இரக்கமா பட்டி நீங்க கிடந்து அவர் உங்களுடைய ரத்தம் அவர்தானே? நாளைக்கு இரமா போராடுறீங்க. ஒருக்கா அப்பாக்கு 13 தேதி புடிங்களா நீங்கள்? ஒரு நாளைக்கு புளியுங்க அப்பாக்கு வேண்டி. பாவம் அப்பா உங்களை பெற்று வளர்த்து பொம்பளை புள்ளியில் 5-6 பொம்பளை புள்ளியில் உண்டாயிருக்க, அந்த தந்தைக்காக செஞ்சோட்டு கடனை தீருங்கள்.
5: ஆனந்தத்துல
0: சொல்லி போட்டேன். விளைச்சது
5: தங்கச்சி
0: மேல பாத்தேன். நீங்க ஒரு விழாக்கு வந்தா அந்த விழா கதாநாயகனுங்கிற முகத்துல நீங்க கண்பட நிக்கணும். நினைச்சு பார்த்திருப்பேன். இந்த கண்குள்ளா காட்சி என்ன தாய் பாக்கலையே, என்ன தந்தை பாக்கலையே, என் சௌரம் பாக்கலையே, எல்லாம் எவ்வளவு உள்ளத்துக்கு துடிப்பு எல்லாம் இருந்திருக்கும். அதையும் நினைச்சு கொண்டு ஒரு குட்டி தம்பி தான் தங்கச்சி தங்கச்சின்னு
5: வரவே
0: இல்ல, ஒருத்தரும் வரவே இல்லைன்னா அந்த மூலையுமே செய்யல. என்ன செய்யறது,
5: சொல்லும் கொண்டு நானும் அவற்ற மகள் மற்ற இந்த மண்டையில குட்டி குட்டம் பிடிச்சு வரையில
0: லூச்சி மாதாவே அம்மா மாதிரி கூட்டி இருக்கிறீங்க.
5: அம்மா மாதிரி எனக்கு அது ரெண்டு சீரத்துல பவுல்ஸ் வச்சிருக்காரு. கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, என்ன கூப்பிடக்கூடாது,
0: என்ன கூப்பிடக்கூடாது. அப்ப
5: நான் ராஜா இப்ப இல்லையே ஒண்ணு வந்து சொல்றேன்.
0: நீங்க ஒரு 10 பவுன் சங்கிலிய கொண்டு போட்டுருந்தா உங்களை பார்த்துக்கும் படிவா
5: பாத்தீங்களே. இதெல்லாம் அன்பில்ல ராஜா.
0: என்னமா
5: அந்த சங்கிலி போடுறேன் காத்து போடுறேன்ன்றதுல அன்பில்ல.
0: பரதநாட்டியம் பாப்பீங்க, என்னுடைய பாடல் கேப்பீங்க, எல்லா அறிவிப்பாளரும் என்னோட சேர்ந்து
5: ஆடுவார்கள்.
0: எனக்கு பிடிபட்டு போச்சு. அஞ்சு நாள் கிடக்க பிடிபட்டு போட்டு உள்ள வேலினையார்கள் தனக்கு உங்களுக்கு சொல்ல இல்லை என்னோட சண்டை பிடிக்கிறார்கள். அடுத்த பிரச்சனையா கிடக்கு. ஆசிபூசரி முதலாளி, விக்னா அம்பாலி முதலாளி எல்லாம் எனக்கு இங்க சொல்லாம என்னத்துக்கு நீங்க விட்டுறீங்க அப்படின்ட்டு எனக்கே தெரியாத ஒரு நாள் என்ன உங்களை சொல்றது. சும்மா இருங்க, ராஜாக்கு செய்யாம மற்ற அறிவிப்பாளர் செய்யுங்க. அப்ப நீங்க எனக்கு
5: நான் பசியால் வாடுவதற்கு உதவக்கூடியதுண்டா, ஒரு எளிய உணவு சொல்லலாம். சில வேலை எளிய உணவுண்டா, கொஞ்சம் இந்த கஞ்சி அப்படியான இதுல எளிய உணவுதான் எளிய உணவு
0: என்ன
5: அவன்
0: இல்லாமல் அணுவும் அசையாது. என்னமா என்ன ஏனால வச்சுக்கலாம், ரகசியம் வீட்டை வாங்க சொல்றோம். இப்ப சொன்னா எல்லாரும் கேட்கும். கேட்காம சொல்றேன், காத்திருக்கேன் காத்திருக்கிறேன், கதவு தோறங்க காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி கமலவேணி, கமலவேணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பரும்
6: வணக்கம் ராஜா.
0: என்ன குணா நடந்து விட்டுட்டு
6: என்ன
0: அப்படியா எரிஞ்சு விட புது வாங்குங்க.
6: உங்களோட வீட்டுல எங்கட வீட்டை பிள்ளை இல்லை.
0: எந்த வீட்டுல ஒரு பிள்ளையும் இல்லை. நீங்க உடனே எங்க வீட்டு தான் நீங்க உடனே பிள்ளை சொல்றது.
6: ஆனா ஒண்ணு உண்மையில சைவர் ஒன்பது நிக்கிறதே இல்லையே எனக்கு தெரியா.
0: அதுக்கும் கூட கை வந்து தவறுதலா பட்டிருக்கும்.
6: அப்படி பர்றது இல்ல. கை கீழதானே நீங்கள போன் கை கீழதானே படம்.
0: சரி எம்பெருமான கேட்டு சொல்லுங்க எனக்கு.
6: அது என்ன தெரியல நடந்துட்டு ஒரு காலம் அப்படி நடக்கிறே இல்ல. நீங்க சொல்லி கொண்டு
0: போறீங்க சொல்லுங்க. அப்படிய அடிச்சு சொல்லுங்க.
6: இடையில இருந்து எங்களால மற்றவைக்கு குடு சிலருக்கு உதவி செய்யக்கூடியதா வீட்டுக்குள்ள இருக்கிற சோறுல ஒன்றே கொடுப்போம். அதுக்காண்டி எச்சம் வருமோ
0: எள்ளுருண்டை வரும் எள்ளுருண்டை கொடுக்க மாட்டான்.
6: ஓ அது கொடுக்க மாட்டேங்க. அது வெறவும் மாற்றி சும்மா அந்த ஈனக்காண்டி சொல்லி கொண்ட நான்.
0: அப்படி நினைக்காதீங்க. நீங்க விடைய தேடி எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
6: அது அப்படி என்னாகிறாது சொல்லு. ஹீனத்தை தான் நானும் சொல்றேன். ஹீன் நல்லது ஹீனம்
0: என்னமா நன்றி வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் வதனி அவர்கள். வணக்கம் வதனி. வதனி என்ன செய்யற கண்ணு தெரியாத நேரத்துல சொல்லிட்டு வாங்குவோம். வைபர் சொன்னா ஒரு வைபர் தான் எங்களுடைய இருக்கு. அப்பயே நீங்க அந்த மூலியை யூஸ் பண்ணல. ராஜா அண்ணன் தவறுதலா ராஜா அண்ணன் வதனி என்று தவறுதலா கூப்பிடுறேன். அப்ப நீங்க அப்ப டக்குன்னு வரவணும் பதனா பாஞ்சடிச்சுட்டு. நீங்க சின்ன பிள்ளை வீச்சு கடை கடந்து வந்திருக்கலாம் பதனா. சரியான வெச்ச கள்ளி பேரை வதனி எடுத்தா தனி என்று அப்படி அந்த ஐக்கு மேலயமா ஒரு இது மாறி கிடக்கு. என்னைக்கு மேல ஒரு சுழி போட்டு கிடக்கு அதுல. அப்ப வதனி வந்திருக்கான் நினைச்சேன். அசலம்மா
7: நீங்க நலந்தானே.
0: சூப்பரா இருக்கிற உங்க அன்போட
7: நன்றி. நானும் இடையில இருந்து
0: அகராதிக்கு போவாதீங்க
7: கேட்டுக்கொண்டிருந்தோம்
0: சொல்லிட்டு ராணி சம்பந்தர்.
7: பிச்சைக்காரர்கள்
0: திருப்பி எறிஞ்சு ஓடி போயிருவாங்க. மனசனு கூட நாய் கூட சாப்பிடாதான்னு பேசுவாங்க. என்ன படங்கள்ல
7: படங்கள்ல
0: வெளிநாட்டிலிருந்து
7: நன்றி
0: வாழ்த்துகள்.
7: நன்றி.
0: வணக்கம். அவர் வதனா தயாளன்
8: அவர்களை
0: தொடர்ந்து அஞ்சாறு நாள் ஆலய காண இல்ல. கோவமா உங்களுக்கு
8: அண்ணன்ல
0: கோவிக்கிறேன்னா கோவிச்சிருக்க
8: சும்மா
0: நான்
8: தெரியல
0: மறந்து போனேன். சகோதரி தேவி அவர்கள் தேவியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். அடுத்த அன்புறவை அன்போடு
9: வரவேற்றாங்க.
0: 100 வீத விட எடுக்கிறது வந்துட்டாங்க. ஒரு மாதிரி
9: தெரியல பாப்பா சரியாண்டு நக்கிறேன். அது வந்து எரி சோறு என்று சொல்றது அல்லது எஞ்சிய சோறுண்டா பழஞ்சோறு
0: என்னம்மா பொறுமையாக காத்திருங்கள். ஒருத்தர் டெலிபோன் எடுத்து சொல்றேன், தண்ணி எடுக்க இல்லையாண்டு. என்ன கதை? எங்கட வாட்ஸ்அப் ராணி போல இருக்கு. பிலோமினா என்ன விட சொல்றீங்க? இடையில இருந்து அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அன்பு சகோதரி வாட்ஸ்அப் ஊடாக. நான் மறக்கல சகோதரி, உங்களை சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க?
10: மறக்கல
0: கட்டுச்சோறு வச்சிருப்பீங்களா?
10: அன்றாட
0: வாழ்க்கையில இருக்கு தெரியாட்டி நான் என்ன செய்யறது? இனி அம்மன் கோயில போய் தலையில
10: மதியமா
0: இதாங்க கேள்வி வந்து உங்கள்ட்ட தான் கேட்டாலும் என்ன கேட்காங்க பிளீஸ். நன்றி, வாழ்த்துகள். புஷ்பதியம்மா அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். ஷியாமலா தங்கச்சி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
11: வணக்கம் ராஜா.
0: சொல்லுங்க ஷியாமலா.
11: வாழ்க்கையில
0: பசியால் வருபவர்களுக்கு அந்த கேளியே நான் அழிச்சு போட்டேன்.
11: நீங்க சொல்றீங்க இருக்கிற சாப்பாட்டை தானே குடுக்கறோம்.
0: ஓ
11: அப்ப மிச்சம் இருக்கிறத தானே நாங்க குடுப்போம்.
0: அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருந்தேன்னா நீங்கள் அன்றைக்கு நீங்கள் அந்த மெலிந்ததுன்னு கண்டுபிடிச்சு கொப்பி அடிச்சுட்டீங்க ஒரு மாதிரி. இல்லை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அங்கே ஒரு எழுதி வச்சதே விட்டுட்டேன்.
11: அங்கே விட்டுட்டீங்களா?
0: அந்த அது ஃபைலே அழிஞ்சு போச்சு. அதான் பாட்டு போட இல்லை, அந்த பாட்டே போட இல்லை. இன்றைக்கு நீங்கள் சும்மா வந்து உடனே சொல்லுவீங்கன்னு
11: நினைச்சேன்.
0: அது இன்றைக்கு இல்லை, நீ அடுத்த கிழமை உங்களுக்கு அது நல்ல கேள்வி தர்சன் இந்த முறை அச்சா கேள்வி எடுத்து வச்சுக்கிறேன்.
11: கொள்ளுவேன்
0: என்ன சொல்றது, தூங்காத விழி ரெண்டு, தோழி தூக்கம் பாலா அப்படி சிலருக்கு அது காணும். நன்றி வாழ்த்துக்கள். கதைச்சதுக்கு எவ்வளவு அனுப்புவீங்க?
11: நீங்க
0: கேட்டிக்கா, நீங்க அச்சா புள்ளின்னு அனுப்பே சர்டிபிகேட் கொடுத்தேன் உங்களுக்கு. அச்சா புள்ளின்னு சர்டிபிகேட் கொடுத்தனா.
11: நன்றி,
0: நன்றி வாழ்த்துக்கள்.
11: நன்றி.
0: அவரை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் வைபர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார். ஜியா நடேசன் சொல்லுங்க. ஜியா
3: நடேசன்
0: அது சொல்லிட்டுமாம்மா, இக்கணம் பெறாதம்மா, வராது வராது.
3: ஓ
0: அதுவும் பெறாது. அப்ப நீங்க ரேடியோ கேட்கறீங்க இல்லையா வீட்டுல? எஞ்சிய சோறு சொன்னவ, எச்சில் சொன்னவ, எச்சில் சோறு சொன்னவ, அப்படி பல விஷயம் சொல்லியிருக்கு. நம்ம நான் எழுதி வச்ச விடையே மறந்துட்டேன். இத்தனை நாளைக்கு மண்டையில இப்படி
3: வச்சு
0: வராதம்மா.
3: எஞ்சல் சோறாது, எஞ்சல்
0: இல்ல இல்ல இல்ல. நான் கேட்டு கேட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு விடை. இன்றைக்கு இன்றும் வர இன்றைக்கும் வர இல்லை,
3: இன்றைக்கு வர இல்லை,
0: வர இல்லை சொல்றீங்களே இல்ல விட.
3: நன்றி
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்பூர்வா, வணக்கம்.
12: வணக்கம் ராஜா. நான் எல்லாரும் நினைச்சு கூப்பிடுறீங்க.
0: சொல்லுமா.
12: நான் அது எட்டுச்சோறு வருமா?
0: எட்டுச்சோரா? எட்டுச்சோறு
12: அது அந்த ஐயாறு எட்டு அதுல வடிச்ச சோறு வடிச்ச
0: அந்த ஐயாறு எட்டு வராது.
12: அப்ப இல்ல அது அந்த எட்டுச்சோறுன்றது அந்த வடிச்ச சோறு
0: வராது. வாழ்த்துக்கள்.
12: எரிஞ்ச சோறா?
0: அதுவும் வராது. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற, வணக்கம்.
13: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் தேவி தனராஜ். சொல்லுங்க. பழஞ்சோத்துக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு என்ன சொல்ற அதுக்கு என்ன பேர் புள்ள? பழங்கஞ்சி எல்லாருக்கும் நல்ல பேர். நீராகம் இல்ல, நல்ல வழியா சுசியா இருக்குமாமா. வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி போட்டு தேங்காய் பாலம் போட்டு போட்டு காலமையில குடி.
13: அது நாங்க சொல்றோம். நாங்க சித்ரா கஞ்சி மாதிரி காய்ச்சி.
0: இல்ல இல்ல, பழங்கஞ்சி பழங்கஞ்சி பழஞ்சோறு பழங்கஞ்சி
13: பழங்கஞ்சி தான் சொல்றோம் நாங்க.
0: நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரியமனா, நீங்க ஒருத்தரும் சொல்ல.
14: நான் இப்ப ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்றது
0: என்னம்மா?
14: எப்பன் சோறு அல்லாடி எப்பன் சோறு.
0: எப்பன் சோறு? எப்பன் சோறு வராது. வராது சோறு.
14: எப்பன் சோறு
0: இல்ல இல்ல. நீங்க ஒருத்தரும் பிடிக்க மாட்டீங்க. என்ன உங்களுக்கு உதவி செய்தாதான் அப்படி
14: வட்டார வழக்குல அப்படி சொல்றதா?
0: அதுக்கு தெரியும் இல்ல. அதுவும் முடிய இல்ல.
14: அதுவும்
0: இவரை தொடர்ந்து நாங்கள் ஜோஸ்ரீ அம்மா வந்திருக்கிற வைபர் ஊடாக அவரை கேட்போம். வணக்கம் ஜோஸ்ரீ அம்மா.
15: வணக்கம். வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க ஜோஸ்ரீ? பொருங்க பொருங்க, கொஞ்சம் மனசுல கதைக்க விடுங்க. வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? உங்களை வந்து அமைதியாக மெல்லமா கதையுங்க, நாங்க கதைக்கிறத கேட்டு பதில் சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்களா? வடிவா இருக்கிறீங்களா? மத்தியானம் படியா சாப்பிட்டீங்களா? என்னமா
16: போட்டுக்கிறேன்.
0: நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க.
16: இமைப்பொழுது
0: கடவுளை நீங்க பே கட்டி காரியமா? உங்களோட வயசுல நாங்களாம் பிடிச்சிருப்போம். உங்களையெல்லாம் ஒரு உங்களையெல்லாம் எங்களை வாழ்வியல வைத்து நாங்கள் நினைச்ச நிறம் மூடி வந்து நீங்க கதைக்கிறதுக்கெல்லாம் நீங்க புண்ணியம் செய்து நீங்க உள்ள நல்லா இருக்கணும். நீங்க நன்றி, வாழ்த்துக்கள் சோகரம்.
16: என்ன ராஜா?
0: என்னம்மா
16: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கின்றோம். அடுத்து உதயன் அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். உதயன், வணக்கம். உதயன்,
17: வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்லா இருக்கிறோம் உதயன். நீங்கள்
17: நல்ல சுகம் ராஜாண்ணன். எடுப்பு சாப்பாடு பேருமா?
0: இல்லையா, சொல்லிட்டு எடுப்பு சாப்பாடு கட்டி சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டு. அப்ப நீங்களும் கேட்கல ரேடியோ அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
18: நீங்க
0: உடம்பு
18: நீங்க
0: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய பாவம் செய்தது நானும் செய்தது பாவமோ அவர் செய்த பாவம் தெரியும். அவருடைய அழைப்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து சசியம்மா தூர தேசத்தில் நிற்கிறா போல இருக்கு. ஓகே, அதுதானே ரேடியோவில் ஆகி நான் தலை வெட்டி விட்டுட்டேன். தவறு இருக்கிறா சசியம்மா. வணக்கம் சசியம்மா. அண்டே சொல்லுங்க, அவந்தபடியே சரியான விடையாண்டு
3: நான்
0: உங்களோட கதைக்கு நானும் அதுக்கு பிறகு நீங்கள் என்னோட கதைக்கவே இல்லை. மெலிந்தன்னு சொன்னது நீங்கள் தான் முதல்.
3: சரியான
0: காசு வாங்கணும் சசிகமா. இன்றைக்கு நீங்க தூரத்துல நிக்கிறீங்க. அப்ப என்ன
16: சொன்னதம்மா
0: சோறு எஞ்சி யாரோ சொன்னது
16: சொல்லு

0: இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தாஜா,
0: நங்கேந்தி மாலா. நலமா இருக்கீங்களா?
1: நீங்க
0: நாளைக்கு அப்பாவுக்கு சமைச்சு வடிவா வையுங்க. அம்மா அப்பா நாளைக்கு வந்து கூட சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாதிரி பார்த்து என்ன மாதிரி சமைக்கிறாள் இப்ப அவளும் கிட்டிக்காரியா வந்துட்டாள் ரெண்டு சொல்லிட்டு போவே.
1: சித்ரா கோயிலுக்கு போயிட்டா போல
0: விட்ட சாப்பாடு எல்லாம் தொட்டு சாப்பிட்டு
1: சொல்றேன்
0: சாப்பாடு.
1: அப்ப
0: இதுவும் சொல்றேன் பிள்ளைக்கு. நாளைக்கு சமைச்சு வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: ராணி சொல்லுங்க. ராணி
2: வெண்சோர்
0: சரியான விட பன்னெண்டு பேர் வந்துருக்கீங்க
2: இல்ல ராஜா, நான் கடைசியில தானே நீங்க அது வந்து அந்த இடையன்று சொல்லி போட்டு போ, இடையன்றதை இடையன்று சொல்லி போட்டு போன நீங்க.
0: நன்றி, வாழ்த்துகள் சகோதரம். உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து திரு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, திருக்கு விடைவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
3: அமைந்துள்ள ஷெரிமஹால் பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.

0: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3998 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: VTS Finance GmbH.
3: வன்கூவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: தெரியாதப்பா அசமாம் வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்துவிடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலசன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? நானும் நலமாகவே இருக்கிறேன். இப்பொழுது முதல் 6 மணி முதல் 9 மணி வரை உங்களுடன் நான். 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு. 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம். அதனைத் தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து உதவுவோமா என்று TRT தமிழொலியின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கின்றன. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து சிறப்பிப்பதுடன் கேட்டுக்கொண்டு பங்களது பங்களிப்புகளையும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வழமை போல் நான் எனது தெருவில் சில திரைசை பாடல்கள் தருவதற்கு முன்பு ஒரு சிறு கதையோ ஆன்மீக தகவலோ தருவேன். அப்படி ஒரு இன்று வந்து ஒரு சிறிய ஒரு கதை மாதிரி கதை தான் கதையும் வந்து எங்களோட வாழ்க்கையோட எவ்வளவு தூரம் நாங்கள் அதை சில சில விஷயங்களோட நாங்கள் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து இருக்கிறோம்ன்றதை வந்து சில குட்டி குட்டி உவமான கதைகள் வந்து எங்களுக்கு காட்டுகின்றது. நான் எப்படி ஒரு கதையை கூற போகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு சிட்டுக்குருவி வந்து ஒரு தெரியாத்த சிட்டுக்குருவி என்று இல்லை, ஒரு சிறிய ஒரு குருவி ஒன்று வந்து தெரியாத்தனமாக வந்து தவறுதலாக ஒரு கோதுமைகள் நிறைந்த ஒரு கூட்டுக்களை வந்து விழுந்துட்டுது. அப்புறம் தவறுதலாக விழுந்த உடனே அதுக்கு வந்து பார்த்திக்குது நல்ல சாப்பாடு வடிவாக கிடைக்குது, அது கஷ்டப்படுத்தவே இல்லை, தேடி இடம் போகத்தவே இல்லையாண்டு ஒரு நாள் 2 நாள் இருந்தோடனே அதுக்கு வந்து அந்த இடம் பிடித்து விட்டது, நல்லா பிடித்து விட்டதா. அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்ல வடிவாக சாப்பிட்றது தூக்கம் குட்டி குட்டியாக அதுக்கெல்லாம் சிறகு அடித்து கொண்டு திடீறது பாட்டு பாடுறது அப்படியே அவட்ட பொழுது போயிட்டுது. ஆனால் அந்த அங்கால இருந்து கீழே இருந்து அந்த கோதுமை கூட்டிலிருந்து கீழே இருந்து கொஞ்சமாக அந்த கோதுமை என்ற தானியம் எடுக்கப்பட்டு கொண்டு போகுது. ஆனால் அது தெரியவில்லை அந்த சிட்டுக்குருவி அந்த குருவிக்கு. ஆனால் அந்த குருவி நல்லா சாப்பிட்டு அவர் சந்தோஷமாக அனுபவிச்சு கொண்டு இருந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அந்த கோதுமை முழுக்கவே போயிட்டுது முடிஞ்சுது. ஆனால் அப்போ தான் அவருக்கு பசி வந்த உடனே அவர் தான் வெளியில் போக வேணும், இதுக்குள்ள எனக்கு வந்து இதை விட்டு நீ வெளியில் போனால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்ற ஒரு மற்ற தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு கட்டம் வந்தபோது அந்த குருவியால் வந்து பறக்க முடியவில்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவர் சோம்பேறியாக இருந்திருந்து சாப்பிட்டதும் தூக்கமும் சாப்பிட்றதும் தூக்கமாக இருந்த உடனே அவர் வந்து அந்த பறந்து திரிஞ்சதையோ இதண்டதையோ அவர் பறந்து பார்ப்பார். அந்த சிறகுகள் வந்து பலவீனம் அடைந்து விட்டது, அவரால் வந்து பறக்காம சொகுசா இருந்ததால் அவற்றை சிறகுகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, அவரால் பறக்க முடியவில்லை, உணவில்லை, இறந்து போய்விட்டது. அதே போலதான் நாங்களும் சில நேரத்தில் வந்து சில சொகுசான பழக்க வழக்கங்களுக்குள்ள நாங்கள் அடிமையாகி விட்டோம் என்று சொல்லி சொன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து பிறக்கும் போது பெரிய கோடீஸ்வரராகவோ அல்லது சகல விதமான வசதிகளோடையும் பிறக்கவில்லை. சிலர் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு இப்ப பிள்ளைகள் வந்து சில நேரம் வந்து வசதி வாய்ப்புகளோட பிறந்திருக்கலாம், அவைகளுக்கு கஷ்டம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நாங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்றுக்கு இல்லாம, அதுவும் வந்து எங்கின்ற ஜெனரேஷன் வந்து கட்டாயமா வந்து இந்த போரால பாதிக்கப்பட்டிருந்த நாங்கள் இதுகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் ஏங்கி இருக்கிறோம், ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா அதால வந்து நாங்கள் வந்து பிறகு ஒரு சொகுசான வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் அதெல்லாத்தையும் மறந்து அந்த சொகுசான வாழ்க்கையை இதுவே போதும், இதுதான் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இது என்று சொல்லி நாங்கள் அந்த சொகுசான வாழ்க்கைக்குள்ளேயே நாங்கள் வீழ்ந்து விட்டு நாங்கள் திருப்பி பழைய நிலையை நாங்கள் மறந்து போயிட்டு திருப்பி எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கஷ்டம் பெறையில நாங்கள் திருப்பி மீண்டும் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யல வந்து நாங்கள் வந்து வலுவிழந்து போயிடுவோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த சொகுசா இருந்திருந்து பழகிட்டு நல்ல ஒரு திருப்பி நாங்கள் ஏதாவது ஒரு எங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு சொல்லி சொன்னால் அது முடியாது. அதால தான் தான் அந்த இந்த சிட்டுக்குருவி மாதிரி நாங்கள் அப்படியே அந்த வலுவிழந்து இது இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் என்னதான் எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் என்னதான் வந்தாலும் அதை நாங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். எங்கெண்ட உடல் உழைப்பு முயற்சி எல்லாம் எந்த காலத்திலையும் இருந்து கொண்டே இருக்கணும். நாங்கள் உழைத்து விட்டோம், எங்கள்கிட்ட பணம் இருக்க, அல்லது பிள்ளைகளை வந்து சோம்பறித்தனமாக வளர்க்குறதோ, அல்ல நாங்களும் சரி சோம்பறித்தனமாக, எங்கெண்ட உடம்பு இயங்கிக் கொண்டே இருக்க வேணும். இயங்கிக் கொண்டே இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்கெண்ட மூளை இயங்கிக் கொண்டிருக்கணும், எங்கெண்ட உடல் இயங்கிக் கொண்டிருக்க வேணும். அப்போதான் நாங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம். நாங்கள் சொகுசான வாழ்க்கை, ஒரு சோம்பறித்தனமான வாழ்க்கைக்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களால் வந்து ஒலும்பி ஓட முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் அப்படியே முடங்கி போயிடுவோம். அதைத்தான் இந்த சுட்டுக்குருவி இந்த கதையும் கூறுதுன்னு சொல்லிக்கொண்டு எனது தெரிவில் முதலாவது பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:16. அடுத்ததாகவும் ஒரு சிறிய ஒரு கதை. கதை கதை என்றால் அது பொழுதுபோக்குக்காக சொல்வதல்லது. கதை எங்கள வாழ்க்கையோடு நாங்களும் எவ்வளவு தூரத்துக்கு எல்லா விஷயங்களையும் சில சில விஷயங்களும் இந்த தொழில்நுட்ப காலத்திலையும் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் சில சில நேரங்களில் வந்து எங்களையுமே மீறி நாங்கள் வந்து சில சில விஷயத்தில் வந்து நாங்கள் அடிமைப்பட்டு அல்லது சில விஷயங்களில் வந்து நாங்கள் இன்னுமே அதில் இருந்து விடுபட முடியாமல் வந்து நாங்கள் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அது எங்களோட ஜெனரேஷன் அப்படியான ஒரு ஜெனரேஷனுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு இது கதை தான் கதை என்று சொல்லும்போது ஒரு ஒரு விவசாயி விவசாயி என்று சொல்லி விவசாயி வந்து என்ன செய்வான்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து நிறைய இந்த ஆடுகளை வந்து வைத்து வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து அதை வந்து ஒரு ஓநாய் வந்து நெடுகளும் அவர் ஆடுகளை வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது, பிடிச்சி பிடிச்சி உண்டு கொண்டிருந்தது. அவர் என்ன செய்வார் போயிடுவார். ஆனால் அவர் போயிட்டு போய் இந்த அடுத்த நாள் அவர் வரும்போது பார்த்தா அந்த ஓநாய் வந்து இறந்து அந்த ஆடு வெள்ளாடு வந்து இறந்து போயிருக்கும். அவருக்கு யோசனை என்னடா, பார்த்தா ஆட்டிலும் ஒரு காயமும் இல்லை, ஆனால் பூட்டி வைத்த ஓநாயோ பூட்டி வைத்தபடி தான் இருக்குது, ஆனால் அந்த ஆடு வந்து வெள்ளாடு வந்து இறந்து விட்டது. இது எப்படி சாத்தியமாகும் என்று யோசிச்சு போட்டு பிறகு என்ன செய்வார், பிறகு இன்னொரு அடுத்த நாள் போய் இன்னொரு ஆடை கொண்டு வந்து வைப்பார். அடுத்த நாள் வந்து பார்க்கலையும் அந்த ஆடு இறந்து போயிருக்கும். இவருக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம், இந்த உண்மையில நீங்க இதை பாருங்க, இந்த பாக்கிக்கல வந்து என்னன்னு சொல்லுங்க, இந்த ஆடை கொன்றது வந்து ஓநாயா இல்ல, அது வந்து விவசாயிக்கு விளங்காம இருக்கலாம், அவருக்கு வந்து விளங்கே இல்லை இந்த ஆடை இப்படி இறந்ததுன்றது விளங்காம இருக்கு, ஆனா உங்களுக்கும் இன்னும் புரியலையா என்ன நடந்ததுண்டு என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆடை கொன்றது வந்து ஓநாய் இல்லை, அந்த ஆட்டுக்கு இருந்த பயம், ஓநாய் வந்து ஆடை சாப்பிடும், ஆடை சாப்பிடுவது ஓநாயின் வேலை. அந்த ஓநாயை பார்க்க பார்க்க ஐயோ இது எனக்கு வெளியால் வந்துடுமா, இது பூட்டி இருக்கிறது அதை வெளியால் வரும் வர முடியாதுன்ற சிந்தனை வந்து அந்த ஓநாய்க்கு ஆட்டுக்கு தெரியாது. அது எந்த நேரமும் ஐயோ ஓநாய் வரப்போகுது, என்ன சாப்பிட போகுது, என்ன நான் செத்து போடுவேன் செத்து போடுவேன்னு நினைத்து நினைத்து நினைத்து அந்த ஆடு பயத்திலே ஒவ்வொரு ஆடாக இறந்து போனது. இதே போல தானுங்கிற மனித வாழ்க்கையிலேயும் நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு தரம் ஏதோ ஒரு பயத்தை ஏதோ ஒரு திட்ட ஒவ்வொரு திட்ட மனதிலையும் ஏதோ ஒரு பயம் இருக்குது, பயம் என்று சொல்லி போய் அந்த பயம் வந்து அது வந்து நடந்துடும், நடக்கிற பயம் நடக்கிற ஒரு துயரத்தையோ நடக்கிற ஒரு கஷ்டத்தையோ விட இந்த விஷயம் எங்களுக்கு நடந்துடுமா நடந்துடுமான்னு சொல்லி நடக்காமலே நாங்கள் நடந்துடுவோம் நடந்துடுமான்னு சொல்லி பயத்திலேயே நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தவித்து கொள்ள வேணும். எங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்கிறத நாங்கள் நாளைக்கு பாவோம். இன்றைய பொழுது எங்களுக்கு கடவுளால் தந்த கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, இன்றைய பொழுதை நாங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேணும். இந்த வெள்ளாடு எப்படி பயந்து பயந்து செத்ததோ அதே மாதிரி நாங்கள் மனிதர்கள் பயந்து பயந்து சாகக்கூடாது. இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல பொழுதாக விடிந்து இன்றைய நாளை நாங்கள் நல்ல வடிவாக நடத்தி கொண்டு போய் இரவு தூங்க போகும் முதல் இன்றைய பொழுது எங்களுக்கு நல்ல பொழுதாக அமைந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி சொல்லிப்போட்டு நாங்கள் தூங்குவோம். நாளைக்கு வர பிரச்சனையை நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கோம். நாளைக்கு இப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சா போல நாளைக்கு நடக்க போறது மாறப்போவது போவதில்லை. அதற்காக நாளைக்கு வருவதற்கு ஒன்றும் செய்யாமல் இருக்க போவதண்டு இருக்கிறதண்டு இல்லை, எல்லாத்துக்கும் நாங்கள் தயார்படுத்தி கொள்ளணும். ஆனால் நாங்கள் ஓவராக பயப்பட்டு அதுக்குரிய எங்கள்ட சக்தியை வீணாக்கி எங்கள்ட மனதையும் நோகடிச்சு நாங்கள் நிம்மதியில்லாத தூக்கமும் வந்து நாங்கள் அது சொல்வது சுகம் செய்வது கடினம் என்றாலும் வந்து நான் சொல்லுகிறேன். இப்போ எல்லாராலையும் முடியாட்டி ஒரு சிலராவது நாங்கள் பயந்து பயந்து கொண்டு வாழாமல் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:25. ஆன்மீக குறிப்புகளை தருவதற்கு முதல் இன்னும் ஒரு சிறிய ஒரு கதையொன்று எங்களை வெற்றி பெற, சில வழிகளும் கூட எங்களை வெற்றி பெற செய்ய வைக்கும். ஒரு அந்த பாரந்தூக்கி ஒலிம்பிக் போட்டியில் பாரந்தூக்குபவர் தெரியும் தான். அந்த ரெண்டு பக்கமும் அந்த பாரத்தை வைத்து அதை தூக்குவதில் போட்டிக்கு போவதற்கு முதல் அவர் இளம் போட்டியாளர். அவர் அவரது மனைவிக்கு வந்து சொல்லியிருப்ப சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார், நான் வந்து இந்த முறை ஒலிம்பிக் போட்டியில் வந்து நான் வந்து தங்கப்பதக்கம் பெற்று தருவேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார் தனது மனைவிக்கு. அந்த ஒலிம்பிக் போட்டி இவரது போட்டி வருவதற்கு முதல் எதிர்பாராத விதமாக வந்து அவரது மனைவி இறந்துவிட்டு, இது ஒரு உண்மை சம்பவம் தான், அவரது மனைவி வந்து இறந்து விட்டார். அவர் மனைவி இறந்த போது அவருக்கு வந்தது அது வந்து தாங்க முடியாத ஒரு வலி. ஆனாலும் அந்த மனைவியின் கடமைகளை செய்து போட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு போகும்போது அவரது மனது வந்து சரியான ஒரு வேதனையில் வந்து துடித்து துவண்டு போய் இருக்குது. உடம்பு சோர்ந்து மனம் சோர்ந்து இல்லைன்னா அது இளம் மனைவியோ வயது போன மனைவியோ, மனைவியே கணவன்ன்றது வந்து ஒரு புனிதமான ஒரு உறவு. அந்த அப்போ மனைவியை கணவனை இழந்தால் அது வந்து ஒரு சரியான ஒரு துன்பம். அவர் அந்த மனைவியை இழந்து அந்த போட்டிக்கு வரும்போது அவருக்கு வந்து ஒரு இது. ஆனால் அவரது மண்டையில் மூளையில் வந்து ஓடிக்கொண்டிருப்பது என்னென்னா, நான் எனது மனைவிக்கு கொடுத்த சத்தியம், நான் இந்த ஒலிம்பிக் போட்டியில் நான் பெறுவ தங்க பதக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அந்த ஒரு உறுதி மொழி வந்து அவரை வந்து அந்த மூளையில் வந்து அவருக்கு வந்து தட்டி கொண்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த பாரந்தூக்கு இதில் வெல்லும் இலகுவாக அவர் தூக்கி தலைக்கு மேலே அந்த பாரத்தை இடையே தூக்கி விட்டார். அப்படி தூக்கி விட்டதும் அவர் வந்து அந்த சரியா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கழுத்திலே வந்து அவரது மனைவியின் படத்தை வந்து புகைப்படுத்த வைத்திருந்தவர் அதை படுத்து பார்த்து ஓவென்று அழுது விட்டார். ஆனால் அவரை வந்து இந்த கதை என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, சில நேரங்களில் சில வெற்றிகளை பெறுவதற்கும் ஒரு பாரதூரமான வழிகள் தான் சில வெற்றிகளை பெற செய்யும். அந்த அவருக்கு வந்து அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது. அவற்றது மனைவியின் இழப்பு வந்து நாங்கள் வேறு எண்ணத்தையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு பொருளை இல்லாட்டியும் நாங்கள் ஒரு பொருளை வேண்டிக் கொள்ளலாம். பணம் இல்லாட்டி நாங்கள் உழைத்து வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு உயிரோண்டு போச்சுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அந்த உயிரை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான நிலையில வந்து அவர் ஆனால் அந்த மனைவிக்கு கொடுத்த அந்த சத்தியம், அந்த தீர்க்கம், வாழ்வியலேயே தீர்க்க முடியாத வழிதான் அவரை வந்து அந்த ஒலிம்பிக் அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு அந்த திறமை இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த திறமையை மிஞ்சி அவர் அந்த மனைவிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேணும். அந்த மனைவி இறந்தாலும் அந்த கொடுக்க வேண்டிய சத்தியத்தை காப்பாற்ற வேணும் என்ற அந்த வழிதான் அவரை வந்து அந்த அதிலேருந்து வெற்றி பெற செய்தது என்று சொல்லி கூறிக்கொண்டு, அதே மேலே சக மனிதர்கள் எல்லோருக்குமே சில சில வழிகள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற செய்யும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:33. அடுத்ததாக ஒரு ஆன்மீக குறிப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இனி வரும் வெள்ளிக்கிழமை தான் கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த இனி அடுத்த வருஷம் அடுத்த வருடம் நாங்கள் காத்திருக்கணும் இந்த இறுதி ஆடி வெள்ளிக்கு. அன்று வரலட்சுமி விரதம், அது ஒரு சிறப்பு நாள். அடுத்தது வந்து ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளியில் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆடி வரலட்சுமி விரதம் அது வந்து நாங்கள் கோயிலில் ஆலயங்களில் போய் செய்தாலும், நாங்கள் வீட்டில் செய்வது வந்து அதுவும் சிறப்பான. இந்த ஆடி வெள்ளி வந்து ஒரு சிறப்பான வெள்ளி. வருகிற வெள்ளி வந்து ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி. அந்த ஆடி வெள்ளி அன்று நாங்கள் வீட்டிலே வந்து காமாட்சி விளக்கு இல்லாத வீடே இல்லை. எல்லோருடைய வீட்டிலையும் காமாட்சி விளக்கு இருக்கும். அது கட்டாயமாக எல்லோரிடத்திலும் இருக்குது. அந்த காமாட்சி விளக்கில் வந்து நாங்கள் விளக்கு ஏற்றும் போது நெய் விட்டு ஏற்றுவது வந்து ஆடி வெள்ளிக்கு சிறந்த ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நாங்கள் அந்த காமாட்சி விளக்கில் விளக்கு போது ஒற்றை திரி போடாமல் இரண்டு திரி, சாதாரணமாகவே அந்த திரி வந்து இரண்டு திரி இணைந்து தான் இருக்கும். ஆனால் பலர் வந்து அந்த திரி வந்து மொத்தமாக இருக்குதுண்டு போட்டு அதை பிரித்து ஒரு திரியைத்தான் போட்டு விளக்கேற்றுவார்கள். அது வீட்டில் வந்து அப்படி ஒரு திரி போட்டு விளக்கேற்றுவது வந்து நல்லமில்லை. அது வந்து அந்த ஒரு இறைவன் அந்த இரண்டு திரி சேர்ந்து இணைத்து அந்த விளக்கு ஏற்றும் போது தான் அந்த விளக்குக்கு வந்து அந்த ஒரு சுபீட்சம், அதாவது வந்து குடும்பம் வந்து ஒற்றுமை, கணவன் மனைவி, மற்றது வந்து இறைவன் ஈஸ்வரன் பார்வதி அப்படி என்று இந்த ஒற்றுமையை கொடுக்கும். ஆடி வெள்ளி என்று அப்படி இரு திரிகள் இணைந்த படி திரி ஏற்றி அந்த காமாட்சி விளக்கில் ஒன்றிரண்டு டயமண்ட் கற்கண்டு, அதாவது வந்து கற்கண்டு அந்த கற்கண்டு இருக்குதானே, அந்த தூள் கற்கண்டை போட்டு விளக்கேற்றும் போது மகாலட்சுமியின் கடாட்சம் வந்து பெருகும். மற்றது வந்து உங்களுக்கு கோயிலுக்கு போக வசதி உள்ளவர்கள் போகக்கூடிய வேலையில் வேலைக்கு போனாலும் அந்த ஆலயத்துக்கு ஆடி வெள்ளிக்கிழமை போகக்கூடியவர்கள் மகாலட்சுமிக்கு அல்லது அம்மனுக்கு ஏதாவதுக்கு நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு ஒரு பட்டி பால் வேண்டி கொடுத்தாலும் வந்து நல்ல விஷயம். அடுத்தது வந்து கடைசி ஆடி வெள்ளி என்றபடியால் வீட்டிலே வந்து நாங்கள் வந்து இரவு வந்து மாலையில் வந்து விளக்கேற்றி போட்டு ஒரு பால் பாயசமோ அல்லது பால் பொங்கலோ ஏதாவது வந்து நாங்கள் ஒரு இனிப்பான ஒரு இது வீட்டிலே செய்து அதை வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து உண்ணும் போது ஒரு சந்தோஷமும் இருக்கும். மற்றது நாங்கள் அந்த இன்றைக்கு ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி நாங்கள் இதை செய்ய வேணும்னு நினைச்சு செய்யும் போதே அன்றைக்கு வீட்டில் வந்து ஒரு எங்களை அறியாமலே ஒரு மங்களகரமாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு என்ன எப்படி சொல்வது, அந்த ஆடி வெள்ளிக்கு நாங்கள் விளக்கு வச்சு ஒரு பால் பாயசம் காய்ச்சிருவது, ஒரு பால் காய்ச்சி வைக்கும் போது அந்த சொல்லும் போது வீட்டில் உள்ள அனைவருக்கும் இன்றைக்கு நல்ல நாள், ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லக்கே அந்த வீட்டில் ஒரு சுகந்தம் நிலம், ஒரு ஆன்மீகம் வந்து எங்களையும் அறியாமல் ஒரு இனி ஒரு உணர்வு வந்து அந்த வீடுகளே வந்து வரும். அதால் வந்து ஆடி வெளியில் அன்று நாங்கள் வந்து பின்னேற மாலையில் விளக்கேற்றும் போது அந்த பால் பாயசங்கள் காய்ச்சுவது, மற்றது வந்து அன்றைக்கு உங்களுக்கு முடிந்தவர்கள் வந்து ஒரு மஞ்சள் அல்லது கல்லுப்பு, மஞ்சளும் கல்லுப்பும் முடிந்தால் ஒரு கொஞ்சம் அரிசி, இந்த எல்லாத்தையும் நீங்கள் வீட்டை வந்து வேண்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆடி வெள்ளிக்கு வந்து சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்ததாக எனது பாடலுக்கு போவோம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சினிமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில், சைபர் 7 83 20 49 85 அல்லது சைபர் 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: தொடர்ந்து எனது தெருவில் வரும் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை செயற்பாடுகள். கலியாக நேரம் சரியாக 6:44 நிமிடங்கள்.

தொடர்ந்து ஒரு ஆன்மீக குறிப்பு. நாளை ஆடி அமாவாசை. நாளை ஆடி அமாவாசை அன்று நாங்கள் வந்து இப்போ ஆடி அமாவாசையில் அன்று மூன்று பொருட்களை தானம் கொடுப்பது வந்து மிக மிக சிறப்பு என்று சொல்லி கூறப்படுகிறது. அதாவது நாளை வந்து நாளைய நாங்கள் ஆடிவள்ளி மாதிரி தான் நாளைய நாங்கள் தவற விட்டமாக இருந்து என்று சொல்லி சொன்னால் இனி ஒரு வருடம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் அடுத்த ஆடி அமாவாசைக்காக. இந்த ஆடி அமாவாசை வந்து எல்லோருக்குமே தெரியும், தந்தையர்கள் இல்லாதவர்கள் பிடிக்கும் விரதம், தந்தையர்களுக்காக தந்தைக்காக பிடிக்கப்படும் விரதம். அந்த ஆடி அமாவாசையில் அன்று நாங்கள் வந்து மூன்று பொருட்களை வந்து தானம் கொடுப்பதால் வந்து எங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும். அந்த அது எப்படியா என்று சொல்லி சொல்லும்போது அந்த எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஓரளவுக்கு நீங்கும் தீரும். அடுத்தது வந்து ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் அது வந்து கைகூடி வரும். உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்குவா இருந்தால் நீங்கள் இதை ரொக்க செய்து பாருங்கள். நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு அல்லது ஏதாவது உங்களோட மனசில் ஏதாவது நீண்ட நாளாக நிறைவேறாத பிரச்சனைகள் அந்த நிறைவேறாத ஆசைகள் அல்லது என்னவாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் தடைப்பட்டு இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த விஷயம் இதை வந்து நீங்கள் தானம் செய்து பாருங்கள். அன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அது நாளைக்கு வந்து இந்த ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வருவது வந்து மிகவும் சிறப்பான ஒரு நாள். சூரியனும் ஒரு தந்தைக்குரியவர், அதே நேரத்தில் இந்த ஆடி அமாவாசையும் வந்திருக்கு, மிக மிக சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் வந்து நீங்கள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்து கணக்கா தானம் கொடுக்குறோன்னு அள்ளி அள்ளி தான் கொடுக்கணும்ன்றது இல்லை. நாங்கள் எங்களுக்கு முடிந்ததை தான் நாங்கள் கொடுக்கறது. அது வந்து முதலாவது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் எண்ணெயுடன் தொடர்புடையது. அன்றைக்கு வந்து அந்த சனி பகவான் வந்து எண்ணெயோட தொடர்புடையவர் தான் சனி பகவான். அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெயை தானம் செய்கிறது வந்து நல்ல பலன் கிடைக்கும். அந்த அது வந்து அதாவது வந்து நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் கொடுக்கலாம், சரி நல்லெண்ணெயும் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் நெய் கொடுக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது நல்லெண்ணெய் கொடுப்பது தான் நல்லம். ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் கிடைக்காவிட்டால் தேங்காய் எண்ணெயை கொடுக்கலாம், நெய்யை கொடுக்கலாம், ஏதாவது எண்ணெயை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து கோயிலில் கொண்டு இப்போ தானம் கொடுக்கல. நாங்கள் வந்து ஒருவருக்கு கொடுக்குறத வந்து இதுகளை வந்து வேண்டிக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் வந்து கோயில் ஆலயங்களில் கொண்டே கொடுக்கும்போது ஆலயத்தில் வந்து அவர்கள் நெய் விளக்கு விற்பனை செய்வார்கள். அது நெய் விளக்கு ஏற்றும் போது எல்லோருக்கும் அந்த நெய்யை வேண்டி விளக்கு ஏற்றுவார்கள். அப்போ அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதால் வந்து ஆலயத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வேண்டி கொடுக்கலாம், அல்லாட்டி வந்து இது நெய் வேண்டி கொடுக்கலாம், அல்ல தேங்காய் எண்ணெய் வேண்டி கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து கருப்பு எள்ளை வேண்டி அதை வந்து நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டே கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு அரை கிலோ வேண்டாலும் சரி, எவ்வளோ வேண்டாலும் சரி, உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சனிக்கிழமை விரதத்துக்கு அந்த எள்ளெண்ணெயை வந்து கொடுக்க கேட்கல. சனிக்கிழமை எள்ளு சோறு எல்லாம் செய்து காகத்துக்கு அந்த இதுகளுக்கு வைப்பார்கள். அந்த நந்தி அந்த பலிபீடத்துக்கு வைக்கிறதுக்கு எள்ளு சோறு எல்லாம் வைப்பார்கள் குருக்கள். அப்போ அவை செய்யும்போது அப்புறம் அந்த ஆலயத்துக்கு கொடுத்தா அவர்கள் வந்து ஐயர் பூசை செய்பவர்கள் வந்து அதை செய்வார்கள். அப்போ எள்ளு வேண்டி நீங்கள் கொடுக்கும்போது எள்ளு வந்து இந்த பொருட்கள் வந்து ஆட்களுக்கு வேண்டி தானம் கொடுக்குறதும் வந்து முடியாதது, ஆலயத்துக்கு கொடுப்பது தான் சிறப்பு. அப்போ நீங்கள் கொஞ்சம் எள்ளை வேண்டி ஆலயத்துக்கு கொடுங்க. அடுத்தது மூன்றாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அரிசி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவு வந்து அரிசி கொஞ்சம் கொடுங்க. ஆடி அமாவாசையிலேருந்து அரிசி எள்ளு எண்ணெய் இந்த மூன்றும் நீங்கள் தானம் பண்ணினால் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து தடைப்பட்டு போன காரியங்கள் நிறைவேறாத காரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மந்தமான போக்கு எல்லாம் நீங்கி சுபூட்சம் கிடைக்கும்னு சொல்லி நாளைக்கு இந்த தருணத்தை நீங்கள் விட்டீர்களா இருந்தால் நீங்கள் அடுத்தது ஒரு வருடத்துக்காக காத்திருக்க வேணும். அதாவது சிலர் வந்து திருமண தடைகள் ஒவ்வொரு தடைகள் ஒவ்வொருதற்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அந்த பிரச்சனைகளை மனதில் வைத்து இந்த எனக்கு அந்த பிரச்சனையை சொல்ல எனக்கு வந்து எல்லாம் சுபீட்சமாக நடக்க வேணும்னு சொல்லி மனதால் வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த தானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு சிறப்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எனது தரிவில் வரும் அடுத்த பாடலை பார்ப்போம்.

0: ஏமா பாட்டை நிறுத்திட்ட பாடுமா
1: பாடுமா ரெக்கார்டர் சத்தத்தை கேட்டு ஏமா பாட்டை நிறுத்திட்ட உன் பாட்டு சத்தத்தை கேட்டு எல்லா கூட்டமும் ஓடியாடத்தான் போகுது தைரியமா பாடுமா.

0: வாழ்க்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் திரை இசை பாடல்கள். இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 7 மணியில் 7 மணி கலையக நேரம் சரியாக 7 மணி 4 நிமிடங்கள். இப்பொழுது முதல் 8 மணி வரை நீங்கள் கேட்க இருப்பது

சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வழமை போல நான் பல கேள்விகள் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் வரலாறு சம்பந்த வரலாற்று பழைய கேள்விகள், மற்றது கொஞ்சம் புதிர் கேள்விகள் மாதிரி கேள்விகள் அனைத்தையும் நான் உங்களுக்காக தயாரித்து கொண்டு வர வந்திருக்கிறேன். உங்களது வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.

0: உங்களுக்கு தவள விடுகிறேன். அது என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னா, இது ஒரு பெயர் சொல். ஆம்பிரம், ஆவன்னா உம்மன்னா, பீனா ராண உம்மன்னா. ஆம்பிரம் என்ற இந்த பெயர் சொல் வந்து என்ன என்னத்தை குறிக்கிறது? இந்த ஆம்பிரம் என்ற சொல் வந்து ஆவன்னா உம்மன்னா, பீனா ராணா உம்மன்னா. ஆம்பிரம் என்பது, ஆம்பிரம் என்ற சொல் வந்து என்னத்தை குறிக்கிறது? இது வந்து பல பொருட்களை கூறக்கூடிய பொருள்கள் அர்த்தம் தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. நீங்கள் இந்த ஆம்பிரம் என்றால் என்ன என்பதை கண்டுபிடித்து வானிலையில் வந்து கூறுங்கள். அதன் பின்பு தொடர்ச்சியான கேள்விகள் காத்திருக்கின்றன. அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனா.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னொன்றுக்கும் அந்த பெயர் இருக்குது. மாமரத்தை விட இன்னும் ஒரு பெயர் ஒண்டி, ஒரு ஒரு இது ஒண்டி இருக்குது. அதை என்னன்னு சொல்லி சொன்னா எப்படி சொல்றது? அது ஒரு இப்ப இது வந்து மாமரத்தையும் குறிக்குது, புளிப்பு வகை உள்ள மரம், தேமாமரத்தை, அதுகளையும் தேமாவையும் குறிக்குது. தேமா புளிமா மற்றும் அந்த அப்படியான மரங்களை குறிக்குதாம். ஆனா நான் ஓ அப்படி இருக்கு, அதையும் குறிக்குது. ஆனா நான் வந்து வச்சிருக்கிற சொல்லு வந்து இன்னொரு சொல்லையும் குறிக்குது. அதையும் நீங்கள் முடிந்தா கண்டுபிடிங்கள் பாப்பம். இல்லாட்டி சொல்லி நான் வந்து அது அதுக்கு
1: மரத்தையும் குறிக்கிறேன்.
0: மரம் இல்ல, இது வந்து ஒரு ஆற குறிக்குது. அந்த ஆறுண்ட குறிக்குது. அந்த ஆற குறிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன அந்த மாமரம் சுற்றி இருக்கிற படியால் அந்த ஆறை அப்படி குறிக்கப்படுகிறது. அதை கண்டுபிடிப்பம் கண்டுபிடித்து கொண்டு வருவேன். நான் இப்ப உங்களுக்கு வந்து சும்மா அந்த சாதாரண கேள்வியை வந்து நான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு ரெண்டு கேள்வி கேட்பேன். என்னன்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் வானிலையிலே காத்து கொண்டு இருக்கிறதா?
1: ஓ,
0: எனக்கு வந்து இதுல வந்து நீங்க நான் எடுத்து எனக்கு வந்து நீங்க வந்து நான் தார சொல்லில இருந்து ரெண்டு சொல்லு மட்டும் கண்டுபிடிச்சா சரி, கணக்க கண்டுபிடிக்க வேணாம். தெரியும், தியாக டக்டக்குன்னு சொல்லணும். தியாகத்தில இருந்து ரெண்டு சொல்லு.
1: தியாகம், தியாகம்
0: ரெண்டு சொல்லு கண்டுபிடிங்க.
1: கதி, தியாகம்,
0: தியாகம். ஓகே, அடுத்தது காவியம். காவியத்தில இருந்து ரெண்டு சொல்லு.
1: காவி, உருக்குற காவி.
0: ஓம்
1: காயம்.
0: ஓகே ஓகே, நீங்க வந்து அந்த ஆற கண்டுபிடித்து கொண்டு வாருங்க. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறேன். நன்றி
0: நன்றி. நீங்க கண்டுபிடிக்க முடியுங்களா? அமராவதி நதியை சுற்றி வந்து மாமரங்கள் நிறைய இருப்பதால வந்து அமராவதி நதிய வந்து ஆம்பிரம் என்று சொல்லி சொல்றது. ஆம்பிர நதி என்று சொல்றது. அடுத்த நான் வந்து இப்ப நீங்க அந்த உடைக்கு கண்டுபிடிச்ச படி
2: இன்னொன்றும் இருக்கு ஆம்பிரத்துக்கு.
0: ஓம்
2: நேர் நேர் என வரும் சீரை குறிக்கும் வாய்ப்பாடும் இருக்கா மாம்பிரம்
0: அதுவும் ஆம்பிரத்துக்கு வந்து நிறைய நிறைய நிறைய அர்த்தம் உள்ள இது இருக்குது.
2: ஆமா.
0: ஓ, மற்றது வந்து அத வந்து ஆம்பிராவதி நதி அந்த ஆம்பிராவதி நதி என்னும் அதை சொல்றது.
2: என்ன இன்னொன்று சொல்லிக்கணும், என்னது அம்பா நதி வந்து
0: அம்பா நதி என்னும் சொல்றது. நான் வந்து இப்ப அடுத்த வந்து அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்விய கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நான் வந்து சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட பனியோக காலத்துல நான் இவ்வளவு காலம் வந்து அந்த அங்காளி பக்க கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தேன். இப்ப வந்து நான் ஈழம் சம்பந்தம் எங்க தாயகம் தாயகம் சம்பந்தமா இலங்கை சம்பந்தமான கேள்வியை தயாரித்து வச்சிருக்கிறேன். சரியா? அந்த சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து ஈழத்து நாட்டில் எங்களது நாட்டிலே வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பழத்தின் ஒரு கொட்டை, அந்த பழத்தின் விதியைத்தான சாப்பிட்டவர்களாம். அது என்ன விதியை சாப்பிட்டவர்கள்? ஆரம்ப கால மனிதர்கள் வந்து இந்த பனியோ காலத்து மனிதர்கள் வந்து சாப்பிட்ட விதை என்ன? ஓ, அதை நீங்க தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்க. இந்த முறையும் போன முறையும் நான் அப்படியான கேள்வியை தான் கொஞ்சம் தயாரிச்சு நான் என்னன்னு சொல்லி சொன்னா
2: அறியக்கூடியதா இருக்குதானே.
0: ஓ, அதான் நாங்கள் இந்த இரண்டாம் நாங்கள் முதல் எங்க நாடையும் பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம். ஓ, மற்றது வந்து நான் இப்ப வந்து உங்கள்ட்ட கேட்கறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப ரெண்டு கேள்வி கேட்கறேன், அந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே விட. சரியா? நெற்றியில் இடுவது மரத்தின் வழிபுற தோல்,
2: மற்றது
0: வந்து பறவையின் மூக்கு, பாட புத்தகத்தின் ஒரு பகுதி. நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் தேவி தன்ராஜ். நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நானும் நல்லா நலமாகவே இருக்கிறேன். நன்றி.
3: அமராவதி
0: நதியா?
3: அமராவதி நதி ஆந்திரா மாநிலத்துல தானே?
0: அமராவதி நதி. ஒரு செகண்ட் பாருங்க. அமராவதி நதி ஆந்திரா மாநிலத்திலயா? அமராவதி பொருங்க வர. சரி,
3: ஆந்திரா கடல், ஆந்திரான்ற ஒரு கடலை குறிக்கிறது.
0: ஆறு,
3: அந்த பிரதேசம் வந்து ஆறு. ஆறு,
0: அது வந்து கேரளா, கேரளா தமிழ்நாடு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில அது கிட்டத்தான் அந்த அமராவதி ஆறு இருக்குது.
3: அமராவதி ஆறு இருக்குது கேரளா. அப்படியே வந்து ஆந்திரா பிரதேசத்தோட
0: கேரளா தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஆனமலை குன்றுவளையிலேருந்து நெடுங்கண்டம் பகுதியில் உற்பத்தி ஆகுறது. கேரளாவிலிருந்து உற்பத்தி ஆகுறது. அப்படி இங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு நதி உண்டு. எத்தனையோ நாடுகள், எத்தனையோ நாடுகளை ஒன்று நினைக்குது. எத்தனையோ நாடுகளுக்குள்ளால போகுது. ஒரு ஆறு ஆறு உண்டு. ஒரே பதில் வார்த்தையின் மறுபெயர். சரியா? வார்த்தைக்கு வேறு பெயர் சொல். சரி, ஓகே. அடுத்தது வட்டத்தின் ஒரு பகுதி. வட்டத்தின் ஒரு பகுதி. சரியா? வட்டம், வட்டத்துல ஒரு பகுதி. ரெண்டு அடுத்த கேள்வியும் கேக்குறேன் பாருங்க. வட்டத்தின் ஒரு பகுதி, கழுத்திலே அணியும் ஒரு
3: அணிகலன்.
0: வட்டத்தின் ஒரு பகுதி, கழுத்திலே அணியும் ஒரு அணிகலன்.
3: வட்டத்தின் ஒரு பகுதி சுற்று, சுற்று என்று சொல்றது.
0: அது சுற்று வட்டத்தின் சுற்று வட்டம்,
3: சுற்றுவட்டம்
0: சொல்றது. வட்டத்தின் ஒரு பகுதி,
3: பகுதி
0: கழுத்திலே அணியும் அணிகலன். ரெண்டுக்கும் ஒரே விடதான். ஓகே, அப்ப நீங்க இதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இல்லாட்டி அதுக்குன்னு வேற யாரும் சொன்னா சரி, இல்லையோன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த இப்ப நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன் தானே, அந்த விதமான விதியை உண்டார்கள் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி கலந்து பாருங்கள். நன்றி. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜியா நடேசன். ஓகே இன்னொரு நல்லொரு விடை ஒன்று இருக்குது.
4: பூசணி விதையா? பூசணி விதை
0: இல்ல. அடுத்ததுக்கும் ஒரே விட காகிதத்தின் மறுபெயர். வாட்ஸ்அப்பில் ஜியா நடேசன் இணைந்துள்ளார். காகிதத்தின் மறுபெயர். நான் அடுத்த கல்வியும் கேட்கிறேன். வெங்காயத்தின் இலைப்பகுதி. ரெண்டுக்கும் ஒரே விடதான்.
4: காகிதத்தின்
0: இல்ல மடல். வெங்காயத்தின் இலைப்பகுதியே மடல் என்று சொல்றோம் நாங்களா இல்லையே?
4: தோல்
0: இல்ல. வெங்காயத்தின் வெங்காயத்தின் இலப்பகுதி என்ன? மேலே இருக்கிற நாங்க வரவருப்பம். உங்களுக்கு வருகுது ஆனா அது இல்ல. காகிதத்தின் மறுபெயர்
4: மடல் என்று சொல்றது.
0: மடல் என்று சொல்றது இல்லையானு நான் சொல்ல இல்லையே. ஆனா வெங்காயத்தின் இலப்பகுதியே மடல் என்று சொல்றேன். இல்ல
4: தடல் என்று சொல்றதா?
0: இல்ல இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. நான் அது இல்ல. இலக்கை நோக்கி வைப்பது ரெண்டுக்கும் ஒரே விட வரணுமா? ஒரு இலக்கை நோக்கி வைப்பது, சாஸ்திரியிடம் கேட்பது,
4: குறி.
0: அப்ப இலக்கை நோக்கி வைக்கிறது குறி. ஒரு இலக்கை நோக்கி குறி
4: வைக்கிறேன்.
0: காகிதத்தின் மறுவையும் வெங்காயத்தின் இலப்பதையும் கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள்.
4: வெங்காயத்தின்
0: காகிதத்தின் அப்படி சொல்றது இல்லையே.
4: காகிதத்தின்
0: ரெண்டுக்கும் ஒரே விட.
5: சாப்பிட்டது
0: அதுகம் தான். மற்றது வந்து காட்டு வனத்திலே வாழ்ந்த காட்டு பாக்கா.
5: காட்டு
0: பாக்கு பாக்கு காட்டிலேயும் ஒரு பாக்கு இருக்கு. ஓ காட்டிலேயும் பாக்கு ஒன்று இருக்கு. செங்காலும்ருவியா காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில ஈழத்துலதான் ஈழம்னு சொல்லி சொல்லிக்கல வந்து இலங்கை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஈமை சடங்குகளுக்கு பின்பு ஈமை சடங்குகளின் போது இறந்த உடல்கள் மீது சிவப்பு கல் ஒரு சிவப்பு கர கல்லு வந்து பொடியா தூவினார்களாம். அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். நான் சுருக்கமா சொல்றேன். வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே ஒருவர் நிற்கிறார். அதால தொடர்ந்து வருபவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இறந்தவர்கள உடல்கள் மீது ஈமைச்சடங்கு நடக்கைகள் அதாவது கிரியால் நடக்கைகளை ஒரு விதமான சிவப்பு கலர் கல்பொடிய தூவார்களாம். அது என்னத்துக்காக தூவினதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
5: சரி ஒன்று சிலவேளை வெகு நாட்களுக்கு பழுதாக இருக்க வேண்டும். இல்லாத மனம் மற்றவர்களுக்கு போவாங்க.
0: இல்ல ரெண்டும் இல்ல.
5: செண்டம் இல்லையா?
0: செண்டம் இல்ல. ஓகே, நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன், நான் தர சொல்லல, நீங்க டக்கு டக்கண்டு
5: நீங்கள்
0: வந்து அடுத்தபடியா கண்டுபிடிச்சு கொண்டு வாருங்க.
5: அந்த கேள்விய வடிவா சொல்லுங்க. அது வேறு யாரையும் கண்டாலும்
0: இறந்த பிறகு ஈமக்கிரியால் நடக்கும் போது சிவப்பு நிற கல்பொடியை தூவார்களாம். அது எதற்காக தூவப்படுகிறது?
5: சரி,
0: நன்றி, மன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: அன்பான இனிய மாலை வணக்கம். திருமதி திரு பொண்டிலேந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் அமராவதி காட்டு பார்த்து தலைகளோட வந்திருந்தேன். சொல்லிட்டு நீங்க குறைக்காதீங்க, ஒரு ஆளுக்கு தண்டு விளக்கு மேல சொல்ல
0: விடாங்க.
6: தண்டு விட அடுத்தது இல்லையா அடுத்த முறை இருந்து
0: சொல்லிடுங்க.
6: அந்த தகவலை கூறிக்கொண்டு சொல்லுங்க.
0: காட்டு அதற்கான காரணம் என்ன? ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதுக்கானபடியே நீங்க தேடி கண்டுபிடிங்கள். நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்லுங்க. சரி, ஓகே, நான் வந்து இப்ப நான் வந்து ரெண்டு தரவு உங்களுக்கு தாரன். பொதுவா ஒரு சொல்லு, கடலோட சம்பந்தப்பட்டது ஒரு உயிரினம், அதுக்கு நீங்க என்ன விட சொல்லுவீங்க? கடல் சம்பந்தப்பட்டது ஒரு உயிரினம்,
6: மீன்.
0: மீன், ஓகே. அப்ப ஒரு முதல்ல அடுத்த கேள்வி, பகல் வெயில், இது சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு ஒரு ஒரு விட, பகலும் வெயிலும் சம்பந்தப்பட்டது.
6: பகலும் வெயிலும் காலநிலை
0: இல்ல,
6: பகலும் வெயிலும்
0: இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல்லு.
6: சூடு,
0: அத கொஞ்சம் சூடா கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. சூடு தருபவர்
6: சூரியன்.
0: சூரியன், ஓகே, நன்றி. அப்ப நீங்க அடுத்த இந்த கேள்விய கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்த மேக்கி விளங்கல
7: காட்டு முந்திரியா இந்த மர முந்திரியா தான்
0: அதான் இருக்குமே நினைக்கிறேன். காட்டுல
7: வாழ்ந்த முந்திரி அந்த கஜு
0: கஜு கஜு. திருப்பி உங்கள்ட்ட வந்து நான் கேக்குறேன். இப்ப யாரு விபிட்ட கேட்ட மாதிரி தான், பகலும் வெயிலுக்கும் பொதுவானது சூரியன், தண்ணீரும் மேகம். இப்ப நான் முதல் கேட்டேன், இப்ப கடல் உயிரினம் என்ன மீன் என்று சொன்னது, அடுத்தது பகலும் வெயிலும் சூரியன் சொன்னது. இப்ப நான் அடுத்ததா கேக்குறேன், தண்ணீரும் மேகமும், இதுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவா என்னதை சொல்லலாம்? தண்ணீர், அடுத்தது மேகம். மழை, மேகம். பால் வைக்கோல்,
7: பழைய காலத்துக்கு
0: முற்பட்ட
7: சங்க காலத்துல சமய காலம் சமய ஒவ்வொரு நிகழ்களுக்கும் வித்தியாசப்படும் போது இருக்கு. ஒவ்வொரு
0: பொதுவா வந்து ஒன்று இருக்கு, நான் ஒரு
7: பொதுவாக
0: நான் சொல்றேன்.
7: கலியோ காலத்துல
0: ஓ கலியோ பனியுகா பனியுக காலத்துல
7: பானா பானா
0: பனி பனி பனியுக காலம் ஓ
7: பனி
0: பானா பட்டத்துக்கு வர பானா
7: ஓ பானா லீனா
0: லீனா லீனா வணக்கம்
8: சிறு நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா ரோசனாலி?
8: நலமா இருக்கிறோம், நன்றி
0: நன்றி. நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, காவண்ணா வரிசையில எனக்கு அஞ்சு நாலு சொல்லி சொல்லுங்க. காவண்ணா வரிசையில காவண்ணா தான் சொன்னா கேக்கல.
8: காகம்
0: ஓகே,
8: காகம் கழுவு கழுவு கழுவுது
0: இல்ல
8: காகம் அப்புறம்
0: மரங்கள் எல்லாம் சேர்ந்த இடத்தை எப்படி சொல்லலாம்? மரங்கள் எல்லாம் நிறைய இடந்த இருக்கிற இடத்தை எப்படி சொல்லலாம்? வேற சொல்லுங்க, இன்னொன்னு சொல்லுங்க பாபா. பேப்பரை எப்படி சொல்லலாம்? அல்ல காவண்ணாவில சொல்லணும்,
8: காகிதம்
0: காகிதம். அப்புறம் அப்புறம் என்னது சொல்லலாம்? பணத்தை எப்படி சொல்லலாம்?
8: பணம் பணம் வந்து நோட்டு நோட்டு
0: காவண்ணாவில எப்படி சொல்லலாம்?
8: காசு
0: காசு. ஓகே, திரும்பி அடுத்த தடவை மறைந்து கொள்ளுங்க.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம் திரு.
0: வணக்கம். கண்டுபிடிச்சிட்டீங்களா ஈமச்சடங்குகளை என்னத்துக்காக சிவப்புக்கள் பொடியை தூவுறது?
9: அது அவர் மறுபிறவி வருவார் என்ற கிருமி நாசினி மாதிரியும்
0: ரத்தத்தை குறிக்கும் சடங்கு அது.
9: ரத்தத்தையும் உயிரையும் குறிப்பதால் இறந்தவர் மீண்டும் எழுவார்
0: என்று நம்பிக்கையால நான் சொல்லலையேன்னு சொல்லி நீங்க தச்சில கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு நின்றாலும் அது வந்து
9: சொல்லக்கூடாது.
0: அதுக்காகத்தான் நான் அதை சொல்லல. நான் அடுத்த கேள்வி வந்து இதேதான் இதேதான் அந்த சங்ககால சங்கமறிவியத்துக்கு முற்பட்ட காலத்துக்கு முற்பட்ட ஈழத்து ஈழத்துல வந்து நீர் ஆதாரத்துக்காக நீருக்காக நீர் ஆதாரத்துக்காக எந்த ஆற்று பள்ளத்தாக்குல வந்து அதிகம் அந்த மக்கள் வந்து வாழ்ந்தவர்கள்?
9: அது என்னது இந்த கரப்பா மொஹஞ்சதாரோ அப்படித்தானே?
0: இல்ல இல்ல அது அது வந்து நான் கேக்குறேன் எங்கண்ட ஈழத்து இலங்கையில நீர் ஆதாரத்துக்காக எந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் பள்ளத்தாக்குகளை சுற்றி அதிகமாக மக்கள்
9: வாழ்ந்தார்கள்?
0: அவை அப்படியே இருக்கட்டும், நாங்க வந்து இங்க அனுப்புவோம். இதே மாதிரி இதெல்லாம் டக் டக்குன்னு சொல்ற விடதான் நான் சுகமா எடுத்தினான். இப்ப இதே மாதிரி மழையும் நிறமும் இதை மழையும் நிறங்கள் இதை இதை வச்சு நீங்க என்ன சொல்ல கண்டுபிடிப்பீங்க?
9: அது வானவில்
0: வானவில் தோகை மலை
9: மயில்
0: மயில். அடுத்த ஒரு கேள்வி, ரெண்டுக்கும் ஒரே விட எலிகளை பிடிக்க பயன்படுத்துவது ஜந்திரத்தின் மறுபெயர்? ஓகே, நீங்க அப்ப இந்த கேள்வியை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக எடுத்தனானோ தெரியல, வாட்ஸ்அப் ஊடாக வந்துட்டு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இல்லை வாட்ஸ்அப் ஊடாக யாரும் வரவில்லை. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நீங்க முதல் எடுக்கல ஜெயா நடேசன் நின்றவே பாதால உங்களை எடுக்கலாம போயிட்டு
10: அது
0: கூட வேற ஒரு தகவல் வந்துட்டீங்க. அப்ப நீங்க ஏதாவது விட கண்டுபிடிச்சிக்கிறலா?
10: இல்ல நான் தாள் கண்டுபிடிச்சேன்,
0: ட்ரை
10: பண்ணி கொண்டிருந்தபடியா கண்டுபிடிக்க முடியல, ஒரு லைனே கிடைக்க மாட்டேன்.
0: மாறி மாறி ஒன்று நிக்க ஒன்று நிக்க
10: அது பிரச்சனை இல்ல, அது எல்லாருக்கும்
0: போன கிழமை உங்களுக்கு காணையில
10: இல்ல நான் இல்ல ஒரு இடத்துக்கு போய்.
0: சரி ஓகே, அப்ப நான் இதே மாதிரி நான் உங்கள்ட்ட கேக்குறேன்.
10: வெங்காயத்தாள் கண்டுபிடிச்சிட்டு
0: ரெண்டு சொல்லு தாரன், இரவும் வானமும். இரவே இரவு ஒரு சொல்லு, வானம் இதுக்கெல்லாம் இதை வச்சுக்கொண்டு நீங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? இரவும் வானத்தையும் செய்தி தோகையும் மழையையும் கண்டுபிடிக்கலாம். மயில் வந்தது
11: இல்ல
0: இல்ல, அதை விட வேறு ஒன்று. இரவு வானம், இரவு நேரத்துல வரும் வானத்துல இரு தோண்டும்.
11: சந்திரன்
0: இல்ல, அது வந்து சில அமாவாசை நாள வரவும் மாட்டாது. நார்மல், அதை விட சின்ன நட்சத்திரம். நட்சத்திரம் ஓகே. அடுத்த சொல்லு வந்து நேரம், கை. நேரம் கை, ஒரு சொல்லு நேரம், அடுத்த சொல்லு கை.
11: கையோ?
0: ஓ கை. இது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தினா என்னத்தை என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? நீர் ஆதாரத்துக்காக எந்த ஆட்டு பள்ளத்தாக்குகளை சுற்றி அதிக மக்கள் வாழ்ந்தனர்? இலங்கையில. அதற்காக கண்டுபிடிக்க நான் இந்த முறை இலத்து பத்தி சம்பந்தப்பட்ட கேள்விகள் எடுத்துக்கொண்டு
11: வந்தேன்.
0: எல்லாத்தையும் தெரியத்தானே நாங்க வேணும். ஓகே நன்றி நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம் திரு.
0: வணக்கம். சுத்திதான சுத்தி இதுக்குள்ள வந்துட்டீங்க.
12: அதான சுத்திதான சுத்தி, நான் இதுல மட்டும்தான் நினைங்களா?
0: சரி ஓகே ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க இதை கண்டீங்களா?
12: ஓ, ஆட்டு பள்ளத்தாக்கு அந்த பழைய மனுஷர் வந்து இந்த மகாபலி ஆட்டு பள்ளத்தாக்கிலும் வாழ்ந்தவ. அடுத்தது வந்து வடக்கில வந்து கனகராஜன் அந்த பள்ளத்தாக்கிலும் வாழ்ந்தவ. அடுத்தது பவனியாக ஜிமுல்லதி அந்த பகுதி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன்.
0: ஆனா அந்த முக்கியமான பள்ளத்தாக்கு வந்து அதிகம் வாழ்ந்த இடம் வந்து கழனி கங்கை.
12: கழனி கங்கை,
0: வளவை கங்கை, மகாவலி கங்கை பள்ளத்தாக்கு. கழனி கங்கை, வளவகங்கை, மகாபலிபுர பள்ளத்தாக்கு.
12: அந்த சிவப்பு பவுடர் தூவுறது வந்து என்னத்துக்கு என்றால், பெரியவர்கள் இருக்கிறவெல்லோ நல்லா வாழ்ந்து சிறப்பாக ஆத்ம சாந்தி அடைவதற்காகவும், மறுபிறப்பு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் அந்த இது தூவுறது
0: கட்டாயம். மறுபிறப்பு இருக்கிறதுக்கு
12: வாழ்ந்து கட்ட வேகி பெங்கதர்
0: மற்றது வந்து நான் அதே அதே அது ஓகே, அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நான் திருப்பி அதே கேட்கிறேன். இதே காலகட்ட காலத்தில் வாழ்ந்த காலங்கள்ல பாத்திரங்கள் இல்லாத காலத்தில், பாத்திரங்கள் இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் பண்டங்களை சேகரிக்க பயன்படுத்தியவை என்ன? என்னத்தை என்னத்தை வைத்து அந்த தண்ணி எடுத்ததும் பாத்திரங்கள் இதுகளை சேகரிக்கவும் என்னத்தை வைத்து பயன்படுத்தினார்கள்?
12: மண்குடங்கள் இல்லத்தானே,
0: அதுக்கு முதல் மண்குடங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்துக்கு முதல் என்னத்தை வைத்து இந்த பண்ணங்களை சேகரிக்கிறதுக்கும் தண்ணிக்கும் இதை வைத்து பயன்படுத்தினார்கள்?
12: எலும்புகளாலேதான் செய்த பாத்திரமா?
0: இல்ல அப்படி இல்ல, இயற்கையா வந்தது உண்டு. இயற்கையா வந்தது என்று சொல்றேன்.
12: இயற்கையா வந்ததா?
0: இயற்கையின் தான் செயற்கையை இயற்கையை செயற்கையை ஆக்கினார்கள். மற்றது இயற்கையாக இருந்தது. திருமணத்துக்கு கொடுக்கும் பொருட்கள், அடுத்த கேள்வி செய்யுளும் நடி.
12: ரெண்டாவது கேள்வி என்னமா?
0: செய்யுளும் நடி, செய்யுள் செய்யுளுண்டி அடி.
12: செய்யுளும் அடி பரிசுதான் உடுப்பினம் கல்யாணத்துக்கு.
0: வேறே குடுக்கினம்
12: பயன்படுவது
0: அரசனின் ஆட்சியையும் இப்படி சொல்வார்.
12: கோல்
0: கோல். அப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன். அப்ப இந்த கேள்வியின் விடை நீங்க சொல்லவில்லை. திருமணத்துக்கு கொடுக்கும் பொருட்களை இப்படி சொல்வார்கள்.
12: பண்ட பாத்திரத்தை சொல்றீங்களா?
0: ஓ, எல்லாத்தையும் பொதுவா இப்படி சொல்வார்கள். இப்படி கொடுத்தோம் நாங்கள், இப்படித்தான் கொடுத்தோம் பொண்ணுக்கு, இப்படி கொடுத்தோம் சொல்லுவோம். அதோட அதை விட ஈஸியா நீங்க நினைங்க, செய்யுனுக்கு செய்யுன் அடியை, செய்யுளின் அடி. இப்படி இருக்க வேணும் என்று சொல்லுவான். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சொல்லுவோம் அடுத்தது வந்து எழுத்து எழுதும் முறை. கால்களால் செய்வது, அடுத்தது எழுத்து எழுதும் முறை. சரி, அதையும் நீங்க சொல்லல, அது ரெண்டும் இருக்கட்டும். அப்படியே நான் இப்ப ரெண்டு சொல்லு தரேன். அந்த ரெண்டு சொல்லுல இருந்து நீங்கள் ஒரு ஒரு என்னவா இருக்க மாட்டோம். நேரத்தையும் கையையும் சொல்ல கை கடியாரம் சொல்லப்பட்டது தானே. அதே மாதிரி எழுத்து மை, இது ரெண்டையும் சேர்த்தா நீங்க ரெண்டுக்கும் பொதுவா என்னத்தை கண்டுபிடிப்பீங்க? எழுத்து மை, எழுத்தையும் மையம் என்னத்துக்கு என்ன என்ன
7: கண்டுபிடிப்பீங்க? புத்தகம்
0: இல்ல. இப்ப நேரத்தையும் கையையும் சொல்ல கை கடியாரம் சொன்னவ, இரவையும் வானத்தையும் சொல்ல நட்சத்திரம் சொன்னவ, தோகையே மழையும் சொல்ல மயில் சொன்னவ. அப்ப நான் இப்ப சொல்றேன் எழுத்தையும் மையும் சொல்றேன். எழுத்தும் மையம் என்னவா இருக்கும்? எழுத்தும் மையம்
7: எழுதுறது
0: என்ன? பேனாண்டு சொல்லுங்களேன் வடிவா.
7: மற்றது
0: வந்து செய்யுள் அடிய சீரண்டு தானே சொல்றது, ஒவ்வொரு சீரண்டு. பாத்திரங்கள் இல்லாத காலத்தில் அந்த காலத்துல வந்து பண்ணங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அதை
7: கண்டுபிடிச்சுக்கோங்களால
0: எடுக்கலாதே
7: தண்ணி பாத்திரங்கள்
0: பண்டங்களை சேர்க்கலாம். ஆனா அத தண்ணிய எப்படி சேர்க்கலாம்? அது பனையோலையால எல்லாம் பின்னி அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் சென்றது.
7: அதுக்கு கிடங்கு வட்டியது
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
7: சரி, மீண்டும்
0: ஓகே, நன்றி. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம். விளையாடு போட்டி நிகழ்ச்சி. நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லுண்டு தாரன், அந்த சொல்லிலே இருந்து நீங்க ரெண்டு சொற்கள் கண்டுபிடிக்க வேணும். நான் ஒரு சொல்லு தருவேன், நீங்க இரண்டு சொல்லு கண்டுபிடிக்க வேணும். அந்த சொல்லுக்கு நான் மதுரம் என்று சொல்லி ஒரு சொல்லு கொடுத்தேன். அந்த மதுரத்துக்குள்ள மது, மற்றது வந்து அதே மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு சொல்லு தரேன். பச்சிலை பானா இச்சன சீனா லையனா பச்சிலை. அதுல இருந்து வாட்ஸ்அப்ல ஒருவர் நிக்கிறார், அவரது தொடர்பு நிறுத்தப்பட்ட பின்பு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பச்சிலை, பச்சிலை என்றதுக்கு நீங்க வந்து என்ன அதுக்குள்ள இருந்து ரெண்டு சொல்லு கண்டுபிடிங்க பாபம்.
13: இலை இலை
0: ஈனா இருக்கேல தானே.
13: இலை பச்சை
0: பச்சையும் வராது. இப்ப நான் பானாவையும் சீனாவையும் சேர்த்தா பசி என்று வரும். மற்றது வந்து சீனாவின் லையன்னாவின் சேர்த்தா சிலை என்று வரும்.
13: சிலை. ஓ சரி சரி.
0: நீங்க இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு சொல்லு தரேன். பாதாளம். பாதாளத்துல இருந்து ரெண்டு சொல்ல கண்டுபிடிங்க பாப்பா.
13: பாதை ஆழம்
0: இல்ல அப்படி வராது. இதுக்குள்ள இருக்கிற பாவன்னா தாவன்னா லானா உம்மன்னா இருக்குது. இந்த நாலு எழுத்து நாலு எழுத்துக்கள்லயும் இருந்துதான் நீங்க வந்து சொல்லு கண்டுபிடிக்க வேணும். அதே மாதிரி முன்னெழுத்த மட்டும் மாத்தி விட்டீங்கன்னா இன்னொரு சொல்லு வருது. தாவனாவா மாத்தி பாவனாவா போட்டீங்கன்னா என்ன வரும்? பாலம். பாலம் பாலம் பாலமா வெடித்ததுன்னு சொல்லுவீர்கள் தானே? அடுத்ததாக கலந்து கொள்ள வந்தவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் வரன். கண்டுபிடிச்சிட்டா சீர்.
14: வணக்கம் திரு.
0: வணக்கம் வணக்கம். போடுங்க நான் கேக்குது தானே?
14: ஓ மாம் எனக்கு சொல்லுவீங்க. ஏதே சொல்லி லேர வரல.
0: ஓகே ஓகே. குணநாயகி.
14: ஓ அவ சீர் கண்டுபிடிச்சு சொன்ன வகுட்டனா.
0: ஓகே. அப்ப அவ கண்டுபிடிக்காதது ஒண்ணு இருக்கு. கால்களால் செய்வது எழுத்து எழுதும் முறை. எழுத்து கால்களால் என்ன செய்யலாம்?
14: கால்களால் நடக்கலாம்.
0: நடக்கிறது வேற. கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்க. அப்ப கால்களால் செய்வது நடக்கிறது சரி, அதை கொஞ்சம் சுருக்கி வடிவா சொல்லுங்க. எழுத்து எழுதும் முறை என்ன இருக்க வேணும்? எழுத்து எழுதியக்கல என்ன இருக்க வேணும்? ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா அந்த கவிதைக்கு என்ன இருக்கணும்? உரை உரைய வந்து காலுக்கு
14: வராதுதான். நடை
0: நடை கால்களால் செய்வதன் நடை எழுத்து
14: நடை உரை
0: நடை
14: அவ எல்லாம் அந்த கேள்வி என்ன கேளுங்க.
0: அது முடியும் எங்க கட்டிக்காரு. ஒரு தமிழ் மாதம். ஊசியால் துணியை இணைப்பது ரெண்டுக்கும் ஒரே விட.
14: ஊசியால் துணியை இணைப்பது
0: ஊசியால் துணியை இணைப்பது. அடுத்தது வந்து கேள்வி அடுத்தது வந்து ஒரு தமிழ் மாதம் ரெண்டுக்கும் பொதுவா ஒரே விட. ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல
14: ஊசியால் இணைப்பது.
0: ஊசியால் நூலையும் துணியையும் சேர்த்து செய்தா என்ன சொல்றது? தை மாசம். அடுத்தது மருத்துவர்கள் பிடித்து பார்ப்பது. வண்டுகள் பூக்களை தேடி வருவதன் மறுபெயர். மருத்துவர்கள் பிடித்து பார்ப்பது என்ன?
14: நாடி.
0: நாடி. வண்டுகள் பூக்களை தேடி வருவது நாடி.
14: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம் ராஜினி அல்வம். நலமா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
15: நலம் முதல்ல கேட்க தெரியுமா? அப்புறம் சரி என்ன மாதிரி
0: இல்ல இல்ல அது சுகமா இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. நன்றி நன்றி. நான் உங்களுக்கு நல்ல சுகமான கல்வியில தான் இருக்குது. நான் சுகமான கல்வியிலே உங்கள்கிட்ட
15: கேக்குறேன்.
0: ஓகே. நான் உங்களுக்கு நல்ல இப்ப நான் இப்ப இதே மாதிரி தனிப்பா எழுத்தும் மையம் சேர்ந்தது வந்து பேனா. இப்ப நான் நல்லா சுகம் டக்குன்னு சொல்லலாம். அழைப்பு அழைப்பு சரியா. மற்றது வந்து செய்தி. அழைப்பு செய்தி. இப்ப ஒரு செய்திய சொல்றதுக்கு சொல்வது அன்பதான் அழைப்பு. அப்ப அது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கும்.
15: கூப்பிடுறது
0: ஒரு பொருள் உண்டு. இப்ப நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீங்களே என்னோட என்னதால நீங்கள் என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? என்னத்தை அழைச்சு வச்சிருக்கீங்க? என்னத்தை
15: அழைக்கிறீங்க?
0: தொலைபேசி, தொலைபேசி, தொலைபேசி. அடுத்தது வந்து நான் சொல்றேன், படிப்பு, வாசிப்பு. இது என்ன ரெண்டையும் சேர்த்தா என்ன ஞாபகம்? படிப்பேன் வாசிப்பேன் முன்னச்ச என்ன சொல்லி சொல்லலாம்?
15: அறிவு
0: இல்ல, இது ஒரு இடம்.
15: படிப்பு, வாசிப்பு.
0: இது இந்த இடத்துல இருந்து போய் வாசிப்பார்கள். படிப்பையும் வாசிப்பையும் சேர்த்து சொல்லுங்க, அது என்னத்தை செய்யலாம்? ஒரு ஒன்று படிக்கிறதுக்காகவும் போகலாம், வாசிக்கிறதுக்காகவும் போகலாம்.
15: படியில இருந்து வாசிக்கணும்
0: இல்ல. இந்த இடம் அந்த அந்த ஊர்ல எல்லாம் இதுகளை ஏன் இங்கேயே எல்லா இடமும் இருக்குது, எல்லா புத்தகங்கள் வைக்கிற இடத்தையும் அப்படி சொல்லுறதா? நான் சுகமா உங்களுக்கு உதவி செய்து
15: தரேன். நூலகம்,
0: நூலகம், நூலகம். சரி, நீங்க இன்னும் ஒன்று கேட்கிறேன் உங்கள்ட்ட. சீருடை சட்டம், சீருடையும் சீருடை சட்ட சட்டம் ரெண்டையும் சேர்த்தா இதை சொல்லுவீங்க? சட்டத்துக்கு உட்பட்ட சட்டம், சட்ட சத்த சட்டத்தோட சம்பந்தப்பட்டது மற்ற சீருடை. சீருடை என்ற யூனிஃபார்ம், யூனிஃபார்ம். நாங்க தமிழ சொன்ன சிலருக்கு புரியாத ஆக்களுக்கு யூனிஃபார்ம். போலீஸ், போலீஸ். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மேலும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் ஜியா நடேசன் கலந்து கொண்டிருந்தார். நான் ஓகே, நன்றி. அவரது தொடர்பு இணங்கவில்லை. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
16: மீண்டும் மதனாதுக்கு
0: மதனா சொல்லுங்க.
16: அந்த பாத்திரம் இல்லாத இதுகளுக்கு சொன்ன
0: இல்லைன்னு சொல்ல இல்ல. தோலினான
16: பையல்.
0: நான் வந்து அடுத்ததா வந்து நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேக்குறேன் உங்கள்ட்ட. என்னன்னு சொல்லி சொன்னா, வாழை இலை, வாழை இலைக்கு இப்ப வாழை மரத்துக்கு ஏன் வாழை மரம் என்ற பெயர் வந்தது? அந்த கேள்வியை நான் கேக்குறேன். வாழை மரம் என்று ஏன் அந்த பெயர் வந்தது?
16: ஏன்
0: வாழை மரம்? அதுக்காக மற்ற மரங்களுக்கு ஏன் அப்படி வந்தது என்று கேட்க வேணாம்.
16: வாழை மரம் வாழை உருதான் உருக்கத்தானே வரும்
0: இல்ல? அப்படி இல்லை, நல்லொரு ஒரு நல்லொரு வைத்தியத்தோட சேர்ந்த ஒரு சேர்ந்ததாலதான் இந்த வாழை மரம் என்ற பெயர் வந்தது. வாட்ஸ்அப்ல வந்து ஜியா நடேசன் காத்துக்கொண்டு இருக்கிறார். அதாலே அடுத்த அதற்கு பிறகு வர தொடர்புகளை என்னாலே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஜியா நடேசன் வைத்த பிறகு நீங்க அடுத்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் இப்ப உங்கள்ட்ட வந்து இப்ப இந்த வாழை மரம் ஏன் வந்ததுன்னு சொல்லி அதே அந்த கல்வியும் பொதுவாக விட்டு விடுறேன், நான் கண்டுபிடித்துக் கொண்டு வரட்டும். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து நான் அடுத்ததா வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இப்ப ஒரு இதுல இது வந்து நான் வந்து ட்ரெண்ட் எழுத்து சொல்லுவேன், நீங்க இதெல்லாம் டக் டக்குன்னு சொல்லணும், மினக்கடாம சொல்லணும். நீங்க வந்து அடுத்ததா ஒரு எழுத்த மட்டும்தான் சேர்க்க வேணும். வானலீனா, அதோட ஒரு சொல்ல சேருங்க. இல்ல இல்ல, என்னத்துக்கு வர பாம்பலி வானலீனா வெளி வெளி வெளி, அதோட ஒரு அதோட ஒரு சொல்ல சேர்த்து ஒரு சொல்லி சொல்லுங்க. ஒரு எழுத்த சொல்லி ஒரு சொல்லி சொல்லுங்க. வெளி ஒரு எழுத்து சேர்க்கணும். ஒரு எழுத்து தான் சேர்க்கணும். கடைசியில்தான் சேர்க்கணும். சரி, அது அப்படி நிக்கட்டும். சானாடீனா சரிக்கு ஒரு சொல்ல சேருங்க.
16: சானாடீனா
0: சரி
16: சரி.
0: ஒன்று அடுத்த ஒரு சொல்ல சேருங்க பாப்பா. ஒரு எழுத்து, ஒரு எழுத்த சேர்த்தா ஒரு சொல்லு வரும். சரி, நான் இது உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க அடுத்தத வந்து நீங்க சொல்லுங்க. வெளிக்கு
16: வாழை என்ற பெயர் வந்ததுக்கு அது வந்து பால் என்ற உயிரோடு இருக்கு செழித்து வளர்றதுல
0: அது வந்து இல்ல, அது வந்து என்னது உண்மையான என்ன வாழ வை ஆரம்ப காலங்கள்ல வந்து அந்த குற மாதத்துல குழந்தைகள் பிறந்தால் அந்த அதை வந்து வாழை இலையில தானே அந்த குறமாத குழந்தைய சுத்தி வைப்பார்களாம். அது அதனாலதான் அதை வாழை வைத்த இலியண்டபடியாத்தான வாழை மரம் என்று பெயர் வந்ததா.
16: குழந்தைகளை
0: குறைமாத குழந்தைகளை வந்து அப்படி சுத்தி வைக்கிறதா? அதாலதான் அந்த வாழைமரம் அந்த பெயர் வந்து வந்ததா? ஓ அதுதான்.
16: இது அந்த வலிக்கு வலிமை வருமா?
0: ஓ வலிமை. சாணாரினாக்கு சரிக்கு
16: சரிதாய்
0: ஒரு வரலாறு சுயசரிதை என்ற வரலாறு இன்னொரு ஒரு வரலாறுதான் சரிதி என்று சொல்றது. இப்ப நாங்க சுயசரிதி என்று சொல்றது சொந்த வரலாறுதான் சுயசரிதி என்று சொல்றது. ஓ சரிதி என்ற ஒரு வரலாறா குறிக்கிறதுதான் சரிதி என்றது. சரிதை சரிவு சொல்லி இருக்கலாம், சுகமான சொல்லு சரிவு. இந்த பலாங்கோட மனிதர்கள், அதாவது வந்து சங்ககாலம் சங்கமரபிய காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள்ல வந்து பலாங்கோட மனிதர்கள் இந்த மரபணு பலாங்கோட மனிதர்கள் தான் ஆரம்ப காலத்து மனிதர்கள் வேண்டிய அந்த மரபணு மற்றது வந்து அந்த வாழ்வியல் தொடர்ச்சியாக இன்னும் இலங்கையில் வாழுகின்ற பழங்குடியினர் யார் அந்த காலத்துல அந்த பனி யுவ காலத்துல இருந்தே அந்த பலாங்கோட மனிதர்கள் பலாங்கோட மனிதர்கள் தான் ஆதி காலத்து மனிதர்கள். அந்த மனிதர்கள மரபருண்ட வளர்ச்சியின் தொடர் வாழ்வியல் தொடர்பாக இலங்கையில் இன்னும்

0: கொண்டு போயிட்டா. ஓகே, அப்ப இப்ப என்ன, நாங்க வந்து நாம வந்து அடுத்ததா வந்து அந்த அடர்த்தியான காடுகளில் வந்து அந்த அந்த அந்த காலத்திலேயே வந்து இந்த சங்க காலம் சங்கம் அறிவிய காலத்திலேயே, இது வந்து நீங்கள் சுலபமாக சொல்லலாம், தேட தேவையில்லை, கிட்டத்தட்ட சொல்லலாம் அப்படி நான் நினைக்கிறேன், என தெரியலை. அடர்ந்த காடுகளில் வந்து வேட்டைக்கு சென்ற மனிதர்கள் வந்து ஆபத்தை தங்கண்ட குழுவினருக்கு வந்து ஆபத்தை உணர்த்துவதற்கு எதனை பயன்படுத்தினார்கள்?
1: நெருப்பு கொளுத்தி அப்படியே,
0: அது டக்கண்டு கொளுத்தேலாது தானே, மற்றது வந்து நான் வந்து இது கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னா, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது இப்ப வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது வந்து சங்ககாலம் சங்கமரபிய காலத்துக்கு முற்பட்ட பனியூ காலத்துல வந்து ஈழத்துல வந்து மனித இனம் வந்து இது அங்க வந்து தொல்பொருள் அங்க மனித இனம் வந்து வாழ்ந்தவர்கள் என்றதுக்கு வந்து அந்த அந்த மனித இனத்துக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருக்கிறேன். அந்த பெயர் என்ன? அது நான் இப்ப இருக்கா இடையில இருக்கா சொன்னேன் அந்த பெயர் வந்து, அது வேற கேள்வியா அது கேட்கப்பட்ட நான், அந்த மனித இனத்துக்கு என்ன பெயர்? இந்த அதாவது நான் சுருக்கமா கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பகால மனிதர்களை வந்து இப்படி சொல்வார்கள்.
1: இல்ல, அது இந்த மனித அந்த பெயர்கள் தானே, ஹோமோ சபியன்ஸ், ஹோமோ இரெக்டஸ், அப்படி வந்தது.
0: ஓ, அது வந்தது. அதுக்கு அது அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்ப
1: ஹோமோ நியண்டர்தால்
0: நீங்க மூன்றாவது எழுத்த போட்டு ஒரு சொல்ல கண்டுபிடிக்க வேணும். வாய் வாவென்னா ஒரு தோவென்னா இல்லனா தோல், ஒரு எழுத்த போடணும் நீங்கள். தோல்,
1: தோல்வி,
0: தோல்வி. எது, ஏனா தூணா,
1: எதுகை,
0: எதுகை. ஓகே, அப்ப நீங்க வந்து இந்த இந்த இது குறக்கா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ, நேரம் இருந்தால். இல்லையான்னு சொல்லி சொன்னா மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களை எல்லாருடைய கதைத்தது மிகவும் மாழ்ஜி மனுசன்.
1: எனக்கு சந்தோஷம், நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்,
2: வணக்கம்.
0: என்ன சொல்லுங்க? உங்களை தொடர்பு
2: வாழையடி வாழையான்னு சொன்னீங்களே, இல்ல மாச பிள்ளைகள் வந்தா வாழையில சுத்தி வச்சு தந்ததால அந்த வாழையன் வந்தானே, அந்த வாழையடி வாழையா வருதுதானே, அது
0: வாழையடி வாழையாக வாரது வந்து ஒன்றிலிருந்து ஒன்று வாரதுக்கு சொல்றது வாழையடி வாழையாக. நான் கேட்கிறேன், நான் கேட்டேன் என்ன சொன்னா, அந்த வாழை வாழை மரம் வந்து ஏன் பெயர் வந்ததுன்றதுக்கு உண்மையான காரணம் வந்து வாழை வைத்தபடி அந்த குழந்தையை வாழ வைத்தது, அதாலதான் அந்த வாழை மரம் வந்தது வந்தது. வாழை இலைக்கு அந்த வாழை இலைய அந்த இலைய வந்து வாழை வைத்த இலை என்றபடியா வாழை இலை, இப்ப இந்த வாழை மரம்
2: எனக்கு
0: தெரியும். அந்த எங்கண்ட உறவினர் ஒரு ஆளுக்கு வந்து அந்த நரம்பு கொப்பளிப்பான் சொல்லி ஒன்று வந்தது, நரம்பு கொப்பளிப்பான்ன்றது வந்து
2: அப்படி செய்கிறவையல இப்போ
0: அதான் அந்த எனக்கு எங்களுக்கு அந்த நரம்பு கொப்பளிப்பான் வந்து வெளியால தெரியாது, நரம்புக்குள்ள உடம்புக்குள்ளதான் அந்த அந்த கொப்பளிப்பான் வருத்தம் வந்தது. அவைக்கு வந்து அந்த படுக்கையில படுக்க முடியாம வாழை இலையில தான் படுக்க வச்சது. நாங்களும் கிராமப்புறம் தான், எல்லாரும் கிராமப்புறம் தான்,
2: நாங்களும்
0: எல்லாரும் கிராமம் தான்.
2: வாழையிலே எங்க
0: நான் முதலாவைக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லி தருவேன், நீங்கள்

0: குரலுத்த போட்டு ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். நேரம் நெருங்கி கொண்டு வருகிறது. முடி மூணாடினா ஒரு அழுத்த போட்டு நீங்கள் இன்னொரு சொல்ல கண்டுபிடிங்க. நான் சொல்றேன் சொன்னா சசியமாக கொடுத்தனா தோல் அண்டு அவ வீய போட்டு தோல் வீ சொன்னா. இப்ப வாய்
1: சொன்னேன்
0: நீங்கள் ஒரு எழுத்தை சேர்த்து அந்த ஒரு இன்னொரு எழுத்தை சேருங்க. நீங்க அங்கால சேர்த்து நீங்க வந்து ஒரு சொல்ல சொல்ல முழுமையாக்கணும். இப்ப தோல முடிவு இப்ப நீங்க மூணா போட்டீங்கன்னா முடிவு. அடுத்தது வந்து நான் சொல்றேன் கல் ஒரு எழுத்த கல் காணா இல்லனா கல்
1: கல்வி
0: கல்வி குறை கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: நன்றி. மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்படியே ஒவ்வொருவரும் வரிசை வரையா எடுத்துக்கொண்டு வரையுங்களா, கொஞ்சம் தாமதமாகுது.
2: நீங்க விடியல்ல சொல்லிட்டீங்க. பாலைக்கு நான் தேடிக்கணும் தான் நீங்க சொல்லிட்டீங்க.
0: மற்றது நீங்க
2: ஆதி அந்த மனிதர்கள் வந்து அந்த இலங்கையில இருந்த இயக்கர் நாகர் என்று சொல்றதை ஆகட்டும்.
0: இல்ல நான் அது அது இப்ப நான் விடி இப்ப இனி நேரம் போனபடியா அது வந்து பலாங்குட மனிதர்கள் அவர்தானே இந்த ஆதி காலத்து மனிதர்களுக்கு பேரா பலாங்குட மனிதர்களா? ஈழத்து மனித இனத்தை தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து என்ன பெயர் சொல்லி அழைத்தவர்கள் என்று.
2: நான்
0: பலாங்குட மனிதர்கள் அந்த பலாங்குட மனிதர்களை பற்றி நான் கேள்வி கேட்டேன். நான் அதுக்கு பொதுவா ஒரு விளக்கு ஒரு ஒரு சொல்லு சொல்லுங்க. கார்த்திகை தீபம் இதுக்கு பொதுவா ஒரு ஒரு கார்த்திகை விளக்கு. இன்னொன்று கண்ணகி அணிகலன்
2: அணிகலன்
0: இனி நாங்கள் உங்களோட இன்னும் ஒரு வர எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்தவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
3: நீங்களே இருக்கிறீங்க,
0: நல்லா இருக்கு. நீங்களே ஆரம்பிச்சு வச்சீங்களே, நீங்களே நிறைவு செய்தீங்க.
3: சரி சொல்லுங்க.
0: நான் சொல்றேன் இப்ப இவாட சியாமலாட்ட கேட்ட மாதிரிதான். இப்ப நான் கேக்குறேன் ஆடை பஞ்சு இதை ரெண்டையும் சேர்த்தா நீங்க ரெண்டையும் சேர்த்தாண்டா. இப்ப நான் அவக்கு சொன்னேன் கார்த்திகை தீபம், அவ அதுக்கு சொன்னா விளக்கு.
3: பருத்தி
0: பருத்தி மற்றது அனல் தீ
3: நெருப்பு.
0: நன்றி வணக்கம்.

0: நேயர்களோடு விளையாடும் நிகழ்ச்சி. கலியாண நேரம் சரியாக 8:02. தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40. சைபர்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது

0: நாடின் நேரம் இப்பொழுது முதல் 9 மணி பிரதான செய்தி அறிக்கை வரும் வரை இடம்பெற இருப்பது கவிதை பாடி நேரம். கலியக நேரம் சரியாக 8:05. நீங்கள் படித்து சுவைத்த கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் என்று பலதரப்பட்ட கவிதைகளையும் கவிஞர்கள் கவிதாஜினிகள் அனைவரையும் அன்புடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நான் நீலகிரி மலையக வைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: மோகம் கவிதை. நிலவுக்கு இருளின் மேல் மோகம், அலைக்கு கரையின் மேல் மோகம், தெண்டலுக்கு சோலையின் மேல் மோகம், மண்ணுக்கு மலையின் மேல் மோகம். நிலவுக்கு இருளின் மேல் மோகம், அலைக்கு கரையின் மேல் மோகம், தெண்டலுக்கு சோலையின் மேல் மோகம், மண்ணுக்கு மலையின் மேல் மோகம். பெண்ணுக்கு அழகின் மேல் மோகம், மனிதனுக்கு பணத்தின் மேல் மோகம். பெண்ணுக்கு அழகின் மேல் மோகம், மனிதனுக்கு பணத்தின் மேல் மோகம். இளமைக்கு புதுமையின் மேல் மோகம், முதுமைக்கு ஞானத்தின் மேல் மோகம். உயிர்களுக்கு உணவின் மேல் மோகம், ஒவ்வொன்றுக்கு ஒன்றின் மேல் மோகம். இளமைக்கு புதுமையின் மேல் மோகம், முதுமைக்கு ஞானத்தின் மேல் மோகம். உயிர்களுக்கு உணவின் மேல் மோகம், ஒவ்வொன்றுக்கும் ஒன்றின் மேல் மோகம். மோகம் இல்லாத ஒன்றென்றால் விலையில்லாத அன்பே. மோகம் இல்லாத ஒன்றென்றால் விலையில்லாத அன்பே என்று கூறி உங்களை ரெண்டு விட வருகின்ற.
0: காற்றிலே மிதக்கும் காண கவிதை, காதோரம் வழியும் அமுத கவிதை. காற்றிலே மிதக்கும் காண கவிதை, காதோரம் வழியும் அமுத கவிதை. கண்ணுக்கு தெரியாத மாய குரலின் வண்ண கவிதை இது. வானலை நேர் வானலை நேரலை தேடும் விரல்கள் அல வரிசையை மாற தேனாய் வந்து நெஞ்சில் பாயும் தனிமை பொழுதை ராகமாக்கி தொலைதூரத்தில் தோழமை பேசும் மோகம். வார்த்தைகள் பேசிய வசியக்கலை மோகம் வாழ்க்கையை மறக்க வைக்கும் நேரலை. தொழில்நுட்பங்கோடி வந்தாலும் குறவே இல்லை உன் மீது கொண்ட மோகம். வானலை வழியே வரும் அன்பே நீ என்றும் தீராத கவிதை இந்த. நன்றி அம்மா உங்களது கவிதைக்கு நன்றி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். கலியக நேரம் சரியாக 8:08. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் குணநாயகி.
1: நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறேன்.
1: நன்றியா. எனது கவிதை வந்து, அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே.
0: நல்லொரு கவிதை. அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே.
1: பட்டை சேலையில் மலர்ந்த கன்னி மலரிலும் மெல்லிய பூந்தளிர் பூவை. பட்டு சேலையில் மலர்ந்த கன்னி மலரிலும் மெல்லிய பூந்தளிர் பூவை. அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே புன்னகை அரசியாய் மென்னகை புரிந்தாள். அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே புன்னகை அரசியாய் மென்னகை புரிந்தாள். முத்துப்பற்களால் முத்திரை பதித்த புத்தம்புரிய சித்திர பாவை. முத்துப்பற்களால் முத்திரை பதித்த புத்தம்புரிய சித்திர பாவை. கட்டை குழல் விரித்த கட்டழகி மகரந்தம் சுமக்கும் மாந்தளிர் மங்கை. கட்டை குழல் விரித்த கட்டழகி மகரந்தம் சுமக்கும் மாந்தளிர் மங்கை. காந்தல் பூவாய் கண்மலர்த்தி குங்குமமாய் சிவந்த அதரங்கள் துடிக்க. காந்தல் பூவாய் கண் மலர்த்தி குங்குமமாய் சிவந்த அதிரங்கள் துடிக்க. ஆவலாய் நோக்கும் அத்தை மகளே கொ
2: கொஞ்சி அணைக்கும் பிஞ்சு தேவதையே. அவளாய் நோக்கும் அத்தை மகளே, கொஞ்சி அணைக்கும் பிஞ்சு தேவதையே. நன்றி, வணக்கம்.
0: அந்தி சாயின் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே செவ்வான மேகத்தோடு சுணங்கி விளையாட உன் நினைவுகள் வந்து என் நொஞ்சோடு காயுது. அந்தி சாயின் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே செவ்வான மேகத்தோடு சுணங்கி விளையாட உன் நினைவுகள் வந்து என் நெஞ்சோடு காயுது. பறவைகள் கூடும் பறவைகள் கூடு கூடும் பக்கத்து மரக்கிளையில், தென்றவன் தொட்டு செல்ல நாணல் புல் நாணுமடி. கரையை தொட்டு ஓடும் அந்த குளிர் நீரைப் போலவே உன் பார்வையின் திண்டல் என்னை மெல்ல கொள்ளுது. பகலவன் மறையும் அந்திசாரியின் நேரத்திலே செவ்வந்தி வேளையிலே நீ அருகில் இல்லாத குறை மட்டும் நெஞ்சு வலிக்குது. ஆற்று நீரோட்டம் போல காலங்கள் ஓடினாலும் உன் மீதான காதல் என்றும் குறையாது. நன்றி உங்கள் கவிதைக்கும், நன்றி, வணக்கம்.
2: நன்றி திரு. என்னுடைய கவிதை வரிய விட உங்களோட கவிதை வரி கணக்கமாயிருக்கு. மனதில வச்சு சொல்லுங்க. சிவப்பு சிவப்பு சிவப்பு.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கவிதை பாடும் நேரம். கரையாக நேரம் சரியாக 8:11. தங்களது கவிதைகளை கவிதாயினிகள் தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவிஞர்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு. நான் ஜெயமந்தி ஜானடி சார்.
0: வணக்கம். உங்களது கவிதையையும் எதிர்பார்த்து காத்துள்ளேன். என்ன கவிதை தரப்போறீர்கள்?
3: பொய்யில்லா பொய்கள்.
0: பொய்யில்லா பொய்கள் தாருங்கள்.
3: பொய்யில்லா பொய்கள். உள்ளதை சொல்வதற்கு உள்ள மதில் உண்மை இருக்க வேண்டும். சொந்த நாட்டில் சோசாக வாழ்ந்து நின்று சிந்தைகளங்கி பந்தங்கள் பாதியிலே பிரிந்து இறந்தது பாதி இல்லாதது பாதியாக கடல் கடந்து புலம்பெயர்ந்தோம். புரியாத மொழியிலும் புதிரான வேலைகளிலும் புரிந்து கொண்டோம் முளைக்கவென. உணவு விடுதல் உட்புகுந்தர் பலர், பெரிய பாத்திரங்கள் கோப்பை பீங்கான் நிலம் உட்பட கழுவி தொலைத்தவர்கள் உணவும் கூட பரிமாறு கொண்டார்கள். வருபவர் போவர்களை புன்னகையால் வரவேற்று முகத்தில் சந்தோஷ வரவேற்பு. சாப்பிட விடுதிக்கு வரும் இளம்பெண்களை பெருமை பெருமூச்சுடன் அணுகிச் செல்கின்றனர். அவரில் ஒருவர் தன்னுடைய அம்மாவுக்கு, தான் பெரியதொரு கம்பெனியில் நல்ல பதவியில் வேலை புரிகின்றேன் என தொலைபேசியில் அறிவித்திருந்தவர். பிஎம்பிஓப்பில் கடையில் வாகனம் வாங்கி தொழில் புரிகிறேன் என்று கூறினவர். அவ்வகையான வாகனங்களின் பக்கத்தில் கோட் சூட் அணிந்து கலர் போட்டோ ஒன்றில் பலதும் அனுப்பினார். அம்மாவுக்கு பல பொய்யில்லா பொய்களையும் கடிதம் எழுதி நம்ப வைத்தவர். அம்மாவும் நல்ல சீதனத்துடன் கல்யாணம் பேசி அழகான பெண்ணின் படவும் ஓடி வந்தன. பெண்ணும் வந்து கல்யாணமும் நடந்து கலாச்சாரம் கூட இந்த கள்ள பொய்யனின் வாழ்வும் பொய்யாகி போக கண்ணீரில் மிதந்தவன் கலங்கினான் உணர்ந்தான் தன்னை. உண்மை இருத்த தொலைபேசியை எடுத்தான். என் அம்மாவு பொய்யான பொய்களை சொல்லி சொல்ல உன்னை ஏமாற்றியதன் பலன் இன்றுதான் கனிமரம் அம்மா மன்னீங்களம்மா என்று மனதிலே பாவ மன்னிக்கு கேட்கின்றான். தேவைதான் இப்போலி வாழ்வு வார்த்தைகளும் பொய்யல்ல உண்மையே வாழ்வை உயர்த்தும். நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி. உண்மையை விடவும் சில நேரங்களில் அழகாக போய் விடுகிறது இந்த பொய்யில்லா பொய்கள். உண்மையை விடவும் சில நேரங்களில் அழகாய் மாறிப்போகும் நெஞ்சை நெகிழ வைக்கும் இந்த பொய்யில்லா பொய்கள். எனக்கு பசிக்கவே இல்லை என்று பிள்ளைக்கு உணவளிக்கும் தாயின் பொய், எனக்கு ஒன்றுமில்லை நல்லாகத்தான் இருக்கிறேன் என தூரத்தில் இருக்கும் மகனிடம் மறைக்கும் தந்தையின் பொய்,
2: வாழும் பொய்யாகி போக கண்ணீரில் மிதந்தவன் கலங்கினான் உணர்ந்தான் தன்னை. உண்மை இருந்த தொலைபேசியை எடுத்தான். என் அம்மாவு பொய்யான பொய்களை சொல்லி உன்னை
0: எனக்கு திருப்ப அந்த அவதியா நடேசனின் கவிதைக்கு எனது பதிர் கவிதை. உண்மையை விடவும் சில நேரங்களில் அழகாக மாறி போகும் இந்த பொய்யில்லா பொய்கள், நெஞ்சை நகுல வைக்கும் இந்த பொய்யில்லா பொய்கள், எனக்கு பசிக்கவே இல்லை என்று பிள்ளைக்கு உணவளிக்கும் தாயின் பொய், எனக்கு ஒன்றுமில்லை நல்லாத்தான் இருக்கிறேன் என தூரத்தில் இருக்கும் மகனிடம் மறைக்கும் தந்தையின் பொய், இங்கே வானிலை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ஒரு குறையும் இல்லையென கடல் கலந்து வாழும் புலம்பெயர் உறவுகளின் பொய், தாயக நினைவுகள் நெஞ்ச பிழிந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என அலபேசியில் சிரித்தபடி சொல்லும் தியாக பொய், உன் நினைப்பே எனக்கு வரவில்லை என்று உள்ளுக்குள் தவிக்கும் காதலனின் செல்ல பொய், யாரையும் காயப்படுத்தாத பொய்கள் சுமைகளை மறைத்து அன்பை மட்டும் விதைக்கும் பொய்கள், வார்த்தைகள் பொய்யாக இருந்தாலும் உணர்வுகள் என்றும் உண்மையாகவே வாழும், அதனால்தான் உலகில் எத்தனையோ உண்மைகள் இருந்தாலும் இந்த அன்பான பொய்களுக்கு என்றுமே ஆயுள் அதிகம். நன்றி நடேசன் அவர்களே, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம், நன்றி, வணக்கம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടി ആർ ടി തമിളൊളി ഇടം പെട്ടിക്കൊണ്ടിരിപ്പത് கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்க, நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி. என்ன கவிதை நீங்க தரப்போகிறீர்கள்?
1: அன்பு கவிதை.
0: ஓகே, தாருங்க.
1: அன்பு தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட திரையும் அன்பு மலையால் பொழியும் போது. வாழும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயம் மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்றால் அதுதான் உண்மையான அன்பு. அளவில்லா அன்பையும் அளக்க முடியாத பாசத்தையும் அளவில்லாமல் கொடுப்பவள் அம்மா மட்டுமே. ஆயிரம் சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அம்மா உன் போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இவ்வுலகில். வார்த்தைகள் இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயரம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டுமே. உண்மையான அன்பு விட்டு கொடுக்குமே தவிர விட்டு பிரியாது எப்போதும். அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு, அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே. அன்புடன் பொறுமையுடன் அமைதியுடன் நல்ல வார்த்தைகளை பேசினால் அது நம் வாழ்க்கைக்கு அழகாக்கும். ஆலம்பர விருதுகள் போல ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஆணிவேர் போல இருக்கும் அன்புதான் உண்மையானதாகும். இன்பத்தில் பகிர்ந்து கொண்டு அன்பு அன்பை விட துன்பத்தில் ஆறுதல் தரும் அன்புதான் உண்மையானது. உண்மையான அன்பு கிடைக்கும் போது அது மதிப்பு தெரியவில்லை, தேடும் போது அதன் மதிப்பு தெரியும். அன்பு என்னும் வாடி விழும் சாதாரண மலர் அல்ல, வாடாத இதய மலர். நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றால் நலமுடன் வாழ்கின்றார்களா போதும் என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. உயிர் பிரியும் பொழுது கூட உண்மையான அன்பையும் ஆழமான நட்பையும் வளர்க்க நினைப்பதில்லை. உண்மையான அன்பு உடையவர்கள் அளவுக்கு அதிகமான கண்ணீர் துளிகளை சிந்தியவர்களாகத்தான் இருக்க முடியும். உண்மையான அன்பு என்றுமே நிலையானது, அது என்றுமே தோல்வி அடைவதில்லை. அன்பு என்பது ஒரு கோயில், அதில் ஆசை என்பது ஒரு தீபம். ஆசை என்னும் தீபம் அழிந்தாலும் அன்பு என்னும் தீபம் அழிவதில்லை. நிலையான அன்பு பிரிவதில்லை, உண்மையான அன்பு மரணம் இல்லை. அக்கறையுடன் கேட்பவர்களுக்கு பதில் சொல்வதே அன்பின் வெளிப்பாடு. அன்பு என்னும் விதை தரமானதாக இருந்தால் நட்பு எனும் கனிகளை சுவையாக கிடைக்கும். உண்மையான அன்புக்கு முகம் பார்க்க தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை. நம்மை நினைக்கும் உண்மையான நினைவு மட்டும் போதும். அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரமாக அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நம்மை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே உண்மை உள்ளது. அன்பு மட்டும் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு ஊற்று மட்டும் என்றுமே பற்றாத ஜீவநதி. அன்போடும் பண்போடும் வாழ்வோம், ஆதிக்கம் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம். ஆணவம் அகந்தை அகம்பாவம் சந்தேகம் இவையாயும் விலக்கி வாழும் போது, அன்போடு வாழும் போது வாழ்க்கை அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி. அளந்து கொடுக்க முடியாத அதிசயம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இதயம் தரும் ஒரே பரிசு அன்பு. தாயின் மடியில் அரவணைப்பாய், தந்தையின் கைகளில் பாதுகாப்பாய், நண்பனின் தோளில் நம்பிக்கையாய், வாழ்க்கை துணையின் சுவாசமாய், உருவங்கள் மாறினாலும் உணர்வு மாறாத ஒரே மொழி அன்பு. வார்த்தைகள் தோற்று போகும் இடங்களில் சிறு புன்னகையாய் பேசும், துயரங்கள் சூழ்ந்து நிற்கும் வேளையில் ஆறுதல் தரும் அமைதியாய் வீசும், நினைவு பிரிவுகளின் வழிகளிலும் நினைவுகளை வாழ வைக்கும், புலம்பெயர்ந்த தூரங்களிலும் உறவுகளை இணைத்து வைக்கும். உலகில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் அன்பை பகிர்ந்திடும் அந்த நொடியே வாழ்க்கையை மிக மிக அழகான கவிதையாக்குகிறது. உலகில் எத்தனை எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் அன்பை பகிர்ந்திடும் அந்த நொடியே வாழ்க்கையை மிகவும் அழகிய கவிதையாக்குறது. நன்றி உங்களது கவிதைக்கும். இன்று சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.

0: தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:21. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: சண்முகநாதன், நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேன். உங்கள் குரலை கேட்டது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை தர போறீங்க? உங்களது கவிதையை
1: சூரியனை சந்திரனை வள்ளிகளை துள்ளிகளும் அருவிகளை ஆறுகளை கடல்களை காடுகளை மலைகளை புயல்களை கலைகளை கண்டு கண்டு கழித்திட காலமெல்லாம் துடித்திடும் குருடனுக்கு தெளிவு கண்ணிரண்டும் ஒளிவிட்டால் அப்படியோ தேர்ந்த பானை ஒன்று தேர்ந்தெடுக்க தவமிருந்த உடவனுக்கு கிடைத்து அதனை அவன் குறித்து முடம் நீங்கி நடக்கழுற்றால் அப்படியோ நடக்கழுற்றால் அப்படியோ நடுநாளாய் கடும் பசியால் படு உயரில் துவந்தவனின் மொழி நீங்க பெருஞ்செல்வம் கிடைக்குமெனில் அப்படியோ மனம் முடித்த சில நாளில் கணவனை தன் சிங்களவன் கொன்று விட்டான் என கேட்டு குன்றி விழுந்து அழுது அழுது பால் விழுந்த இளந்தளவி ஒரு நாள் தன் உயிர் தலைவன் வர காணேன் அப்படியோ அப்படி நான் அம்மம்மா எனப்பெற்றதாய் நாடாம் தமிழீழம் தரை உலகம் தயாராய் கணிக்கையிலே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்களது கவிதைக்கு. நீங்கள் கவிதை வந்து தந்ததுக்கு நன்றி. கோடான கோடி பொன்னும் பொருளும் கொடுத்து பெற முடியாத கோலம் அல்ல அல்ல குறையாமல் அல்லும் பகலும் பெருகும் எல்லையில்லா இன்பம். தாயின் மடியில் தலை சாய்க்கும் போது மழலையின் சிரிப்பில் மனதை இழக்கும் போது மழை துளி வந்து முகத்தை தொடும் போது இதமான இசையில் உலகம் மறக்கும் போது இதயத்தில் பிறக்கும் எல்லையில்லா இன்பம். தாயின் மடியில் தலை சாய்க்கும் போது மழலையின் சிரிப்பில் மனதை இழக்கும் போது மழை துளி வந்து முகத்தை தொடும் போது இதமான இசையில் உலகம் மறக்கும் போது இதயத்தில் பிறக்கும் எல்லையில்லா இன்பம். நேசிக்கும் மனங்களின் அருகாமையில் ஆறுதல் சொல்லும் ஒரு வார்த்தையில் சுமையற்ற உறவுகளின் நம்பிக்கையில் யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியில் எல்லையே இல்லாமல் பொங்கும் இன்பம். வார்த்தைகளில் அடக்க முடியாத வசியம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் உணர்ந்து ரசிக்கும் இந்த இன்பத்திற்கு இவ்வுலகில் அளவுகோல்களே இல்லை. இல்லாத இன்பம். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் அடுத்த வாரமும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் கூறி விடை வருவோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടിയാറ്റി തമിഴൊളി. ടിയാറ്റി തമിഴൊളിയിൽ ഇടം പെട്ടുകൊണ്ടിരിപ്പത് കവിത പാടും നേരം കളിയക നേരം ശരിയാകെ 8:25. ഒരു അടുത്തതാക കലന്ന് കൊള്ള വന്നിരുപ്പവരെ അൻപുടൻ വരവേറ്റ് കൊള്ളുകേൻ. വണക്കം വണക്കം
1: வணக்கம்.
0: தேவிதன்ராஜ் உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நலம் தானே?
1: நலம். உங்களோட தொடர்ந்து எனக்கு பயணிக்க முடியா போயிட்டு தொல்லை பேசி வந்து அது சொல்லேன்னு சொல்ல முடியாது. அக்காவ தாயகத்துல இருந்து என்னை பிடிக்க முடியல போயிட்டுதான். எந்த பிறந்த தினத்தை ஒட்டி அப்ப இன்று எல்லோரும் சுத்தி நின்று கதை சேரகள் சரியக்கா விட்டனுண்டு. அப்ப அது எனக்கு நேரம் போயிட்டு நிகழ்ச்சிக்கு வர முடியாம போயிட்டு
0: முடிஞ்ச நேரத்துல நீங்க கலந்து கொண்டீங்க தானே. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து.
1: நன்றி சிறச்சனை இல்ல திரு. நான் இன்று கவிதைகளோட எடுக்கல அக்காவையோட கழிச்சு கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே 2017 வைரமுத்து ஐயாவின் அம்மாவுக்கு எழுதிய கவிதையை நான் டிஆர்டி கவிதை பாடும் நேரத்துல கொடுத்திருந்தேன்.
0: நான்
1: அந்த கவிதையை தான் தரப்போற ஒரு 10 எடுக்கும் பிரச்சனை இல்லையா?
0: பிரச்சனை இல்ல தாருங்க.
1: வைரமுத்து ஐயா அம்மாவுக்காக எழுதிய கவிதை, அவர் தந்த அம்மாவுக்கு முதல் முதலாக எழுதிய கவிதையை
0: தாருங்க.
1: நான் என்று தாரேன.
0: பிரச்சனை இல்ல தாங்க.
1: நன்றி திரு. வைரமுத்து ஐயாவின் தன் அம்மாவுக்காக எழுதிய முதல் முதல் கவிதையை இது. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், வெத்தவளை உன் பெருமை ஒத்த வரி சொல்லலையே. காட்டில்ல மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத சாய்வற்றி எழுதி என்ன லாபம் என்ன எழுதாம போனேனோ. எழுதவோ படிக்கவோ இயலாத சாய்வற்றி எழுத என்ன லாபம் என்ன எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல வயிற்று வழி பொறுத்தாலே. வைரமுத்து பிறப்பான் என்ன வயிற்றில் நீ சுமந்ததில்லை. வைரமுத்து பிறப்பான் என்ன வயிற்றில் நீ சுமந்ததில்லை. வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையிலே என்னென்ன நினைச்சிருப்பாயோ. கண்ணு காது மூக்கோடு கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையிலே என்னென்ன நினைச்சிருப்பாயோ. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்த தாசில்தார் இவன் தானோ. இந்த விவரங்கள் ஏதேனும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த நெஞ்ச அழகை அழகை வரும் நினைச்சா. நெஞ்சை ஊட்டி நீ வளர்த்த நினைச்சா அழகை வரும். தகதவன்னை களிகண்டி களிக்குள்ளே புளிவட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தகதவன்னை களிகண்டி களிக்குள்ளே குளிவட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையிலே அது இறங்கும் சுகமான இளம் சூடு மந்தையிலே என்னும் மச மசன்னு நிக்குதம்மா. தொண்டையிலே அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையிலே இன்னும் மச மசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகு 2 வச்சு சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீ தெளித்து கும்மி அரைச்சு நீ கொழு கொழுன்னு வலிக்கையிலே அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணக்கும் அம்மா. திட்டிக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காயில் நெய் வலியும் கருவாட்டில் தேனொழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லிக்கு தேகமெல்லாம் எச்சில் ஊறும் வறுமையிலே நாம் பட்ட வழிவாங்க மாட்டாம அவன் பொய்னா எடுத்தேன் பிரகஞ்சம் பிச்செடுத்தேன். பாசம் உள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணமா நான் செஞ்சு கதியத்து நிக்கையிலே பெத்த அப்பன் சொன்னை சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சு பெத்த மனம் கல்லாச்சு. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியும் நம்பினாயோ. பாசம் கண்ணீரோ கண்ணீரு பழைய கதை எல்லாம் வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சு. கையிலே வைகையிலே ஊர் முழுக முழுக வல்லூரு சேர்ந்தொழுக கைப்பிடியா சேர்ந்து வச்சு கரை சேர்த்து விட்டவளே. எனக்கொன்னு ஆச்சுதன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆச்சுதன்னா எனக்கு வேறு தாயுண்டோ. உனக்கொன்னு ஆனதன்னா எனக்கொன்னு ஆனதன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதன்னா எனக்கு வேறு தாயுண்டு. படங்களுக்கு மன்னிக்கணும், எனக்கு அது அந்த அம்மாண்ட கைப்பக்குவத்துக்கு எங்கேயும் ஈடாகாது. அந்த அம்மா குழைச்சு கொடுக்கற அந்த உருண்ட சோறு இருக்கு, அது எங்க போனாலும் எந்த சொக்கத்துக்கு போனாலும் அந்த அம்மான் உருண்ட.
0: என்ன சொல்லுங்க, நாங்கள் கிடைக்காது, நாங்கள் அம்மாவாகி விட்டாலும் நாங்கள்ங்கிறது வந்து அம்மாண்ட பாசத்தை தான்.
1: உண்மை உண்மை திரு, எனக்கு இப்பவும் அக்காவை கதை கேட்க அந்த அக்கா பழைய கதை கதைக்க எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா எல்லாருக்கும் அந்த சோறு உருட்டி தருவேன், அத இரவு மிஞ்சிட்டு சொன்னா எல்லா அம்மாக்களும் அப்படித்தான் செய்யலாம்.
0: எனக்கும் அந்த அனுபவமும் இருக்கு, ஞாபகமும் இருக்குது. அம்மாண்ட கையில குளிச்சு வேண்டி சாப்பிட்டதும் அம்மா தீத்தி
1: அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் அஞ்சு பேரும் அக்கா திருமணம் ஆனாலும் அக்காவும் வந்து அம்மாண்ட அந்த கை உருண்ட சாப்பாட்டுக்கு வந்து கை நட்டி கொண்டிருப்பாப்ப. நாங்கள் எல்லாம் பேசுவோம் பெரிய அக்காவை, அந்த அந்த அது எல்லோருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கும். அம்மா அந்த சாப்பாட்டு அந்த உருண்ட சாப்பாடு.
0: நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு ஜெனரேஷன் நாங்க மாறி மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நாங்கள் வந்து இப்ப நான் இப்ப எங்களை வந்து எங்கட பிள்ளைகள் வந்து அம்மா அம்மான்னு சொல்லி நாங்க செய்யறது எங்களை உயர்த்தி
1: வைக்கிறாங்க.
0: ஆனா நாங்கள் வந்து எங்கடைய அம்மாவை சொல்லுறோம், இதுதான் வளமை.
1: வளமை நன்றி திரு, இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு.
0: கருவறையில் தொடங்கி காவியம், கருவறையில் தொடங்கும் காவியம் காலங்கள் கடந்தும் அழியாத அதிசயம் அம்மா என்னும் பேரன்பு. கருவறையில் தொடங்கும் காவியம் காலங்கள் கடந்தாலும் அழியாத அதிசயம் அம்மா என்னும் பேரன்பு. பகலெல்லாம் சிரிந்தும் வேர்வையிலும் இரவெல்லாம் காக்கும் விழிப்பிலும் தன் உடலை தேய்த்து பிள்ளை வளர்க்கும் தியாகத்தின் மறுபெயர்தான் அம்மா. பசிய மறைத்து உணவளிக்கும் தயாளம், பலிகளை மறைத்து சிரிக்கு நிற்கும் கம்பீரம், நாம் தடுக்கி விழும்போதும் துடிக்கும் முதல் இதயம் அம்மாதான். புலம்பெயர்ந்து நாம் தொலை தூரம் சென்றாலும் அலைபேசி வழியாக அமுதமாய் சாப்பிட்டாயா என கேட்கும் அந்த ஒரே வார்த்தையில் அந்த உலகத்தின் அத்தனை அன்பும் அடங்கிவிடும். வார்த்தைகளில் எழுத முடியாத கவிதை, வாழும் தெய்வத்தின் வடிவம் அம்மாவே, இந்த பூமி தாயின் எல்லையில்லா இன்பம். நன்றி தேவி உங்களது கவிதைக்கும்.
1: நன்றி வணக்கம், உங்கள் கவிதைக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும். கவிதை கொடுத்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, வரப்போற உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி வணக்கம், மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
1: ஆமா
0: நன்றி.

0: பாட்டின் நேரம். கவி தங்களது கவிதைகளை தாங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சுவைத்த கவிதைகள் என்று கவிஞர்களும் கவிதாயினிகளும் தங்களது திறமைகளை தங்களது குரலிலே பிரசவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. பிரபஞ்சத்தை விட அபார சக்தி கொண்டது உன்மூளை. பிரபஞ்சத்தை விட அபார சக்தி கொண்டது உன்மூளை. பிரவின்ன கவலை திடமான மனத்துடன் வளர்ந்தால் என்றென்றும் வளர்ச்சி அடையலாம். திடமான மனத்துடன் வளர்ந்தால் என்றென்றும் வளர்ச்சி அடையலாம். நல்ல எண்ணம் வளர உள்ளத்தில் வலுவான சக்தி உருவாகும். கடமைகளே வெற்றி. தோல்வி பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் புதிய பாதை நமக்காக திறந்தே இருக்கும். சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை படைக்க முடியும். சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை படைக்க முடியும். மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதும் நனவாகின்றன. மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதும் நனவாகின்றன. உறங்கும் போது உருவாவது அல்ல கனவு. உங்களை உறங்க விடாமல் செய்கிறதே அதுவே கனவு. வெற்றி என்பது நம் நிழல் போல வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது நம் பின்னால் வரும். சாவி இல்லாத பூட்டு இருக்காது, தீர்வில்லாத பிரச்சனையும் இருக்காது. சாவி இல்லாத பூட்டு இருக்காது, தீர்வில்லாத பிரச்சனையும் இருக்காது. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. விழுந்து விழுந்து விடாமல் எழுந்தே நிற்கும் புயலின் கம்பீரம். விழவிழ விழுந்து விடாமல் எழுந்தே நிற்கும் புயலின் கம்பீரம். தோல்விகள் சுட்டாலும் தளராமல் தொடுவானம் தேடும் வேகமே முயற்சி. தோல்விகள் சுட்டாலும் தளராமல் தொடுவானம் தேடும் வேகமே முயற்சி. இருண்ட பாதையின் முடிவிலும் வெளிச்சம் உண்டு என சொல்லும் இமயத்தின் உச்சியை எட்டிடவே சிறகுகள் விரித்து பறக்க வைக்கும் முயற்சி. இருண்ட பாதையின் முடிவிலும் வெளிச்சம் உண்டு என சொல்லும் இமயத்தின் உச்சியை எட்டிடவே சிறகுகள் விரித்து பறக்க வைக்கும் முயற்சி. சிற்றெரும்பும் கற்பிக்கும் பாடம் அது. சிதறும் அலைகளும் சொல்லும் உண்மை அது. முயலும் வரையில் தோல்வி இல்லை, முயற்சி உடைக்கும் தடைகள் இல்லை. முயலும் வரையில் தோல்வி இல்லை, முயற்சி உடைக்கும் தடைகள் இல்லை. உன் வியர்வை சிந்தும் ஒவ்வொரு துளியின் நாளை வரலாறாய் மாறும் நொடியில் வெற்றி உன்னை வந்தடையும். முயற்சி என்றும் தோற்பதில்லை. வெற்றி உன் வந்தடையும் நாள் வரை முயற்சி என்றும் தோற்பதில்லை. நன்றி.
1: நன்றி திருவாக்கா. கவிமலை ஒளிகிற நன்றி திருவாக்காக. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:37. தனது கவிதையை தருவதற்காக கவிதை பாடும் நேரத்திற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கமலவேணி.
1: தேடினீங்களோ?
0: தேடினான், காண இல்லையோன்னு யோசிச்சேன் நான்.
1: எனக்கு கொஞ்சம் வர முடியாம போயிட்டது. அப்ப இப்ப சிறிய கவிதை ஒன்று சொல்லுவோமே.
0: ஓகே, நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி.
1: ஆமா, இந்த யமரா ராணி அம்மா அப்ப மோசம் பண்ணுவதானே, அவ பற்றி ஒரு சிறிய கவிதை ஒன்று தர போறேன். அன்பின் உருவமாய் அருளின் மொழியாய், அன்பின் உருவமாய் அருளின் மொழியாய், அம்மா என்ற சொல்லுக்கு அர்த்தமாய் எங்கள் மனதில் இன்று நிறைந்திருப்பவர் எங்கள் யமுனா ராணி அம்மா. அன்பின் உருவமாய் அருளின் மொழியாய், அம்மா என்ற சொல்லுக்கு அர்த்தமாய் எங்கள் மனதில் இன்றும் நிறைந்திருப்பவர் எங்கள் யமுனா ராணி அம்மா. கண்ணீரை துடைக்கும் கரங்களும் கவலைகளை போக்கும் வார்த்தைகளும் துயரத்தில் துணை நிற்கும் உள்ளமும் தாயன்பில் மலரும் புன்னகையும் கண்ணீரை துடைக்கும் கரங்களும் கவலைகளை போக்கும் வார்த்தைகளும் துயரத்தில் துணை நிற்கும் உள்ளமும் தாயன்பில் மலரும் புன்னகையும் வாழ்க்கை பாதையில் தடைகள் வந்தாலும் வழிகாட்டும் மொழியாய் நின்றுடுவீர். நம்பிக்கை இழக்கும் நேரம் வந்தாலும் நம்பிக்கையின் விதியை விளைத்திடுவீர். வாழ்க்கை பாதையை தடைகள் வந்தாலும் வழிகாட்டும் மொழியாய் நின்றுடுவீர். நம்பிக்கை இழக்கும் நேரம் வந்தாலும் நம்பிக்கையின் விதியை விதைத்திடுவீர். உங்கள் அன்பு மழைத்துளி போல எங்கள் உள்ளங்களை நனைக்கிறது. உங்கள் அன்பு மழைத்துளி போல எங்கள் உள்ளங்களை நனைக்கிறது. உங்கள் நல்லுள்ளம் நிலவொளி போல எங்கள் பாதையை ஒளிரச் செய்கிறது. உங்கள் நல்லுள்ளம் நிலவொளி போல எங்கள் பாதையை ஒளிரச் செய்கிறது. யமுனா ராணி அம்மா என்ற பெயர் எங்கள் நெஞ்சில் இருந்தும் நிலைத்திட்டும் நிலைக்கட்டும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அன்பும் மகிழ்ச்சியும் மலர்ந்திடட்டும். யமுனா ராணி அம்மா என்ற பெயர் எங்கள் நெஞ்சில் என்றும் நிலைத்திடட்டும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அன்பும் மகிழ்ச்சியும் மலர்ந்திடட்டும். அம்மா, உங்கள் அன்புக்கு ஈடில்லை, உங்கள் கருணைக்கு எல்லை இல்லை. அம்மா, உங்கள் அன்புக்கு ஈடில்லை, உங்கள் கருணைக்கு எல்லை இல்லை. எங்கள் இதயத்தில் நீங்கள் இருக்கும் வரை உங்கள் புகழுக்கு என்றும் அழிவில்லை. எங்கள் இதயத்தில் நீங்கள் இருக்கும் வரை உங்கள் புகழுக்கும் என்றும் அழிவில்லை. நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. காற்றலைகளில் மிதந்து வந்து காதோரம் தேன் பார்க்கும் தெய்வீக குரல், பண்ணோடு இசைந்து வரும் பாட்டரசி, தமிழிசையின் பொன்னான அத்தியாயம். ஆசையே அலை போல அலைமோது நெஞ்சினிலே ஆயிரம் ராகங்களால் அமுதமலை பொழிந்தவள். ஆசையே அலை போல அலைமோது நெஞ்சினிலே ஆயிரம் ராகங்களால் அமுதமலை பொழிந்தவள். சந்தங்கள் கொஞ்சம் முன் குரல் வசியத்தில் காலங்கள் கடந்துமே கலையாத மயக்கம். துள்ளலிசையாலும் சோகத்தின் வடிவாலும் சொல்லுக்கு ஜீவன் தரும் சுரஸ்வரத்தின் நாயகியே. துள்ளலிசையாலும் சோகத்தின் வடிவாலும் சொல்லுக்கு ஜீவன் தரும் சுஸ்வரத்தின் நாயகியே. செந்தமிழ் தேனா எங்கள் செவிகளிலே இன்று நீ வாழ்கிறாய் கானகத்தின் வடிவில். செந்தமிழ் தேனா எங்கள் செவிகளில் இன்று நீ வாழுகிறாய் கானத்தின் வடிவில். யமுனா ராணி என்னும் இசை ராணியே, உன் குரல் அலைகள் இருக்கும் வரை இவ்வுலகில் இசையின் மோகம் என்றுமே குறையாது. கானத்தின் வடிவிலே மறு யமுனா ராணி என்னும் இசை ராணியே, உன் குரல் அலைகள் இருக்கும் வரை இவ்வுலகில் இசையின் மோகம் என்றுமே குறையாது. நன்றி. நல்ல ஒரு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவையவேண்டிய இதை அவையவேண்ட துறை உள்ளவர்களுக்கு ஏற்கனவே ஒரு நாட்டம் வந்துவிடும். நீங்கள் ஒரு பாடகி என்பதால் யமுனா ராணியின் மறைவு வந்து உங்கண்ட மனதை தொட்டது. அன்றும் ஜானகி அம்மாவுக்காக ஒரு கவிதை கொண்டு வந்தீர்கள் என்று யமுனா ராணி அவர்களுக்கு, அவர்கள் வயது சென்று மடிந்தாலும் இறந்து போனாலும் ஆனால் அவர்களது குரல்கள் வந்து காலங்காலமாக வந்து
1: மறையாது.
0: இந்த செக்கனில வந்து ஏதோ ஒரு வானொலியில வந்து ஒவ்வொருதற்ற குரல் ஒலித்து கொண்டேதான் இருந்திருக்கு, இருக்கும். எங்கேயோ நிறைந்து மறைந்து போனவர்களின் கலைஞர்களின் குரல் எங்கேயோ ஒரு வானொலியில ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் ஒரு கடவுளின் ஒரு வரம் என்று சொல்லலாம்.
1: என்ன அந்த சங்கீதக்காரர் எப்பவுமே வாழ்ந்து வாழ்வார்கள். மற்றது இது இவ பற்றி சுசிலாம்மா ஒரு சில வசனங்கள் எழுதியிருந்தா, பார்க்க எனக்கு என்ன அறியாமலே ஒரு ஒரு துளி கண்ணீர் விழுந்தது. என்னன்னா அவ சொல்றா, அம்மா நானும் அவவும் இனி இணை பிரியாத ஒரு சிணைவி, ஒரு கொஞ்சம் முந்திட்டா அன்று சொன்னது வசனம் எனக்கு
0: காலம் வந்துட்டது நெருங்கிட்டதுன்றது ஒரு மாதிரி ஒரு அர்த்தத்துலதான்.
1: கொஞ்சம் முந்திட்டா, எல்லாரும் போகத்தான் போறோம், ஆனா காலம் கொஞ்சம் முந்திட்டான்றேக்க அவ இவ்வளவு ஒரு ஆழமான கருத்து அதுல சொல்லி.
0: மற்றது வந்து அந்த ஒரே துறையில இருக்கிறார்கள், மற்ற அதே துறையில இருக்கிறார்களை வந்து பாராட்ட மாட்டார்கள், சீக்கிரம் பாராட்ட மாட்டார்கள். அவைக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பொறாண்மை இருக்கும், இல்லாட்டி இவ்வியர்கள் எங்களை விட கொஞ்சம் நல்லா வந்து அப்படி அந்த ஏதாவது ஒரு மன இது இருக்கும். ஆனா அந்த சில சில ஆக்கள் இந்த சுசிலாமா இப்படி சொன்னதெல்லாம் வந்து ஒரு தன் அந்த ஒரு அனுபவம், வயசின் அனுபவமோ அல்லது
1: அனுபவம், அதாவது
0: கட்டாயம் அது வந்து அந்த ஒருவரே ஒரு ஒரு கலைஞர் வந்து இன்னொரு கலைஞரை வந்து உருவாக்க வேணும், பாராட்டணும். அந்த ஒரு ஒரு முந்தின ஒரு என்னன்னு சொல்றது, எங்களுக்கு முந்தி இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்களுக்கு எனக்கு இப்ப நான் வந்து இறுதியாக வந்து சேர்ந்த ஒரு அறிவிப்பாளர், அப்ப எனக்கு முன் இருக்கிற பழைய அறிவிப்பாளர்கள் வந்து என்ன ஊக்குவிக்க வேணும் அப்படி, அப்ப அதுதான் வந்து என்ன எந்த திறமையை வளர்க்கறதுக்கு உதவும். அதே மாதிரி ஒரு பாடகரோ பாடகியையோ அதுக்கு முதல் இருக்கிற பாடகர்கள் பாடகிகள் ஊக்குவிக்க வேணும், அப்பதான் அவரும் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு பாடகர் பாடகியாக வரலாம். அந்த அதே துறையில இருக்கிறார்கள், அதே துறையில இருக்கிறார்களோ ஊக்குவிக்கிற மன பாங்கு வந்து கட்டாயம் பெற வேணும். இப்ப இங்க வந்து இந்த வானொலியில வந்து கட்டாயமா எல்லாரும் வந்து ஊக்குவிக்கிறார்கள். அது அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அதே துறையில, இப்ப நீங்க கவிதை பாடுற துறையில இருக்கீங்கல, கவிதை பாடுபவர்கள் வந்து உங்களை ஊக்குவிக்கணும். அதே மாதிரி பாடு நீங்க பாட பாடிக்கல பாடகர்கள் வந்து உங்களை ஊக்குவிக்கணும். அந்த மனதை வந்து சலிக்க வைக்க
1: கூடாது.
0: கட்டாயமா இவா என்ன பாடுறா, இவா என்ன எழுதுறா, இவா என்ன இப்படி செய்யறான்னு சொல்லாமல் இன்னும் ஊக்குவிக்கணும். நீங்க செய்யறீங்க இன்னும் நல்லா செய்யணும் நல்லா செய்யணும்னு சொல்லேக்கல தான் அது வந்து எங்களுக்கு பெருமை வந்து எங்களுக்கு என்று சொல்லி சொன்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு இன்றைக்கு வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த நாட்டு ஊரை விட்டு உறவை விட்டு நாங்கள் இங்க வந்து இருக்கிறோம், இங்க வந்தும் இந்த ஒரு வானொலி இவ்வளவு தூரத்துக்கு எங்கட தமிழ பரப்புதுன்னு சொல்லிக்கல வந்து நாங்கள் பெருமைப்படணும். அந்த பெருமைக்குலேயும் ஒரு பெருமை வந்து எல்லாரும் எல்லாரையும் உயர்த்தி கொண்டே போக வேணும். அப்பதான் இன்றைக்கும் எங்கட தமிழ் வாழும், எங்கட கலைகளும் வாழும். அது வந்து எல்லோருடைய மனதிலையும் வந்து அந்த பக்குவம் பெற வேணும் என்று சொல்லும் உண்மைக்கு. இந்த நீங்க வந்து அந்த உண்மைக்கு வந்து நீங்க அந்தந்த தருணத்துக்கு இப்ப யாரு ரஜினி அண்டன் எல்லாம் அந்த நான் கவனிச்சிருக்கிறேன், இந்த தாறுமாறல எல்லாம் அந்தந்த அந்த அன்றைக்கு என்ன நிகழ்வு இருக்கோ அந்த நிகழ்வை தான் கவிதையா கொண்டு வரும். அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த அந்த அந்தந்த சம்பந்த அந்த இன்றைக்கு வந்து ஜமுனா ராணியை பற்றி கொண்டு வரணுமன்றதுக்காண்டி கொண்டு வந்தீங்க, அன்றைக்கு வந்து ஜானகி அம்மாவுக்கு கொண்டு வந்தீங்க, அப்படி வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்வுகளை கொண்டு வர்றதுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட கவிதை கேட்கறதுக்காண்டியே நாங்கள் கவிதை சொல்ல வேணும் போல எங்களுக்கு என்ன.
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. அவ்வளவு தூரத்துக்கு நான் அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவள் அல்ல.
1: இல்ல நல்லா இருக்கு சார், நீங்க அந்த டக்கண்டு சொல்ல வேணும், எழுதி சொல்லாம டக்கண்டு சொல்ல. இல்ல
0: நான் எழுதிறேன், நீங்க கதைக்க நீங்க கதைக்க கதைக்க நான் டைப் பண்ணி கொண்டு தான் இருக்கறேன்.
1: ஆ சரி சரி, ஓகே ஓகே,
0: அப்படி தான் நான் செய்யறேன். நான் சொல்லாம அப்படி சொல்ற அளவுக்கு எனக்கு திறமை இல்ல, நான் நீங்க சொல்ல சொல்ல நான் டைப் பண்ணி கொண்டே இருப்பேன் இதுல.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம், மனசந்தித்துக்குள்ள நன்றி.

0: அடி தமிழொலியரிடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலையக நேரம் சரியாக 8:47. தங்களது கவிதைகளை படித்து சுவைத்த கவிதைகளை, தாங்கள் எழுதிய கவிதைகளை கவிஞர்களும் கவிதாயினிகளும் தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பெரியவர்களே, ஹாலண்டிலிருந்து தேவா.
0: வணக்கம் தேவா. உங்களது கவிதைகளை நான் கேட்பது, கதைகளை கேட்பது, ஆனா உங்களோட கதைப்பதற்கு இன்றுதான் முதல் தடவையாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உங்களது ஆக்கங்களுக்கும் முயற்சிகளுக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம்.
0: நன்றி.
1: என்ன சொல்றது, கதையோ கவிதையோ எல்லாம் கேட்டு நாங்களும் ரசிக்கிறோம் இல்லையா?
0: நான் சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் சில நேரங்களில் கதை குறுக்கான நிகழ்ச்சியில வந்து என்ன பற்றி சொல்லுவது எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஓகே, அவ்வளவு தூரத்துக்கு நான் அந்தளா தூரத்துக்கு நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நான் கட்டிக்காரி இல்லை, ஆனா ஓரளவு ஒரு சாதாரணமான ஒரு
1: உங்களை பெருமைப்படுத்த வேண்டாம், நாங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொண்டோம்.
0: உங்களது கவிதையை தாருங்கள். நன்றி. உங்களது
1: கவிதை நன்றி. வணக்கம். வந்தவர்கள் எல்லோருக்கும் வரவேற்று, வரப்போகின்றவருக்கும் கவிதையும் சாய்த்துக் கொண்டு நிலைமை.
0: ஓகே, தாருங்கள்.
1: குடியே பெரிதென்று குடிமகன்கள், வடியே குடி என்று தமிழ் மகன்கள். குடியே பெரிதென்று குடிமகன்கள், வடியே குடி என்று தமிழ் மகன்கள். திருட்டுக்கள் அங்கே மலிவாகி போனது. ஆடும் கடத்தல் மாடும் கடத்தல் அடுத்த வீட்டு கோழியும் மறைவாய் உரித்த திருட்டுக்கள் அங்கே மலிவாகி போனது. ஆடும் கடத்தல் மாடும் கடத்தல் அடுத்த வீட்டு கோழியும் மறைவாய் உரித்த ஊருக்கொரு தாதா உருவாகி பாருக்குள்ளும் அடிதடி சண்டை. ஊருக்கொரு தாதா உருவாகி பாருக்குள்ளும் அடிதடி சண்டை. மரணங்கள் அங்கு மலிவாகி போனது. மரணங்கள் அங்கு மலிவாகி போனது. தருணங்கள் இதுவென்று தம்பட்டம் ஆடுது. மரணங்கள் அங்கு மலிவாகி போனது. தருணங்கள் இதுவென்று தம்பட்டம் ஆடுது. போதையின் பிடிய இளைஞர் கூட்டம், பாதை மாறி பயணிக்கும் அதிவேக ஓட்டம். போதையின் பிடிய இளைஞர் கூட்டம், பாதை மாறி பயணிக்கும் அதிவேக ஓட்டம். கூலி வேலைகள் குறைவாகி போறதால் காலியாகும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள். கூலி வேலைகள் குறைவாகி போறதால் காலியாகும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள். சுத்து மதில் கட்டி சுகமாய் வாழ கெத்தாக நின்ற மரங்களும் வெட்டி சாய்ப்பு. சுத்து மதில் கட்டி சுகமாய் வாழ கெத்தாக நின்ற மரங்களும் வெட்டி சாய்ப்பு. பாம்படிக்க கூட தடியது இல்லை. மருத்துவமனையில் இறந்தவர் உடலில் இருந்த நகைகள் யாவையும் காணோம். மருத்துவமனையில் இறந்தவர் உடலில் இருந்த நகைகள் யாவையும் காணோம். ஊழியர்கள் என்ன புரியர்களா? நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் காசை கொடுத்து மடைமாற்றல். சிங்களவன் என்ன நீதியின் மகனா? அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ கட்டுக்கட்டாய் லொட்டு எடுத்து கரைந்து போகுது சேமித்த படம். அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ கட்டுக்கட்டாய் லொட்டு எடுத்து கரைந்து போகுது சேமித்த படம். வங்கியில் போட்ட பணத்தை காணோம். வங்கியில் போட்ட பணத்தை காணோம். ஆன்லைன் மூலம் அது பறிப்பு. வங்கியில் போட்ட பணத்தை காணோம். ஆன்லைன் மூலம் அது பறிப்பு. ஏங்கி தவிக்கும் எம்மவரின் தவிப்பு. ஏங்கி தவிக்கும் எம்மவரின் தருதவிப்பு. பள்ளி செல்லும் ஒரு சில மாணவர் படிப்புக்கல்ல, அங்கு கொடுக்கும் உணவுக்காக. பள்ளி செல்லும் ஒரு சில மாணவர் படிப்புக்கல்ல, அங்கு கொடுக்கும் உணவுக்காக. திறமைக்கன்றே முதலிடம் இல்லை, ஆசிரியின் மகளே முதலிடம். பொருந்தாத வாழ்க்கை திருந்தாத மனிதர்கள். பொருந்தாத வாழ்க்கை திருந்தாத மனிதர்கள். இந்நிலை மாறி நல்நிலை வருமா அந்நிலை எப்போ? இந்நிலை மாறி நல்நிலை வருமா அந்நிலை எப்போ? சாதனை படைத்த மண்ணின் நிலைமை, வேதனை தீயில் முளைத்திட்ட கவிதை. இந்நிலை மாறி நல்நிலை வருமா அந்நிலை எப்போ? சாதனை படைத்த மண்ணின் நிலைமை, வேதனை தீயில் முளைத்திட்ட கவிதை. நன்றி, வணக்கம்.
0: சமூக அக்கறையுடன் தாயக நிலவரம் குறித்து ஆழ்ந்த ஆதங்கத்துடன் தந்த கவிதைக்கு எனது கவிதை. பிறந்த மண்ணையில் பிறந்த மண்ணில் நிம்மதி தொலைத்து பெரும் பெருமை குடிகள் தடமாறி நிற்கும் வலிகள் சுமந்த கவிதை. பிறந்த மண்ணில் நிம்மதி தொலைந்து பெருமை குடிகள் தடமாறி நிற்கும் வலி சுமந்த கவிதை. சங்க தமிழ் வளர்த்த மண்ணிலே இன்று சங்கடங்கள் தான் மலிந்து போச்சோ. நட்பண்பு பேச வேண்டிய இளைய சமுதாயம் நறுதவறி போகிற கொடுமை இது. சங்க தமிழ் வளர்த்த மண்ணிலே இன்று சங்கடங்கள் தான் மறிந்து போச்சோ. நட்பண்புகள் பேச வேண்டிய இளைய சமுதாயம் இன்று நறுதவறி போகின்ற கொடுமை இது. அன்று கல்விக்கே முகவரியாய் நின்ற நிலம் இன்று குற்றங்களின் களமாய் மாறலாமா? அன்று கல்விக்கே முகவரியாய் நின்ற நிலம் இன்று குற்றங்களின் களமாய் மாறலாமா? சிறு ஆசைகளுக்காய் திருட்டுக்கள் மலிவதும் சுயநல பாதையில் இளைஞர்கள் கூட்டம் செல்வதும் தாயக நெஞ்சங்களில் தீயாயெரிதே. இன்று குற்றங்களின் அன்று கல்விக்கே முகவரியாய் நின்ற நிலம் இன்று குற்றங்களின் களமாக மாறலாமா? சிறு ஆசைகளுக்காய் திருட்டுக்கள் மலிவதும் சுயநல பாதையில் இளைஞர்கள் கூட்டம் செல்வதும் தாயக நெஞ்சங்களில் தீயாயெரியுது. கொலைகளும் மோதலும் அன்றாட கதையாகி மரணங்கள் இன்று மலிவாகி போனதே. இரத்த சகதியில் தொலைந்து போன உயிர்களை எண்ணி எமது மண்ணின் கண்ணீர் வடிக்குது. போரின் வடுக்களை சுமந்த நிலத்தில் இன்னொரு பேரழிவாய் இந்த சீரழிவு. போரின் வடுக்களை சுமந்த நிலத்தில் இன்னொரு பேரழிவாய் இந்த சீரழிவு. சிந்திப்போம் தமிழினமே சீரழியும் மம்மண்ணை மீட்க. வழிகாட்டி நிமிரை போவது எப்போது? உங்களது தாயக பயணத்திலே இந்த தாயகத்தின் சீரழிவை நினைத்து உங்கள் தந்த உங்கள் கவிதைக்கு மிகவும் நன்றி. வேதனையின் உச்சக்கட்டம் உங்கள்

0: இடம் பெற்று கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கவிதை பாடு நேரத்தை நிறைவு செய்ய வந்திருக்கு. நேரே அன்புடன் வரவேற்றுக்
1: கொள்ளுகிறேன். கவிதையும் கவிதையும் மோதப்படுகிற கவிதைகள் பாத்தீங்களா? கவிதைக்கு கவிதை சொல்லி வாழ்த்து சிறப்பா இருக்கிறது ரெண்டு பேரும். கவிதை என்ன கவிதையாயி நீ கதை கவிதைய கேட்க கேட்க இப்படி தொடர்ந்து போகும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த கிழமை தேவாரம் வரவேடும். நீங்களும் கவிதைக்கு கவிதை கொடுங்க. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் அம்மா. உங்களது வாழ்த்துக்களுக்கு நன்றி. இதுவரை நேரமும் இடம்பெற்றுக் கொண்டு நிறைவு பெறுவது கவிதை பாடு நேரம். கவிதை பாடு நேரத்தில் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கற்றுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது இனிய பொழுதாக அனைவருக்கும் அமைந்து நாளைய பொழுது இனிய பொழுதாக விடிந்து எல்லோரும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று இனிய இரவு வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
2: பாரிஸ் லாஷபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: கற்பிப்படுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவோண்டோ மலிவண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம் அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie Gaye Tordre Gleke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolébissi

பதினெட்டு சைபர் 1 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசா 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விற்று வருகின்ற நூல் முகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரே, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். டிட்வா புயலால் நிவாரணமின்றி தவிக்கும் பேராதனை தெனிதனிய மக்கள் இரண்டாவது முறையும் வெள்ளத்தில் சிக்கி தமக்கு இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். டிட்வா சூறாவளியினால் அண்மையில் பெய்த கனமழையினாலும் தமது வீடுகள் நீரில் மூழ்கி பலத்த சேதமடைந்த போதிலும் தெனிதனிய பகுதியைச் சேர்ந்த சிலர் தமக்கு நிவாரணம் வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்பிஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். நீதவான் நீதிபதி பீட்டர்ஸ் பால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்பிஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹேட்டன் டிகோயாவைச் சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து 1ஆம் தேதி அன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் நீதிபதி அவர்களை இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் கூட்டத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் எதுவுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த ஆட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்பிஸ்ம நலன்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக தகவல் வந்துள்ளதை தொடர்பில் மேலதிக முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினரின் வாதங்களை பரிசீலித்த அட்டன் நீதிபதி பீட்டர் போல் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் எனவும் இதுபோன்ற அரச பணத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கவும் இந்த மாதம் மீண்டும் 25ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பெனிதனிய சந்தையில் கூடிய இவர்கள் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டை துப்புரவு செய்வதற்காக வழங்கப்படும் 25,000 ரூபாயும் சிலருக்கு மட்டும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நம்மில் பெரும்பாலானோர் சுய தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றோம். இப்போது அவை அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிட்டது. நாங்கள் முற்றிலும் அனாதரவாகிவிட்டோம் என தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியமா அல்லது சாதாரண பெரும்பான்மை போதுமா அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டுமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்பிஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி செய்த சந்தேகத்திற்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதவான் நீதிபதி பீட்டர் போல் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு $1,000,000,000 நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முடிவுகளை அறிவித்த போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச மேற்கண்டவாறு தெரிவித்தார். உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் $1,000,000,000 நிதியுதவி 2026-2031 காலப்பகுதியில் எமது நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளது. அதில் $100,000,000 வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 9 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கிடைக்கப்பட்ட அங்கீகாரத்தின் பிரகாரம் இலங்கை அரசுக்கும் உலக வங்கிக்கு குழுமத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் மூலம் பொருளாதார ஆற்றல் வளங்களுடன் கூடிய பகுதிகளை பலப்படுத்துதல், நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் தொடர்புகளை விரிவாக்கம் செய்வதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகரித்தல், பிரிந்தகு பிராந்திய அபிவிருத்தியின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அமைவாக உத்தேச வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். போலந்தின் வரலாற்று சிறப்புமிக்க நோவிஷாட் நகரில் நடைபெற்ற போல்செட் தொலைக்காட்சியில் நேரலி செய்யப்பட்ட 2026 ஆண்டுக்கான போலந்து அழகுராணி போட்டியின் பிரமாண்ட இறுதிப் போட்டி நிகழ்வில் இலங்கை முக்கிய இடத்தை வகித்துள்ளது. இந்த விழாவில் போலந்துக்கான இலங்கை தூதுவர் பிரியந்திகா தர்மசேன கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் ஏற்பாட்டில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான 24 ஆலைகளும் அவர்தம் படப்பிடிப்பு குழுவினரும் கடந்த ஜூன் மாதம் 7 முதல் 17 வரை இலங்கைக்கு விசேட சுற்றுலா மேற்கொண்டிருந்தனர். இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் அலைகளின் பிகினி ஆடை படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டு போலந்து ஊடகங்களில் பெருமளவில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டி மேடையில் போட்டியாளர்கள் இலங்கையில் அனுபவித்த விருந்தோம்பல், இயற்கை அழகியலை வெளிப்படுத்தும் விசேட காணொலி திரையிடப்பட்டு இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு சர்வதேச அளவில் பெரும் அங்கீகாரம் தேடித்தரப்பட்டுள்ளது. போட்டியில் விக்டோரியா அப்ரேக் மிஸ் போலந்து 2026 மகுடம் சூட்டப்பட்டார். இவர் அடுத்து நடைபெறவுள்ள மிஸ் சூப்பர் நேஷனல் போட்டியில் போலந்தை பிரதிநிதிப்படுத்தி தகுதி பெற்றுள்ளார். வெற்றியாளருக்கு பணப்பரிசுடன் வாசோவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அனுசனையோடு 10 நாட்கள் இலங்கையில் தங்கி மகிழ்வதற்கான 2 விமான பயணச்சீட்டுகள் முழுமையாக விருந்தோம்பலுடன் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சினரட்டமுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கேந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை விளைவித்ததாக குற்றம் சாட்டி பிரதிவாதியான ராஜித சினரட்டமுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழலை விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கறை பெற்று சாகாமம் பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரைந்து செயற்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் திட்டமிடப்பட்ட பொறிமுறை ஒன்றை கையாண்டு குறித்த உத்தியோகத்தர் பணத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவரை கையும் மையமாக பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தற்போது அதிகாரிகளின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மீதான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் ஏனைய பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் இனிவரும் நாட்களில் மேலும் பல அரசு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் மேலதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகள் வழங்கும் பொருட்டு ஜெனீவாவில் உள்ள இலங்கை கவுன்சிலர் ஜெனரல் அலுவலகத்தினால் 2 நாட்கள் கொண்ட மாநாடு சேவை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு சேவை இதுவரை 29 மற்றும் August 30 ஆகிய தேதிகளில் இடம்பெற உள்ளது. இது காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த சேவையின் ஊடாக கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளல், கடவுச்சீட்டில் பெயர் திருத்தங்களை மேற்கொள்ளுதல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள், இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட உள்ளது. BMD தொகுதியின் ஊடாக பெறப்படும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை விநியோகித்தல், சிவில் நிலை உறுதிமொழி பத்திரங்கள் சான்றளித்தல், ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிமொழி பத்திரங்கள் மற்றும் அதிகார பத்திரங்கள் சான்றளித்தல் ஆகிய சேவைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட உள்ளது. கால அவகாசம் குறைவாக உள்ளமையினால் இந்த சேவைகளை பெற விரும்புபவர்கள் இதுவரும் 27ஆம் தேதிக்கு பின்னர் www.langamission.org.mcs என்ற இணையதள முகவரிக்கு பிரவேசித்து முன்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொண்டாடப்பட்ட குப்பைகளை மீண்டும் கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை புதன்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. வேலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்வதற்காக தோண்டப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வேலி தெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வேலி வடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்புலி பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டதில் இருந்து இதுவரை காத்திரமான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினமான நாளை தினம் புதன்கிழமை குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொட்டப்பட்ட குப்பைகளால் ஏற்படும் சூழல் சார், சமூகம் சார் பிரச்சனைகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதேவேளை ஆடி அமாவாசை தினத்தன்று தமது 300 பிதிர்கடன்களை நிறைவேற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கீரிமலை பகுதியில் பலர் ஒன்று கூடுவார்கள் என்றும், மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோத்சவத்தை முன்னிட்டு குறித்த பகுதியில் மாவட்டபுர கந்தன் தீர்த்த மாட செல்வார் என்பதாலும் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆடி அமாவாசை தினத்திற்கு முன்னர் மீண்டும் அள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் குப்பைகளை அள்ளுவதற்காக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பில் எரிபொருளுக்கான 600 கொடுப்பனவை அதிகரித்து தருமாறு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று 2 நாளாக சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பலர் கிராம சிவகர அலுவலகத்திற்கு வந்து திரும்பிச் சென்றுள்ளனர். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களிடம் ஆடை தடை குறித்து இன்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் சில அரச உத்தியோகத்தர்களால் தேவையற்ற தலையீடுகளுக்கு உள்ளாகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கிறது. ஒவ்வொரு சமூகத்தவரதும் சமய கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பில் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களினதும் பொறுப்பாகும். இதனை மீறும் அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும். சில அரச உத்தியோகத்தர்களில் இதுபோன்ற செயற்பாடுகள் சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும். இது அரசாங்கத்தின் பலமான நாடு கொள்கையை கேள்விக்குறியாக்கும். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் அடிக்கடி தேவையற்ற தலையீடு செய்யப்படுவதால் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். எவன்கார்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசங்க சேனாதிபதி கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்திணைகள் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளது. நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயது நிலையை அதிகரிக்கும் யோசனை தொடர்பாக இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட உள்ளது.
1: நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதினை அதிகரிக்கும் யோசனை தொடர்பில் மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தினர் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர்.
2: நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் சமூகத்தில் அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதினை நீட்டிப்பதன் ஊடாக நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு தாக்கம் ஏற்படுவதாகவும், எதிர்காலத்தில் அது பாரிய ஆபத்தாய் மாறும் எனவும் அச்சம் ஏற்படுத்தப்படுகின்றது. அது எவ்வாறு நடக்கும்? தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் வயதை மேலும் 2 வருடங்களால் அதிகரிப்பது மாத்திரமே இதனூடாக எதிர்பார்க்க விடயமாகும். அவ்வாறு இருக்கும் போது அரசியலமைப்பின் 82 பிரிவின் பிரகாரம் நாட்டின் சட்டத்தை திருத்தி நாட்டிற்கு பொருத்தமான அவசியமான திருத்தங்களை செய்வதற்கான இயல்மை உள்ளது. எனவே அந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீட்டிப்பதன் ஊடாக அதுவரை பெற்றுக்கொண்ட முதிர்ச்சி, அறிவு, விவேகம் ஆகிய அனைத்தையும் நமது சட்டத்துறை முன்னேற்றத்திற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும். அதனால் சமூகத்தில் உருவாக்கப்படும் இந்த மாயை முற்றிலும் பொய்யானதாகும்.
0: இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவெடிகளை அகற்றும் திட்டம் பெரும் வெற்றி அடைந்துள்ளது என்று விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் கண்ணிவெடி அகற்றுவதற்கான சர்வதேச தூதுவருமான ரோஷமண்ட் பைக் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கவை சந்தித்த போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த ரோசமண்ட் பைக் சர்வதேச தரத்திற்கு அமைய பணிகள் முன்னெடுக்கப்படுவதை பாராட்டியுள்ளார். அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கையில் கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்த பகுதிகளில் சுமார் 90% பகுதிகள் தற்போது வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 20.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதி மிகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் காணப்படுகிற போதிலும் எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் இலங்கை முழுமையாக கண்ணிவெடிகள் இல்லாத நாடாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விசேட பயிற்சி பெற்ற 500 இலங்கை ராணுவ வீரர்கள் கண்ணிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் பிற பிரிவினரின் பணிகளுக்கு மேலதிகமாக ராணுவம் ஆண்டிற்கு 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அகற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது. திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதி கடந்த ஆண்டை விட அரசாங்கத்தினால் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்ணிவெடி அகற்றும் திட்டமானது வெறும் வெடிபொருட்களை அகற்றுவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பதுடன் சுற்றுலாவை மேம்படுத்தி சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே நம்பிக்கையும் நல்லிணக்கத்தையும் பலப்படுத்தும் என்று தேசிய முயற்சியாக விளங்குவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என கூறி அவற்றுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தனி ஜகத் அபேசிங்க இலங்கை சட்டத்தனிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தனிகள் சங்கத்தின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி தற்போதைய பிரதம நீதியரசரை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து அண்மையில் வெளியிடப்பட்ட கூற்றுக்கள் தீவிர கவனத்திற்கு உரிய விவகாரமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் கூட்டுவதற்கான முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்ட திருத்த யோசனைகள் தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சட்டமூலங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அவை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்ட நாளில் இருந்து 14 நாட்களுக்குள் அவற்றின் அரசியலமைப்பு தன்மையை உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த எந்தவொரு தரப்பிற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. இந்த நிலையில் சட்டத்திணிகள் சங்கத்தின் சில உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் நோக்கிலான நடவடிக்கை என சித்தரிக்கும் வகையில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் இந்த கூட்டுகள் பொதுமக்களையும் மகா சங்கத்தினரையும் தவறாக வழிநடத்துவதாகவும் அபயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு சட்டத்திணிகள் சங்க தலைமைத்துவம் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு சங்கம் பதிலளிக்க தவறியுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த விடயத்தில் சங்கத்தின் தற்போதைய மௌனமானது குறித்த கருத்துக்களை சங்கம் அங்கீகரிப்பதாகவே பொதுமக்கள் மத்தியில் தோற்றத்தை ஏற்படுத்தும் என கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்தனிகள் சங்கம் தனது தொழில்முறை தன்மையை பேணி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தனிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவுடன் இது குறித்து கலந்துரையாட வாய்ப்பளிக்குமாறும் ஜகத் அபிநாய்க்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயது எல்லையை நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவான் வெல்ல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான விடயமாக மாறியுள்ளது. உரம் மற்றும் நீர்ப்பாசன புனரமைப்பு சிறைச்சாலை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதே நாட்டின் மிகப்பெரிய தேசிய முன்னுரிமாக தற்சமயம் மாறி காணப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படுவதால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை, வறுமை ஒழியப் போவதும் இல்லை, வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இந்த ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பின் ஊடாக அரசாங்கம் எதிர்பார்த்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் கூட உருவாக்கப்படாது. தனிக்கட்சி முழு நாட்டையும் ஆளும் ஏற்பாடே இதன் ஊடாக உருவாக்கப்பட போகிறது. இந்த அரசாங்கம் நாட்டில் தனி ஆட்சியை கொண்டு வர முற்படுகிறது. இதனால் ஜனநாயகம் சீர்குலைந்து நீதித்துறையின் சுதந்திரத்திற்குரிய பாரிய அடி விழுவதுடன் நீதி வழங்கும் செயற்பாடு முடங்கி போகும். கடந்த காலத்தில் இளைஞர் மன்றங்கள், சிவில் பாதுகாப்பு குழுக்கள் போன்றவற்றுக்கு கூட பிளவத்தை கட்சி அலுவலகத்தின் பட்டியலின்படியே பதவிகள் வழங்கப்பட்டது. ஜனநாயகத்தை நாசம் செய்யும் திட்டத்தை முன்னெடுத்த இந்த அரசாங்கம் தற்போது நீதித்துறையின் மீதும் அழுத்தம் கொடுக்க முற்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளின் உரிமைகளை பலப்படுத்தும் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவருவதற்கான சந்தர்ப்பம் காணப்பட்ட போதிலும் அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. அரசாங்கம் இவற்றை செய்யாவிட்டாலும் தற்போது அடிப்படை உரிமைகளுக்குள் வராத பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய தரப்பினரின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக மாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை விடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையை உருவாக்குவதற்காகவே அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைத்தது. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். தற்போது அரசாங்கம் பொய்களை கூறி பிரச்சினைகளை மறைத்து வருகிறது. நாட்டில் 30 முதல் 40% வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகின்றார்கள். வைத்தியசாலைகளில் மருந்துகள் இன்மையால் தனியார் மருந்தகங்களிலிருந்து மருந்துகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கும்போது அரசாங்கம் தனி கட்சி ஏகாதிபத்தியத்தை நாட்டில் கொண்டுவர முற்படுகிறது. 11 லட்சம் வழக்குகள் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அரசாங்கம் அதிகரிக்க முற்படுகிறது. ஆனால் உயர்நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் உள்ள நீதிபதி வெற்றிடங்களை அரசாங்கம் இன்னும் நிரப்பவில்லை. அரசாங்கம் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு விடுக்கப்படும் பாரிய அடியாகும் என்றார். தற்போதைய அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வேளையில் சில குழுக்கள் இணைந்து நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலையை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்துள்ளார்.
2: இந்த நாட்டு மக்கள் மாறுபட்ட யுகத்தை எதிர்பார்த்தார்கள் என நான் நினைக்கின்றேன். இப்போது அந்த மக்கள் ஆணைக்குள் நாம் கூறிய பல விடயங்களை இப்போது செய்து வருகின்றோம். திருடர்களை பிடிப்பது, திருடர்களுக்கு தண்டனை வழங்குவது, திருட்டை நிறுத்துவது, அதன் பின்னர் அரசியல் கலாச்சாரத்தில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துவது, இவை அனைத்தையும் இப்போது நாம் செய்து வருகின்றோம். அதனால் மறுபுறம் பார்த்தால் திருடர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என இப்போது திருடர்களுக்கு தெரியும். திருடர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தப்பியோட முடியாது என அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த பக்கத்திலிருந்து நாட்டை பல்வேறுபட்ட குழுக்களை இணைத்து இந்த நாட்டை ஸ்திரத்தன்மையற்ற சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அவர்கள் என்னதான் செய்தாலும் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது என நாம் நம்புகின்றோம். அதனால் இந்த மக்கள் ஆணை உள்ள அரசாங்கத்தினை வீழ்த்தி பழையவர்களிடம் நாட்டினை மக்கள் வழங்க மாட்டார்கள்.
0: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நாடே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலேயே இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப் பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும், போதைப் பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்குவது தொடர்பான சட்ட திருத்தங்களை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழக்கு தாமதங்களை தவிர்க்க தடைவியல் அறிக்கைகள் வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டு கடந்த ஜூலையில் மட்டும் 6414 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறை கைதிகளின் சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்த கைப்பற்றப்படும் போதைப் பொருளின் அளவை வகைப்படுத்தி தரவுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை அண்மையில் 5 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையால் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சிறைகளில் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நிதி ஒதுக்குமாறும் புனர்வாழ்வு சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுக்க மிதுரு பாசல திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கான போதைப் பொருள் பரிசோதனை கருவிகளை மருந்தகங்களூடாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடுவில நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிபர் தொடர்பில் பொது வெளியில் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திற்கு சாகர காரியவசம் இன்று முற்பகல் அழைக்கப்பட்டார். அதன்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு கடுவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருந்தார். போதைப் பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4962 கைதிகளில் 1506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தின் போதே அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீத் இந்திக தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறைச்சாலைகள் திணைக்களம், சமூக அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் திணைக்களம், புனர்வாழ்வு பணிக மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்ற உத்தரவுகளின் கீழ் புனர்வாழ்வுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளுக்கும் தாமாக முன்வந்து புனர்வாழ்வு பெற விரும்பும் கைதிகளுக்கும் இந்த திட்டங்கள் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வெவ்வேறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் அனைத்து கைதிகளுக்கும் தற்போது புனர்வாழ்வு வாய்ப்புகளை வழங்க முடியாத நிலை காணப்படுவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் இங்கு குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு திட்டங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஔடனங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக தேவையான பணியாளர்களை நியமிக்கவும் நாடுளாவிய ரீதியில் பிரதேச செயலக மட்டத்தில் புனர்வாழ்வு திட்டங்களை பலப்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் புனர்வாழ்வு பெற்ற நபர்களுக்கான சமூக அங்கீகாரம் மற்றும் நற்சான்றிதழ்களை பெறுவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. புனர்வாழ்வு செயற்பாடுகளை மேலும் பயனுள்ளதாக்கவும் புனர்வாழ்வு பெற்ற நபர்கள் மீண்டும் சமூகத்தில் இணைவதை இலகுபடுத்தவும் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிகளை திருத்த வேண்டியதன் அவசியத்தை குழுவின் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்திற்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. பேராயர் கேதினால் மெல்கம் ரஞ்சித்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கோட்பாடுகளின்படி மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாக அமைவதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சபையின் இந்த போதனையின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என பேராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இலங்கையின் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளதாகவும் நீதித்துறை எடுக்கும் தீர்மானங்கள் அல்லது விசாரணைகளில் எந்தவொரு வகையிலும் தலையிட விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கலை விரும்புவதில்லை. நபர்கள் எப்போது கசப்பான உணர்வுகளை தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் கடந்து மனப்பூர்வமாக மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சிவில் சமூகம், சட்ட அமைப்புகளும் நிறுவப்பட்ட நீதித்துறை மூலமாக பொது அமைதி, நீதி மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திருத்தத்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்வாறான தீவிரவாத தாக்குதல்கள் வழிபாட்டு தலங்களிலோ அல்லது நாட்டின் வேறு எந்தவொரு பகுதியிலோ மீண்டும் இடம்பெறாத வகையில் தடுப்பதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களால் என்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பேராயர் கேதினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். தங்காலே பழைய சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையாக ஸ்தாபிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தனி ஹர்ஷன நாணயக்காரவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
2: சிறைச்சாலைகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் செயற்பாட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்து நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜீத் இந்திக்க தலைமையில் இந்த கூட்டம் கூடிய போதே தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 4,962 கைதிகளில் 1,506 பேருக்கு தற்போது புனர்வாழ்வு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக இதன் போது வெளிப்படுத்தப்பட்டது. புனர்வாழ்வு திட்டங்களுக்கு தேவையான அதிகாரிகளை பணிக்கமர்த்துவதற்கும் நாடளாவிய ரீதியிலுள்ள பிரதேச பிரிவுகளின் மட்டத்தில் இந்த திட்டங்களை வலுப்படுத்துவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக இதன் போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மாளிகாவத்த பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவத்தையில் உள்ள கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையத்திற்கு அருகில் பிற்பகல் 1:20 அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. ஊந்துருளியில் பயணித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த 54 வயதானவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவன் கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் என தெரியவந்துள்ளது. அண்மையில் ரத்மலான பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்கும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் தினசரி தேடுதல் நடவடிக்கைகளின் போது 587 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 27,773 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போதே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் குற்ற செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 138 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 114 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக 4,521 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் காவல்துறை அதிபர் நேரடி கண்காணிப்பின்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை தலைமையகம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது.
2: சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த ரத்மலானை சைமா என்ற சந்தேக நபரை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுகல தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் நேற்று பிற்பகல் நாட்டிற்கு அழைத்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவும் மலேசிய போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ரத்மலானை சைமா பிரபல குற்றவாளியான கஜிபானி இம்ரானின் முக்கிய உதவியாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 41 வயதான குறித்த சந்தேக நபர் ரத்மலானையை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். 2014 பேராதனையில் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி ஒருவரை கடத்தி சென்று தாக்கி படுகாயம் ஏற்படுத்தியமை, 2016 பேராதனை பகுதியில் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ரத்மலானையை சேர்ந்த 35-31 வயதான இருவர் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி சப்ரஹமுவா மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அநேகமான நேரங்களில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வேடாந்த மகோத்சவத்தின் திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆரம்பத்தில் முருகப்பெருமானுக்கு மூலஸ்தான பூஜை வழிபாடுகள், வசந்த மண்டப பூஜை வழிபாடுகள் என்பன இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் பஞ்சரதமேறி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த திருக்காட்சியை காண்பதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தவர்களும் இதில் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்திருந்தனர். அத்துடன் பக்தர்கள் காவடிகள், அங்க பிரதிஷ்டைகள், கற்பூர சட்டிகளை எடுத்து வந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசனம் வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபில்லில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனம் வழங்கியிருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95140 Gare Jolie Gonesse
5: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

தொடரும் இனிய செய்திகள். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது. ஆனால் மூன்று நிபந்தனைகளும் முழுமையாக நிறைவேறும் வரை நாடாளுமன்ற முடக்கம் தொடரும் என காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் நேற்று நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20 தொடங்கிய நிலையில் நீட் வினாத்தால் கசிவு, மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா, டெல்லியில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை அடுத்தடுத்து எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. August 13 மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைய உள்ள நிலையில் வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்க மசோதா ஆகியவை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த 3 நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு அரசு தரப்பில் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று தெரிவித்தார். காங்கிரசின் 3 நிபந்தனைகள் டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தனர். அப்போது ராகுல் காந்தி கூறியதாவது, டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பிளர் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டது ஜார் என்று அமித்ஷா தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டின் உள்துறை அமைச்சர் என்பதால் துப்பாக்கிச் சூடு நடவடிக்கைக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது அவருக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நிகழ்ந்ததா என விளக்கம் அளிக்க வேண்டும். ஒருவேளை அவர் உத்தரவிட்டிருந்தால் அவரே குற்றவாளி. இது குறித்து அறியவில்லை என்றால் நிர்வாக திறனற்றவர். இதில் எதுவாக இருந்தாலும் அவர் பதவி விலக வேண்டும் என்பதே முதல் நிபந்தனை. பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும். இரண்டாவதாக, இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும். மூன்றாவது, அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளிலும் எந்தவித சமரசமும் மேற்கொள்ள முடியாது என்றார். குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வுபூர்வமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயற்படுத்த தவறியுள்ளனர் என குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு August 13 விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேற்று தெரிவித்தார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. அரசாங்க வேலைகளுக்கு தகுதி பெறும் தேர்வுகளில் குளறுபடி நடப்பதாக மாணவர்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களில் சிலர் உண்ணாவிரதம் மேற்கொள்ளுகின்றனர். அண்மையில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஆயிரக்கணக்கானோர் நீட் மருத்துவ தேர்வு கசிவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் விளைவாக July 25 இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். ஜார்க்கண்டில் ஆர்ப்பாட்டங்கள் July 29 தொடங்கியது. ஜார்க்கண்டில் உண்ணாவிரதம் நடத்தும் ஒருவர் தேர்வுகள் நடத்தப்படும் முறையை மொத்தமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். அங்கு தேர்வுகளை அரசாங்கம் சார்பாக தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தியது. தேர்வுகளை ரத்து செய்யும்படியும் தனியார் நிறுவனத்தை விசாரிக்கும்படியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஜார்க்கண்ட் அரசாங்கத்துக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாநில சட்டமன்ற கட்டடத்தை நோக்கி நடக்க தொடங்கினர். முன்னெச்சரிக்கையாக கட்டடத்தை சுற்றி காவல்துறை தடுப்புகளை வைத்திருந்தது. இந்தியா முழுவதும் இளைஞர்களிடையே விரக்தி அதிகரிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வேலையின்மை. புதுடில்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலம் எதிர்க்கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா கட்சி வசம் இருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கு 1.50 லட்சம் பேர் நியமிக்கப்படும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் அதனால் ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் வேன் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 உயிரிழந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டம் பெல்டங்கா கிராமத்தைச் சேர்ந்த 16 இளைஞர் ஒருவர் கடந்த சில ஆண்டுகளாக தனது பெரும்பாலான நேரத்தை குளத்திலேயே கழித்து வரும் சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் உடலில் கடும் எரிச்சல் ஏற்படுவதாகவும் தண்ணீருக்குள் இருக்கும்போது மட்டுமே அந்த எரிச்சல் குறைவதாகவும் குறித்த இளைஞர் தெரிவித்துள்ளதுடன் தனது உடலுக்குள் ஜின் எனப்படும் அமானுஷ்ய சக்தி இருப்பதாக அவர் நம்புகிறார்.
நீண்ட நேரமாக தண்ணீருக்குள் இருக்கும் பழக்கத்தால் அவரது தோல் நிறம் வெளிரி போயுள்ளது. அத்துடன் சளி மற்றும் கடுமையான இருமலாலும் அவர் அவதிப்பட்டு வருகிறார். அவருக்குரிய சிகிச்சை அளிக்க குடும்பத்தினர் முயன்ற போதிலும் போதிய நிதி வசதி இல்லாததால் தொடர் மருத்துவ உதவியை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். நீரினால் ஏற்படும் ஒவ்வாமையான அக்வாஜெனிக் புரூட்டஸ் என்ற அரிய மருத்துவ நிலையாக இது இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்திக்கின்றனர். இருப்பினும் அந்த இளைஞருக்கு தென்படும் அறிகுறிகள் இந்த நோயின் இயல்புக்கு நேர் மாறாக இருப்பதால் துல்லியமான காரணத்தை கண்டறிய கூடுதல் மருத்துவ பரிசோதனைகள் அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞரின் நிலை குறித்து அறிந்த அந்த பகுதி மக்கள் அவர் இருக்கும் குளத்துக்கே சென்று அவருக்கு தேவையான உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து தண்ணீருக்குள்ளேயே இருப்பது அவரது உடல்நிலையை மேலும் சீர்குலைக்கும் என்பதால் அவருக்கு உடனடியாக உரிய மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பங்கு விலக்கல் மற்றும் சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையால் ₹45,306 crore வருவாய் ஈட்டப்பட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌதரி நேற்று தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரி மனுக்களை August 17 வரை விசாரிக்க உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் உத்தரப்பிரதேச அரசு அமைத்த SID மற்றும் மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது வரை 8 பேரை உத்தரப்பிரதேச காவல்துறை கைது செய்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு புதிய உச்சம் தொட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 60,534 crore இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்பு மங்கி வரும் வேளையில் அவர் இவ்வாறு கூறுகின்றார். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. போரில் ஏற்படும் சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் முன்னதாக நிபந்தனை விதித்தது. அதற்கு பதிலளித்த டிரம்ப் போர்கள் தாக்குதல்கள் போராட்டங்கள் ஆகியவற்றில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மக்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். அமெரிக்கா இதற்கு முன் அப்படி ஒரு கோரிக்கையை வைத்ததில்லை. டிரம்பின் புதிய கோரிக்கையால் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் மேலும் கடினமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா முதலில் தனது துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அகற்றி எண்ணெய் துறை மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்கிறது ஈரான். ஹோர்முஸ் நீரிணை மூடியிருப்பதால் எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா ஹமேனி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கூறப்படும் சூழலில் முஸ்தபா ஹமேனியுடன் 7 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த சந்திப்பில் அவர் மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தியதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவிக்கின்றார். இருப்பினும் இந்த முக்கிய சந்திப்பு எப்போது எங்கு நடைபெற்றது என்ற விவரங்கள் அவர் வெளியிடவில்லை. மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு நேற்று பேட்டியளித்த அதிபர் மசூத் பெசஸ்கியான் மேலும் கூறியதாவது, எதிரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நமக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. பிரிவினைகள் உருவாவதை தடுப்பதே நமது முக்கிய பணியாகும் என்று முஸ்தபா ஹமேனி வலியுறுத்தினார். மக்களின் வாழ்வாதாரம், சந்தை நிலவரம், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஆகியவற்றுடன் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் தற்போது உருவாகியுள்ள பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் விரிவாக விவாதித்தோம் என்றார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி 28 நடத்திய வான்வழி தாக்குதலில் தலைமை மதகுரு அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து அவரின் மகன் முஸ்தபா ஹமேனி புதிய தலைமை மதகுருவாக கடந்த மார்ச்சில் பொறுப்பேற்றிருந்தார். அதன் பிறகு முஸ்தபா ஹமேனியுடன் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நடத்தியதாக கருதப்படும் இரண்டாவது சந்திப்பு இதுவாகும். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள சோஃபா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ரியாத்தில் உள்ள மூசா சைனா தொழிற்பேடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் நிலைமையை கண்காணித்து வருகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடைமுறைகளையும் சவுதி அதிகாரிகளுடன் இணைந்து ரியாத்தில் உள்ள வங்கதேச தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் சுமார் 35 லட்சம் வங்கதேசத்தவர்கள் வசித்து வருகின்றனர். வங்கதேச புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றும் நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் அங்குள்ள தொழிலாளர்கள் $270 crore அதிகமான தொகையை வங்கதேசத்துக்கு அனுப்பியுள்ளனர். ரஷ்யாவின் தடிஸ்தான் மாகாணத்தில் உள்ள
நிசி காம்ஸ்க் நகரில் உள்ள நகரின் மீது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 48 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக திகழ்கிறது. இங்குள்ள தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் தாக்கியதாக தலிஸ்தான் மாகாண தலைவர் ரஸ்டம் மினிஹானோப் தெரிவிக்கின்றார். கடந்த சில மாதங்களாகவே ரஷ்யாவின் எண்ணெய் வளங்களை அழிக்கும் நோக்கில் உக்ரைன் தொடர்ந்து தொலைதூர ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தொடர் தாக்குதல்களால் ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு எண்ணெய் சுத்திகரிப்பு திறனும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் மையப்பகுதியான டினிஃபோ மாகாணத்தில் அமைந்துள்ள உலக சுகாதார அமைப்பின் சேமிப்பு கிடங்கு மீது கடந்த 24 மணி நேரத்துக்குள் ரஷ்யா 2 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் போர்க்கள மருத்துவமனைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் $500,000 மதிப்பிலான அவசரகால மருத்துவ பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு வங்கதேசம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி நேற்று சந்தித்தபோது இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த மரண தண்டனை தீர்ப்பை சுட்டிக்காட்டி வங்கதேசத்துக்கு அவரை நாடு கடத்த வேண்டும் என இந்தியாவுக்கு அந்த நாட்டு அரசு கோரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் இந்தியா அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே அரசாங்க அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிகாரியின் வாகன ஓட்டுநர் காயமடைந்தார். நந்தாபுரி மாநிலத்தில் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் சம்பவம் நடந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாலோங் ரிவைரிங் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் அதிகாரி தோங் சாய் ஜென் பிரசட் கடுமையாக காயமடைந்தார். முகத்திலும் கழுத்திலும் சுடப்பட்ட அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது ஓட்டுநரின் கையில் குண்டு பாய்ந்தது. அவரது உடல்நிலை சீராக உள்ளது. அதிகாரியை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை நம்புகிறது. பண விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாலோங் கூறுகின்றார். அதிகாரியை சுடும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் துப்பாக்கியை எடுத்ததால் தாம் சுட்டதாக சாலோங் கூறுகின்றார். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சுறா மீன்கள் விரைவில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம். சூறாவளி வந்தால் சுறா முன்கூட்டியே தகவல் சொல்லலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த 6 ஆய்வாளர்கள் அது குறித்து சோதனை நடத்துகின்றனர். அவர்கள் சில வகை சுறா மீன்களில் CTD எனும் உணர்கருவியை செலுத்த முடியுமா என்பதை பரிசீலிக்கின்றனர். உணர்கருவி மூலம் கடல் வெப்பநிலை ஆழம் போன்ற தகவல் சேகரிக்கப்படுகிறது. அப்படி சுறாவில் CTD செலுத்தப்பட்டால் அது பெருங்கடலில் நீந்த நீந்த ஆய்வாளர்களுக்கு தகவல் அனுப்பப்படும். கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தை வைத்து சூறாவளி எப்போது வரும், எப்படி வரும் என்பதை ஆய்வாளர்கள் கணிப்பார்கள். சுறா மீன்கள் அதிக எண்ணிக்கையில் பெருங்கடல் முழுவதும் நிறைந்து இருப்பதால் ஆய்வுக்கு நல்ல தரவு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இப்போதைக்கு அமெரிக்காவில் கிழக்கு கரையில் உள்ள சுறாக்கள் மட்டுமே சோதிக்கப்படுகின்றன. கொலம்பியாவில் நேர்ந்த வலுவான நிலநடுக்கத்தில் 100 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். கொலம்பியாவில் மேற்கே உள்ள ஷோகோ வட்டாரத்தை 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. அங்குள்ள 107 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. கொலம்பியா முழுவதும் பூமி குலுங்கியது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பக்கத்து நாடுகளான வெனிசுவேலா, எக்வடார், பனாமா ஆகிய இடங்கள் வரை அதன் அதிர்வு நீண்டது. கொலம்பிய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிலையை அறிவித்துள்ளது. மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக அந்த நாட்டு துணை அதிபர் கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே கொலம்பியா நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஐரோப்பிய ஒன்றியம் தனது கொப்பர்னிக்கஸ் துணை கோளத்தை பயன்படுத்துகிறது. மீட்பு பணிகளில் கூடுதல் உதவி வழங்க ஒன்றியம் தயாராக இருப்பதாக அதன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் குறிப்பிடுகின்றார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கொலம்பியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளனர்.
ஹாரி போட்டர் ரசிகர்கள் இணைந்து மில்லியன் கணக்கு மின்சார இணைப்பு திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளனர். பிரிட்டனுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஒரு நீண்ட மின்சார இணைப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இணைப்பு ஒரு கடற்கரையை தாண்டி செல்ல இருந்தது. ஆனால் அதே கடற்கரையில் ஹாரி போட்டர் ரசிகர்களுக்கு பிடித்த டோஃபி கதாபாத்திரத்தின் நினைவகம் இருந்தது. அந்த மின்சார இணைப்பு நினைவகத்திற்கு இடையூறாக அமைந்திருக்கும் ஜார் அந்த கதாபாத்திரம். ஹாரி போட்டர் என்ற பிரபலமான ஆங்கில திரைப்பட தொடரில் டோபி எனும் கற்பனை கதாபாத்திரம் இடம்பெறும். அந்த படத்தில் டோபி இறந்துவிடும். பிரிட்டனின் வேல்ஸ் பகுதியில் கடற்கரை ஒன்றில் டோபியின் உடல் அடக்கம் செய்யப்படுவது படத்தில் காட்டப்படும். டோபியின் ரசிகர்கள் அந்த கடற்கரையில் அதற்கு ஓர் உண்மையான நினைவகத்தை உருவாக்கினர். நினைவகத்தில் ரசிகர்களின் கடிதங்கள், சிறு கற்கள் என பல அன்பளிப்புகள் குவிந்து கிடக்கும். மின்சார திட்டத்தை கேள்வியுட்ட பல ரசிகர்கள் கொங்களித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான ரசிகர்களிடமிருந்து அது குறித்து அழைப்பு வந்ததாக செய்திகள் தெரிவிக்கிறது. அதனால் அந்த மின்சார இணைப்பை வேறு வழியாக அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. ரசிகர்களுக்கு வெற்றி. ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினர் ஒரு கொலி விசாரணையை கைவிட்டுள்ளனர். அவர்கள் மனித உடல் என்று கருதியது உண்மையில் ஒரு பொம்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸின் கோல்ஃபன் நகருக்கு அருகே ஒரு பெட்டி சாலை ஓரத்தில் கிடந்தது. அதனை கவனித்த பொதுமக்கள் சிலர் பெட்டியில் பெண்ணின் உடல் இருப்பதாக எண்ணினர். பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று எண்ணி அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். அதிகாரிகள் நடத்திய பிரேத பரிசோதனையில் உண்மை தெரிய வந்தது. பொம்மைக்கு தத்ரூபமான மனித அம்சங்கள் இருந்ததாக அதிகாரிகள் கூறினர். விளம்பரம் முடி முதல் ஆடி வரை பொம்மைக்குள் இருந்தது. அது மூக்குத்தியும் அணிந்திருந்தது. காயங்களை குறிக்கும் வடுக்களும் இருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். விரல் மூட்டுக்களை நெட்டி முறித்து டக் என சத்தம் எழுப்புவது பலருக்கு வழக்கமான பழக்கம். சிலருக்கு அந்த சத்தம் பிடிக்கும், சிலருக்கு அது நிம்மதியையும் தருகிறது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? நமது மூட்டுகளில் எலும்புகளுக்கு இடையே வளவளப்பான திரவம் ஒன்று உள்ளது. மூட்டுக்களை இழுக்கும் போதோ வளைக்கும் போதோ அவற்றுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறது. அப்போது திரவத்தில் கரைந்திருக்கும் வாயுக்கள் சிறிய குமிழ்களாக உருவாகின்றன. அந்த குமிழ்களில் ஏற்படும் மாற்றமே டக் என்ற சத்தத்துடன் வெளிவருகிறது. இந்த சத்தம் சில நேரங்களில் மிகவும் உரக்க கேட்கலாம். ஆனால் மூட்டுக்களை நெட்டி முறிப்பது பொதுவாக ஆபத்து ஆனது அல்ல என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதனால் மூட்டு தேய்மானம் ஏற்படும் என்பதற்கும் ஆதாரம் இல்லை. கைகளில் பிடிப்பு வலியை குறையும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை. இருப்பினும் அதிக வலு கொடுத்து மூட்டுக்களை முறிப்பது காயத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக கழுத்தை அதிக வலு கொடுத்து முறிப்பதை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதில்லை. மூட்டுக்களில் வலியோ வீக்கமோ ஏற்பட்டால் அதை கவனிக்காமல் விடக்கூடாது. எனவே மெதுவாக மூட்டுக்களை நெட்டி முறிப்பது பெரும்பாலும் பாதிப்பில்லாத பழக்கமே என்கின்றனர் நிபுணர்கள். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து விமானம் புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் போர்ட்டர் ஏர்லைன் பயணமே ரத்து செய்யப்பட்டது. காரணம், ஒரு சிறுவன் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டிருந்த அவனை

விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில் இணைந்திருக்கும் துடுப்பிடித்த ஆடும் சாப்ரோஸ் கான் சுமார் 17 கிலோ எடை குறைப்புடன் தன்னை தயார் நிலையில் வைத்துள்ளார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிராக விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 18 வயது இளம் வீரர் மேனஸ் தாம்னேவுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. டேவிஸ் கோப்பை குவாலிஃபயர் கட்டத்தில் 2வது சுற்றில் இந்தியா தென்கொரியா மோதுகின்றன. சியோலில் செப்டம்பர் 18-19 நடைபெறும் இந்த டைக்காக இந்திய அணி அங்கு செல்லுகிறது. பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன், ஸ்ரேயஸ் ராயல் ஆகிய இருவரும் சாம்பியன் ஆகினர். போட்டியின் வரலாற்றில் மகளிர் பிரிவில் இளம் சாம்பியனாக போதனாவும் ஒட்டுமொத்த சாம்பியனாக இளம் போட்டியாளரான ஸ்ரேயஸும் சாதனை படைத்துள்ளனர். கோடிப்பந்து வரலாற்றில் தலை சிறந்த விளையாட்டாளர்களில் ஒருவரும் பயிற்றுவிப்பாளருமான டோன் நெல்சன் காலமானார். அவருக்கு 86 வயது. போஸ்டன் செல்டிக்ஸ் அணியின் விளையாடிய போது NBA கூடைப்பந்து போட்டியை 5 முறை வென்றவர். 1966 முதல் 1976 வரை அணியில் இருந்தார். அவரை கௌரவிக்க நெல்சன் பயன்படுத்திய சட்டை எண் 19 போஸ்டன் செல்டிக்ஸ் பயன்படுத்துவதை நிறுத்திக் கொண்டது. 1976 முதல் 2010 வரை நெல்சன் பயிற்றுவிப்பாளராக பல்வேறு அணிகளில் வெற்றிக்கு வழிவகுத்திருந்தார். 31 பருவங்களுக்கு மேல் பயிற்றுவிப்பாளராக இருந்து NBA வரலாற்றில் 2ம் அதிக வெற்றிகளை குவித்த பெருமையும் அவரை சேர்கின்றது. 3 முறை சிறந்த பயிற்றுவிப்பாளர் விருதை பெற்றார் நெல்சன். அவரின் பெயர் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் 2012 சேர்க்கப்பட்டது. நிறைவாக நாணயமாட்டு விதங்கள் அனுசரி விளங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழில் 101 இணையதளமான www.trttamilali.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழில் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பிரமதியில் 388 ரூபாய் 18 சதமாகவும், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 5 சதமாகவும், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 334 ரூபாய் 57 சதமாகவும், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 70 சதமாகவும், 1 சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 426 ரூபாய் 27 சதமாகவும், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 92 சதமாகவும், 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449 ரூபாய் 36 சதமாகவும், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 53 சதமாகவும், 1 கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் 242 ரூபாய் 10 சதமாகவும், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 25 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் பிடி கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பிடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசரம் வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NW

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் கூறும் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordrelaque VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நிலைய கிளிஷ் நேரம் 10:15. வானொலியில் ஏற்பட்ட நிகழ்ச்சி தடங்களுக்கு உங்களிடம் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது ஸ்வீட்ஸ் நேரத்தில் உதவுவோமா உதவுவோமா ஆரம்பமாகும் வரை ஓரிரு திரை இசை கானங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் பேராசிரியர்கள் இணைந்து கொண்டு எமக்கு பழைய அரிய செய்திகளையும் பழைய வியக்கத்தகு செய்திகளையும் வழங்கி வருகின்றார். இன்றும் அவர் இணைந்திருக்கின்றார். அவரையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர்.
1: வணக்கம் அன்பு கேவி அவர்களே. வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சியே.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாட்டுக்கிறோம் இந்த திரு தரிசனம் போன்ற பேசுகிற பொழுது அப்படிதான் சொன்னார். அந்த நேரத்தில் என்னுடைய நேர்கள் இது பற்றிய கருத்து சொன்னார்
0: கூறியிருப்பார்கள். தரிசனம் இடம்தான் கேட்க வேண்டும் என்ன தெரியாம
1: தூரத்தை எப்பவும் செய்வோம். அதுதான் பிரச்சனை இருக்கு. நான் இன்றைக்கு அவருக்கு சொன்னது கண்ணதாசனை பற்றி இன்னைக்கு போயிருக்கிறான் ஒன்று போயிருக்கிறோம். ஏன்னா கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா இப்போ நடந்தோம் பற்றி இந்தியாவில். அப்போ அந்த அது பற்றி போயிருக்கிறான் நினைச்சிட்டு நான் ஒரு 8:30 தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து ஜிம்முக்கு போகணுட்டு அந்த அளவுக்கு உடம்பு சோர்வாக இருந்தது. இந்த ராத்திரி படக்க 3 அப்புறம் காலமே 8 நாய் மகன் என்னை எழுப்பிட்டேன். அப்ப அதுல வந்தோடனே நித்திரி ஆயிட்டேன். பார்த்தா என்ன நித்திரி ஆயிட்டேனே பயன்படுத்தி எழுப்பேன் என்ன இல்லை நான் கலெக்டர் நித்திரி அதுக்குண்டாவ எழுப்பேன். நேரத்தை பார்த்தா 10:30 டாக்டர் தட்டி வந்து உங்களோட கலெக்டருக்கு வந்திருக்கணும். அதனால இந்த கண்ணதாசனை பற்றிய தயாரிப்பு ஒன்றும் செய்ய முடியும். இந்த கண்ணதாசன் சும்மா சொல்லிட்டு போறது இல்லையா அவருடைய பற்றி பல விஷயம் பற்றி கதைக்கலாம். அந்த ஒவ்வொரு பாட்டுகளும் என்னென்ன கட்டத்தில் எழுதுனது சில வாழ்க்கை அனுபவத்தையும் மற்ற தமிழையும் பயந்து கொண்ட உடையம். போன முறை நாங்கள் உங்களோட செய்த பொழுது இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை பல தடவை வாரது ஒவ்வொரு பொருள்
0: இல்லை
1: அந்த பொருள்ல நாங்கள் அதை பார்த்திருந்தோம். ரெண்டு பாட்டு அந்த தகசிய போலீஸ் 115 MGR ஜெயலலிதாவுடைய படம் அதுல பால் தமிழ் பால் என்றதை பார்த்தோம். அந்த தமிழுக்கு இன்னும் அதுல நாங்கள் பேசினதை கொஞ்சம் நான் கழிச்சது எத்தனை பொருள் இருக்குன்னு பொருள் நம்மீனி என்ன பொருள் என்பது பல பொருள். இப்ப இன்றைக்கு நான் பாட்டு சும்மா கேட்ட பொழுது அதுல வர்ற ஒரு பாட்டு என்ன இந்த பால்வம் பழம் போன்ற படத்துல ஒரு காதலிச்சு திருமணம் செய்யற கணவன் மனைவிக்கான உறவை ஒளிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு. அதான் இந்த என்ன பாட்டு நான் பேசணும்
0: நீ பேச வேண்டும்
1: அதுல அந்த பாட்டு வந்து அருமையான பாட்டு. அதுக்கு திருமணம் பண்றதற்கு எப்படியான இது போகணும்ன்றது பேசுறோம். அதுல இப்ப நீங்க சொல்லிக்க ஒரு சொல்லு அது அந்த பாட்டுல வருது வேண்டாம். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் ஏதும் இல்லை
0: என்று
1: சொல்லென்றும் மொழி என்றும் அது அந்த ஒழுங்கு கவிஞர் முறைப்படி சரி மட்டும்படி அது இலக்கணம் மொழிப்படி அது கரெக்ட் தான். அப்படின்னா சொல் சொற்கள் சேர்ந்து என்ன வரும் சொல்ல சொற்கள் சேர்ந்து வசனம் வசனம் பிறக்க பொருள். அப்ப சொல்லுன்றும் மொழி என்றும் அந்த சொல்லை சொல்லுன்றதுக்கு மொழி என்ற ஒரு பொருளும் இருக்கு கண்ணதாசன் மூலமாக. நாங்கள் அறிஞ்சு கொள்றது சொல் சொல்லுன்னா என்ன எழுத்து ஒரு எழுத்து அல்லது பல எழுத்து ஆனதாக இருக்கும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்ப அந்த மீனிங் என்று நாங்கள் இப்ப தமிழ்ல ஏன் சொல்றோம்னா அந்த இங்கிலீஷ்ல சொல்றோம் அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து பொருள். சொல்லும் பொருளும் எந்த சொல்லுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். சொல்லு இல்லாட்டிக்கு இல்லை அதாவது சொல்லு பொருள் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்கும். அதைத்தான் தொல்காப்பியரும் தொல்காப்பியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தொல்காப்பியர் தான் தமிழ்ல முதல் ஒரு நாங்கள் இப்ப இலக்கணம் இலக்கியம் எல்லாம் பேசுறோம் தமிழ்கிட்ட வாழ்க்கை முறை என்று பேசுறோம். அதே எங்களுக்கு மக்களுக்கு தெரிவிச்ச ஒரு நூல் வந்து தொல்காப்பியம். அப்ப நூல்களினுடைய பங்கு என்ன எப்பவுமே நூல் என்ற புத்தாங்கள் இப்ப அதுங்க நூல் அன்னைக்கு பொருள் வருது. அதான் அந்த அதுக்கு ஒரு பொருள். அப்ப அந்த நூல்ன்றதுண்டு புத்தாமல் சொன்னோம், அதே மாதிரி சுவடி என்ற வார்த்தையும் இருக்கு. அப்ப அந்த பாதம் பாவம் படத்தில் வர பாட்டு சொல்லன்றும் மொழி என்றும் பொருளேதும் இல்லை. பிறகு அடுத்த வரி வரும், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அப்ப சொல்ல சொன்னா தானே அதுக்கு பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சுதான் நாங்கள் விலை வைக்க முடியும். விலை வைக்கிறேன் விற்கிற பொருள் அல்ல, அந்த சொல்லின்ற பெருமதி அதனுடைய பொருள் பொருள் மீனிங் பெருமதி அதை சொல்றது. சொல்லாத சொல்லுக்கு பிழை எதுவும் இல்லை, ஏன்னா பெருமதி இல்லைன்னா சொல்ல பொறுத்தது. இப்ப அதே மாதிரி ஒரு சொல்லு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு என்னண்டா கேள்விப்பட்டிருக்கோம், சொல்ல பற்றி போன்றும் இரண்டும் ஒரு சொல்லி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பல்லக்கில் போவதும் சொல்லாலே பாடையில் போவதும் சொல்லாலே. அப்ப பல்லக்கில் போறான்னு சொன்னா பல்லக்கன்று ஒரு தடவை உயர்ந்த இடத்துல வச்சு ஆக்கள் தூக்கி கொண்டு போற ஒரு ஒரு வாகனம் மாதிரி ஒன்றதான். அதுக்கு சில்லிலேயே தான் அந்த சில்லாக எடுத்து செல்வது மக்கள் நாலு பேருக்கு ஆவி கொண்டு போவாரு. நாலு பேருக்கு ஆவி கொண்டு போயிருப்பது நான் பல விடயங்கள்ல இருக்கு. அந்த பாத காணிக்கை என்ற படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லோ, வீடு வரை உறவு வீதி வரை வீதி வரை மனைவி என்று சொல்லி போட்டு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் கொண்டு வருவோம் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு வர பொருள் வந்து நாலு பேர் இருக்கிறது. இதே நாலு பேருன்ற பொருள் வந்து பல பொருளோ கிடையாது. உதாரணம் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் என்று சொல்வார், அதை எடுத்துக்கொண்டு போறது நாலு பேர். விஜய் அந்த அவங்களுடைய மக்கள் எம்ஜிஆர்ந்த ஒரு படம், அந்த படத்துல வந்த பாட்டு என்ன படம் நினைக்கிறீங்க? அந்த படம் ஆசிரமமா இருக்குமா உடனடியா எப்படி பேசிக்கொண்டு சொன்னேன். அந்த படம் ஒரு கார் நொண்டியா வராரு நினைக்கிறேன். அந்த படத்து
2: முகராசி படத்துலயா?
1: சரியா சொன்னீங்க. அதுல ஜெமினி எம்ஜிஆர் நடிக்கிற படம் முகராசி. சரியா சொன்னீங்க பாத்து. அப்ப கைராசி என்றது ஒரு படம் இருக்கு, இது முகராசி என்ற ஒரு படம். அது எல்லா படமும் கண்ணதாசன் எந்த கவிஞரையும் நாங்கள் குற்றம் கூற முடியாது. ஆனால் அந்த பாட்டு இப்ப கவிஞர் கண்ணதாசன் பேசி பேசலாம்னுதான் சொன்னேன். நான் அது தூரதிஷ்ட 8 மணிக்கு வர வரைக்கும் கண்ணதாசனை பற்றி ஆக்கள் தெரியாத பல உடையங்களை பற்றி சொல்லுவோம் என்று பார்த்தோம். கொஞ்சம் இலக்கிய ரீதியாக பேசலாம் என்னுடைய கலப்பு அதுக்கு ஆயக்கம் பிரச்சனை அனுமதிக்காம எனக்கு கவலையா இருக்கு. நாங்கள் இப்ப 100 அன்னைக்கு அது ஒரு நாள் செய்யறவளா இல்லை விஷயம். நம்ம இன்னொரு முறை அடுத்த முறையும் கூட அதை பற்றி பேசலாம். நெரிசமா மேலோட்டமா பேசுவோம். அப்ப அந்த படத்துல வர நாலு பேர், நாலு பேர் வர்றது பல பேர் பல பொருளுடையது, பல பொருள் பல மீனிங். அப்ப பல்லக்கு ஏறுவதும் சொல்லாலே பாடையில போவதும் சொல்லாருன்னா ஆக்கள் இகழ்ந்து பேசுற பொழுது கெட்ட பேர் இப்ப பாடையில போனா ரெக்கவர குடி. அப்ப இயற்கையா பாடையில போவது என்றது சில பேர் போயிருக்க மாத்தி இருக்கலாம். இன்றைக்கே பல பழமொழியில பெரிய ஒரு கருத்து சொல்ல குடி நினைச்சிருந்தேன். அப்ப பல்லக்கு போவதும் சொல்லாலி அந்த பாடை என்று சொன்னால் இன்னொரு கட்டத்துல வரும். இந்த சொல்ல பத்தி என்ன பொருள் வந்து ஒரு சொல்ல சொல்ற பொழுது நாங்கள் என்ன சொல்ல சொல்றோம் வச்சுதான் அதை கேட்கும் பெயர் எங்களோட உரையாடுபவர் கேட்கும் பெயர் திருப்பி காட்டுகின்ற அதனுடைய ரியாக்ஷன் செயற்பாடு மத செயற்பாடு என்னவாயிருக்கும் என்றதுக்கு தான் இந்த பல்லக்கில் ஏறுவதும் பல்லுடப்படுவதும் என்று. பல்லுடன்னு சொன்னால் கடினமான பொருளை சாப்பிட்டா பல்லுடைய பல்லு உடைஞ்சு போகும். அது இல்லை, இது பல்லுடப்படுவதுன்ற கிட்ட பேர் எடுக்கிறது போகத்துக்கு ஆளாக ரெண்ட காலம் வாயில் வந்துடுதுன்னு சொல்லுவார். வாயில் வந்துட்டா சில பயணம் அதை சகிக்க முடியாம இருக்கிறோமே இருக்க மாட்டோம். அப்படித்தான் எழுத்துல வாடுறதும் இதுக்கு சரியா உதாரணம் வந்து இதுக்காக சில பாட்டுகளில் சில பொருள் எழுத்துகள் வந்துடும். உதாரணம், கண்ணதாசன் காரைக்குடி அந்த பாட்டு கேள்விப்பட்டிருங்க. அடுத்த என்னோட குடி என்ற இந்த கவிதை எழுதுறதை பற்றி ஒரு நாளை கதைக்கலாம். கவிதைகள் பாட்டுகள்
0: கவிதை எழுதுவது என்பது உண்மையிலேயே அந்த நான் நேற்று பார்த்திருந்தேன். அந்த கவிதை எழுதுறவர் எழுதியிருந்தார், என்னதான் சிந்தித்து கவிதை எழுதினாலும் இறுதியில் என் பெயர் போட முடியவில்லையே என்று அந்த அந்த சிந்தனை அவ்வளோத்துக்கு இருக்கின்றது. அந்த கண்ணாசன் அவர்கள் சிந்தித்த அப்படியே அந்த காலத்து கவிதைகளுக்கும் இப்பொழுது

0: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படியா நிறைய பேர் இருக்கிறதோட இந்த காலத்துல வைரமுத்துவ பேரும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தான். உதாரணமாக இந்த படத்துல எடுத்துக்கிற நபரம் அவருக்கு பேர் அசுரன் படம்
1: பார்த்திருக்கீங்க.
0: அப்ப சில அந்த வெற்றிமாறன் சில வித்தியாசமான கதைகள் இருக்கிறார்களுக்கு சில கதைகள் அந்த பாட்டு எழுதுறது இன்னொரு கவிஞர் அவருக்கு எனக்கு உடனே ஞாபகம் வந்ததில்லை. என்ன பாட்டு இருந்தால் வெள்ளு
1: வெள்ளு வயல் பூக்கல்லி அந்த பாடலா
0: அதை எழுதுனவருக்கு என்ன பேர்
1: அது எழுதியவர் தாலு தயாரித்த படம் அந்த பாடலை கொஞ்சம் கேட்டுவிட்டு பார்ப்போம். அது
0: சோமான பாட்டு தான்.
1: ஜுகபாரதி
0: ஜுகபாரதி அப்ப அந்த ஜுகபாரதி நல்ல ஒரு அருமையான கவிஞர். அவருடைய பாட்டுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க சில சமயத்தில் பொதுவாக எல்லா நாடுகளையும் குறிப்பாக இந்த தமிழ் மொழியில ஒருவர் செய்யும் பொழுது அவரே ஆரண்டு பார்க்கறது சில பேர்கிட்ட இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது அவரை ஒதுக்கி வைக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் எல்லாம் இருக்கிறதாக இருக்கு அவை ரெண்டு கொள்கைகள் காரணமாக. இப்ப நீங்க சொன்ன ஜோபாரதி நல்ல ஒரு அறிஞர் படிச்சுதான் நடத்துவார். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர். அப்ப கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர் வந்ததால அவரை பெரும்பாலும் எல்லாரும் கொண்டு கூப்பிடுறது. அதான அவர் வந்து வைரமுத்துக்கு போட்டியாகவே பாடல்கள் எழுதக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படி இருக்கு. எள்ளு வயல் பூக்கது என்ற பல பாட்டு இப்ப நாங்க அவரை பற்றி ஒரு நாள் கதைக்கும் போதுதான் நாங்க அவரை பற்றி பேசலாம். கண்ணதாரம் எடுத்து போட்டு நாங்க ஜீவபாரதியை பேசாம ஒரு நல்லது பேசலாம் கூட தான். இப்ப இன்னொரு கவிஞரும் கூட இப்ப ஒரு காலத்துல நல்ல சிறந்த கவிஞர் என்றெல்லாம் தமிழக அரசின் விருதையும் வாங்கி கொண்டவர் சச்சமே பாட்டு எழுதுறது குறைவு. அவர் எழுதின படம் இந்த ஞாபகம் வருது
1: ஞாபகம் வருது
0: அது என்ன படம்
1: நினைக்கிறீங்க?
0: அதுல ஒரு அருமையான பாட்டு வரும். குருடர் ஒருவர் பாட்டு பாடுவார். அவர் இசையமைக்கிற பொழுது பாட்டு பாடுவான். ஒரு பெண் மணி பாடுவார். அவருக்காக அந்த இசையமைச்சவர் ஒரு குருடர். அவருக்காக ஒரு அந்த பாட்டு அதாவது வந்து ஒவ்வொரு பூக்களுமே என்று பேர் பெறும். ஆனா ஒவ்வொரு ரெண்டு வாரது என்னன்னு சொன்னா அது ஒரு ஒருமையை பொருள குறிக்க சொல்லும். பூக்களுமே என்று வரும். இலக்கணப்படி பூக்களுமே என்று வராது. ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு மொழியுமே என்றுதான் அப்படி வரும். ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மொழிகளும் வேண்டாம். அந்த இசைக்கும் அங்க அதை தொடர்ந்து வர சொற்களுக்கு அழகுக்காகத்தான் அதுல இது விளக்கு அவர் பன்மையில எழுதினார். அவருக்கு என்ன கவிஞர் சொன்னார் இந்த அருமையான ஒரு பாட்டு எழுதி நிறைய பாட்டு
1: பாவிஜய்
0: தான். பாவிஜய்
1: அவர் திரைப்படம் இரண்டு மூன்று நடித்தவர் இருந்து அப்படியே அவருக்கு இப்பொழுது சந்தர்ப்பங்கள் இல்லாம
0: சில பேர் சில விஷயங்களை செய்வோம். பேர் எடுத்த உடனே புகழ் வந்த உடனே அதை மூவி கொஞ்சம் குறிப்பாக சொல்ல போறதால ஒருவர் டைரக்டரா இருந்திருப்பார் அல்லது கவிஞராக இருந்திருப்பார் பாடகராக இருந்திருப்பார். ஆனா நாங்கள் நடிப்பு துறையில் போனா இன்னும் பொருள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பேர் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் என்று வருவேணும். அந்த பொருள் வந்து இதுல வர சொல்லு வந்து காசு பணம். நாங்கள் எடுத்தடுப்பிலேயே பொருளை போய் சொல்லாத சொல்லுக்கு மொழி என்றும் பொருள் என்றும் விலை ஏதும் இல்லை என்று நாங்கள் பார்க்க பார்த்து அந்த பொருள் வந்து அதுல ஒரு மீனிங் சொல்லன்னு சொன்னா அந்த காசு மாதிரி காசு இந்த நாணயம் இருக்கோ நாணயம் அந்த நான் குத்தி காசு என்று சொல்லுவோம். அந்த குத்தி காசுல என்ன என்ன எடுத்து பார்த்தேன் ஒரு பக்கம் அது எவ்வளவு 50 ரெண்டு கிடைக்கும் 50 ரூபாவோ 50 ஏதோ ஒன்று என்ன நாணயம் ஒன்றுதான் குறிக்கும். மறுபக்கம் பார்த்தா அது வந்து ஏதாவது ஒரு படம் போட்டுப்பான் பூவாதலியா போட்டு பாரு என்ற பாட்டு வரும் பூவாதலியா படத்துல. அப்ப காசை போட்டு நாங்க சுண்டி பார்ப்போம். ஏன் சுண்டி பாக்குறேன்னா அது என்ன விழுமோ அது பூவாதலியா தான் பார்க்கறதான். ஒரு நாணயம் ஒன்னா ரெண்டு பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கத்துல ஒவ்வொரு பொருள் ஒரு பக்கம் சொல்லு மறுபக்கம் பொருள் அதனால எல்லா சொல்லும் பொருள் பிரச்சனவே என்று இந்த தமிழ் இலக்கணத்துல முதல் இலக்கணம் உள்ளதுன்னா தொல்காப்பியே சொல்லி வச்சிருப்பார். ஸோ அவர் எழுதினது பல ஒவ்வொரு காலப்போ

0: பகுதியில் சில பேர் அவர் 3000 ஆண்டுக்கு முன்னால் எழுதினார், சில பேர் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார், சில பேர் கிறிஸ்துக்கு 2000 ஆண்டு 200 ஆண்டு எழுதினார். ஒவ்வொருவரும் அந்த காரணங்களும் அதில் இன்னொரு விஷயம் என்று இந்த தமிழை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது, தமிழின் சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது அதை வந்து நாங்கள் எப்படி சொல்றதுன்ற ஒரு மனுஷன் ஒரு மிகப்படுத்தி பேசுகிறோம், இல்லாத இருக்கிறதா மிகப்படுத்தி இருக்கிற விடயங்கள்ல அது தமிழை பொறுத்த விஷயங்கள்லையும் இருக்குதான். இப்போ தமிழ் உதாரணம் நாங்கள் எடுத்துருக்கோம், இந்தியாவில் இந்த கூட்டத்தில் பெருமைக்கு பேசுவது தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள், தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் தமிழ் மொழியை பற்றி போச்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் சொல்வார்கள், தமிழ் ஒரு அது தமிழ் தான் முதல் மொழி, மூத்த மொழி தமிழன் தான் முதல் பேசுகிறார், அதெல்லாம் அறிவிக்கும் முறையான கருத்து. அது இப்போ இதை செய்தவன்ட்டு நாங்கள் எப்படி ஒரு காலை ஏற்படுத்த முடியும், கண்ணால் பார்த்தா எழுத்தை படித்தால அது சும்மா ஒரு இந்த இதுதான் ஒரு அமைச்சர் தோணும். ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் தோன்றி சூடு உணவுக்கு குளிர் பற்றிக்காய் பதினோரு நாடுகளுக்கு அவர் அப்படி இயங்கி போய் இடம் பெயர்ந்து போகிறது மனுஷன் இந்த காலத்துலேருந்து எப்போவுமே இடந்து போ இடம் பெயர்ந்து போவோம் தான் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு இவன் உயவன் சொல்ல முடியும். அப்போ ஒரு இந்த உதாரணம் எடுத்துக்கொண்டேன், எங்கடா இங்கிலாந்து பக்கத்து நாடு அது இங்கே ஃப்ரான் நாங்கள் வாடுற நாடு ஃப்ரான் இவன் ஜெர்மனி எந்த நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்கா எடுத்துக்கொள்வோம். இப்போ உதாரணம் ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்கிற பொழுது ஆசியாவே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், இந்த நாடுகளை பற்றி பேசுகிற பொழுதுனா அந்த நாட்டு மக்களின் பெயராக மொழி இருக்கும், அந்த ஒரு மக்கள் இருக்கும் ஒரு இடத்துக்கு அந்த மக்கள் பேசுகிற மொழி மொழியின் அடிப்படையில் தான் நாடுகளின் பெயர் வைக்கப்படுறது பொதுவாக, அது குறிப்பாக ஐரோப்பாவில். என்ன ஏன் ஐரோப்பாவில் அப்படி இருக்க மாட்டேன், இப்போ இலங்கை என்று சொல்கிறதுக்கு மொழிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இலங்கை என்ற மொழி இருக்கிறதால தான் என்று சொல்லி சொல்வது, அதை இலங்குவது இலங்குவது என்று சொல்லுவோம், லங்கா லங்கா இலங்கைக்கு நாங்கள் சுருலங்கா என்று சொல்லுவோம், அது சார் இலங்கை என்று சொல்கிறோம், அது லங்கா புரி என்று சொல்றதுனா அப்போ அது வந்து சிறப்பு கருதி புகழுக்காக நாங்கள் சொற்களும் இருக்குது மொழிகளுக்கு அது மாதிரி நாடுகளுக்கும். அப்படி பார்க்குற பொழுது இப்போ வாழ்கிற ஐரோப்பாவில் பேசும் பொழுது இந்த ஃப்ரான்ஸில் ஐரோப்பான்ட்டு நாங்கள் இப்போ அந்த ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸ் என்று சொல்கிறோம், ஐரோப்பான்றது ஒரு ஆளுடைய அதோ ஒருவர்களுடைய பெயர், ஒரு பெண்மணியினுடைய பெயர் தான் ஐரோப்பான்னு எப்படி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ சொல்லி இருக்கோம் யாராக இருக்கும் உனக்கு அது ஞாபகம் இருக்கிறது குறைவாக இருக்கும். அது இப்போ ஐரோப்பான்ற சொல்லியிருக்கு, ஐரோப்பா நாடு ஐரோப்பிய மொழி ஐரோப்பிய வளர்ச்சி என்றெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்க, நீங்கள் பொதுவாக ஐரோப்பான்ற கண்ணத்தை பற்றி இன்னொரு கணிப்பு ஒரு எண்ணம் ஆக்களுக்கு இருக்கு, எந்த ஒரு பொருளையும் பார்த்துட்டு நாங்கள் அதில் ஒரு கணிப்பு வச்சிருக்கோம், கணிப்புன்னு அதை பற்றி ஒரு எண்ணம் இதனால தான் இது என்று சொல்லி அப்போ ஐரோப்பான்னு சொல்கிறோம் தானே, இப்போ ஃப்ரான்ஸ் என்று சொல்கிறோம் இங்கிலாந்து என்று சொல்கிறோம் ஜெர்மனி என்றோம், இந்த ஐரோப்பாவில் உள்ள 51 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கு, அப்போ ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற இந்த 51 நாடுகளுக்கும் பெரும்பாலும் வச்ச பெயர்கள் மொழியின் அடிப்படையில் வச்ச பெயர், உலகத்தில் உள்ள எல்லா நாடுக்கும் 197 நாடுகள் இருக்கு என்று யுனெஸ்கோ சொல்றது, இந்த யுனெஸ்கோவில் யூஎன்ஓ, அப்போ யூஎன்ஓட ஒரு பிரிவு தான் இந்த யுனெஸ்கோ, அது மாதிரி தான் இன்னொன்று இருக்கு யூனிசெஃப், அப்போ யூனிசெஃப்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து அதுக்கு என்ன பேர் இந்த என்ன இடத்துக்கு ஆக்கள் எல்லாம் இந்த உலாக்கள் கேட்போ போகணுமே மக்களின் மொழி சம்பந்தம் இனம் சம்பந்தமாக சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருக்கு
1: யுனெஸ்கோக்கா
0: இல்லை இல்லை யுஎன்ஏசியா, அப்போ ஜெர்மனியில் ஜூஎன்ஐசி அந்த சுவிட்சர் ஜூஎன்ஐசி யாரும் இருக்கு ஜெனிவாவில், அப்போ அதில் இருக்கிறது
1: ஜூஎன்ஐசி
0: அகதிகளுக்கான ஒரு அமைப்பு. சிசிரோன்றது அதுக்கு உங்களுக்கு தெரியும் அவசரத்துக்கு வராதான் அது மாதிரி நாங்கள் இங்கே யூனிசெஃப் மாதிரி ஒன்று இருக்கம் யூனிசெஃப் யூனிசெஃப் அடுத்த காலத்துக்கு நான் இப்போ கொஞ்சம் தர சொல்லிட்டு அப்போ இன்னத்தை கட்சி எங்கேயும் போய் கொண்டிருக்கோம் கணக்கு ஒழிக்கிட்டு அஞ்சு கால வரையில் நடந்து போவாங்க அப்படிதான் மனுஷன் நடந்து போய் உலகத்தில் இணைச்ச ஒரு திட்டமிட்டு இலக்கு வச்சு போகிறது எங்கேருந்து தெரியாம போகிறதாலே அது துவர இடத்தை சேர்க்கிறதுன்னு இருக்குது அமெரிக்கா போய் சேர்ந்தது அப்படித்தான் அது அமெரிக்காவை நாங்கள் அதுக்குதான் அமெரிக்கான்ற வந்து என்ன அமெரிக்கா மக்கள் என்று சொல்றது அந்த அமெரிக்கா நாட்டுக்கு வைக்கப்பட்ட ஒரு இடுபுறு பெயர் இடுபுறு பெயர் என்றதுனா காரணம் வச்சால் அதுக்கு காரணம் பெயர் காரணம் இல்லாமல் வச்சால் அதுக்கு பேர் இடுபுறு பெயர்ன்றது அது இடுபுறு பெயரே வைக்கப்பட்டதான்னு சொன்னாங்க அதை கண்டு கணக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணால எங்களுக்கு அந்த ஐரோப்பியர் வந்து கடல் வழி அப்படின்ற நாடு இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற இந்த அரபுக்காரர்கள் கடல் வழி வழியாக பயணம் செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் தங்கள்கிட்ட உள்ளதை கொண்டு அங்கே கொடுத்து விற்று போட்டோம் போன இடத்துல என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு வந்து தங்கள நாட்டுக்கு விற்கிட்டு வணிகர் ஆகிட்டோம் பெரிய வணிகர்கள் எல்லாரும் அப்படித்தான் வரும் வல்வெடுத்துறையை தெரியும் வல்வெடுத்துறை காலத்தில் இப்போ இந்தியா சம்பந்தமான பொருள் வாங்கணும்னு அவசரத்துக்கு அங்கே போனால் மலிவாக இருக்கும் மெட்டக்காய் இப்போ இப்போ இல்லைனா கடையில் வந்தது ஆனால் கடையில் வாங்குவதும் பல்வெடியில் துறையில் வாங்குவதும் கொஞ்சம் விலை வித்தியாசமாக இப்போ அந்த காலத்திலேயே எக்கண்ட அவசரம் ஒன்று தேவைன்ற டக்குன்னு இந்தியா போயிட்டு வந்துடலாம் அப்போ அது பக்கத்தில் இந்தியா இருக்கக்கூடிய கடல் வழி போயிட்டு வர அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம வல்வெடுத்துறை எப்படி பக்கத்தில் இருக்குது கடல் வழி கடல் இருக்கு அதால் போயிட்டு வரமோன்ற மாதிரி இன்னொரு இடங்களுக்கு தானே நாங்கள் அது போகிறப்போ ஆயிருந்தான் இந்த கடலில் யார வச்சுருந்தார்கள் அவர்கள் தான் முதல் பயணத்தை ஆரம்பித்தார் அப்போ ஃப்ளைட் ஒன்றும் இல்லைத்தான் போனோம் மிகப்பெரிய காய்ச்சி நாங்கள் நினைக்கோம் ஸோ அப்போ கடல் வழி போயிட்டு வந்து இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சு வந்து பணக்காரர் ஆகிட்டாங்களே நாங்களும் நாங்களும் பணக்காரர் ஆகும்
1: சட்டம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது இல்ல உங்களது தொலைபேசி சத்தம் கொஞ்சம் குறைவாக கரகரத்து கொண்டு
0: வருகின்ற
1: பேசுங்களோ
0: என்னுடைய நான் திருப்பி அதை பக்கத்தில் வச்சு பேசுகிறோம் அப்போ நாங்கள் பேசுகிற ஒன்று விஷயம் என்னென்னு சொன்னால் கண்ணதாசனை பற்றி பேசுவோம்ன்றது அதை பற்றி பேசுகிறோம் அதில் கவிஞர்களை பற்றி சொன்னோம் நீங்கள் கவிதை அதை இடையில ஒரு கவிதை பற்றி அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அதே நல்லா இருக்கும் ஆனால் கண்ணதாசனை பற்றி இப்போ நாங்கள் கண்ணதாசன்ட்டு கவிதை அப்படி சொற்கள் தமிழில் அப்படி இருந்ததுன்ற பேச தான் அவரை போல கண்ணதாசனை போல கவிஞர் நின்று வரைக்கும் புறக்கவில்லைன்னு சொன்னாங்க வைரமுத்து இப்போ நாங்கள் அவர் இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் என்ன செய்யுது திமுக வந்து துதி பாடியன்னு சொல்வது துதி பாடுறார் ஏன்னு சொன்னால் கருணாநிதியை போலந்தோ ஸ்டாலினை போலந்தோ பாட்டு இல்லாமல் எழுதி சார்பா அவைகள் சார்பாக கலைச்சி வந்ததால் அவருக்கு நிறைய நிலங்கள் காணிகள் விருதுகள் எல்லாம் அந்த திமுக சப்போர்ட் பண்ணுறதால தான் அவருக்கு கடமுறை கவிஞர் ரெண்டு எல்லாம் விருது வந்தது இந்த அவைகள் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைச்சர் காலத்தில் திமுக அப்போது கொடுக்குற விருது எல்லாம் கொடுக்குற காணி எல்லாம் கலைஞரை போந்து போன தழுதல் அவர் ஒரு முறையும் இதனுடைய அடையாளம் போது இந்தியாவில் கூடுதலாக கொஞ்சம் விலையான நிலம் விலையான இடம் அது உயர்வான இடமா பார்க்கறது இந்த பிராமணர்கள் அதிகமாக இருக்கு அப்போ அதனால மற்றாக்கள் போய் அங்கே காணி நிலம் வாங்க முடியாது ஏன்னா பிராமணர்களுக்கு உரிய இடமா இருக்கணும்னுட்டு அந்த மயிலாப்பூர் அதே மாதிரி இந்த அடையாறு எல்லாம் அப்படி இருக்கு அந்த இடத்துல போய் இவர் எவ்வளோ அரசு காணி இலவசமாக கருணாநிதி கொடுத்தது அப்போ தொடர்ந்து காணிகளை வாங்கணும் இலவசமாக விருதுகள் அங்கே வாங்கணும் விருதுன்னு சொன்னால் ஒரு தொகைப்பணம் இருக்கு அப்போ அதே மாதிரி பல சிறப்புகள் வாங்க வீடு பெரிய மீதி ஒரு மாளிகை வந்து இதுல ஃப்ரீயா வாங்க அரசு கொடுத்தது கருணாநிதி தான் இப்ப அரசு பேசுறது. இப்ப அவருக்கு ஞான கூட பரிசு கிடைச்சிருக்கு, போய் வாங்கியிருக்கிறார் போனோமே. அப்படி அவருக்கு அந்த விருது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் எதிர்ப்புகள் வந்தது. அப்படி வர்ற பொழுது இப்ப சில இடத்துல சில வாக்கு விருது கொடுக்குற பொழுது அவருக்கு தகுதி இல்லையா என்று அறிகிற பொழுது அதை வேண்டாமன்னு சொல்றதும் கொடுக்கப்படாம விடுறதும் எல்லாம் இருக்கு, திருப்பி கொடுக்கறதும் இருக்கு. அவர் அந்த என்ன காரணத்துக்கு அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டதோ அந்த காரணத்தின் அடிப்படையில கலந்து கொள்ளாத விட்டாலும் விருதை கொடுத்தவர்கள் திரும்பி வாங்குவதும் இருக்கு. இப்ப நாங்கள் பர்மாவின் புதிய பெயர் மியான்மர். அப்ப தமிழர்கள் அங்க இருந்துதான் இந்தியாவுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் இருந்த படம் தான் பராசக்தி படம். அப்படி மாதிரி அந்த படங்கள் ஏன் மியான்மர் இருந்த ஒரு அவளுக்கு பேர் ஆகுஞ்சி ஆகுஞ்சிவன்றது அவ நல்ல விதத்துல போராடினாலும் ஒரு முறை தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வந்துட்டா. வந்த பிறகு சில அந்த ஒரு ஜனநாயக ஜனநாயகத்துக்கு ஜனநாயகன் அப்புறம் விஜயன்ற படமா அவருக்கு அந்த பேரும் இருக்கு ஜனநாயகன் மக்களின் நாயகன் மக்கள் செல்வன் என்று பிசிய செய்திக்கு பட்டம் இருக்கு. இது ஜனநாயக மக்களின் நாயகன் தலைவன் அந்த பேரில் அது அந்த படம். ஸோ அது மாதிரி இந்த அவன் வந்து மக்களுக்கு இராணுவத்துக்கு சார்பாக என்ன மியான்மர் வந்து பர்மா வந்து இராணுவம் ஆட்சி தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும். எலெக்ஷனை யாரும் வெற்றி பெற்ற திருப்பி அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த பதவியில் இருக்கிற குற்றஞ்சாட்டி பதவியில் இருந்த வங்கி போட்டு மறுபடியும் இராணுவமே வந்துடும். அந்த காலத்திலேருந்து இதான் அந்த பர்மா அந்த மியான்மர் வரலாறு. அந்த மியான்மர் மொழி எழுத்தும் சிங்கள எழுத்தும் தெலுங்கு எழுத்தும் கன்னட எழுத்தும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள். இப்போ சில நாங்கள் இப்போ பிரெஞ்சு ஜெர்மனி இங்கிலீஷ் ரெண்டு ஸ்பானிய மொழி பெரிய எழுத்துக்களை பார்க்குறோம். ஒரு மொழியுடைய அடையாளம் எழுத்து அந்த எழுத்துக்கள் வந்து ஒத்து இருக்கிறது பொதுவாக இருக்கிறது எல்லாமே. ஆனால் தமிழுண்டிய எழுத்து மற்ற மொழிகள் மாதிரி ஒத்து இருக்கிறது மிகவும் குறைவு. சில சில சிறப்புகள் அப்புறம் எழுத்துக்களை கண்டுபிடிச்சது ஆரம்பம் கலைச்சிருக்கலாம் எங்களுடைய வானொலியில் உதவ நிகழ்ச்சியில் பயணிசைன்றாக்கலாம் அதை கண்டுபிடிச்சார். அந்த பயணிசை இனத்தின் ஒரு பெண்மணி தான் கண்டவர். அவருக்கு வந்து கண் பெருசு. அப்ப கண் பெருசான ஆக்கள் நீங்களே நான் கேள்விப்படுறீங்க. குறிப்பாக அழகி என்று பெயர் எடுத்துட்டா உலகம் பூரா தெரிய வந்துடும். ஐஸ்வர்யா என்று நாங்கள் சொன்னோம்னால எல்லாருக்கும் அவர் எப்படி அறியப்பட்டார் உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டபடியா. அதே போல் பல அழகிகள் இருக்கிறார்கள் உலகம் பூரா. இப்போ உதாரணம் முடியல் காலத்தில் கிரேக்கர் காலத்துல எல்லாம் பேசுற ஒரு அழகி இருக்கிறார் என்ன பேர் நினைக்கிறோம் கிளியோபேட்ரா. அப்ப இப்படி இந்த எல்லா காலத்திலும் அழகிகள் வந்து பேர் அறிஞர்களாக இருந்தார். அந்த அந்த வகையில ஒரு அறிவு பெயர் பெற்ற ஒரு அழகி பேர் வந்து எரப்பண்ண அந்த அராபிய மொழியில எரப்பண்ண கண் அண்ணகன். அப்ப கண்ணண்ட பொருளுக்கு நிறைய மீனிங் இருக்கு. கண்ணுக்கு என்ன கண்ணண்ட சொல்லுக்கு நிறைய பொருள் கண்ணண்டா. நாங்கள் எல்லாம் என்னதான் வந்தாலும் காரியத்துல தான் கண்ணண்டு சொல்லுவோம்.
1: காரியத்தில் கண்
0: வைக்க பூனை இருக்கு. பூனை இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் கேட்போம். பூனை எப்போ விரும்பி என்னதை பிடிக்கும் எலியை பிடிக்கும் குடிக்க கொடுத்தால் பாலை குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டார் பூனை கொண்டு வச்சுட்டு பூனைக்கு முன்னால் வந்து ஒரு எலி ஒரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இன்னொரு இதில் வந்து ரச்சி தொண்டு அப்படி வச்சிருக்கு இன்னொரு பக்கத்தில் மீன் தொண்டு நாளையும் வச்சுட்டு பூனைன்ற கண் எதில் இருக்கும்
1: பால் பாலை வைத்தால் அதுக்கு தனது உணவில்
0: எலியில் இருக்கோ
1: இருக்கும் தன்னை உணவு உணவு எந்த உணவு முன்னுக்கு அது குறி வைக்குதோ அதெல்லாம் இருக்கும்.
0: அப்போ எப்போதும் வந்து இந்த பஞ்சுக்கார பிரி போன முறைங்களுக்கு நாங்கள் எல்லாருமே எல்லா நாட்டை அப்படி சொல்ற கேட்க இந்த இலங்கையில் ஒரு கண் இருந்தது திருவோணமலை இந்த பஞ்சுக்கார கண் இருந்தா அவையின் கண் அவையிட்ட தானே இருக்கும். பூனைன்ற பால் இருக்க இடி இருக்காண்ட பூனைன்ற கண் எங்கே இருக்கும்னு சொன்னால் அந்த பொருள் பொருள் உண்மையான கண் கண்ணில் பூனையில தான் இருக்கும். அவருடைய நோக்கம் அங்கே இருக்கும்ன்றதான் அந்த கண். அந்த விருப்பு உறுப்பு அது எங்கே இருக்கும்ன்றதுக்காக கண்ணின் இன்னொரு பொருள். ஒரு சொல்லுக்கும் வந்து பொருள் பல பொருள்
1: இருக்கு.
0: அதை சொல்றது ஒரு பொருள் ஒரு சொல்லு பல பொருள். இப்ப நாங்க ரெண்டு ஒரு சொல்ல நான் பார்த்தேன்னா அது இலங்கை அறிஞர் ஒருவர், அவர் பேர் ஞான பிரகாசர். அவருடைய நூற்றாண்டோட மௌனமான இலங்கையில நடந்தது என்ன கூப்பிட்டவர்கள் போக முடியாம போயிட்டது. அவரு உலாவுக்கே போகணும்னு நினைக்கிறேன் சொன்னார். முதல் முதல் இந்த சொற்கள் பற்றி ஒரு அகராதி எழுதினவர், அந்த சொல்லு எப்படி வந்தது என்று எழுதினவர் என்றார் ஞானப்பிரகாசன். ஞானப்பிரகாசன் ஒரு ஃபாதர், ஒரு கத்தோலிக்க மத குரு. அப்படி கத்தோலிக்க மத குருவா இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த மத பணிகள் அது சம்பந்தமான உதாரணம் மாநில பகுதியில அவர் வந்து தேவாலயங்களை எல்லாம் கட்டியிருக்கிறார். 87 தேவாலயங்களை கட்டின மாதிரி கேள்வி இன்னும் கூடவா இருக்கலாம். ஏன்னா சில பேர் சில விஷயங்களை செய்ய அவரில் ஒரு கண் இல்லையான்னு சொன்னா அவர் மீது ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு இதாக இருந்தால் அதை செய்யப்பட்ட விஷயங்கள் வெளியில் தெரிய வரா போறது. அந்த பேர் தான் ஞானப்பிரகாசம் என்னன்றது தெரிய வராமல் போயிட்டது. அதில் ஒரு ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால் அந்த சொற்பரப்பை பற்றி எப்படி தமிழில் சொல்லு பிறக்கிறது. பிறக்கிறதுன்றா என்ன கருத்து? குழந்தை பிறக்கிறதுன்ற பேருக்கும் உயிர்கள் பிறக்கிறதுன்ற பிறக்கும். அப்புறம் உருவாகிறது தோன்றுறது என்று தான் அந்த பிறக்கிறதுன்ற பொருள். அப்போ வயிற்றிலிருந்து பிறக்கிறது என்று தான் நாங்கள் எடுக்கோம் பிறக்கிறது. ஆனால் சொல்லும் பிறக்கிறது இருக்கு. சொல்ல பிறக்கிறான்டா அது எப்படி வந்ததுன்ற கருத்து இருக்கு. அப்போ அதுக்கு பேர் வந்தேன்னா சொல்லி இந்த பிறப்பை பற்றி நாங்கள் பேசுறது. பிறவே சொற்களை பற்றி எல்லா மொழிகளையும் இருக்கு. ஆனால் அதுக்கு இந்த தொல்வாய்ப்பியர்னு சொல்லுவோம் நம்ம தொல்வாய்ப்பியர் என்ன சொன்னார்ன்றா எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனவே என்று சொல்லிட்டார். ஆனால் பட் அவர் வாழ்ந்த காலத்தில் அது சரியாக இருக்கலாம். ஏன்னா எல்லா சொல்லும் பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சது கூட அளவுடையதாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த காலத்தில் சொற்களின் எண்ணிக்கை கூடத்தானே அவர் இந்த காலத்தை விட பார்க்கும் பொழுது. அப்போ இருக்கிற போது அவருக்கு எல்லா சொல்லும் பொருள்கொடுத்தனு சொன்னார். அதை மொழியியல் அடிப்படையில் ஒரு பெருமை அடிப்படையில் அப்படி சொல்லிவிட்டுட்டார். அதை நாங்கள் கேட்கத்தானே வேணும். நாங்கள் ஒரு தடவை தலைவர் ரெண்டு பெரியவர் ரெண்டு படித்தவர் ரெண்டு குரு ரெண்டு ஏற்றுக்கொண்டு வந்துட்டார். அவர் சொல்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் இருக்கு. அந்த அவர் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அதில் சில மறுப்பொரு வாரப்பொழுதுதான் எதிர்ப்பொரு வாரப்பொழுதுதான் அவற்றை கருத்தை மீறி உருவாகிறது. மதங்கள் உருவானது அப்படித்தான், மொழிகள் உருவானது அப்படித்தான், எல்லாம் உருவானது. இந்த நாடுகள் உருவானதும் அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மீது பொறுப்பு பால்புணர்ச்சி கோபம் எல்லாம் வர்ற பொழுது கருத்து அடிப்படையில் போரிட்டோ நேரடியாக போரிட்டோ அவரை இருந்து பிள்ளைக்கு தான் ஒன்று உருவாக்குறது இருக்கு. மதங்கள் எல்லாம் அப்படித்தான் உருவானது, மொழிகளும் அப்படித்தான். எங்களுக்கும் ஒரு மொழிகள் வேணும். இப்போ செயற்கையாக ஒரு மொழி உருவானது இருக்கு. அதை பற்றி நாங்கள் கலைக்கணும். அந்த மொழி இங்கிலீஷ் மொழி எத்தனை மொழிகளில் ஒரு உலக மொழியாக பேசப்படுவதோ பெருமையுடையதாக இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ் எதிராக வந்த ஒரு மொழி அது ஒரு செயற்கை மொழி. செயற்கை மொழி வந்து சொன்னால் இன்னும் நாட்டுக்குரியாது, இன்னும் மக்கள் தான் அதை பேசணும்ன்ற வரையறை. அதை யாரும் படிக்கணும், யாரும் பேசலாம். அப்படி பார்க்கப்படுது அது கெட்டவர்கள் தான், அந்த மொழியில ஈடுபாடு உள்ளவர்கள் தான் அந்த மொழியை பற்றி படிக்கிறோம். அந்த மொழி தெரிஞ்சவர்கள் ஒரு உலக அந்த மொழி தொடர்பான மாநாடு நடந்தால் இந்த நாடுகள் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த மொழி தெரிந்தவர்கள் வந்து கூடுவார்கள். கூடுறேன்னு நாம கொண்டு
1: கூடுறோம்.
0: அந்த மொழி வந்து எஸ்பரண்டோ.
1: எஸ்பரண்டோ
0: எஸ்பரண்டோ ஒரு சேர்க்க மொழி. அது ஏன் எல்லாரும் படிக்க விரும்பினோம் எனக்கு சொன்னா, இப்ப தமிழ் மொழியை நாங்கள் கிடைக்கோம், இவன் பிரெஞ்சு மொழியை பற்றி இருக்கோம். பிரெஞ்சு மொழியும் ஒரு காலத்துல அரசற்ற மொழியா இருந்ததாரு. அந்த அரசர்கள் இந்த மொழியை வேற யாரும் படிக்கக்கூடாது கலைச்சிடக்கூடாது என்றதுக்காக வந்து அந்த மொழியை கடுமையாப்படுத்துவதற்கு கடுமையான இலக்கணங்களை உருவாக்கணும். இப்ப சமஸ்கிருதத்தை என்னதுக்கு மொழியை நாங்கள் தமிழர்கள் பொதுவாக வளர்க்கிறது காரணம் தமிழ் மொழி. அந்த சமஸ்கிருதம் ஒரு பிராமணருடைய மொழி, ஆனால் ஒரு நல்ல உயர்ந்த மொழி அது. ஆனால் அதை நாங்கள் அதோட விரோதத்தை பேசி பேசி தமிழ் அறிஞர்கள் தமிழ் பற்றுடையவர்கள் சமஸ்கிருதத்துல வட இந்தியத்துல கருத்துக்களை வச்சு வச்சு அப்ப தமிழ்ல ஹிந்தி, இப்ப அந்த சமஸ்கிருதத்தின் புள்ளதான் ஹிந்தி. லத்தீன்ற புள்ள பிரெஞ்சு மொழி, ஸ்பானிய மொழி, போர்த்துகீஸ் மொழி, இத்தாலிய மொழி, இதெல்லாம் லத்தீன்ற மொழின்ற புள்ளையர். அப்போ அந்த காலத்தில் பேசப்பட்ட மொழி லத்தீன். அது வந்து பட்டுட்டு தான் சொல்கிறோம். ஏனென்றால் அது ஒவ்வொரு மொழியாக போச்சு. பிரான்ஸில் வந்து பிரெஞ்சும், இத்தாலியில் வந்து இத்தாலியன், அண்ட் ஒவ்வொரு நாடுலையும் வந்து மொழி பேசப்படுற பொழுது அந்த லத்தீன் மாறுபட்டு இந்த வாழ்ந்த மக்கள் பேசின அந்த லத்தீன், அதாவது தற்கால லத்தீன் தான் இக்காலத்தில் பிரெஞ்சும் ஸ்பானிஷ் என்றும் போர்ச்சுகீஸ் என்றும் இத்தாலியன் மொழி என்றும் அழைக்கப்படுறது காரணம். அவன் மொழி பேசுகிறோமா, மொழி பிள்ளைப்படுறான்னு சொன்னால் அதுவும் மகள் இருக்கு. மொழி வந்து பண்பாடு, பண்பாடுன்ற மொழியே அது வந்து மகள் மொழிகள். அப்போ இந்த பிரெஞ்சு, ஸ்பானிஷ், லத்தீன், இத்தாலியன்றது லத்தீன்ன்றது மகள் மொழி. தாய்மொழின்னு தானே சொல்கிறோம். தாய்மொழியிலேயும் சொல்கிறது தாய் மொழியை வந்து தாயாக பார்க்கணும். அப்போ தாய்மொழின்னா அது பண்பாடு. அது மாதிரி தான் மகள் மொழி. மகள் மொழி என்று வாரவுடைய ஒரே மாதிரி, ஒரே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சகோதர மொழிகள், பிரதர் லாங்குவேஜ் என்று சொல்கிறது, சிஸ்டர் லாங்குவேஜஸ். அப்போ இந்த ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இத்தாலியன் அண்ட் போர்ச்சுகீஸ் வந்து சிஸ்டர் லாங்குவேஜஸ், மகள் மொழிகள், அந்த சகோதரி மொழிகள். இப்போ மொழிகள் வந்து பண்பாடு தான். ஸோ அது இருக்கிறதுக்காக நாங்கள் தொழில் பேசணும் அவர் சொல்லியிருக்கோம். அந்த பொருள் இருக்கணும் அவர் சொல்கிறேன் அவருடைய காலப்பகுதியில். ஆனால் அது அந்த தொழிலாளர் வாழ்ந்த காலத்தை இன்று வரைக்கும் சரியாக ஆக்க சொல்லியில ஒரு உயர்வு நம்பிச்சியாக புகழ் பாடுறதுக்காக, பேர் பேசுறதுக்காக ஒவ்வொரு காலப்பகுதியை சொல்லி. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை வளர்ச்சி வளர்ச்சி இந்த காலத்தை கூட்டி காட்டணும்ட்டு அது முதல் தோன்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் எப்பான்னு சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா ஒரு பொருள் எப்போ உருவானது, ஏன்னா அந்த காலத்தை சொன்னால் தானே அந்த பொருள் எப்போ இருந்தான்னு தெரியும். அது எங்களுக்கு தெரியாது. தமிழில் எப்போ தோன்றப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு முறை தமிழ்நாடு அரசு கொஞ்ச காலமாக ஒரு 4 வருஷம் அந்த சொற்களை உருவாக்குறது தக்க மாதிரி ஒரு ஒவ்வொரு கிழமையும் ஒரு நீங்கள் அதில் கலந்து கொண்டேன். ரேடியோவில் ஒரு சில நேரம் கலந்து கொண்டவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் சொல்லாக்க பயிலரங்கம். அதில் இந்த கவிஞர் வைரமுத்து, அப்போ பெரும்பாலும் அவரை கவிக்கோண்டு தான் நான் சொல்கிறேன். கவிக்கோண்டு இன்னொரு புலவர் இருந்தவர், கவிஞர் இருந்தவர்.
1: கவிக்கோ என்பது அந்த நீங்கள் சொன்ன அந்த இந்த தமிழ் மொழியா உண்மையில கவிக்கோ என்பது?
0: அவருக்கும் வந்த அவரும் நல்ல ஒரு புலவர் தான். பட் அவர் இஸ்லாமியர் என்றாலே அவரை பற்றி ஆகமுன்னு கொண்டு வரையுது. இப்போ ஒரு தடையா ஒரு அளவுக்கு ஒரு ஆள் ஒரு குறிப்பா ஒரு ஆட்சி நடத்துகிறவர் குறிப்பிட எடுத்த பிரபலமா இருக்கிறார்கள். ஒருவரை முன்கொண்டு வருவார்கள் என்று அவர்களுக்கு தொடர்புடையவராக இருக்கும். சும்மா ஒரு தடையை ஒரு ஆள் மேலே கொண்டு வைக்க முடியாது. மேலே கொண்டு கொண்டு வைக்கிறான்னு சொன்னால் உயர்வாக பேசுறதெல்லாம் ஆறுன்றது, ஆறுன்றது இருக்கு, ஆறுன்றது வச்சு தான் நாங்கள் ஒரு தடவை முன்னு கொண்டு வர்றது. அவர் இவரா என்று சொன்னால் அவர் இவராகவே இருந்துருவார், அவராக இருக்க மாட்டார். அது இந்த எல்லா சமூகத்திலையும் இருக்கிற ஒரு குறைபாடு. ஒரு பொழுது ஒருவருடைய திறமை கருதி, ஆற்றல் கருதி, கல்வி கருதி அவரை முன்னுக்கு கொண்டு வர்றது குறைவு. இப்போ உதாரணம் இவருடைய இவர் ஞானபுரம் பரிசு பெற்றது வாழ்த்தி சிறப்பு விழா எல்லாம் வைக்கிருக்கோம். வைக்காமல் இருக்கிறது காரணம் அவருடைய கொள்கைகள் வந்து இப்போ இருக்கிற அரசுக்கு தொடர்புடையதாக இருக்கு, ஒத்து போகிறதா இருக்கு. அவரே வந்து ஒரு அப்போ அவர் எப்பொழுதும் குறிப்பிட்ட கட்சி திமுகவை தான் போனது கொண்டு போல்பாடுவார், மற்ற கட்சியை சொல்ல மாட்டேன். இவர் உதாரணம் எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன் வரப்போகுது, வந்துட்டது முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனால் அந்த பத்திரிகைகள் எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் காசை வாங்கிட்டேன், எல்லா கூட்டங்களும் காசு கொடுத்தாச்சு. நீங்கள் எங்கட கட்சி தான் வெற்றி வெற்றி என்று சொல்லுவோங்க, வெற்றி என்று சொல்லுவாங்க. மக்கள் கேட்டு கேட்டு கேட்டு வாக்கு போடுவார்னு நினைச்சு கொண்டு அப்படியான ஒரு இதை உருவாக்கினது. இருந்தாலும் மக்கள் தலையில திமுக தான் வருமான கதைக்கப்பட்டாலும் திமுக வரையில சாவைக்கா வந்தது. அப்ப விஜயை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சபடியும், ஆனா ஸ்டாலினை பற்றி உதயநிதி கருணை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவர் அந்த ஆட்சி காலத்துல 5 வருஷம் என்ன செய்ய வேண்டும் தெரிய வர்றவங்கதான் அவர்களுக்கு அவைகள் வெல்ல முடியாம போயிரு. ஆனா இந்த ஊடகங்கள் வந்து திமுக தான் வெல்லணும்னு கதை விட்டதால் இவர் வந்து இவருக்கு தெரிய வந்தது ஷாடியா எலெக்ஷன் முடிவு வருவத சமயத்துல திமுக வரையிலே. ஆனா இவர் போய் விடந்து அவசரப்பட்டு முன்னுக்கு போய் நீங்க தான் முதலமைச்சர் அவருக்கு ஒரு கவிதை
1: எழுதிட்டு
0: அப்ப மூன்றாவனா அந்த கவிதை பொய்யா போச்சு. ஏன் அவரை போய் பிறந்தாருன்னபடியா இவர் தோக்க போறாருன்னு தெரிஞ்சது. ஆனா சில காரணங்களுக்காக போர் பாடம் பண்ணதுக்காக நீங்க தான் முதலமைச்சர் என்று சொல்லி ஒரு பொய்யான கவிதை எழுதி கொடுத்துட்டேன். அப்ப அப்ப பொய்யான விஷயங்களுக்கு நாங்கள் எழுதுறதும் இது கேட்டால் இருக்கின்ற மாதிரி எழுதுறை செய்யறது இருக்கு. அப்ப நாங்கள் இந்த கவிதையை பற்றி எங்கள் கேட்டீங்கள் நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி போய்கொண்டே இருக்கோம். முதல் ஒரு சொல்லு சொல்லப்படுற பொழுது அது கேட்கிறவருக்கு எப்படியான தாக்கத்தை உருவாக்குதோ என்று தான் அவர் ஆற்ற எதிர்வினை தான். அந்த சொல்லு பல்லத்தில் போறதும் அந்த பல்லுடைய போடுறதும் பார்த்தோம். தொழிலாளத்தை பற்றி பேசுற பொழுது அவர் சொன்னார் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தன வேண்டும் சொன்னார். அவருடைய பீரியட்ல காலப்பகுதி பீரியட்ன்றதுக்கு நிறைய பொருள் அந்த காலப்பகுதியிலே அப்படி சொல்லிட்டார். ஆனா இப்ப மொழியியல் என்றது ஒரு மொழியியல் சார்ந்த ஒரு விஞ்ஞான படிப்பு லிங்குஸ்டிக்ஸ். அது பேர் மொழி என்ற லாங்குவேஜ், லாங்குவேஜ் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப அந்த லாங்குவேஜ் என்ற வார்த்தை வந்து பிரெஞ்சு சொல்லிலிருந்து வந்தது. பிரெஞ்சு சொல்லுல லாங்குவேஜ் லாங் என்று சொல்றோம். பிரெஞ்சுல பேச்சொல்லி சொல்ற கூட ஆண்பால் பண்பால ஒருமையா பண்பான்னு தான் சொல்றோம். அப்ப பண்பால் என்று லாங் மொழிகளை எப்படி பண்ணாலும் பண்பாருன்னு பார்த்தோமோ அது மாதிரி சொற்கள்ல மொழிகள் மொழிகள்ல சொற்களும் ஆண்பால் பண்பாடு நாங்கள் அதை பற்றி போன முறை கதைச்சினாங்கள். அப்படி கதைச்சப்படுதான் இந்த கதைச்சு அந்த பாட்டை போட்டோம். பாதன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த இப்போ உதாரணம் திருக்குறளை பற்றி சொல்லணும்னா திருக்குறளை பற்றி என்ன எங்களுக்கு தெரியும்
1: உலக பொது மொழியாக்க
0: என்று தமிழாக்கள் தான் சொல்லியிருக்கோம்.
1: ஆமாம் இன்னும் ஆக்க அதுக்குரிய பரிந்துரைகள் நீங்கள் கூறியிருந்தீர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன்.
0: அதுதான் உலக பொதுமொழி என்று சொல்லி இப்போ ஆறு விஷயம் செய்கிறது ஆறு ஒருவர். இப்போ உதாரணம் ஞான உலக பரிசு வைரமுத்து கொடுக்கப்பட்டிருக்கா அவர் நல்ல கவிஞர். அது மாற்று கருத்துல துணை கருத்தர் தன்னை சமயம் பார்த்து பொருளை மாத்தி கருத்து எல்லாம் எழுதுறது எல்லாம் இருக்கு. அப்படி சில முதல் மண் படத்துல வந்த பாட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் உண்டா அதெல்லாம் சில பாட்டுகள் அதை சொல்றது. அந்த கவிதையிலே நாங்கள் கவிதையை பற்றி ஒன்னு கலைக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்தியாவில் ஒரு பேர் எழில்
1: வாணன்.
0: அந்த எழில் வாணன் ஒரு பெரும் கவிஞர். அவரை பற்றி ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள் இந்த உதவமா நிகழ்ச்சியில் பேட்டி எடுக்கணும் நேர்காணல் செய்யணும் கவிதையை பற்றி பேசணும். இப்போ நான் கவிதைகளை பற்றி கதை பண்ணுவோம். கவிதைண்டா என்ன என்னென்ன வகையான கவிதைகள் செய்யணுண்டா என்ன அப்படிலாம் ஓரளவுக்கு பேசுறோம்.
1: கவிஞர்கள் அநேகமாக போனாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பமும் ஒரு காரணமாக இருக்கலாம் தானே. ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை உடனடியாக சொல்லிவிட்டால் உடனடியாகவே அந்த அதுக்கு அந்த இல்லைன்றா வைரமுத்துன்ற மகன் கவிலன் தெரிவித்திருந்தார் கோவிநாத் அவருடன் ஒரு போட்டியில் தனது அப்பாவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு கவிதை ஒன்று அவர் அந்த சிச்சுவேஷனை மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனடியாகத்தான் அதை சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து 4 பறவைகள் வருகின்றன. அதில் 1 இடவழியிலே சூடுபட்டு இறந்து விட்டது. 3 பறவைகளது மனையிலேயே கவிதையாக சொல்லுங்கன்றே அது 1 செகண்ட்லேயே அது டக்கண்டு கவிதையாக கொடுத்த உடனே வைரமுத்து அளத்துவங்கிட்டாராம். இப்படி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்காண்டு
0: இல்லை. இப்போ அது நீங்கள் அந்த அதை சொல்லணும். கவிதைன்னு சொன்னது உண்மையானதான். நான் சொன்னாலும் அது ஏஐ பற்றி செயற்கை அதுக்கு பேர் செயற்கை நுண்ணாங்க. இப்போ
1: ஆர்டிஃபிஷியல்
0: இன்டெலிஜென்ஸ் இந்த இயற்கையாக இருக்கிறத விட செயற்கையாக
1: உருவாக்குறேன்.
0: அப்போ அது ஏன் வரவேற்கிறோம் என்றது காரணங்கள் மனிதன் இல்லாமல் ஒரு மிருகம் அந்த ஒரு மிஷின்
1: செய்யும்.
0: அப்போ மனிதன் இல்லாமல் மிஷின் மனிதன் செய்கிறதுக்கும் ஒரு மிஷின் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்ன்ற நேரம் உண்டு. மனிதனோட போகமா செய்யும் மிஷின்,
1: மிஷின்.
0: அதனாலதானே நாங்கள் ரோபோ எல்லாம் கண்டுபிடிச்சோம். அப்ப ஒரு வகை ரோபோமா இருந்தாங்க. அப்ப மூளை மனிதன் இயங்குறத விட இந்த ரோபோக்கள் இந்த ஏஐ மூலம் கண்டுபிடிக்க கருவி கம்ப்யூட்டர் எல்லாம் கண்டுபிடிக்கும். அப்ப மனிதன் இந்த தேவை அங்க குறைஞ்சு போய் மனிதனை வச்சு இல்லாம இந்த நாங்க சாரி இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் ரோபோக்களை உருவாக்கி செய்வது. இப்போ உதாரணம் நாங்கள் பல நாடுகள் இருக்கேன்னு இப்போ சைனாவில் ஒரு ஆள் ஒரு ஹோட்டலுக்கு போனாருண்டா, பதிஞ்ச உடனே பதிகிறதே ஒரு ரோபோ, இன்னொரு ரோபோ வந்து அவரை ரூமுக்கு அவரை லக்கேஜ் கொண்டு போய் வைக்கும், அவரை கூட்டி கொண்டு போகும். கலைக்காததே தவிர ஒரு சில வார்த்தைகள் வரும், நீங்கள் வந்து விட்டீர்கள், இதுதான் உங்கள் அறை என்று சொல்லி இது உங்கள் இது எப்படி நீங்கள் சாவியன்னு கொடுப்பார். ஸோ அந்த ரோபோவே அப்படி ஆக்கிறது, அது சேர்க்கணும் வரவேற்று வருவோம். அப்போ மனிதனை வச்சிருந்தா மனிதனுக்கு பெரிய சம்பளம் கொடுப்போம். நாங்கள் மீது அந்த மிஷினுடைய செய்தோம் தான் மனிதன் கொடுக்குற சம்பளத்தை விட குறைவாக தான் நாங்கள் அந்த மிஷினுக்கு கொடுக்க வேண்டும் வேணும். அப்போ அதான் மனிதனுக்கான வேலை வாய்ப்பை குறைக்கிறது இந்த இன்டர்வியூ. அவன் மனிதன் கஷ்டப்பட்டு தான் எழுதுறது. ஒரு கவிதை சும்மா எழுத முடியாதானே, சில பாட்டுகள் ஒரு நிமிஷத்தில் எழுதினதும் இருக்கு, சில பாட்டுகள் எத்தனை, இப்போ உதாரணம் சில பாட்டுகள் எப்படி பேசினா எத்தனை நாளில் எழுதப்பட்ட பாட்டான்றது, ஏன்னா அது கொடுக்கப்பட்ட பொருளுக்கு தக்க மாதிரி செய்யணும், கவிதைக்குரிய இலக்கணம் முதல்ல
1: இருக்கணும்ன்றதுக்கான வார்த்தை வரை காத்திருக்கும் கவிஞன் இல்லையே. இது வந்து அந்த பாட்டு தொடக்கம் மின்னலே அந்த இதில் ஓ நீங்கள் சொல்லும்பொழுதுதான் அது வார்த்தைகள் வந்து உடனடியாக வருவதுன்றது ஒரு கொடையாக இருக்கு. அது எத்தனையோ நாட்கள் எடுக்கலாம்.
0: ஓ இந்த உதாரணம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, நீங்க சொன்ன பாவிஜி எழுதின பாட்டுல அதுவும் ஒண்ணு, அந்த பாட்டுல ஒவ்வொரு வரியும் எழுதுற பொழுது வந்து ஆறா இருக்கு, அம்மா நான் இருந்த கருவறையும் கருப்பு தான். அப்ப அவர் ஒரு கவிஞர், கவிஞருக்கு கருவறை கருப்புன்னு எப்படி தெரியும், அப்ப கருப்பை என்றாலே அது கருமையான பையன்ட கருத்து. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு டாக்டரை கேட்டவரும், டாக்டர் போய் கேட்டாலும் கருப்பை எப்படி இருக்கும் டாக்டர், நான் கருப்பா தான் இருக்கவன். ஸோ அவர் டாக்டர் சொல்லி உறுதிப்படுத்தினா அப்புறம் இந்த கவிஞர் வந்து கருப்பை கருப்பு தான் என்று சொல்லி அந்த ஒவ்வொருக்கும் அந்த கருப்பு என்னென்ன இருக்கும் அதை அப்படி அந்த பாட்டு எழுதுனது. அப்ப அவர் வந்து நல்ல கவிஞர் தான், நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிக்க ஒழிக்கிறதால தான் அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சது. அப்ப ஒரு சில படத்துல நடிச்சு புகழ் பெற்ற உடனே பணம் எடுத்த உடனே தண்ணி அறியாம கொஞ்சம் திளைக்கணம் வந்துடும். அந்த தலைக்கணம் வந்து மனிதனுடைய சில பேருக்கு வாரது இருக்கிறதும் இருக்கு, அந்த பார்த்து அவருக்கு கமலஹாசன் அப்படி இருக்கும். கமலஹாசன் நாங்க நடிப்பில்லையான்னு சொல்ல முடியுமோ, ஆனா வேற சில இது இருக்கு. அப்ப அது மாதிரி அதே மாதிரி ரஜினிகாந்த். அப்ப அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் மறந்தும் கூடி காகம் மாதிரி, காகம் என்ன செய்யும், உதாரணம் ஒரு கை சோறு உந்த கூடாது அதை யாரும் எடுத்து நினைக்க வேண்டும் காகத்தின் கையில். அப்ப அது மாதிரி 1% யாருக்கும் கொடுத்து உதவி செய்த மிகவும் குறைவு. அப்படி கேட்டா கூட அதுக்கு சரி, அவரு இப்போ மயில் வாணன் ஒரு வில்லன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஜினி படங்கள்ல அதிகமாக வில்லனா பண்றேன் உயரமான
1: பொன்னம்பலம்.
0: அப்ப மன்னிக்கணும் பொன்னம்பலம் சரியா தெரியும், நன்றி. அதான் சொல்ற கேது கண்ட சாது இல்லை, சாது கண்டா பல பொருள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நிறைய விஷயங்களை எடுத்து அடியெடுத்து கொடுக்குற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுவீங்களா இந்த விஷயம். அப்ப இந்த பொன்னம்பலம் கடைசி இருக்கிறார் நினைக்கிறேன்.
1: அவர் இப்பொழுது மிகவும் சுயநமித்த நிலையில் இருந்தார்.
0: அப்போ உதவி கேட்ட பொழுது எனக்கு பிரச்சனை இருக்கா, சரி ஆஸ்பத்திரியில போய் காட்டி அந்த ஆஸ்பத்திரி பில்லையா எனக்கு அனுப்ப சொல்லுங்க என்று சொன்னதை அவர் ஒரு பேட்டி
1: கொடுத்திருக்காரு.
0: முடியாத கட்டத்தில் உதவி செய்யணும்டா, சரி என்ன பிரச்சனை வருத்தமோ அந்த எந்த ஆஸ்பத்திரியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும், அந்த ஆஸ்பத்திரிக்கு பில்லையா அனுப்பிச்சிருங்க.
1: ஆனால் கேள்விப்பட்ட உடனே தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி உடனடியாக 100,000 ரூபா கொடுத்திருந்தாருன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார்.
0: சிரஞ்சீவி உண்மையா அவர் தெலுங்கு காரணம் இல்லை, அவர் தமிழன்.
1: தமிழனோ தெலுங்கு நடிகர் என்று சொன்னார்.
0: இல்ல நீங்க சொன்னாரு தெலுங்கு முதலமைச்சரா மாறத்துக்கு தான் எலெக்ஷன் இருந்து இப்ப முதலமைச்சர் அவருடைய மகன் வந்திருக்கிறாரு தம்பியா மகனும் தம்பியும் சினிமாவில் இருந்தாலும் அவர்கள் தெலுங்குன்னு பேர் எடுத்துடணும். அவர்கள் ஒரு காலத்துல ரஜினியோட முதல் நடித்த படம் என்ன படம் தமிழன் தெலுங்கு படங்களை நடிச்சு நடிச்சு பேர் பெற்றதால தெலுங்கு நடிகர் ஆயிட்டேன். அது மாதிரி மலையாளத்தில் நடிக்கிற இந்த ஜெயராமன் நடிகர் இருக்கிற அவரோட தமிழன் அப்ப கேரளாவில் வந்து நடிகர் நாயோட பேர் எடுத்துட்டாரு கேஷ் நகைச்சுவை நடிகர் வந்த உடனே அப்ப தான் ஒரு மலையாளி என்று தன்னை ஒரு பேர் எடுக்கணும்ன்றதுக்காக தமிழர்களை பற்றி இலக்கமா காட்சியும் இருக்கு. ஒரு படம் நடித்தவர் அந்த படத்துல வந்து ஒரு வேதக்கறி வாழ அந்த வேதக்காரியோ ஒரு தமிழிச்சு வேதக்காரியோ வேதக்காரனா தமிழிச்சே தான் வைக்கணும் என்று ஒரு கட்டம் அதில் வரும். அந்த வேதக்காரியை கூப்பிட்டு நீ தமிழிச்சு தானே இப்படித்தான் நீ செய்வேன் மாதிரி அந்த ஒரு இழிவுபடுத்துற மாதிரி சில பேர் வந்து அந்த மொழிகளை இழிவுபடுத்துறது மிகவும் குறைவு. ஆனால் சில பேர் அந்த தான் இருக்கிற மொழியிலே ஒரு பேர் எடுக்கணும்ன்றதுக்காக இந்த சிரஞ்சீவி அந்த காலத்துல தமிழ்நாடு ஆனா அப்ப தமிழ்நாட்டிலே அவ்வளவு புகழ் அவருக்கு கிடைக்கிது. ஒரு காலத்துல இருந்த நடிகர் வர்ற பொழுது நடிகராக இருக்கிற பொழுது அவர் புகழ் வாரதோ வீழ்ச்சி அடைகிறதோன்றது ஆளுக்கு அவர் போட்டி போட்டியா இருக்கிறன்றதும் காரணம் இருக்கு. ரஜினிகாந்த் வந்து நல்ல படங்கள் ஓடி வர்ற பொழுது அவர் கூடாத குணங்களும் நிறைய இருந்து பிரச்சனை வந்தது. டைரக்டருக்கு அடிக்கிறது இந்த நடிகோடு தான் நடிப்பேன் சொல்றது ஒரு காலத்துல இருந்தது. அந்த நடுக படங்கள் ஈடுபடுறதால அவருக்கு நித்திரை இல்லாம அந்த குடிகாரமாய் சிகரெட்டு கோபம் ஆக்கள் அடிக்கிறது எல்லாம் இருக்கு. அவர் இப்படி இருக்கிறாரு இணைஞ்ச பாட்டில கேட்கிறாரு ஒரு இதை போட்டியா கொண்டு வந்தது. அவர் ஆரம்பத்துல ரஜினிகாந்த் மாதிரி நடிச்சார் பட் அவரால் சோபிக்க முடியல. அவருக்கு பேர் தான் நளினிகாந்த்.
1: நளினிகாந்த்
0: ரஜினிகாந்த் போட்டியா கொண்டு வரப்பட்டார். அப்படி ஒவ்வொரு காலத்திலயும் போட்டியா நடிகர்களை கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கலன்னா இந்த கொண்டு வரும் பேரன்னு சொல்லி கொண்டு வந்து பிறகு வந்து போறது சிவாஜிக்கு போட்டியா கூடிய ஒண்ணு நடிகர் தான் மகாலிங்கம் டி ஆர் மகாலிங்கம் ஏன்னா அந்த காலத்துல சினிமாவில தமிழ் உலகில பிறவர்கம் பெற்றவர்கள் ரெண்டு பேர் கொண்டு வந்து இவர் தியாகராஜா போகரும்
1: சின்னப்பா
0: ரெண்டு பேரும் இருந்தது. ஒரு ஆள் பாட்டு பாடுவார் நல்ல மற்றவரும் பாடுவார் இவரோ இவரளவு தியாகராஜ மாதிரி பாட மாட்டார். ஆனா அப்புறம் தியாகராஜ அவர் பாடுவதற்கு அவருக்கு ஒரு மார்க்கெட் போயிடுச்சு. அவர் ஒரு குலையில ஈடுபட்டதால் சிறைக்கு
1: போயிட்டு
0: அதான் அதுக்கப்புறம் அவருக்கு ஆனா அவரும் கொஞ்சம் ரஜினிகாந்த் பெரிய ஆடாதான் அவர் அப்ப அவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார். அப்ப ஆடாத ஆட மாடி நிறைய குளப்படி எல்லாம் செய்ததால கொலைக்கு ஈடுபட்டதால தான் நான் அவருக்கு பேர் வாங்கிப்பான். அடுத்து இவருக்கு பதிலாக எம்ஜிஆர் கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி சிவாஜிக்கு சின்னப்பா சிவாஜியை கொண்டு வந்த மாதிரி கொடுத்து சிவாஜி வந்து வசனங்களை உச்சரித்து நடிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் சண்டையில் ஈடுபட்டு நடிக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடதான் ஒரே அந்த வசனங்களை பேசுவது மட்டும் இல்லை பாட்டும் பாடக்கூடியவர்னு போட்டியாக கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த டி ஆர் மகாலிங். பாட்டு பாட்டு பாட்டு பாடக்கூடியவர் அதுல சந்தேகம் இல்லை. இந்த உதாரணத்துல ஒரு ஆடல் படத்துல பார்த்தோம்னு சொன்னால் சிவருமான காட்டிருப்பதுக்காக ஒரு வடநாட்டு கவிஞர் வந்துட்டார். அவரால் தங்களுக்கு எல்லாம் முடிவு வர்றது பெருமை கிடைக்கிறேன்னு சொல்லி திரு என்ன பாட்டு வருது இசை தமிழ் நீ செய்த அரங்காரன் பாட்டு அந்த பாட்டுகள் மூலம் அந்த பிரபஞ்சம் மாறுது. அப்படியே அவர் நல்ல ஒரு பிரமசாலி தான் அரசியல் கொள்கைகளால அவரால் பல படங்களில் நடிக்க முடியல ஈடுபடையது. அருமையான படத்தில் நடிச்சு புகழ் பெற்றுட்டார். ஒரு முதல் வந்துட்டார் அவருக்கு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி பேசுறேன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு. இந்த மனிதரை பற்றியும் நான் ஒருதரையே நல்லதையே மட்டும் சொல்லிடுறேன். மனிதன்ல அப்படி இருக்க முடியாது, எல்லாம் மனிதன்ல எல்லாம் சேர்ந்தவன் தான். இப்ப நாங்க தொல்காப்பியரை பற்றி கதைக்கலாம். தொல்காப்பியரை விட தமிழை பற்றி இலக்கணம் யாருமே எழுதல, அதுதான் எங்களோட தமிழ் குரு. அதை எழுதுற நூலை வச்சுதான், அதான் முதல் நூல், அதை வச்சுதான் அப்ப வந்த இலக்கண நூல்கள் எல்லாம் அடி ஒட்டி எழுதப்பட்டது, சில கருத்துக்களை மாத்தி அப்படி எழுதுற பொழுதுதான் இந்த தொல்காப்பியத்துக்கு என்னாச்சுன்னு சொன்ன,
1: தொல்காப்பியருக்கு குருவா இருந்தவரா?
0: பன்னெண்டு சீடர்கள் முதல் தமிழை கொண்டு வந்தவர் சிவருமான் வந்து தமிழுக்கு தமிழகம் பிறப்பு என்று சொல்லி அகத்தியர்களே கொடுத்ததான். அது வந்து அப்படி பசுவில் இல்லை, கடவுள் என்ன நீ நடத்தின ஒரு மொழியை கொடுக்க, அது சொல்லிட்டு இட்டு கட்டின ஒரு கதையை. அவர் வடநாட்டுக்காரன், வடநாட்டில் இருக்கிறவரு பாணினியை கூப்பிட்டு, இந்த பாணினி நீ வந்து சமஸ்கிருத்து அகத்தியர் நீ தமிழ் எழுதாண்டு, அவர் வடநாட்டுக்காரன் வந்து தமிழை எழுதுனாண்ட மாதிரி என்று அந்த கதையை உருவாக்கி விட்டாங்களா. அப்போ ஒருத்தரும் இல்லாத இடத்த இன்னொருத்தர் சொப்பதான் எடுபடுறது. இப்போ போட்டியா இன்னொருத்தர் வந்து அதே மாதிரியான காரியத்தை செயற்பாடுகளை செய்தாருன்றதுனா ஒருவருக்கு திறமை பேசப்படும். ஆறு அப்படின்னு சொல்லி திறமை பேசப்படாத இடத்துலயே அவருக்கு காணாம போறது இருக்கு. அப்போ இந்த அகத்தியர் இருக்கிற பொழுது அவரை போண்டு போண்டு சொல்லி போட்டு அவர் சங்க காலத்தில் எப்ப இருந்தார் என்ற பல ஆதாரங்களுக்கு அவர் எழுதின நூல்களும் ஒன்று பெருசா கிடைக்க. அப்ப அவர்கிட்ட எழுதின தமிழனுடைய குரு, தமிழை கொண்டு வந்தவர் சிவருமானுடைய தமிழ் சிவருமான் அப்படி தமிழை பிறப்பன்னு சொல்லி குருவானவர் தான் அகஸ்தியர்னு சொன்னார், அகஸ்தியர். ஆனா அந்த அகஸ்தியர் என்ன செய்தார்னு சொன்னா, அவருக்கு 12 மாணவர்கள், அந்த 12 மாணவர்கள் பரம்பரனார் தொல்காப்பியனார் என்னதெல்லாம் அவன் மாணவர். அப்ப இந்த அகத்தியர் சொன்னார் நாளைக்கு, ஓகே நீங்கள் வந்து அந்த இடத்துல நாளைக்கு வாங்குவோம், அந்த தன் மாணவனுக்கு சொல்றேன், வர்ற பொழுது என்னுடைய மனைவியும் போய் வீட்டுல இருந்து நான் இங்க இடத்த கூட்டி கொண்டு வாங்க சொல்றேன். அவாக்கு என்ன பேருன்னு சொன்னார், அவர்களுக்கு பேர் ஒரு பாண்டவர், அந்த அவாண்ட பேர் பாண்டாலும் செய்யுள்ள பொருள். அப்ப அவ கூட்டி கொண்டு வா, எப்படி கூட்டி வரணும் ஐயா, எப்படி கூட்டி வரணும்னு சொன்னா, ஒரு தடி எடுத்து ஒரு பொருள் தடி ஒரு தடியை எடுத்துட்டு அந்த தடியை வந்து நீ முன்னுக்கு போ, நீ முன்னுக்கு முதல்ல அந்த ஒரு தளத்தில் முனையில நீ அதை பிடிச்சது அட்ட முன்னாலே என்னுடைய மனசு பிடிச்சோன்னு வரட்டும், நீங்க பக்கத்துல வரக்கூடாது, இந்த இடைவெளி விட்டு தான் வரணும், ஒருவருக்கு ஒருவர் தொடக்கூடாது. அப்படி சொன்னோடனே அப்படியே ஓம் ஐயா எனக்கு போட்டு தொல்காப்பியர் கூட்டி கொண்டு வரேன். கூட்டிக்கு வர்ற சமயத்தில் வந்து வந்த வைகரை ஆறு, மதுரை என்ன மதுரை தானே தமிழ் வளர்ந்தாங்க, அப்போ வைகரை என்ன ஆறு வந்த பொழுது செகண்டாவது ஒரு சின்ன ஒரு பெருவெள்ளம் வந்து, பெருவெள்ளம் வந்த பொழுது அதை இலவாக கடக்க முடியுது, நோமலாக அந்த ஆற்று பக்கம் கடக்க முடியாத அப்படியே அந்த பொல்லில் பொல்லு தலைமாறி போச்சு, பொல்லு விழுந்துட்டது பொல்லி இருக்க முடியும் அப்படின்னு பேர் சொல்கிற பேர் அவள் விழப்போவை இருந்தா, விழப்போவை கையை பிடிச்சி கூட்டி ஒன்று வந்தது நேரம் வந்து சொன்னார், ஐயா எப்படி வந்தது இடையில வெள்ளம் அந்த வகையாறு வெள்ளம் பெருக்கெடுத்துட்டு, வெள்ளம் பெருக்கெடுத்த பொழுது நான் அவள் விழுந்துட்டேன், நான் அப்போ கையில் பிடிச்சி தான் கூட்டி ஒன்று வந்தேன், நீ எப்படி கையில் எப்படி உன்னே பொல்லு பிடிச்சி கூட்டி ஒன்று வச்சோன்னா எப்படி கூட்டி கொண்டு வந்தேன் கையை பிடிச்சேன், இல்லை இதுதான் நடந்தது வெள்ளம் எடுத்து ஒன்று வந்துட்டு, அப்போ அவள் விளையாக்க என்ன செய்யறது விளையாட்டு கொண்டு போடுறதோ, அதனால நான் பிடிச்சி கையில் பிடிச்சி கூட்டி கொண்டு வந்தேன். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு, நீ எழுதுற இந்த தொல்காப்பியம் சபையெல்லாம் போ கடவகம் என்று சொல்லி அவர் சாபம் போட்டேன், தொல்காப்பியம் சபையாக இருப்பான். அவருடைய அவரோட கூட படித்த மாணவர்களெல்லாம் உதவி பண்ணித்தான் அந்த தொல்காப்பியம் சபையில் வந்தது.
1: தொல்காப்பியத்துக்கு முதல் அகத்தியன் தான் தோன்றியது, அதுதான் முதல்ல அதை இருக்காமல்
0: அதுக்கு நல்ல கேள்வி சேது உங்களை பாராட்டும். இந்த விஷயங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சாத்தியம் குறைவு.
1: இல்ல உங்களோட திருக்குறள் மாநாட்டில் தான் அந்த இந்தியாவில இருந்து வந்த அவார்டு கூறியிருந்த அந்த இதுல இந்தியாவில் வந்து இருந்து வந்திருந்தா தானே உங்களோட திருக்குறள் மாநாட்டில் அந்த அகத்தியம் வந்து தான்
0: முதல் 2016
1: அப்படித்தான் இருக்கும்.
0: தமிழ் மொழிய கொண்டவர் ஓகே, பட் பிறப்பாதே அவர் சாமணனா இல்ல, பிராமணர்கள் தான் தமிழ வளர்த்தவர் சொல்றதுக்காக. தமிழ உங்கட தமிழ் மொழி இப்படி இருக்கா, அது காரணம் நாங்கள் காரணம் சொல்றதுதான். அந்த அந்த காலத்துல எழுதின நூல்கள் எல்லாம் பிராமணர் எழுதினாண்டு வந்தார். அகத்திய உண்டவர்கள் நூல் கிடைக்கவே இல்லை. அப்ப இன்னொரு புத்தகம் அது பேர் ஐந்திரமன், ஐந்திரமன்ல புத்தகம் அதையும் கிடைக்கவில்லை. அப்படி இருந்ததா கேள்வி.
1: அப்ப
0: கண்ணில கண்டா தானே இருந்தான்னு சொல்ல முடியும். கண்ணா ஒரு பொருளை காணாம இருக்கண்டா அப்படி சொல்லணும். இந்த கடவுள் இருக்கிறாரு சொல்றது காரணம் வந்து அது ஒரு உணர்வான, நம்ம காற்று அடிச்சது அல்லது காற்று ஆடுது கண்ணில் தெரியுது அத மாதிரி, அது சும்மா ஒரு கேள்வி. அத மாதிரிதான் அவருக்கும் இப்படி சொல்லப்பட்டது. பிராமின்ஸ் தமிழ கொண்டு வந்தது, சமஸ்கிருதத்தை பாணினி கொண்டு வந்தவர் அந்த கதையை வளர்த்து, அந்த பிராமின் அகத்தியர் அவர் கோக்காரன் அவர்கிட்ட தெரியல. ஆனா இந்த படங்கள் இருக்கிற பொழுது நான் அன்றைக்கு சொல்லி இருப்பேன், அவ்வியார் படம் எடுக்கையில இருக்க கே பி சுந்தராம்பானுடைய கனவை வந்து ரெண்டு பேசணும், கொத்தமங்கலம் அவர் வந்து பிராமின், பிராமின் சார் பார்த்தா அந்த கதை எழுதிருக்கு. ஒரே ஒரு அவ்வியார் தான் இருந்திருக்கேன்னு சொல்லி அந்த கதை அந்த படத்தை பார்த்தா தெரியும். ஆனா நாங்க தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் படிக்கிற பொழுதுலாம் பார்த்தா நாலு வகையான ஒவ்வையாருந்தா என்ன இருக்கு, முதுமையான பெண்மணி, முதுமையான பெண்மணி தான் அவ்வை. ஸோ அவ்வையான அவைக்கு கண்ணு மூன்று ரெண்டு தமக்கை இருக்கும். அந்த தமக்கையில ஒரு ஆளுக்கு பேர் வந்து உப்பை. அப்ப பெண்பால் பெயர்கள் எப்படி முடியும், ஐயிட முடியும். அப்ப ஆண்பால் பெயர் எப்படி முடியும், பெண்பால் பெயர் எப்படி முடியும், தமிழ்ல இருக்கு. அப்ப தமிழ்ல எப்படி இருக்கும், பெண்பால் முடியும், ஐயிட முடியும், அல்லது ஈட முடியும், ஈ தலைவி அரசி திரைவி என்றெல்லாம் சொல்றேன்னா அது வீர முடியும். அது மாதிரி வேற என்ன ஐயிட முடியும், பரத்தை பெண் கண்ணை உதாரணம் ஐயன் மொழிவது
1: என்ன
0: தேவதை என்றெல்லாம் நாங்கள் பேசுறோம். அப்படி ஒன்னும் ஐயிட முடிகிறது, அது போல ஈர முடிகிறது. இன்னும் சிலது இருக்கு, உதாரணம் அரசன் அரசி என்று வந்தது, கல்யாண் கல்யாணம் வந்தது. இப்ப குருவுக்கு என்னென்ன வரும், குருவண்ட வாத்தியார் சொல்லுவாங்க. இந்த 12 பேருக்கும் செவ்வாத்தியர் குரு. அப்ப குரு அப்ப பண்பா ஆண்பால இருந்து பண்பால் ஆக்குறதுக்கு நாங்கள் ஈ விகுதி ஆக்கணும்னு ஒரு விகுதி ஒரு ஒரு விதி இருக்கு. விதி என்ற இலக்கண விதி இருக்கு. ஆண்பால இருந்து பண்பால் ஆக்கணும்னா எல்லா மொழியிலையும் அப்படித்தான், பிரெஞ்சு எல்லா லாங்குவேஜஸ் ஆண்பாலில் வந்தா இப்ப பண்பாளர்கள் இப்படி வரணும். அப்ப தமிழ்ல அப்படி இருக்கிற விதிக்கு ஏழு விதி இருக்கு. அதுல ஒரு விதி வந்து இந்த தலைவன் ஒன்று வந்தா ஈர முடிக்கலாம், அல்லது ஐயிட முடிக்கலாம். ரெண்டு பேர் பட்டு என்று சொல்றோம்,

0: வந்து விடுதோ இடம் இப்போ. ஓ ரைட், நல்லது. அப்போ நாங்கள் தமிழில் இருந்து ஆண்பால் இருந்து பெண்பாளாக்குறதுக்கு சொன்னோம். அப்போ குரு குருன்றதுக்கு இதே ஒரு சின்ன முறையில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இலங்கை தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் இந்த ஆண்பால் இருந்து பெண்பாள் ஆகுறதுல இந்த முரண்பாடு இருக்கு, அதை நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு படத்திலேயே வந்திருக்கு. என்ன படம் வந்ததுன்னா, ஒரு படம் வந்து புஷ்பு நடிக்க படம், புஷ்பு நடிக்க படம், புஷ்பு நாசருமன்னை. சரி, அந்த படத்தை பற்றி பேசுவோம். நல்ல அருமையான படம். ஒரு தேவதன்ற படம் நாசர் படித்த ஒரு படம் வந்தது. புஷ்புவோட செய்யுது அது, அந்த தேவதை பருவம். அப்போ இந்த அந்த படத்துல கொஞ்சம் சொல்கிறேன் என்ன வேறன்னு சொன்னால், அதை எடுத்த ஒரு பேர் சக்தி, ஆர் சக்தி என்று. அந்த அந்த டைரக்டர் வந்து எடுக்கிற படங்கள் வந்து பெண்களுக்கு ஷார்ப்பாக பெண்களை உயர்த்தி பேசுகிற ஒரு படம், கருத்துக்கள் கருத்து அமைப்பு கொண்ட படமாக இருக்கும். ரஜினிகாந்தும் விஜய் கமலஹாசன் ஸ்ரீதரன் சேர்ந்து நடித்த ஒரு படம், அருமையான படம். அது என்ன, கமலஹாசனுக்கு பேர் வந்த ஒரு படம். சும்மா அவர் வந்து ஸ்டைலுக்கு வருவார், டான்ஸ் ஆடுவார்ன்றதை விடுத்து நல்ல ஒரு நடிகர்ன்றது பேர் வளர்த்து கொடுத்தோம். அந்த படம் டைரக்டர் சக்தி,
1: சக்தி
0: அவர். அந்த படத்துல ரெண்டு பேரும் பாடுற ஒரு நல்ல ஒரு பாட்டு, இல்ல இல்ல கமலஹாசன் சுதேவன் ஆர் சக்தின்ற படம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த புஷ்ப வச்ச ஒரு படம் எடுத்தது ஒரு மனைவியிலே சிறப்பை காட்டுறது.
1: கூடி வாழ்ந்தால்
0: கூடி இல்ல இல்ல அது வந்து கூடி
1: வாழ்ந்தால்
0: கூடினால் அவர் அவரு பேர் வந்து அவர் எனக்கு தெரியும். அவர் தந்தைக்கு இருக்கும். அவர் எடுக்கிற படம் வந்து இந்த குடும்ப குடும்ப பாக்கான படம். அவரு பழத்தையாளருக்கு பேரு திருவள்ளுவர் மூவிஸ் வேறும்.
1: திருவள்ளுவர்
0: தெரியா தெரியும், திருவள்ளுவர் கலைக்கூடம். அவருக்கு மகனை கதாநாயகத்துக்கு ஒரு படம் எடுத்தார். அதுல சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவா போச்சு. மகனும் பெருசா பிரபஞ்சமாக முடியல. படம் தோல்வியானதால படமே வரையல. இன்னைக்கு நான் அந்த படம் அவர் காட்டினேன். வர இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தவரை படத்தை போட்டுக்காரனேன். இப்படி உங்க படம் தயாரிச்சிருவேன், விரைவில் வரப்போகுது, அதுக்கான ஏற்பாடு செய்யணும் என்றெல்லாம் சொல்லி போட்டு காட்டினவர். பட் அந்த நடிப்பு கதையான நடிப்பு பெருசா ஈடுபடல. கமலஹாசன் முந்தி பெருசாக இருக்கிற பொழுது அந்த நாடுகள் நடிப்பு வருவாமல் இருந்தது. சொல்லத்தான் நினைக்கிறேன் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ ராகங்கள், அந்த படத்துக்கு அப்புறம் பாலச்சந்திரன் அவர் முன்னுக்கு வந்த இதுகள் தாங்க. அந்த பீரியட்ல தான் இந்த படம் வந்தது, ஆர் சி சக்தி, ஆர் சக்தின்ற படம். அதோட கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம், நல்ல ஒரு பாட்டு. இந்த தர சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பெண்கள் சார்பாக இருக்கப்பட்ட ஒரு கதை புஷ்பு நடித்தது. அப்போ அதில் கேட்குற கேள்வி இந்த ஆண்பால் பண்பால் சொல்வான் கதை. அதுக்கு முதல் நாங்கள் முதல் கதைச்சு கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லுவாரோம். அப்போ எல்லாத்துக்கும் ஆண்பால் இருக்கும், அது பெண்பால் இப்படி முடியும். ஸோ குரு வந்து இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ நாங்கள் இது இந்த என்ன படம் வேண்டாம் மறக்க முடியுமான்ற படம் பார்த்தீங்களோ,
1: கேள்விப்பட்டீங்க?
0: இல்லை இல்லை, மறக்க முடியுமா வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவியா நடித்த படம். அது என்ன பாட்டு கண்டுக்கணும், நல்ல அருமையான ஷோ பாட்டு இல்லாமல் அந்த பாட்டை சொல்றோம். ஏன் அந்த படத்தை சொல்றோம்னா, அந்த படத்துல தான் நான் தமிழ் படிப்பிக்கிறேன். தமிழ்க்கிற பொழுது சொல்லுவார், ஓகே அடுத்த நண்டா யாரி அருமையான பாட்டு, அருமையான அது கவிஞர் கண்ணன் ஐவர் கருணானந்த என்ன எழுதின பாட்டு நினைக்கிறேன். அவர் அந்த படத்துல மிகவும் ஈடுபாடவே இருக்கு. அந்த பாட்டுல அந்த படத்துல வரும்போது காட்டி ஆண் பண்பாள் தமிழை படிப்பிக்கிறாங்க, அதுல ஆண்பால் பண்பால் எப்படி மாற்றுங்க, இதே கேள்விதான். குரு வந்து வருது, குருவே எப்படி ஆனதான், ஆண்பால் அரசன் அரசு, இறைவன் இறைவு, புலவன் புலவி, புலவன் புலவி அல்ல, புலவிக்கு வேறொரு சொல்லியிருக்கு, கீழே தான் முடியும், அது வேறொரு சொல்லு. அது புலவியன்னு வர முன்னாடி சும்மா ஆக்கள் சொல்றோம், பட் இலக்கப்படி புலவனுக்கு பண்பால் புலவியார். அப்போ அதே மாதிரி குருவுக்கு என்ன, குருவி என்று சொல்லிட்டு போயிடுவோம். குருவின்னு அப்புறம் பறவை இல்லை, ஒரு சிட்டு குருவி. ஸோ அதுக்கு குருத்தை,
1: குருக்கை,
0: குருத்தை, தை தை ஐயில தான் முடியும். அனுபவம்

0: கண்டதும் கண்டதும் திட்டு என்ன ஆவான்?
1: வண்டியன்.
0: அப்ப கண்டதும் தின்ன வண்டியவனா? வண்டியன் வண்டிக்கான். அதான் வண்டி வர்றது காரணம். அது மாதிரி கண்டதும் கெட்ட பண்ணுதான் அவன். அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு, அதை என்றும் மறக்க முடியாத ஒரு காரணம். இந்த நூலகத்துக்கு போற பழக்கம் எனக்கு
1: இருந்தது.
0: அந்த நூலகத்துக்கு போற பழக்கம் இல்லையாண்டுதுன்னா எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்கக்கூடியதா வந்திருக்கேன். இப்பவும் அந்த நூலகத்துக்கும் எனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் மீதும் எனக்கு எப்போதும் பெற்றது. அந்த நூலகம் நான் எப்போதுமே பள்ளிக்கூடம் வந்து முடித்துட்டேன். அந்த நூலகத்து போற வழக்கம். அப்போ பிள்ளைகள் வந்தால் ஒரு வயதான காலத்துல இளமன் காலத்துல இவங்களை எங்க போறாங்க ஒழிவு அச்சப்படுறதும் இருக்கு, பயப்படுறதும் இருக்கு. எங்க போயிடுவானோ, எங்க போறாளோ, ஒன்றை நினைக்கிறது இருக்குதான். அது காலம் கால சூழல் எப்பவும் அப்படித்தான் இருக்குமா? இன்னும் வயதுல எப்படி செய்வோம்னு உண்மையாக நாங்க அந்த லைப்ரரிக்கு தான் போயிருக்கோம். லைப்ரரி போறது வழக்கம். லைப்ரரி போகாம என்னால இருக்க கூடாது. எங்க லைப்ரரி இருந்தாலும் தேடிப்போம். அதெல்லாம் வள்ளுவர்துறையோட லைப்ரரிக்கு ஒருத்தர் 20 சைக்கிள் வாங்கிட்டு போயிருக்கோம். ஏன்னா பக்கத்துல போ பஸ்ஸுக்கு அந்த நேரடியாக அந்த லைப்ரரிக்கு அந்த இது போகிறேன். சைக்கிள் தான் போனாங்க அந்த காலத்துல. அப்ப எங்க போனாலும் நான் நூலகம் போற வழக்கம் எனக்கு இருக்கு. இந்தியாவுக்கு போனாலும் அப்படி எங்க போனாலும் அப்ப நூலகம் செல்லவனும் அது மாதிரி நூலகையும் படிக்கணும். அப்படி நூல நூலகம் செல்ற பொழுது நான் இந்த ஆங்கில புத்தகங்களும் எடுத்து படிக்கிற வழக்கம் இருக்கு. அப்ப அந்த லைப்ரரிக்கு வாரவர்கள் கவனிச்சிருக்கிறார்கள். நான் ஆங்கில புத்தகம் படிக்கணும். ஒரு நாள் என்ன வந்து ஒரு பொழில வாங்க பழக்கம் வந்துட்டு நான் அப்படி நான் பொழில போய் கிடைக்கலாம். நீங்கள் எங்கள பள்ளிக்கூடத்துல வந்து டியூஷன் தீட்டத்தை இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ என்ன கேட்டுக்கேன். நான் இருக்கிறது நெல்லியடி, அதனால அந்த இடம் பாதிக்கின்ற இடம் ரெண்டு மூணு பேர். அப்புறம் நாங்கள் இங்கிலீஷ் யார் படிக்கணும்னு ஆக்கள் நோட்டம் போட்டுருக்கோம். ஒரு இங்கிலீஷ் பிள்ளைனா கூடுதலாக படிக்கிறார் அப்படின்னு நினைச்சு கொண்டு அப்போதான் நான் பாத்தியரானது அப்படித்தான். 17 வயது படிப்புக்கு ஒழிக்கிட்டது. அது எனக்கு வாழ்க்கையா அந்த லைப்ரரி போன பழக்கம், புத்தகங்களை படிக்கிற பழக்கம் இன்று வரைக்கும் இருக்கு. இந்த இடத்த ஒரு உண்மையும் சொல்லவனும் வீட்லயும் நான் ஒரு லைப்ரரி இருக்கு மூலம். அதுல இருந்தான் படிக்கிறேன். நீ ஒரு நாள் வேலையில விட்டு ஒரு நாளைக்கு பாருங்கள். அது கூட வரவேற்போம்.
1: உங்களது யூனிவர்சிட்டியில இங்கு பல்கலைக்கழகத்திலும் நான் அன்று நீங்கள் டாக்டர் ரவி அவர்களோட பார்த்தபொழுது நான் முழு புத்தகங்களையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு புத்தகங்களை வச்சிருக்கேன்.
0: ஓ, அது அதுக்கு பெற்ற இடம் இல்லாம இப்ப புத்தகங்கள் பிரெஞ்சு நீங்கள் தகவலாவே அறிவித்தலாவே எங்களுடைய நேயர்களை சொல்லலாம். முதலாம் வகுப்புல இருந்து 12 வகுப்பு வரைக்கும் பாட புத்தகங்கள் நிறைய இருக்கு. மாணவர்கள் எப்பவுமே இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வில்லங்கப்பட்டு புத்தகங்களை கொண்டு போவாங்க. அந்த புத்தகங்கள் சும்மா நான் கொடுக்கறது. அந்த புத்தகங்களை கொண்டு போய் இந்த முதுகு வலி என்று கையில தூக்கிடலாம் அந்த புத்தகங்கள் என்று தான் இந்த முதிர காவிர பேக்கை கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க. முதிர புத்தகங்களை காவி காவி முதுகு வலி வருது, கூணி கூணி போறாங்களே நினைச்சு கொண்டு புத்தகங்களை கொண்டு வருவோம் சொல்லி பள்ளிக்கூடத்திலே புத்தகம் படிக்கலாம் உருவாக்க. அப்ப எங்கட பள்ளிக்கூடத்திலும் எல்லா வகுப்புக்கும் பிள்ளைகள் புத்தகத்தை கொண்டு வராது. சும்மா வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யணும், இந்த பாடத்தை படிப்போம். அப்ப நாங்க உடனே புத்தகத்தை கொடுக்கறது என்னென்ன பாடமோ அதற்குரிய புத்தகங்களுக்கு கொடுக்கறோம். அப்ப முதலாம் வகுப்புல இருந்து 12 வரைக்குமான எல்லா பாடமான நூல்களும் இருக்கு எங்களுக்கு. அது மாணவர்களான நூலகம். அப்ப அது இப்பாம இருக்கு. அந்த நூலகம் தேவைப்பட்டா நாங்க இலவசமா கொடுக்கறோம். அதே சமயம் இன்னொரு விஷயம், நீங்க நல்ல வேலை பூர்ணவுக்கு வந்து சில தரசனோட கலைச்சேன்னு ஒரு செய்தி சொல்ற பொழுதுதான் நாங்க எங்களோட வானொலி அதை பற்றி கலப்பம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், இந்த வார செப்டம்பர் 12 தேதி 12-13 தேதி அப்ப இந்த இங்க எங்களுடைய உயர்கல்வி நிறுவனம் சமுதாய நிறுவனம் ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்தி கொண்டிருக்கு. இப்ப 26 வருஷம் ஐரோப்பாவுக்கு நாங்கள் தான் சென்றோம் நடத்தி கொண்டு வரையக்கே. இதெல்லாம் கேள்விப்பட்டு சில பேர் யூனிவர்சிட்டியில போய் 3 கோடி செலவு கோடி காசு எல்லாம் கொடுத்து அந்த அண்ணாமலை நாங்கள் செய்ய பொய்யான விளம்பரங்கள் எல்லாம் செய்து பிளாக்கள் எல்லாம் வச்சிடும். ஆனா அது ஒன்றுமே வெளியில வர நடக்க போக முடியாம போச்சு. அதுக்கு 2 உதாரணம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நாங்கள் செய்யற பொழுது அது கனடாவில் ஐரோப்பா பூரா நாங்கள் தான் செய்யலாம்னு எங்களோட ஒப்பந்தம் இருக்கு.

0: ஐரோப்பாவே இளங்க இளைஞர், இளைஞரும் சேர்ந்த 5 வருஷம். அதனாலதான் எனக்கு அந்த கிழக்கு பகுதி, கிழக்கு மாகாணங்கள், மலையகம் எல்லாம் போய் மாணவர்களை சந்தித்த வழக்கம் இருக்கு. அங்கே ஒரு கூட்டங்களை நம்பிச்சிருக்கேன், அண்ணாமலை கூட்டங்கள் பல பேர் உருவாகியிருக்கிறார்கள். எம்ஏல டான்ஸ், எம்ஏ மியூசிக், எம்ஏ டான்ஸ் பரதநாட்டியத்தில் இலங்கையில் கொண்டு வந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். நான் தான் அதை செய்வோம், அப்படியே வரைக்கும் தான் செய்யலாம். அப்போ என்ன எம்ஏக்கு செய்யணும்னா, அப்போ தாங்க இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் வந்தது பிறகுதான் எம்ஏ செய்யக்கூடிய சிஸ்டம். நாங்கள் உருவாக்கினது 2005 அது ஒரு புறம் இருக்கு. அப்போ இங்கே நடத்துகிற பொழுது ஏற்கனவே பட்டம் கொடுத்துள்ள செய்திருக்கோம். அப்போ அண்ணாமலை இப்படி நிறைய பேர் செய்திருக்கிறார்கள், பட்டம் எல்லாம் பெறுகிறார்கள். ஒரு நல்ல ஒரு வசதி ஏற்படுத்தின பொழுது, ஏன்னா இலங்கையிலேருந்து கொண்டு வந்தால் இலங்கையில் வந்து இந்திய பல்கலைக்கழகங்கள் பெயர் பெற்ற அளவுக்கு, தரமான பாடத்திட்டங்கள் உள்ள அளவுக்கு இலங்கையிலே இல்லை. இது உண்மையான செய்தி. இப்போ நாங்கள் சும்மா உயர்வு நினைச்சு தமிழ் மூத்தவங்களுக்கு அப்புறமேவி இலங்கையில் தான் படித்தேன். நேற்று நீங்களும் தான் நான் சொன்னீங்கன்னு நினைக்கணும், போனாலுமே அல்லது முதற்கிழமை இலங்கையில் படித்தவர்கள், இலங்கை பட்டதாரிகள் தகுதி கூடினவர்கள், இந்திய பட்டதாரிகள் தகுதி கூடாத ஒரு கதையை உருவாக்கி விட்டாங்க. அது உண்மை இல்லையா? எந்த நான் ரெண்டு நாட்டில் படித்தேன், நான் கல்வித்துறையில் கொடுக்கணும், பல்கலைக்கழகத்தில் இருக்கணும். எனக்கு தெரியும் இலங்கையில் பாடத்திட்டம் என்ன, எந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி, இந்தியாவுக்கு எப்படின்றது எனக்கு தெரியும். உதாரணம் இந்தியாவில் பிஏன்னு சொல்லுவாங்க, இலங்கையில் பிஏன்னு சொல்லுவாங்க. அது திக்கி திக்கான பாடங்களை பிஏன்றா என்ன, ஒரு இளங்கலை இளமாணி, அது குறிப்பிட்ட துறையில் இளங்கலை பிஏ பட்டம் கொடுக்கு, பேச்சுலர் இன் ஆர்ட்ஸ். ஸோ அது சமூகவியலாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஏதோ உண்டு. அதுக்கு இருந்தால் ஆனால் பிஏ படிக்கலான்டா ஏதாவது 4 பாடம் இருக்கும், விருப்பான பாடத்தை தெரிவு செய்யணும். இந்து சமயம் இருக்கும், தமிழ் என்று பாடம் இருக்கும், லொஜிக் அழகியல் என்று பாடம் இருக்குது, புவியியல் இருக்கும். அப்போ ஆக்கள் தங்களுக்கு என்ன சுகமான பாடமோ அதை தெரிஞ்சதை அவர் படிக்கும். அப்போ எந்த பாடத்திலே அவர் கூடுதலாக அறிவு பெற்றிருப்பார். அப்போ பாடத்திட்டது காலங்காலமாக மாற்றவும் இல்லை. பாடத்திட்டம்ன்றது எப்போவுமே குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மாற்றப்பட வேண்டியது பாடத்திட்டம் எப்போவுமே. அப்போ தான் வளர்ச்சி வரும். உதாரணம் விஞ்ஞானத்தை இருக்கும், விஞ்ஞானத்தில் பேசுகிற பொழுது பூமி ஒரு காலத்தில் தொழில்நுட்பம் சூரியன் தான் பூமியை சுற்றுதான்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டார். அதே கருத்து ஏன்னு சொல்லுதான்னு சொன்னால், அது கடவுள் பைபிளில் உள்ளபடி மரங்களின்படி இருக்கணும் பண்ணதுக்காக அதை மாற்றக்கூடாதுன்னு சொன்னவங்கதான் எதிர்ப்புவார் அப்படின்னு. கல்வியோ என்ன சொன்னார், பூமியை பூமி தான் சூரியனை சுற்று, தன்னையும் சுற்றி சூரியனை சுற்றுன்னு சொன்னது கல்வியோ. அவருக்கு அப்புறம் மரணதண்டனை கொடுத்தோம். அப்புறம் கோப்பர்னிகஸ் அவர் சொன்னார் இல்லையா, அதை சொன்னது உண்மைதான்னு. அவர் முதல் சொன்னவர் மத உருவம் சொன்னால் கொஞ்சம் தப்பிக்கலாம், மத உருவம் இல்லாதாக்க சொன்னால் தப்பிக்கவே முடியாது, விஷம் குடிச்சு சாகும். சோக்ரடீஸுக்கு அதுதான் நடந்தது, சோக்ரடீஸுக்கு விஷத்தை கொடுத்தது இந்த குடி கடவுளியன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு காலத்தில் இப்போ உதாரணம் நாங்கள் அகராதியை பற்றி டிக்ஷனரியை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அகராதி என்ற பெயர் வந்ததே என்னென்னு அகரவரிசைப்படி சொற்களை வருவோம். அப்போ அந்த காலத்தில் அகரவிசப்படி சொற்கள் எழுதுகிற இது இல்லை அகராதி. உதாரணம் தொல்காப்பியை பற்றி சொன்னோம், தொல்காப்பியம் தான் முதல் முதல் இந்த அகராதி என்பதை பற்றி கதைச்ச ஒரு நூல், லக்கண நூல். அதில் வந்து நாங்கள் தொல்காப்பியம் வரும் அகர வரிசையில் எப்படி வரோம், அகர வரிசை அப்போ இல்லை, அப்போ வந்து பொருள் வரிசை சொல்லியை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் அகராதியை உருவாக்குவோம். அதில் முதலிருந்து உங்களுக்கு தெரியும், முதலிருந்து அகராதிக்கு பேர் என்னன்னா
1: நிகண்டு.
0: நிகண்டு தான் அகராதிக்கு முற்பட்டது. அப்போ நிகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு அது சம்மந்தம் சொல்லு அப்படியே இருக்குமே தவிர அது என்ன பொருள் என்ன விளக்கம்னு ஒன்றுமே இருக்காது. அகடு மகடு கண்டு தான் வரும், அகடு கண்டா என்ன மகடு கண்டான்னு விளக்கம் இருக்கும், அது நிகண்டு படித்தா தான் தெரியும். அப்போ அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது போச்சியாக, நிகண்டு தெரியாதவன் மண்டு. அப்ப அது மாதிரி அது வந்து நிகண்டு அறியாதவன் மண்டு. அப்ப ஒருத்தருக்கு இலக்கணம் தெரியும், அவர் தமிழ் நல்லா தெரியும், நல்லா ஒரு தமிழ் கட்டிக்காரன்னு சொன்னா அவருக்கு இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், மூன்றாவது நிகண்டு தெரியும். அப்ப நிகண்டு வந்து மக்களுக்கு பெருசா பயன்படு இணைஞ்ச மாதிரிலாம் எழுதிப்பாங்க. அதுல எங்கட இலங்கை ஆக்கள் ரெண்டு அறிஞர்களும் இருக்கிறார். பொதுவாக இந்தியாவில் நிகண்டு எழுதப்பட்டது. அதை இந்தியாவில் உள்ள இலங்கையில் உள்ள இலங்கையில் உங்களுக்கு மல்லி என்ற இடம் கேள்விப்பட்டிருக்கு. சென்னை கோவில் பக்கத்துல
1: இருக்கு.
0: அந்த மல்லையில தான் உப்பு விளையிடும். தொண்டமானார் வல்லவழி, அந்த வல்லவழி இப்ப நல்லா பெருசா டெவலப் ஆச்சுன்னா அன்னைக்கு ஜூத்தி பிரகாரனார் முங்கியோடய ஒளி
1: தானே.
0: அப்ப அது மாதிரி அந்த வல்லவழியில தான் வள்ளி என்ற இடத்துல ஒரு ஆசை வந்தவர். அவர் பேர் வந்து வைத்திலிங்கம். வைத்திலிங்கம் பிள்ளை வைத்திலிங்கம் மன்னர் தான் இலங்கையில நிகண்டதுனால அந்த நிகண்டு பேர் சிந்தாமணி நிகண்டு. அது மாதிரி மட்டக்களத்துலயே ஒரு ஆள் நிகண்டிருந்த, அது பேர் ராஜகோபால். வீரர் நிகண்டு எழுதியிருக்கார். அவர் கனடாவில் வாழ்ந்து வந்து போய் சோ அதுக்கு அது மாதிரி கொழும்பு பகுதியில் எழுதுனாங்க. சமஸ்கிருதம், சிங்களம், தமிழ் நிகண்டு, சரஸ்வதி நிகண்டு நிகழ்ந்து அப்ப இந்தியா எழுதுன மாதிரி குறையில்லாம இலங்கையிலே எழுதப்பட்டிருக்கு. தமிழ் சார்ந்த பணிகள்ல இப்ப உதாரணம், நாங்கள் இலங்கை அறிஞர்களே சில பேர் இல்லையென்று சொன்னால் தமிழ்ல உள்ள பல நூல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. திருக்குறள் கிடைச்சிருக்காது. தொல்காப்பியம் சொல்றோம் தானே, இந்த தொல்காப்பியத்தை புத்தாவில கொண்டு வந்தது சிதம்பரம் சிறுப்புட்டி சேர்ந்த சீபை தாமதம் பிள்ளை. அதெல்லாம் இந்த சுவடியில இருந்த நூல்களை எல்லாம் புத்தாமா கொண்டு வந்தவர் இலங்கையை சேர்ந்த. இலங்கையில வந்து படிச்சு அவர்தான் இலங்கையில யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் பிஏ படிச்சவர். இப்ப நாங்க வந்து சென்னை பல்கலைக்கழகம் போனோம் என்று
1: சொன்னால்
0: அந்த பார்க்க அவருடைய போட்டோ பெருசா
1: இருக்கும்.
0: ஆனா பல்கலைக்கு தெரியாத அவர் வந்து இலங்கைக்காரன்.
1: ஏன்னா
0: அதுல போட்டுக்கும் ராவ போகத்தூ ராவுகா ஜட்ஜ். அப்ப ஒரு நீதிபதியா அப்ப அங்க போய் படிச்சு ஒரு பத்திரிகாசிரியா போனவர். ஆர்மனா ஒரு துணையாக அப்புறம் படிச்சு படிச்சு பெரிய இடத்தவன். சென்னை பருவத்துல எல்லாம் பிஏ பட்டம் எடுத்து இது நாடகத்தில் இல்லாம ஒரு ஈடுபாடு சோழிகளை இருந்துதான் புத்தாங்களா கொண்டு வந்தார். அதே சமயம் அவர் ராவு போத நீதிபதி ஆயிட்டார். அதான் ராவ் பகதூர். அப்ப ஆர்மனே நினைப்ப ராவ் பகதூர்னா இந்திய பட்டம். அப்ப இந்தியாவில அவருக்கு இப்ப எனக்கு கிடைச்ச பட்டம் தமிழ்ல ரெண்டு பட்டம் இந்தியாவில அரசு வந்தது. ஒன்று வந்து அயலக தமிழ் மொழி அறிஞர், ரெண்டாவது வந்து வீரமாமணியர். வீரமாமணி எந்த தமிழருக்குமே கிடைக்க ஏன்னு சொன்னா வீரமாமணியர் தான் முதல் அகராதி உருவாக்கினார் தமிழ்ல. அது பேர் சாசுர அகராதி. அப்ப அவர் அகராதி எழுதுன மொழியா சொல்லி இருக்கோம். நீங்க சொன்ன அந்த முதலாவது மாநாட்டில் நாங்கள் தமிழ்நாடு சிலர் வச்சிருக்கிறோம் ஒரு வேண்டு ஒரு கோரிக்கை. மாநாட்டின் கோரிக்கை என்னன்னு சொன்னால் நவம்பர் 8ஆம் தேதி வீரமாமுனிவர் பிறந்த தினம். அந்த வீரமாமுனிவர் பிறந்த தினத்தை அகராதிகள் தினமாக கொண்டு ஆட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கணும் என்று 7 முதலமைச்சர் அப்ப கேட்டிருந்தார். ஸோ அப்ப முதலமைச்சர் ஆரம்பத்தில் அப்ப தமிழ்நாடு அரசே தான் கேட்க முடியும். எங்க இருக்கு அரசு? அப்ப அரசு இந்தியாவில் மட்டும்தான் தமிழுக்காக. அப்ப அங்கே அவர்கள் ஆரண்டு பார்க்க இப்ப மண் பார்த்து மரம் பார்த்து மண் பார்த்து மரம் வளர்க்குவதில்லை. பெரும்பாலும் அந்த மரத்தை எங்க வைக்கிறோமோ அந்த மண்ணுக்கு தக்க இதுதான் வைக்கணும். அதுக்கான இயல்பாக மாற்றி அந்த மரத்தை நட்டவங்க அது முளைச்சு வரும். வறண்ட தாவரங்களும் அங்க ரெண்டு இருக்குதானே. பிணம் வந்து உலர் தாவரம். இப்ப நீங்க ஐரோப்பாவில சீனாவிலே இருக்கு, இங்க ஐரோப்பாவில அமெரிக்கா சில இடங்கள் எங்க வீட்டுல இருக்கு பனைமரம். அந்த வளர்ச்சி தராது. அந்த நோக்கம் உங்களுக்கு பனை வந்து பழங்காய தரணும் நோக்கம் இல்லை. பனையண்டம் இருக்கும். அது தமிழ்நாட்டில் ஒரு அடையாளம், யாழ்ப்பாணத்து அடையாளம். யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் பனை இருக்கு, அந்த கேரளாவிலும் இருக்கு. அப்ப நான் இலங்கையில அடையாளமாக அந்த பனையை வைக்கிறது இருக்கு. ஆனா இல்லைங்க பனையை பற்றி அது அதை பற்றி நாங்கள் கிடைக்கத்தான். பனையை தொடர்பாக எத்தனை தமிழ்ல சொற்கள் இருக்குன்றது இலங்கை தமிழ்ல தான் கூடுதலாக இருக்கு. இந்திய தமிழ்ல இது இல்லை. இந்திய தமிழ்ல நாங்கள் ஒரு சீசனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் போனோம்னா அங்கே அந்த நுங்கு கிடைக்கும். பனங்காய் குறைவாக தான் இருக்கும். ஆனா இல்லை இலங்கையில நாங்கள் எங்க போனாலும் நுங்கு கிடைக்கிறது எல்லா காலமும் கிடைக்க முடியல. அந்த பீரியட்ல தான் கிடைக்கும். பட் பனையெல்லாம் நாங்கள் இன்னும் பார்க்க முடியும். பனையை தானே அழிச்சவங்களும் இருக்க இந்த யுத்தம் வந்து கந்தக யுத்தம் கதிராமருக்கு பொடியா யாப்பாணம் தப்பிக்க போனவங்க ஆறாவது யுத்தம் ஆரம்பிச்சாங்க. அந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் கதிராமர் அமைச்சராக இருந்த பொழுது அந்த சண்டை
1: ஆரம்பிச்சாங்க.
0: அப்படியோ ஓயாத வேலை கையம் செஞ்சிடலாம்.
1: இல்ல
0: அரசு ஆரம்பிச்சது.
1: அரசு ஆரம்பிச்சதா?
0: சந்திரிகா வந்தாப்புல. அப்ப ஆனவரை தாக்க துவங்கி கொடியா மட்டும் வந்தானே அல்லது முன்னிட்டு அப்படி வர்ற பொழுது அந்த பனைய ஒரு பனைய இது அந்த வட்டு இருக்காது. அப்ப கூட அப்ப தமிழ்நாட்டினுடைய அடையாளம் பனை என்பதை அழிக்கணும் அவங்களுக்கு இருந்தது. அதாவது ஆமிய போராடம் எல்லாம் பனை இருந்தா பனை எடுத்துட்டு தங்களுடைய இதுக்கு எல்லாம் கேம்புக்கு எல்லாம் போட்டுவாங்க. சும்மா பாதைகள்ல போட்டு பனையை அழிச்சது எல்லாம் இருக்கு. அது ஒரு வகையா கலாச்சார அழிப்பு. அப்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிச்சா அந்த நாட்டுக்கு அந்த அரசவங்களுக்கு என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தை அழிக்கிறதே அரசிட்ட இயல்பு. தான் ஒரு பகவன் என்றதை காட்டுறது. அப்ப எல்லா நாட்டிலும் அப்படித்தான். இப்ப இன்னொன்னு பிடிச்சிட்டா நம்ம என்ன அடையாளமா இருந்ததோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறோம். உதாரணம் எழுத்துக்களை பற்றி பேசுறோம், அகராதி என்று பேசுறோம். அகராதி என்றது ஒரு மொழியின் எழுத்துக்களை வச்சுதான் அகராதி வருவாங்க. சொற்கள் எழுத்து பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் கண்டா அதான் சொல். ஸோ அந்த சொல்லை வச்சுதான் அகராதி உருவாக்கப்பட்டது. அப்ப முதல்ல சொல்ல வந்தேன்னா தொல்காப்பியர் காலத்திலேயே அகராதி உருவாக்குவது என்பதை பற்றி கலைக்கப்பட்டது தொல்காப்பியத்துல. அந்த தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டது என்ன சொன்னா எல்லா மொழிகளையும் அகராதி முந்தைய உருவாக்குற பொழுது என்ன சொன்ன கடவுளின் பேர் தான் முன்னுக்கு இருக்கும். ஹலோ என்ன மனுஷனுக்கு கடவுள்ன்றா பயம் இல்லை? அந்த இப்பாம் பயம் இருக்கு. இப்ப இப்ப என்ன தனியா சாமத்துல போனா அப்படி இருக்கும் டைட்டில் ரெண்டு வச்சுக்கணும். நித்ரோ இல்லை கடவுளை என்ன காப்பிடுவேன் வயதுவரே தனக்கு விருப்பான கடவுளை இயேசுவே ஆண்டவரே அல்லாவே என்று சொல்லிக்கொண்டுதான் போவோம். கடவுளை நினைச்சோம் பாதுகாப்பு தேவை. அப்ப மனுஷனுக்கு எப்பவுமே வந்து ஒரு பயம் இருக்கும். அது பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் பயம் என்றது ஒவ்வொரு வடிவத்திலேயும் பயமன்ற உணர்வு. அது அந்த காதல் அந்த காதல் அந்த பீரியட்டுக்கு ஏற்ற பருவத்துக்கு ஏற்ற பயம் இருக்கும். எனக்கு அடிச்சிருவாங்களோ இன்னும் கல்லன் வந்து காசு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்பா வந்து சொல்லி அப்படின்னு ஒரு பயம் வந்தது ஒவ்வொரு படிவத்தில ஒருவருடைய வாழ்க்கை பருவத்தில் வரும். ஒரு காலத்துல ஒரு பயம் உண்டு. ஸோ அந்த பயம் இருக்கிற காலங்களில் இப்போ மனிதன் பையனை நாங்கள் இமேஜின் பண்ணி பார்ப்போம். இருக்கிறோம் பாட்டில் வாழ்கிறோம், லைட்டும் இல்லையோ ஒன்றும் இல்லை, சூரியன் வெயில் வந்தால் பார்ப்போம், சந்திரன் நிலவு வந்தால் பார்ப்போம், மற்றபடி ஒரு இருட்டு தானே. அப்போ இருட்டுக்கு நான் இருக்கிறோம், அங்கே இருக்கோம், காட்டிலே இருக்கோம், எந்த விதமாக போவங்களும் கடிக்கலாம் பிடிக்கலாம் சாப்பிடலாம். அந்த அப்பவுமே பயனுள்ள தான் மனிதன் வாழ்ந்தான் காட்டில் வாழும் போது. இப்போ வந்தான் இவன்னா காசு வச்சிருந்தா என்ன பயம், ஒன்று காசு கடவுடுத்துருவான், தனியா போனா என்ன மணிக்கு கூட பயந்துருவான். அப்ப போனா இப்ப ரெண்டரை மணிக்கு முதல் நாங்கள் எங்களுடைய ஏத்தியுடைய கதாநாயகன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடத்துகிற ராஜா எல்லாரும் தான் அவருக்கு உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினீர்கள் கொண்டாடினோம். அப்படி கொண்டாடுற பொழுது என்னத்தை சொல்ல வந்தோம் இப்போ
1: நீங்கள் வீடு செல்லும் போது நடந்த அனுபவங்களா?
0: நடந்த நடந்த அப்போ இரவு ரெண்டு மணி ஆச்சு. இரவு ரெண்டு மணி ஆச்சு. அங்க எங்கெல்லாம் போறோம் போன் எல்லாம் சார்ஜ் எல்லாம் போறோம். இந்த போன் தானதான் இந்த போன்ல குறைவாரு. அப்ப தர்சன் கவனமா அடிச்சுக்கொண்டே இருக்கிற சொல்ல தருவோம்.
1: அவர் கடைசியா நான்கு மணி போல காவல்துறையை நாடுவோம் உறுதியாக முடிவெடுத்தாரு.
0: அந்த அன்பை என கேட்க நீங்கள நினைச்சதை சொல்ல எவ்வளவு சந்தோஷம். ஒரு வகையான பாதுகாப்பு
1: இருக்கானங்களாக ஒரே கவலைப்பட்டார். ஐயோ நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டதுக்கு வீட்டோண்டே விட்டுட்டு வந்திருக்கலாமே, தனக்கு நெஞ்செல்லாம் அடிக்குதுன்னு சொல்லி தெரியாம கவலைப்பட்டார்.
0: நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவர் அதே மாதிரி பல இடத்த போன் பண்ணிக்கிறார். என்ன இந்த போன் என்ன எனக்கு போன் பண்ணிக்கிறா வேலை செய்யல போன் சாச்சு. உடனே அவரை திருமணத்துக்கு சாச்சி அவருக்கு அடிச்சு பருவருக்கு அடிச்சு அந்த ஃபரூக் ஃபரூக்கு அடிச்சு ஃபரூக் எனக்கு பருவத்தை அடிச்சு கேட்போம். அப்ப என்னுடைய மகன் வந்து என்ன அப்ப ரெண்டு மணி ஆச்சுன்னு வரையிலேருந்து எனக்கு போனை தெரிவு செக் பண்ணி பார்த்துருக்குறேன். அதுல ஒரு ஆள் போன் பண்ணிக்கிறேன், அது பருவம் பருவுக்கு போன் பண்ணி என்ன அப்பாவுக்கு பேசுறீங்களோ உங்க அப்பா போன் எடுக்கிறாரு அப்பா இருக்கும் போன் என்று சொல்லி நான் போன. அப்ப தரிசனம் சொன்னேன் உங்களுக்கு பயமா இருந்தது, நீங்க தனியா போய் யாருமா அடிச்சு கடிச்சு போன படைச்சிருவாங்க.
1: உண்மையிலேயே அப்படித்தான் பயந்து விட்டார் என்றால் அந்த அந்த அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் கலவரங்களும் சண்டைகளும் நிறைந்த இடம்.
0: அது இன்னொரு தாமஸ், நீங்க சொன்னதால சொல்றாங்க, நீங்க சொன்னது சரிதான். அந்த பயன்ல ஏறி வரும் 12 மணி ஆச்சு, பயன்ல வரைக்கும் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கும் தமிழாக்கு. அதுதான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன சொல்ல, அதுதான் நாங்க ஒரு கடற்கரைக்கு போன பொழுது 4 தமிழர்கள் இளைஞர் வந்தாரு, கலைச்சேரலாம் கெட்ட வார்த்தைன்னு
1: சொன்னாங்க.
0: அந்த மாதிரி அன்னைக்கு வர பெயின்ல 4 இளைஞர்கள் ஏறாரு, கலைச்சேரலாம் ஒரே தூசணும். அப்ப என்ன அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கு, சொல்லுங்க ஒரு சொல்லு எத்தனை பொருள் இருக்கு.
1: இல்ல அந்த அந்த அந்த தமிழில இதுதான் அந்த எங்கட மொழி, அந்த மற்ற இடத்துல அந்த திரிவடைந்து போனக்கும் இந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் வரதால திருத்தே கலத்து விடலாமல்ல அந்த திரிவடைத்து.
0: அது அதை பற்றி மறுநாளைக்கு பேசுவோம்.
1: கலைஞர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி எல்லாம் ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு வரும்பொழுது ஒரு பெண்மணி விளக்கு மாத்தி எடுத்து காட்டினாவாம். ஆனால் உடனடியாக கலைஞர் அதுக்கு நிர்வாகத்துக்கு சொல்லும் போது இல்லையாவா கொள்கையே விளக்குமாறு காட்டினவாண்டு மாத்தி. அப்படி அப்படி
0: அந்த சம்பவத்தில் என்ன
1: நடந்தாண்டு
0: அந்த ஊர் எனக்கு தெரியும், அந்த ஊருக்கு நான் போயிருக்கோம். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால்
1: கொலம்பஸ்.
0: தமிழ்நாட்டில் அவர் முதல் அந்த ஊருக்கு பேர் அந்த ஊர்
1: போயிருக்கு.
0: அவருக்கு தன்னோட இடத்து இது என்ன திருவாரூர் தான் தன்னோட இடமா இருந்து, அதுக்கு முதல் திருவாரூர் தோத்து
1: போயிட்டேன்.
0: தோத்து போனதால இன்னொரு ஒரு ஊர்ல போய் எலெக்ஷன் கேட்டா அதுல வெற்றி. அப்ப திருவாரூர் என்ன தோத்துருவானு நினைச்சு கொண்டு இன்னொரு ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல எனக்கு அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். ரெண்டு நண்பர் நண்பர்களுக்கு அங்க உள்ள ஒரு ஒருவர் வயசான காலத்துல ஃப்ரீயாக லைப்ரரி வச்சிருக்கார் வீட்டுல, அதுவும் வந்து புத்தகம் படிச்சுட்டு போகலாம். அது நல்ல ஒரு நண்பர், அவர் வயசானவர். இப்ப இது அப்ப நான் பார்த்தேன் 2006 இப்ப இருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே வயசானவர் தமிழ் ரெண்டு பேருமே வீட்டில் ஒரு நூலகம் நடத்துறார்கள், நூல் தமிழ் நூல் படிக்கணும். அது ஏதோ ஒரு திருப்புலியூரோ ஏதோ ஒன்று வரும், கொஞ்சத்தில் வரும் அந்த ஊர். அப்ப அந்த ஊர்ல போய் நீ கேட்கலாம், நீங்க சொன்ன கூட்டத்தில் பேசுறேன். கூட்டத்தில் பேசுற போது ஒரு கதை, இப்ப அன்னைக்கு போய் உதயநிதி தண்ணி வஞ்சது கேட்டு பேசினாரு காவிரி பேசுறோம். அதே மாதிரிதான் இவரும் முந்தையும் பாவாடையெல்லாம் கலைச்சிடும், பாவாடை நாடாவை ஆகட்டும் எல்லாம் தெரியும் சொல்றேன். அது வந்து இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு தெரியும்ன்றதை இப்படி சொல்றோம். அது மாதிரிதான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அது ஒரு சில வார்த்தைகள் அது சொல்லதான் தான் சொல்லத்தான் வேணும் வேணும்னு சொன்னாலும் இங்க தமிழ்ல அகராதி எல்லாம் வலுக்கிற பொழுது இப்பவும் கூடி அதனுக்கு தகுதியா இல்லாதாக்கள் ஒருவர் செய்யல நான் செய்த ஒரு பேரெடுப்பனண்டோ அல்லது காசு உழைப்பம் உண்டோ ஒருவர் இல்லாம இருக்கு, அதை நாங்கள் உழைப்போம் வந்துட்டு இந்த அகராதி செய்யற மொழியில பல மொழிகள் இருக்கு, குறிப்பா தமிழ் மொழியில
1: இருக்கு. இடம் குளித்தல
0: அதான் குளித்தல் குளித்தல் கல்யாண தண்ணி குளித்தல். அந்த ஊர் அந்த ஊர்ல தான் பேசும் பொழுது அடிக்கடி பொச்சு வண்டுகளை படிக்கணும். பொச்சு
1: பொச்சு
0: பொச்சு வண்டா என்ன?
1: தேங்காய் பொச்சு.
0: தேங்காய்
1: பொச்சு
0: பொச்சு கோயில படிக்க அந்த பொச்சு எடுக்க கூடாது, பொச்சோட தான் தேங்காய் வாங்கணும். அந்த பொச்சுக்கு பொருள் வந்து பெண் குறி உண்டாகும். ஒரு சொல்லுக்கு பல கருத்து
1: எப்பவுமே
0: அடி என்ற சொல்ல எடுப்போம். அடி அடி என்றா என்ன? நல்ல அடி கொடுத்தோம், அடி வாங்க போறேன் அவருக்கு நல்ல அடி. இப்ப நேற்று சட்ட பேர் நடக்க ஜாதக மந்திரி எல்லாம் நல்ல அடி கொடுத்துச்சு, நல்ல கையால காலால கொடுத்த அடி இல்ல சொல்ல. அப்ப அடி என்ற பொருள் நிறைய, எங்களுடைய அடி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜெண்டாக்கள்
1: கேட்பாரு.
0: அடி என்றதுக்கு 27 பொருள் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து நாங்க தமிழே எடுப்போம், எடு என்று சொல்லிருக்கு, எடு டேக். எடு என்று சொல்றது 64 பொருள்
1: இருக்கு.
0: ஒரு சொல்ற பொருள் எங்க பயன்படுத்த பொருள் மாறும். அப்ப ஒவ்வொரு அறிஞர்களும் சில இடத்துல இந்த கவிஞர்கள் கூட தனக்கு அவசரத்துக்கு வர சொல்லுக்காக பொருளுக்கு தருவதற்கு அவர் சொல்ல சும்மா போட்டுருவது அழப்பு சும்மா அவசரத்துக்கு சோறு சாப்பிடணும் சோறு எங்களுக்கு கிடைக்கலன்னா கிடைக்கிற ஒரு பொருளை அவசரத்துக்கு சாப்பிடுறது தானே சோறு இல்லாடி பானை சாப்பிடும் அதான் இங்க பிரான்ஸ்ல ஜூலை மாதம் 14 ஜூலை நடந்த கலவை அந்த புரட்சிக்கான காரணம் வந்து மக்களுக்கு எல்லாம் போராட்டம் அரிசிட்ட போய் கேட்கிற அரிசி இருந்தா பேர் 16வது லூயிஸ் அவருடைய மனைவிக்கு பேர் மாரி அந்துவானெட் ரெண்டு பேரும் சிறைச்சாலம் செய்யப்பட்டது அவைகள் புரட்சிக மக்களுக்கு எதிராக நடந்த ஒன்று விஷயங்கள் அவ வந்து இந்த நாட்டுக்கு அருகே அவ இந்த நாடு சொன்னா ஆஸ்திரியா நாட்டுக்கு சேர்ந்தவ அப்ப மாட்டான் தாயா தானே
1: இருப்பான்
0: சோ மக்கள் போய் என்னது போராடுறீங்கன்னு கேட்க மக்கள் சொல்லாம இல்லையா அரசியாரு எங்கள்கிட்ட பான் இல்லை பான் இல்லை நாங்கள் என்ன என்ன பிழைக்கிறது பிடிக்கிறவரு பானி நாட்டுக்கு என்ன கேக்க சாப்பிடுங்க ஏழு ரெண்டு சாப்பாடு தானே பான் பானுன்றது ரெண்டு சாப்பாடு பழக்கம் சாதாரண ஏழை மக்களுக்கு எப்படி கேக்கே சாப்பிட முடியும் அது இப்போ ஒரு பர்த்டே வந்தா ஒரு உடனே சாப்பிட கூடும் ஆனால் வட்டியை வரியை கூட்டி கொண்டு வந்ததாலதான் அந்த அரசுக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டு வந்தது ஒரு மத உரிமை இருக்கு வரி இல்லை அது மாதிரி இந்த பிரபோகத்துக்காரர்களுக்கு வரி இல்லை யாருக்கு வரி மக்களுக்கு மட்டும்தான் பொது மக்களுக்கு தான் வரி வட்டி ஏதாவது வெளியேறா மக்கள் தான் பாதிக்கப்படும் வரி போடுறா மக்களுக்கு அப்ப மக்கள் அப்பதான் பிரச்சனையை வெளிக்கிட்டு என்ன என்ன செய்தாலும் எல்லாருக்கும் வரி போடுவோம் இங்க வரி போடாம எங்களுக்கு மட்டும்தான் வரி போவீங்க அதாவதுதான் ஏழ்மா மந்திர கண்டிச்சு அந்த ஜெயில உடைச்சது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இடத்துல அதுதான் கத்தோம் 14
1: ஜூலை
0: அந்த காலத்துல இருந்தா அந்த சாதி முறைகள் உறவு முறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது புரட்சின்றது அதுதான் வழக்கமாக இருக்கிறது இல்லாமல் செய்யறதுதான் புரட்சின்றதுன்ற பொருள் அப்போ இப்போ குழந்தைகள் வந்து தாக்க பண்ண நீ நான் போட்டு பேசலாம் அடிக்க அந்த இவரெல்லாம் வந்தது அந்த புரட்சின்ற பிளவு தான் அந்த புரட்சியால் என்ன நடந்தது ஆனும்பா நீ மாதிரி ஆனும்பா சண்டை பிடிப்போம் அரசன் முழுத்தோம்னு சொல்லி புரட்சியை ஆரம்பிச்சப்பறது ஒரு பிறகுதான் கொண்டு வரணும் விதிகள் சட்டமன்ற ஒன்று கொண்டு வரைக்கு என்னது ஆனால் மனிதர்கள் பிறக்கும் போதும் உரிமையுடன் பிறக்கிறார்கள் எல்லாருக்கும் சம உரிமை என்று சொல்றேன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் எல்லாருக்கும் ஒரே உரிமை தான் அதான் லிபர்ட்டி பிரச்சனைத்தே லிபர்ட்டி எக்காலித்தே பிரச்சனைத்தேன் வந்து அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அந்த சண்டத்தை கொண்டு வர பொழுது பெண்களும் சேர்ந்துதான் அதில் அந்த போட்டியில் சண்டையில் புரட்சியில் ஈடுபட்டது ஆனா அந்த சட்டத்தை கொண்டு வந்தது எல்லாருக்கும் பிறக்கும் போது சம உரிமைன்னு சொல்லி போட்டு அந்த பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல இந்த ஈது சோகரன்றது இருக்கு தானே கோபுரம் அதை பற்றி நீங்கள்ட்ட என்ன நினைக்கிறது அது என்னதுக்கு கட்டப்பட்ட துணிக்கு அது பிரான்ஸ் பாரிஸ்ன்ற ஒரு அடையாளம் ஈவில் டவர் ஸோ அந்த உண்மையாக கட்டினது ஈவில் டவர் தான் அவர் உண்மையாக அவர்
1: ஜெர்மன்காரன்
0: அந்த ஜெர்மன்காரன் பேரை வைக்கக்கூடாது தான் ஈவில் டவர்ன்ற பேரை வச்சார் அந்த ஈவில் டவர் இல்லை அவருடைய பேர் வந்து என்ன பேர் ஐஃபில் ஈபிள் என்ன சொல்லுவோம் அவர் வந்து அதை கட்டிப்பட அவர் ஜெர்மன் காரணம் தெரிஞ்சிடும் பண்ணதுக்காக அவருக்காக பிரெஞ்சு பேர் வைக்கப்பட்டது அவர் அந்த ஈபிள் டவரில் மேல பேர் பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்டாஃப் ஈஃபல் அவருக்கு பேர் கிறிஸ்டாஃப் ஈஃபல் அதான் ஈஃபல் என்ற ஈபிள் டவர்ன்னு சொல்றது அவருடைய பேர் என்ற அடிப்பேர் ஸோ அவர் வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இல்லாற்ற பேரையும் எழுதிய தனியாக ஆண்களின் பேர் மட்டும்தானே இவள்கிட்ட ஒரு வேறு பேர் பார்த்த வேண்டாம் மேலே கொஞ்சம் பெயர்கள் இருக்கும் அந்த பெயர்கள் வந்து ஆண்களின் பெயர்கள் தான் பெண்களின் பேர் அதில் இல்லை பெண்களை தான் போராடணும் அதில் ஒரு உதாரணம் ஆண்கள் ஒரு செக்ஷன் பெண்கள் ஒரு செக்ஷன் இப்போ விடுதலை பெயர் போராட்டத்தில் பெண்கள் ரெண்டு பெண்கள் வந்து அதை போராடி தமிழினி அந்த ஒருவரும் இந்த மர்ற பொழுது எல்லாம் குழந்தைகள் இருந்தாலும் அவர் போராடக்கூடிய கடைசி காலத்துல பெண் போராளிகள்லாம் சொன்னதை என்ன தலைவரே நாங்கள் பேசலாம் உங்களை எங்களை விட்டு தான் உங்களுக்கு ஆபத்து வரும் உண்டுதான் சொன்னதை உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஆபதாக இருந்தது இந்த குழந்தைங்க என்ன சொல்லு பெண் ஆண்களெல்லாம் போயிட்டு நம்ம நாண்டுது பெண்கள் தான் அப்போ அரணா இருந்தவர் ஸோ அது மாதிரி அந்த பெண்களை தான் அந்த புரட்சியில் ஈடுபட்ட கொடுத்து அவருக்கு ஒரு பெயர் ஒலிம்பிக் கூஸ் அவர் பொன்மணி, அவ ஒரு வக்கீல் படித்தார் அந்த பீரியட்ல. ஸோ அவன் பேரே அங்க போடையில். அப்ப அவாவும் அந்த போக்க அந்த ஆமியின் போர் ஆயுதங்களை பறிச்சு எதிராக கண்டுபிடிச்சது அவாவும் வரான். படித்தாக்களும் துணியும் வரந்தானே, நான் பேசா பேசணும் கலைக்கணும் அப்படி வர்ற பொழுது அவாவுக்கும் அண்ணன் அண்ணன் கொடுத்தான் கழுத்தை, அதாவது கழுத்தை பட்டி தண்டனை கொடுத்தேன். என்ன பண்ணுக்கு உரிமைதான் கேட்டது. ஸோ எப்படி எப்படி அந்த ஒவ்வொரு காலப்பகுதியும் மாண்கள் இவன்னா இப்பவும் கூட பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்கறது இல்லை பெரும்பாலும் எல்லா வகையிலும். அது பொதுவாக குடும்பத்தில சமூகத்தில நாட்டில பங்காளமா இருக்கு. இதுல இன்னொரு கருத்து சொல்லணும் என்னன்னா, இந்த உலகத்துல முதல் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர், முதல் எழுத்தாளர் வந்து ஒரு பெண்
1: எழுத்தாளர்,
0: அவ பேர் என் கருணா. என் கருணான்னு அவங்க பேர். அவ வந்து ஒரு சுமேரி ஈராக்கிய பெண்மணி. அப்ப அதுல அவ வந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன், புத்தகங்கள் எழுதின போது அவ இன்னொரு புத்தகம் அதை பற்றி நான் முன்னாள் தான் படிச்சு அறிஞ்ச உடனே அதை சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா, அந்த பெண்மணி நிறைய இலக்கியங்கள் பற்றி மதங்கள் பற்றி எல்லாம் எழுதுற அவன்ட மதம், அந்த மதத்துக்கு பேர் அண்ணா. அந்த ஒரு பெண்மணி ஒரு கடவுளுக்கு பேர் காளின்ற மாதிரி அந்த காளிக்கு பேர் அண்ணா, இவாண்ட பேர் அதான் எதுவா அண்ணா. வருகிற பொழுது இன்னொரு புத்தகம் இருக்கிற தனக்கு இளம் வயதுலேயே அந்த பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் நடந்துடும். ஸோ அது எப்போ நடந்திருக்க மாதிரி சொல்றீங்க, 3500 ஆண்டுகளுக்கு முதல். அப்ப இப்ப 3500 கிறிஸ்துவுக்கு 3500 ஆண்டு முதல் 3500+2026 சேர்த்தா எவ்வளவு வரும்? அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு முதலே இந்த ஆண் பெண்களுக்கு செய்யற பாலியல் கொடூரம் அப்பவே நடந்திருக்கு. அப்ப அவ ஒரு பெண்மணி என்றதாக அவன் பேர் எங்கேயுமே அடிப்படையு எங்கேயுமே சொல்லப்படையுது. இப்ப நான் இந்த இது சம்பந்தமா தேடிக்கொண்டு போற பொழுது என்னன்னா, நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆராய்ச்சியில் இருப்பேன், இந்த சொற்கள் மொழிகள் எப்படி உருவானது, எது முதல் மொழி அப்படின்ற ஆராய்ச்சி செய்து போற பொழுதுதான் இந்த முதல் காப்பியம் என்று சொல்றது. நாங்கள் முதல் காப்பியம் எங்களுக்கு தெரிஞ்ச காப்பியம் இந்த ராமாயணம் தான் கலப்போம். பொதுவாக பொதுப்பட எந்த மதமா இருந்தாலும் தமிழர்களோ அல்ல இந்தியாக்காரரோ இலங்கையோ கோயிலு கூப்பிட்டு பிரச்சனை வச்சாலும் வில்லு பாட்டு வச்சாலும் என்ன நடக்கும்? இந்த கதையில தானே வரும், ராமனை பற்றி வரும், சீதையை பற்றி வரும், மகாபாரதம் ராமாயணம் இது ரெண்டும் தானே கூடுதலா வரும். ஒவ்வொரு வடிவங்கள் படமா வந்தா என்ன, இப்ப இப்ப படமா வரதுக்கு பாருங்க, பல்லவி என்ன பல்லவி, சாய் பல்லவி நடிச்சிருக்கா சீதையா இருக்கு, நிறைய பேர்
1: எதிர்ப்பு
0: மறந்து போச்சு நடிச்சு கொண்டுதான் அந்த அப்படியான இந்த நீங்க சொன்ன இந்த நிகழ்ச்சி பல இடம் உதாரணம் சௌகார் ஜானகிக்கும் ஜெயலலிதாக்கும் அந்த பிரச்சனை இருந்தது ஒளி உலகண்ட படம் கூட கேட்க. அதே மாதிரி தேவியாக்கும் பத்மிக்கும் பிரச்சனை இருந்த அந்த பீரியட் பெண்களுக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு. ஆட்டு பேர் முன்னுக்கு போடுறாங்க. அப்ப இப்ப ஒரு படத்துல சொல்லிட்டு ஆட்டு பேரை முன்னுக்கு போடுவாங்க அவருக்கு இது இருக்கு எனக்கு அது மாதிரி தான் அனுப்பிச்சு நினைச்ச படத்துல அபூர்வ ராகங்கள் தான் நம்ம சேர்ந்து நினைச்ச படம் 3 முடிச்சு பிறகு அபூர்வ ராகங்கள். அப்போ அபூர்வ ராகங்கள் ஆட்டு பேரும் முதல் போடுறோம். கமலஹாசன் தான் கதாநாயகன். எவரோ ஒரு மனைவிண்ட ஒரு கணவனா கொஞ்ச நேரம் தானே வாரு
1: ரஜினிகாந்த்.
0: அப்புறம் 3 மணிக்கு தான் நம்ம முக்கிய 3 பெரிய பிரதான பாத்திர வாரு. அப்போ அவரு ஆற பேர் முதல் போற ரெண்டெல்லாம் இருக்கு. அப்ப ரஜினியை விட்டு கொடுத்துட்டாரு கமலஹாசன். அப்ப பெரிய அப்ப நடிகன் தான்
1: இருக்கும்.
0: அப்புறம்தான் அது மாதிரி டாக்டர் அந்த ஸ்டைல பார்த்துட்டு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ண. ஸோ அது ஒரு புறம் இருக்கு. அப்ப அந்த பெண் அப்ப நாங்கள்
1: இந்த எப்படி
0: தமிழ்ல வந்து ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி கதைக்கிற மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகள்ல கதைக்கிறது இந்த ரெண்டுமும் கதைக்காது. இப்ப இந்தியாவில் இருக்காக்கும் என்று சொல்லி அது தெரியமாக்களுக்கு கூட படித்தாக்களுக்கு மட்டுமே. இப்ப எப்படி இலங்கை இந்தியர்களுக்கு கம்போடியா தாய்லாந்து அப்படியான ராமன் பெட்டி நாங்கள் கிடைக்கிறோம். ராமன் ராமாண்ட ராமன் அந்த ராமனை பிடிக்கிற அது ராமானது உண்மையான பேர். அது தமிழ் படுத்தும் போது ஆண்டு ஆழ்வீதிக்கு இன் போகணும்ன்றதுக்காக தான் அந்த இன் ராமன். அப்ப இப்ப ராம பண்பாளாக்கணும் அதான் ராமா. தமிழ சீதா இங்கிலீஷ் அந்த சமஸ்கிருத சமஸ்கிருதத்துல சீதா அது தமிழாக்கணும்னா சீதை ஐயன்னு போட்டதான் பண்பாள்வி ராமனும் ஆண் பலாக்கும். அப்ப ராமன் அதுக்கு ஒரு பொருளுக்காக ரெண்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் சொல்லி போட்டு சொல்ல மாட்டேன் அந்த பாவி குருவுக்கு என்ன ஆண்பாள் பண்பாளன்டா நாங்கள் குருத்தை என்று சொன்னோம். குருத்தை என்றும் இருக்கு குருத்தினி என்றும் இருக்கு
1: குருத்தினி.
0: அப்ப ஐயிட முடிக்கலாம் ஈர முடிக்கலாம் குருவி என்று வராது. ஸோ அது மாதிரி இன்னொரு சொல்லு புலவனுக்கு புலவி என்று சொல்ல சுகமான புலவி அல்ல விரலி
1: விரலி
0: வீணா கைவிரல் இது விரலி ரா விரல் என்று தரம் மரம் இல்ல ரா மரம் அறம் அறஞ்சே விரும்பு அறத்து பால் திருக்குறள் அந்த பால் ஒரு பிரிவுன்றது அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் காமத்து பால் அந்த வார பால் பொருள் அதுல பிரிவு செக்ஷன் டிவிஷன். அப்ப பால் நாங்க குடிக்க பால் பண்ணுவோம் பிரிவுக்கும் வரும் அந்த பாட்டுலேயே வருது என் பால் உன் பால் தமிழன் பால் தமிழ் பால் தமிழ் பால் தமிழின் மீது தமிழர் பால் தமிழ் பால் தமிழர் பால் தமிழர் பால் இலக்கம் கொண்டுதான் உரிமையை கொடுத்தது அப்படின்ற மாதிரி இதுல தமிழர் பால் கருணகாட்டினார்கள். சோ இப்ப வந்து சொல்றது அப்ப குரு அப்ப அந்த படத்துல ஆர் சக்தி இந்த படத்துல வந்த குஷ்பு படத்துல வந்த ஆண்பால் உண்பால் என்னன்னு அதுல கேள்விப்படுது இந்த சொல்லுக்கு பெண்பால் ஆண்பாளுக்கு பெண்பால் இருக்கு. ஆனா இந்த பெண்பாளுக்கு இங்கே ஆண்பால் இருக்குன்னு குஷ்பு கேட்கிறான் அந்த படத்துல அவர் கூட்டத்திலே அவ கேட்கிறான் படத்திலே ஒரு கூட்டம் நடத்துற நிகழ்ச்சி வருது அதுல கேட்கிறான் என்னன்னு சொன்னால் ஓகே விதவை கேள்விப்பட்டிருப்பீங்க கணவன்லாம் போயிட்டா விதவை சரி மனைவி என்ன போனா என்ன இல்ல போனா என்ன இருக்க முடியாம அந்த சொல் என்ன மனைவி இல்லாதவனுக்கு கணவன் இழந்தவள் தானே விதவை. அப்ப மனைவி இழந்தவனுக்கு என்ன பெயர் அதுல இல்லையன்னு வருது அதுல இருக்கு அதுக்கு பேர் அதுக்கு பேர் தபு தாரன் தபு தபுண்ட ஒரு நடிகை இருக்கிற கேள்விப்பட்டு அது சிந்தின நடிகை தமிழ் படத்தில் நடிக்கிற ரெண்டு மூணு படம் இந்த காதல் தேசம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் வருது தபு இந்த காதல் தேசம் மாற கலைஞர் ஓ இப்ப அருமையான படம் வந்தது நீங்க புஷ்பா படம் பாத்தீங்க புஷ்பாவுக்கு முதல் நடிச்ச படம் அல்லு அர்ஜுனா நல்ல அருமையான பாட்டுக்கு போவேன் பூஜா கெக்டையும் அர்ச்சனா நடிச்ச படம் அந்த படத்துல வர வில்லன் அந்த அவர்கிட்ட அல்லு அர்ச்சனாவோட தகப்பன பாத்தீங்கன்னா அருமையான நடிப்பு ஒரு கண்டிக்காப்ப மாதிரி வர வலது குறைஞ்சவர் மாதிரி அது அவர்கிட்ட உண்மையான பிள்ளை இல்லையா அது அந்த புள்ள போற சமயத்துல ஆஸ்பத்திரியில அந்த பிள்ளை மாறிட்டு அதான் அந்த கதை. ஸோ அதுல நல்ல பாட்டுக்கு நல்லா நடிப்பெல்லாம் இருக்கு அந்த படத்தையும் சொல்ல வந்தேன்னா ஏன் அந்த படத்தை சொல்லுவாங்க தெலுங்கு படத்தை
1: இல்ல தபு என்று சொல்லி
0: போட்டு அதுல அந்த அல்லு அர்ஜுன் தாயா வரும் அது தாயன்றது மரமேமா சில கட்டங்கள்ல வெளிப்படும் தான் தாயன்ற காயண்ட இவன் ஏழையல்லோ ஏழையா என்ற மகன் இவன் என்ற மகன் ஒரு பணக்கார தாய்க்கு காட்ட விருப்பம் இல்லை ஆனா அது என்ன முகறி வந்துடும் தாயன்றதை ப்ரூவ் பண்றது எப்படி குந்தி தாயன்றதை ப்ரூவ் பண்ணா கிருஷ்ணனுடைய வேலையாலையும் பாண்டவர் வேலையாலையும் கடைசி வரைக்கும் கர்ணன் தன்னுடைய மகன்ண்டு குந்தி தேவி காட்டவே இல்லை மரமாக தான் கேட்டுக்குவேன் அதை தாண்டி சொல்லி கிருஷ்ணன் ஏதோ இல்லை போய் அந்த அந்த உருப்பத்தை இந்த தமிழ்நாடுத்தா எல்லாத்தையும் வாங்கியிருக்குவேன் ஒரு வரமும் வாங்கியிருக்குவேன் நீ வா கவலை விட்டுட்டு வந்து பாண்டவர் வந்து சேர்த்து வா நீ இந்த மூத்த பிள்ளையாக்க என்ன இருந்தாலும் என்ன அவன் இப்படி ஒரு சாரதியின் மகனே ஒரு நாட்டுக்கு அரசன் ஆக்கியிருக்கலாம் அப்படி அரசன் ஆக்கியவனா நான் ஒன்று எனக்கு இவ்வளோ பெருமையாக தந்திருப்பேன் நான் இது ஒரு நண்பன் செய்த நான் மறக்கவே கூடாது அவனோட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அந்த நட்புக்கான உதாரணம் வந்து எப்போவுமே இந்த கர்ணன் துரியோகன்ற நட்பை சொல்வது அது இன்னொரு படத்திலேயே வந்திருக்கு அது அருமையான படம் அந்த படத்தின பெயர் புன்னகை ஜெமினி கணேசன் ஜெயந்தி நடித்த படம் பாலச்சந்திர டைரக்ஷன் அருமையான பாட்டுகள் எல்லாம் இருக்காது காமத்தில் பிறக்கத்தோட்டால் உன் தாயே கெட்டால் என்று சொல்லி அது ஒரு வருகிறார். ஒரு காமத்தில் ஒருவர் இன்னொரு பெண்ணை தொட்டார் அந்த தாய்க்கே அது விழுச்சு. விரும்பி தொடலாம், விரும்பாம தொட்டார் அது உன் தாயினுக்கு பெற்று கட்டவே ஒரு அந்த தான் உண்மையான சீதராமன் சீத கர்ப்பிணியான பிள்ளை பெற்றான்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பேர் குஷன் லவன் தொடங்கி வந்தது. அது வேண்டா என்னென்ன தேடி போனவன்டா எங்களுக்கு அது படம் கிடைக்கும். அதனாலதான் இந்த என்ன பண்ண ராவணான் படம் வந்ததுதானே, ராவணன் விக்ரம் ஐஸ்வர்யா நடித்த படம் வரது பெருதிகராஜ் மகா நடிகர். ஸோ அந்த இன்ஸ்பெக்டரா வர்ற பொழுது விக்ரம சுட வர்ற பொழுது ஐஸ்வர்யா அதை விட கணவன் எதிரியா சுட வர்றவருக்கும் அதை தடுக்க வச்சு பாரு. அது இந்த கருத்து என்னன்னா அதில் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு ஒரு தான கடத்தி வீட்டு வந்து காப்பாற்ற இந்த கணவன் வந்திருக்கு அது இன்ஸ்பெக்டர். அதான் இந்த வில்லனை சொல்ல நாணயத்தை தடுக்கலன்னா அதுக்கு காரணம் அந்த படத்தை பார்த்தாப்பலாங்க. அது மாதிரி தான் அந்த உண்மையான கதையும் கூட. ஸோ கடைசியில வந்து இதை எப்படி தாயன்று ப்ரூவ் பண்ணுறோம், கடைசி வரைக்கும் சாவம் வரைக்கும் ப்ரூவ் பண்ண இல்லை தாய் கர்ணனோட தாய் குந்தி தேவியன். அப்போ ஏன்னா சண்டை பேர் கிட்ட இல்லை போயிடும் தனியாக இருக்க குழந்தை பெற்றாங்க சாகர உழவுதான் கர்ணன் கேட்கிறார் நீ என்னுடைய அம்மான்னு சொல்ற ஓகே நான் நீ கேட்கறதெல்லாம் வரும் ஆனால் மட்டும் கர்ணன் சுயவரம் மட்டும் விட்டுட்டு வரமாட்டேன் சொல்லி ஓகே அப்ப நான் செத்து கிழக்கா வந்தால் நீ என்ன அம்மானு என்று சொல்லி கர்ணன் தாயிட்ட கேட்கறது வேறும். அப்பதான் அவர் அர்ஜுனனுடைய அம்பா கேட்டு நெத்திர விழுந்து பழக்கிற பொழுது அவர் குந்தி வந்து தன்னை மடியில அவனை தலையை வைக்குவார். தாயின் மடியில் என்றால் அதான் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் தெரியும் அது உண்மைதான். நான் இலங்கைக்கு போனது மிகவும் ஆண்டுகள் குறைவு. அப்ப ஆண்டுகளுக்கு முதல் அம்மா அப்பாவுக்கு போயிருந்தேன். ஒரு கட்டத்துல ஏதோ அம்மா கோவிச்சா நானும் கோவிச்சேன் நானும் அம்மா அந்த மடியில் தலை வச்சோம்னு படுத்தேன். அப்பதான் என்ன தாயின் மடியில் தலை வச்சிருந்தால்
1: தெரிவதில்லை
0: அதுமா அது உண்மைதான். அது நீங்க சொன்ன மாதிரி துயரம் தெரிவதில்லை. அப்ப அது மாதிரி அந்த கர்ணனுக்கும் அந்த தாயின் மணியை கொடுத்த உள்ளது குந்திய தேவி துயரம். அப்ப தாய் மட்டும்
1: அழுகிறான்
0: கர்ணன் மனைவி அழுவான். இன்னொரு பொண்ணு வந்தேன் அழுகிறான். அவ அழுகிற சத்தம் கேட்டுதான் நாக்கு பாக்கிறான் இவ்வளவு அழுகிறாளே. ஆதிபுரன் திரௌபதி திரௌபதி என்னது பஞ்சபாண்டவ மனைவி. ஸோ அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் அது முதல்ல அவனை சந்திப்பிலே அவைகள் காதல் மறந்துருக்கு. அது கிருஷ்ணன் தான் அவன் கல்வெல்லாம் பண்ண அவன் தடுத்தது அவன் என்ன ஜாதி நீ என்ன ஜாதி என்ன நீ அவனை நீ தான் பண்ற அப்படி சும்மா கட் பண்ண உடனே என்ன சொல்லிதான் அந்த பிறந்த காதல துண்டித்தது கிருஷ்ணன். அது கடைசியில தான் ஒருத்தருக்கும் தெரியாது அந்த மனதில் இப்ப எல்லா காலம் எனக்கு அவ்வளோ விருப்பம் எனக்கு ஆண் பையன் ஒரு பெண்ணின விருப்பம் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆண்ட விருப்பம் அந்த காதல் வலுப்படுத்துற சூழ்நிலை எல்லாரும் அமையாத சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த படமே அப்படித்தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களா
1: கமலாசன் சுஜாதா
0: சுஜாதா சொல்லத்தான் நினைக்கிறேன் கமலஹாசன் சிவகுமார் ஸ்ரீ வித்யா ஜெய சித்ரா
1: சித்ரா
0: அதே நினைச்ச படம் அதுல அருமையான பாட்டு இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன். அது என்னன்னு அந்த நல்ல ஒரு அருமையான படம் அது பறக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கமலஹாசன் அடுத்துப்பாங்க அபூர்வாங்க அதுக்கு பிறகு எடுத்த படம் அதுதான் கதாநாயகம். இப்படி பல கருத்துகள் அப்ப சொல்ல வந்த விஷயம் தொல்காப்பியம். அப்ப தொல்காப்பியத்தில் சொன்ன கருத்துகள் அகஸ்தியர்னு சொன்னா அகத்தியரை பற்றி சொல்ல அகத்தியரை பற்றி சொல்லியாச்சு. ஆனா அந்த அகஸ்தியரை பற்றி படம் எடுத்தவங்க ஏபி நாகராஜன் நடிச்சது சீர்காழி கோவிந்தராஜன். அதுலயும் உள்ளங்கி மாறான கருத்துக்கள் இருக்கு. ஏன்டா இப்ப ஒருத்தர் ஒரு கதையை எடுக்கும் போது கிடைச்சது என்னவோ அதை வச்சுதான் அந்த படத்தை எடுக்கும். அப்ப புத்தாங்கல தமிழ்ல வந்த புத்தாங்கல அநியமாக பிராமணராக எழுதப்பட்டது பிராமண சார்பாக தான் இருக்கும். கடவுள் சார்ந்து இருந்தா இப்பதான் ராஜராஜ சோழன் படத்தை பார்க்கும். ராஜராஜ சோழன் படத்துல பார்த்தோம்னு சொன்னா பிராமிஸ் சார்பாக ராஜராஜனதான் நம்பியான கூப்பிட்டு சேக்கலாயரை கூப்பிட்டு அதுல பாட்டு பாட வைக்கும். வேண வேற நம்ம திருநாவுக்கரசர் இறந்து போனார் என்ற செய்தி ஆக்களுக்கு தெரியாது. சிதம்பரத்துக்கு போனோடனே நாங்க அந்த கதையை கதைச்சிருக்கோம். இன்னைக்கு ஞான சம்பந்தத்தை ஆக்களை அவரை அடிச்சு கொண்டாரு அப்பர் வந்து பொருளாளர், ஞான சம்பந்தர் வந்து பிராமணன். அப்ப எப்படி பொருளாளர் கோவில் இந்த மூலஸ்தானத்து போலாம்ன்றதுக்காக தான் அவரை முடிச்சது. அந்த முடிச்ச செய்தி கேள்விப்பட்டவிட எல்லாம் சோழி முடிஞ்சு ரெண்டு நிமிஷம் மாதிரி முடிச்சாச்சு கதை பரப்பின ஒண்ணுதான். ஞான அப்பர் திருநாவுக்கரசர் அப்பர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் போன உடனே அமைச்சியாக்கள் வந்து இவருக்கு அன்றைக்கு கல்யாணம் நடக்குது. 16 வயதுல யாருக்கு ஞான சம்பந்தம் புத்தூரன் இடத்து புத்தூரன் இலங்கையிலும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. புத்தூர் பல ஊர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது இருக்கு. அந்த புத்தூர் நடக்கிற பொழுது ஞான அப்பத்தியாக சண்டையில கோவிச்சு வந்து இவர் கல்யாணம் நடக்கிற கல்யாண பந்தலுக்கு நெருப்பு வைக்கணும். நெருப்பு வைக்கிற போது அந்த பந்தல் எரிஞ்சு போய் அவர் மேலே போயிருப்பார். அவரோட அவாவோட சேர்ந்து மனைவியோட சேர்ந்து 16 வயதுல கல்யாணம் கண்டாண்டே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடிப்படையில் சாதி பிரச்சனை. அது சமயத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க சொல்லுங்க அண்ணன்
1: தான்.
0: 16 வயதுல போயிட்டார். 3 வயதுல விவகாரம் பண்ணவர்கள் கதையா விட்டாங்க. அவற்றை ஆக்கப்ப எப்படி இந்த இந்துக்கும் பல நேற்று பார்த்தீங்களோ சட்டசபையில இந்தியாவில இந்த மரிய வில்சன் ஒரு மினிஸ்டர் நிதி அமைச்சர் அவர்கிட்ட அவர் வந்து இன்ஸ்டியூட் அவர் எஜுகேஷன் 30 வருஷம் இருக்கிறார் கல்வியில. இந்தியாவில எல்லாரும் என்ன எல்லாருடைய வார்த்தையிலும் தமிழ் வார்த்தை அன்னைக்கு ஒரு கிளவியன்னு பார்த்தேன் பார்த்து கிளவி ஒரு கிராமத்துல அது ஆங்கிலம் தெரியாம சொல்ற வார்த்தை வார்த்தைகள் இருக்கு. ஆங்கிலம் கலைக்கிறோம்னு சொல்றது இல்லை. வயசாண்டு சொல்றது எல்லாரும் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல வயசாண்டா சோறுன்னு சொல்லக்கூடாது. தமிழ் எதுக்கு சோறு சோறுன்னு சொன்னா என்ன நடக்கா அது சாதியை காட்டிக்கிடும். இந்தியாவில் இலங்கையிலே அந்த பிரச்சனை. அப்ப இந்தியாவில நாங்கள் எங்க போய் ஒரு உணவகத்துல சாப்பிட்றோம் ரைஸ் ரெடின்னு தான் மீல்ஸ் ரெடின்னு தான் போடுவாங்க. ரைஸ் ரெடின்னு போட மாட்டோம். ரைஸ் போட்டாலும் சோறு ரெடின்னு வராது. சாதம் ரெடி சாதம் பண்ணுதான் தமிழ்நாட்டுல சொன்னா அது ரைஸை குறைக்கும். நீங்க போய் சோறன்னு கேட்டீங்களோ நீ சாது வந்தால் நீ கிராமத்தால் படிக்காதன்ற கருத்து தான் சோறு என்ற வார்த்தை. ரைஸ் சொல்லலாம் சாதம் சொன்னா இவன் உயர்ந்த சாது தான். நானும் ரெண்டு நண்பர்களும் ஒரு முறை மயிலாப்பூர்ல ஒரு உணவகம் இருக்கு. அந்த உணவகத்துல பிராமணன் மட்டும்தான் போகலாம். ஸோ நான் ஒரு பிராமணன் பிராமணரோட பழகிறவர் அவருடைய நண்பர் என்னுடைய நண்பர் ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர். அப்ப நான் 4 பேரும் மயிலாப்பூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம். அதுல வாசல் இருப்பேன். அவன் வந்து பிராமணர்ல தான் உள்ளுக்கு
1: போடுவான்.
0: பிராமணன் ஹோட்டல் நடப்பேன். பிராமணர் மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு போக முடியும். அப்ப சில இடங்களை பார்த்துருக்கோண்ட பாண்டிச்சேரி ஊர்ல இது பிராமணர் ஹோட்டல் என்றிருக்கோம். பிராமிஸ் மட்டும்தான் நாங்க போகலாம். அங்க பிராமணர் பிராமணர் செய்யற பலகாரங்கள் வாங்குறாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு அந்த கடையில போனா கிடைக்கும் பிராமணர்களுடைய சாப்பாடு. ஸோ இந்த அந்த அடையாறு மயிலாப்பூருக்கு போன பொழுது முதல் போறவர் பிராமணர் அல்ல, ஆனா பிராமணனோட பழகிறவர். அவர்கிட்ட வாய்ப்பாரு வெள்ளக்காரர் வெள்ளக்காரர் வெள்ளக்காரருக்கு பரதநாட்டியம் வகுப்பு நடத்துறோம் டெல்லியில. அதாவது சென்னைக்கு வந்த பிறகு என்னையும் கூப்பிட்டு நானும் போனேன். நண்பர் தான் அந்த நல்ல ஆசிரியர் விருது பெற்ற ஃப்ரெண்டு தான் அந்த வெள்ளக்காரன்டே கணவன். ஸோ அந்த வெள்ளக்காரி போற வெள்ளக்காரன் கணவன் போற அவர் பிராமிஸ் பேர் தான் உடுப்பெல்லாம் போடுவார். அவர் பிராமிஸ் அல்ல. அவரோட வீட்டு ஃப்ரெண்டு போவார். அவரோட நான் போறேன். 4 பேரும் அவர் தான் என்ன கூப்பிட்டார். அது அதுல பாகுபாட்டில குறைவி 4 பேரும் போறோம். ஸோ அந்த பிராமணர் ஹோட்டல் பிராமிஸ் மட்டும் போகக்கூடிய ஹோட்டல்ல சாப்பிட்டு கொஞ்சம் வரோம். அப்போ அதை எனக்கு இப்போ மனதில் மறைஞ்சிருக்கு. எப்படி அங்கே ஏற்பட்டிருக்கிற சம்பவங்கள் இப்ப விளையாட்டுக்கே நடந்து சொல்றோம். இந்த ஜெய்ப்பூர்ல நடந்த விஷயம், இந்த மயிலாப்பூர்ல உணவகத்தில் நடந்த விஷயம், இப்படியானதெல்லாம் மட்டும் அந்த படங்கள்ல சொன்ன ஆண்பால் பண்பால் இப்படி கலந்து பார்க்கணும். அப்போ தபு தாரன் தாரன்டா தாரம் கணவனுக்கு போய் தாரம் தாரம்னு சொன்ன தாக்கி
1: பண்பால்
0: தாரம் பண்பால் தாரன் அதான் தபு தாரன். தகுண்டா இல்லாதவன் சாரம் இல்லாதவன் அதான் தகுதார். விடோ அண்ட் விடோ வரதான். அப்ப அந்த அந்த படத்துல எழுத்த சக்திக்கு அந்த பொருள் தெரியல. விதவைக்கு ஆண்பால் என்னன்றது அவருக்கு தெரியும். இப்ப என்னன்னா ஆண்கள் அப்படி இருக்கிறது என்னன்னு சொல்ற அக்காலோட போயிட்டு மைத்துன உறவுண்டு தமிழ் ஒரு பழமொழி மச்சானன் இருப்பார் மைத்துனன் இருப்பார். அது அக்கால் இருக்கிற வரைக்கும் தான் அக்கால் உயிரோடு போய் அதுல இருந்து போயிட்டான்னா அவர் என்ன செய்வார், கொஞ்ச நாள் பார்த்து அப்புறம் டக்குனு கல்யாணம் கட்டிடுவார். அப்ப மச்சானு சொல்லி அப்புறம் இன்னொருத்தருக்கு மச்சான் ஆயிடும். அதான் அக்காளுடன் போச்சு மச்சான். எப்படி பழையங்களா நாங்கள் பேசணும், அது பயனா மக்களுக்கு இருக்குமென்று நம்புறோம். நாங்கள் கண்ணதாசனை பற்றி கலைக்க முடியல, நூற்றாண்டு அடுத்த முறை கூட கலைக்கலாம். நிறைய கதை அவரை பற்றி நாங்கள் கவிதைகளை பற்றி பேசுவோம். அடுத்த இவர் சிவபாரதியை பற்றியும் நாங்கள் பேசுவோம்.
1: எனக்கும்
0: சந்தோஷம் தான். கதைச்சிருக்கோம் வந்து மீண்டும் நாங்கள் அடுத்த அளவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

இன்றைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உதவுவோமா, இதுவரை நேரமும் பல விடயங்களை பலதரப்பட்ட கோணங்களிலே எங்களுக்கு விருந்தாக தந்திருந்தார் பேராசிரியர் அவர். அவருக்கும் அது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான நாளாக அமைய இயற்கையினை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது சவாகேசன். நன்றி, வணக்கம்.

0: சங்கம் தனது ஆதரவை வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள சிடிசி பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
1: ரஜினி, தமிழ் சிலருக்கு வந்து இந்த முகத்துல வறண்ட சர்மம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்ப இல்லையா?
2: ஆமா ரவி, ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலுவலகங்கள் எல்லாமே வந்து குளிர்சாதன பெட்டியோட நல்லா குளுகுளுகுளுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அலுவலகத்தை விட்டு வெளியே போனாக்கா வெயில் அப்படி கொளுத்தி எடுக்குது, அப்புறம் எப்படி வறண்ட சர்மம் வராம இருக்கும்?
1: அதுல இருந்து நீங்க விடுபடணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ரெண்டே ரெண்டு துண்டு ஸ்ட்ராபெரி இருக்கு இல்லையா, அதை சாப்பிடுங்க அப்படின்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க.
2: ஸ்ட்ராபெரியில நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய தோல் சருமத்தை மேம்படுத்த உதவும் வைட்டமின்களும் இதுல நிறைய இருக்கு.
1: இரண்டு வகை இருக்கு. ஒன்னு நீங்க அப்படியே எடுத்து கழுவிட்டு சாப்பிடலாம், இன்னொன்னு அப்படியே எடுத்து சாப்பிடறதுக்கு பதிலா கொஞ்சம் இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அத லைட்டா அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ஆனா நீங்க அந்த சாக்லேட்ல அப்படியே முழுகடிச்சு சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அதிக அளவுல சீனி மற்றும் கொழுப்பு நிறைந்தது.
2: செய்து பாருங்க, உங்களுடைய தோல் சருமத்தை மேம்படுத்துங்க.

0: பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: பி சைவ உணவகம், செயின்ட் அல்வீஸ் சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: Star Hub, we got you.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். இந்தோனேசியாவில் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அது மேம்படும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வர். இந்தோனேசியாவில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. வட்டார நாடுகளில் இது புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் பிரபவோ சுபியந்தோ காட்டுத்தீயை அணைக்க கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு சுமார் 50,000 அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மோசமடைந்தால் பாலர் பள்ளிகள் பிள்ளைகளுக்கான நடவடிக்கைகளை உட்புறத்துக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளன. சில பாலர் பள்ளிகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தேசிய சுற்றுப்புற அமைப்பின் காற்றுத்தர குறியீடுகளை கண்காணிக்கின்றன. நிலைமை மோசமடைந்தால் விரைவாக நடவடிக்கை எடுக்க இது உதவும். சிங்கப்பூர் வறண்ட வானிலையால் கடுமையான புகை மூட்டத்தை எதிர்நோக்க நேரலாம். சிங்கப்பூரர்கள் வழக்கமான இரத்த பரிசோதனை மூலம் தங்கள் உடல் எந்த வேகத்தில் முதுமையடைகிறது

0: என்பதை இனி முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். HQ என்ற புதிய மதிப்பீட்டு முறை ஒருவரின் உண்மையான வயதுடன் ஒப்பிட்டு அவரது உடலின் வயதை கணிக்கிறது. அதன் மூலம் உடல்நல அபாயங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கலாம். 5400க்கும் அதிகமான மூத்த சிங்கப்பூரர்களிடமிருந்து 10 ஆண்டுக்கும் மேலாக திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் HQ மதிப்பீட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. மலேசிய காவல்துறை வழக்கறிஞர் லிம் தியனை நேற்று சிங்கப்பூர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. அவர் இங்கு கைது செய்யப்பட்டார். தகுந்த சான்றிதழ் இல்லாமல் சட்ட சேவை வழங்கிய குற்றத்திற்காக லிம்முக்கு 3 மாதம் 1 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை நிறைவேற்ற இம்மாதம் 3ஆம் தேதி லிம் சரணடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யாததால் அவருக்கு கைதாணை பிறப்பிக்கப்பட்டது. அவர் மலேசியாவுக்கு தப்பியோட உடந்தையாக இருந்த சந்தேகத்தில் 2 சிங்கப்பூர் ஆடவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடு அது. லெபனானில் கொலை, பயங்கரவாதம், உளவுத் தொழில் போன்ற கடுமையான குற்றங்களை புரிவோர் இனி ஆயுள் தண்டனையை எதிர்நோக்குவர். அந்நாட்டில் மரண தண்டனை விதிப்பதை நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளது. எனினும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது 2004ஆம் ஆண்டிலிருந்தே நிறுத்தப்பட்டுள்ளது. செங்கடலில் இருந்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சிப்படை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 ஊழியர்கள் மாண்டனர். அவர்களில் 3 பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 1 இந்தோனேசியர் என்றும் உறுதி செய்யப்பட்டது. பப் எல் மண்டெப் நீரிணையில் சம்பவம் நிகழ்ந்தது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதி கிளர்ச்சிப்படை மரணம் விளைவித்த முதல் தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது. எனினும் கிளர்ச்சிப்படை தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. கப்பலில் காயமுற்ற ஊழியர்களை மீட்க முயன்ற கரையோர காவல்படையினரும் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வியட்நாம் நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்கும் ஆகப்பெரிய போர்க்கப்பலை கட்டத் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டானாங் நகரில் உள்ள தற்காப்பு அமைச்சின் கப்பல் பட்டறையில் அது கட்டப்படுகிறது. கப்பலின் பெரும்பாலான ஆயுதங்களும் ராணுவ சாதனங்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் அல்லது பொருத்தப்படும். தற்காப்பு துறையை நவீனப்படுத்தி சுயசார்பை அதிகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதி இது என்று வியட்நாம் கூறுகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தில் குறைந்தது 224 பேர் மாண்டனர். அந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 600க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தேடல் மீட்பு பணியாளர்களுடன் உள்ளூர் மக்களும் உதவுகின்றனர். நாட்டின் 32 நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 165க்கும் அதிகமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. கொலம்பியாவில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று அதிபர் உறுதியளித்துள்ளார். 100 ஆண்டுகளில் கொலம்பியா கண்டுள்ள ஆக கடுமையான நிலநடுக்கம் இது. ஆசியான் கிண்ண கார்பந்து அரையிறுதி சுற்றின் முதல் ஆட்டத்தில் சிங்கப்பூரும் தாய்லாந்தும் வரும் சனிக்கிழமை August 15 பொருந்தவிருக்கின்றன. அதற்கான நுழைவுச் சீட்டுகள் இன்று காலை 11 மணி முதல் விற்பனைக்கு வரும். டிக்கெட் ஹாட்லைன் இணைய விற்பனை தளத்தில் மட்டுமே நுழைவுச் சீட்டுகளை வாங்கலாம் என்று சிங்கப்பூர் கார்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை 9 மணிக்கு ஜலன் பசார் அரங்கில் ஆட்டம் நடைபெறும்.
1: சொல்லும் பொருளும்
0: காஷன், எச்சரிக்கை. அபாயமான வளைவுகளில் போக்குவரத்து எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். காஷன், எச்சரிக்கை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
2: வணக்கம் சிங்கே,
3: ஆதரவு BYD.
2: BYD புனான் சாலைக்காட்சிக்கு சென்று 70,000 வெள்ளி மதிப்புடைய சேமிப்புகளையும்,
3: 8,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும்,
2: இலவச வாகனத்தையும் சிறப்பு ஆதரவு சேவையையும் பெறுங்கள்.
3: தவற விடாதீர்கள், விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: மால்கனி சுபா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக வேட்டை நாடக தொடர்ல இருந்து இந்த பாடல்
1: அதனை அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் சுசித்ரா மற்றும் குழுநர் பாடிய பாடல் வரப்போகுது. எப்போ இந்த பாடல்களை விறுவிறுப்பான பாடல்களுக்கு இடையில உங்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கலையா?
0: ஆமா, ஜோதி சோப்பு கடை வழங்குற லெவிஸ்டா காஃபி பரிசா வழங்க போறோங்க.
1: இன்னைக்கு ஒருத்தர்ல இருவருக்கு அந்த பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த இருவர்ல ஒருவரா
2: போக்குவரத்து
1: நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நான் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
2: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்று சீட்டு ரொக்கம் கிடைக்கிறதுக்கு.
0: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
2: உனக்கு தெரியுமா, GST பற்று சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
3: ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்று சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இன்று
3: உலக யானைகள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: இரண்டாவது தகவல்,
3: சிங்கப்பூர் மலேசியா சந்திக்க போறாங்க ஆசியான் ஹுண்டாய் கேப் அரையிறுதி போட்டியில.
2: மூன்றாவது தகவல்,
3: நடிகர் சூர்யாவின் அடுத்த திரைப்படத்தின் பெயர் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்.
2: இந்த மூன்று தகவல்கள் எது பொய்யானது கண்டுபிடித்து வந்து உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியான பதில் சொல்லும் முதல் இருவருக்கு காத்திருக்கிறது
3: ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.

0: A2B சைவ உணவகம், சைடல் விசாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும்
3: ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை, சிங்கப்பூர்.

0: மட்டும் 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
2: பாண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அதுக்கு முன்னால மல்ல வேட்டி மைனர் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
0: முன்பு வழங்கியிருந்தோம், மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். முதல் தகவல்,
2: உலக யானைகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
2: சிங்கப்பூர் மலேசியா சந்திக்க இருக்காங்க ஆசியான் ஹியூண்டே கிண்ண அரையிறுதி போட்டியில.
0: மூன்றாவது தகவல்,
2: சூர்யா இவரோட நடிப்புல அடுத்து வெளிவர போற படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது போய் கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். சரியான பதிலோட வந்துட்டாங்க இரு நேயர்கள். அவங்க யார் என்றால் சங்கர் மற்றும் தனபாலன்.
2: உலக யானைகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுது, சரிதான். சூர்யா நடிப்புல அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், அதுவும் சரிதான்.
0: இரண்டாவது தகவல் தாங்க தவறான தகவல், ஹியூண்டாய் கின்ன அரையிறுதி போட்டியில சிங்கப்பூர் தாய்லாந்து சந்திக்க இருக்காங்க. முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பரிசு வென்ற சங்கருக்கும் தனபாலனுக்கும் மீண்டும் வாழ்த்துகள்.
2: நகரை நோக்கி செல்லும் வழியில் PIE க்கு பிறகு முதல் தடத்தில்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஸ்பாட் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செலுங்கள் காட்ஸ்.com.sg.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
0: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா. இப்பதானே இந்த கீரை கட்டெல்லாம் வாங்கி வச்சேன், அதுக்குள்ள இப்படி பாடி வதங்கி போயிருச்சு, காசு எல்லாம் போச்சே அப்படின்னு புலம்புறீங்களா? இனி தேவை இல்லைங்க. அடுத்து நான் சொல்ற குறிப்பை பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய கீரையோ ஜிம்போன மாதிரி நல்ல துடிப்பாயிருங்க.
4: என்ன சொல்றேன்,
0: வாங்கின கொஞ்ச நாள்லயே குளிர் பதன பெட்டியில வச்ச கீரை வாடி வதங்கி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க, கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

ஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.

0: மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976. 1 2 3 4

0: 54 உதயம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க.
1: எதிரொலி குழுவினர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒலியின் அறிவிப்பு அறைக்கு வர போறாங்க. இன்று அவங்களுடைய பேட்டி டிக்டாக் லைஃப்ல இடம்பெறும். இன்று தொழில் முனைப்பு. ஆக சிங்கப்பூர்ல சொந்த தொழில் செய்யறவங்க, குறிப்பா அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி சவால்களை சந்தித்து வர்றவங்களதான் நாம சந்திக்க போறோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக.
0: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை டிக்டாக் லைஃப்ல சந்திக்கிறோம்.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE, PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJEக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீஸி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: வணக்கம் சிங்கை.
1: ஆதரவு BYD.
4: BYD புனான் சாலைக்காட்சிக்கு சென்று 70,000 வெள்ளி மதிப்புடைய சேமிப்புகளையும்,
1: 8,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும்,
4: இலவச வாகனத்தையும் சிறப்பு ஆதரவு சேவையையும் பெறுங்கள்.
1: தவறவிடாதீர்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். இந்தோனேசியாவில் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அது மேம்படும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வர். இந்தோனேசியாவில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. வட்டார நாடுகளில் இது புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காட்டுத்தீயை அணைக்க கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு சுமார் 50,000 அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். காட்டுத்தீ அபாயத்தை எதிர்பார்த்து இயற்கை ஆர்வலர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சுமார் 60 ஒராங் உத்தான்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றினர். அழிவின் விளிம்பில் இருக்கும் அந்த விலங்குகளை காப்பாற்ற கூடுதல் முயற்சி தேவைப்படலாம் என்று அவர்கள் எச்சரித்தனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மோசமடைந்தால் பாலர் பள்ளிகள் பிள்ளைகளுக்கான நடவடிக்கைகளை உட்புறத்துக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளன. சில பாலர் பள்ளிகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தேசிய சுற்றுப்புற அமைப்பின் காற்றுத்தர குறியீடுகளை கண்காணிக்கின்றன. நிலைமை மோசமடைந்தால் விரைவாக நடவடிக்கை எடுக்க இது உதவும். சிங்கப்பூர் வறண்ட வானிலையால் கடுமையான புகை மூட்டத்தை எதிர்நோக்க நேரிடலாம். சிங்கப்பூரர்கள் வழக்கமான இரத்த பரிசோதனை மூலம் தங்கள் உடல் எந்த வேகத்தில் முதுமை அடைகிறது என்பதை இனி முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். ஏஜ் கியூ என்ற புதிய மதிப்பீட்டு முறை ஒருவரின் உண்மையான வயதுடன் ஒப்பிட்டு அவரது உடலின் வயதை கணிக்கிறது. அதன் மூலம் உடல்நல அபாயங்களை முன்கூட்டியே அறி